அவருக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளை கூட கடந்து செல்லப்போகிறோம். ஹலேலூயாம். இப்ரியர் 3 அதிகாரத்திலே வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹாலேலூயா தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் எங்கள் சூழ்நிலைகளிலே கிரிய செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹாலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்தவுடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீங்கள், அதுக்காக நன்றி, ஹாலேலூயா, அப்படி நீங்க சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட கால வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியில வந்தது. ஹாலேலூயா. அந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹாலேலூயா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைது

உம்மை கூப்பிட்டேன், என்னையே குணமாக்கினேர். இந்த பாடலை பெருமான் ஐயா சங்கீதம் 30 அடிப்படையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹாலேலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரகள், அவமானங்கள், விட்கங்கள். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்திர காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹாலேலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பிலவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். அப்படினால் ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹாலேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹாலேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹாலேலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹாலேலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹாலேலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஆனபடினா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹாலேலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களே குடிபூதல். நம்முடைய ஊர்லே வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். ஹாலேலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அதனுடைய அவன் எத்தனை பாதைகளுக்கு கூட கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். ஹாலேலூயா. நிகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனா முடிவு சம்பூர்ணம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஹாலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லையேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹாலேலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹாலேலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே இத்தனை வயசாகி விட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹாலேலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆனபடியாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் எங்களுடைய மாமிச கண்களினால் காணவில்லை, காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்பவர் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹாலேலூயா. சொல்லுகிறார்னு சொல்லுகிறார். ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லினா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசம்.
பிரார்த்திக்க வேண்டும். அதனுடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நாங்க சொல்லுகிற விளையில்தான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்க படிக்கிற காலங்களில என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகுன்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்தில் ஏத்துகிறோம். ஹலேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய ஹலேலூயா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர் உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தா

தங்குதையாம் என் கவலைகள் பெருகும் போது உன் கரங்கள் அணைக்குதையாம் என் கவலைகள் பெருகும் போது உன் கரங்கள்

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகள விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுகிறேன். ஹாலேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் ஹாலேலூயா சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்தற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா, தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் ஐயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்தில் உண்மை நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உங்களுடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக சூத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா, நீங்க நல்லவரப்பா. ராஜா ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே தேவனே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹாலேலூயா. உமது தயவால் மலை போல் நிற்க செய்தீர், உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன்.

நேர் உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையா ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நான் உம்மை துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உம்மை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரே நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே, தேவனே அப்பா பிதாவே ராஜா, திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு சூத்திரம். இயேசுவேமை துதிக்கிறோம், இயேசுவேமை துதிக்கிறோம், இயேசுவேமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.

தாண்டிடுவேன் சாக்கு ஆடை நீக்கே, என்னை சந்தோஷத்தால் மூடினீர், பிளத்தால் இடை கட்டினீர், மான் கால்கள் போலாக்கினீர். கத்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே, தகப்பனே அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்க, நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன் உண்மையில வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால் ஆண்டவரே வருத்தங்களினால் ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவருடைய அவர்கள் ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பெலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா. ஆண்டவரே சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வர

கனிகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக. வானத்தின் ஆண்டவரே, மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா. பொக்கிசு சாலைகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் தத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயாமே துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா. மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே, தேவனே தகப்பனே ராஜா, அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே உமக்கு சோத்திரம், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனே ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி

0: நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்களை தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே, உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், துதி, துதி, துதி அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு அப்பாவை சோதரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு உரியதெல்லாம் உமக்கு உரியதப்பா. நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் தந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சொந்தங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஹாலேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஐயா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்கழங்களே ஆண்டார்களப்பா. ஆண்டவரே, தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரின் நீர் அறியாமல் இருப்பிரோ தகப்பனே. தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எஸ் அப்பா, நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஐயா, நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே, துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. கானாவூர் கல்யாணத்தில் ஐயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே, தேவனே, குஷ்டரோகிகளை ஆண்டவரே சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே, பாடையை தொட்டீரையா ராஜா. வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே, நான்கு நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா. நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே, தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லையப்பா. லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திரப்பா. என் தகப்பனே, நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நின்று நன்மை செய்கிறவராய், ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றி திருந்த ஆண்டவரப்பா, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா, உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம் நினைப்போம் ஐயா ராஜா, ஆண்டவரே உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா, அப்பா பிதாவே, அப்பா தகப்பனி, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா, ஆண்டவரே கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா, ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே பயப்படாதிருங்கள், ஹல்லேலூயா என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம், அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசுவாசித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா, என்ன ஆண்டவரே உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே, அப்பா சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா, என் தகப்பினியே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹல்லேலூயா, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே என்னை காப்பவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே, அப்போ ஒரு கையை கொடும் ஆண்டவரே, அப்பா அவர்கள் எழுந்திருக்க பெலன் கொடும் ஆண்டவரே, எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா, தேசத்தில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா, விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே, அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஐயா ஆண்டவரே, மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா, ஆண்டவரே நீர் கைகண்டி கொண்டு இருப்பீரோ தகப்பனே, ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா, பொல்லாதவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா, சவுலின் மேலுடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா, ஆண்டவராக தேவனே அவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா ராஜா, மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே, தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே ராஜா சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா, அவர்களை நீர் விடுதலையாக்கும் ஐயா, நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா, என் தகப்பனே உமக்கு சூத்திரம், இலங்கை தேசத்தை உடைய சமூகத்துல கொடுக்கிறோம் ஐயா, இந்த சிறிய தேசத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா, இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா, தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, ஆண்டவரே இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா, இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா, தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே, ஆட்டுக்குண்டியானவருடைய ரத்தத்தை எடுத்த ஐயா, ஆண்டவரே இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே அப்பா ஆண்டவரே பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும் சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம், பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா, ஆண்டவராகிய தேவனே ராஜா ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, பகைகள் மறைந்து போற காரியங்கள் சண்டைகள் சச்சரவுகள் சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலேயே அகன்று போவதாக ராஜா, ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும் ஐயா, ஆண்டவராகிய தேவனே சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா, ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செவிக்கிறோம் ஐயா, அந்நிய தேவர்களை ஆண்டவரே கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவரே இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா, அதை விட ஆண்டவரே ஜீவன் உள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவீது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா, சாலமோன் கட்டினான் ஐயா, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம், ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுடைய தரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம், ஆண்டவரே தீமையான எண்ணங்கள் தீமையான ஓட்டங்கள் அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே, ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள், நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா, ஆண்டவரே தேவனே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். மறவானவைகள் உமக்கு தெரியும் அப்பா ராஜா, மறவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்றும் முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் இடைப்பட விடமா செபிக்கிறோம் ஆண்டவர். பொருளாதார மாற்றங்கள் வரவிடமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்பட விடமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தருடைய ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு வழிநடத்தி, வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும், செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கத்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடனும் பேசி ரட்சிப்புக்களே வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. ஆமேன்,
0: ஆமேன். Bless you everybody. Bless you, bless you. ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனை நேரத்திலே துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் பாசனஹோமி லோகன் அவர்களையும் சபையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தர் எங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: வானொலியின்.
1: ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையில் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:04. இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்கள் கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளுக்காக கத்தர் தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று Romans 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் Joshua 23:24, Isaiah 29 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து Hebrews 12 இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கத்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபங்களுக்காக அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டன் அண்டன் ராசனை அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார், அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டை ஒப்படைப்போம். பிரைஸ் லோடம்மா.
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாளிலே வாலி வழிவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யூபு 12:8 பூமியை விசாரித்து கீழ் அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கீழ் அது உனக்கு விவரிக்கும், கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலேதான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கததாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர் தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியர்களுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதிரியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கர்த்தாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்துல உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள், தங்களுடைய தவறான வழிகள், பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்துல மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில் மக்களிடையிலே காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு சதியான இருதயமாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக ஒவ்வொரு இருதயங்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவின விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும், ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும், ஒவ்வொரு பிரசிடென்டோடையும் நீர் இடைப்படும்படியாக, உம்முடைய கரம் இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக, சபைகள் மாதிரியாக காணப்பட ஆண்டவரே நியாய தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே சபையில ஆராதனை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக, ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரையும் இந்த கொஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி, தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த மக்களிடத்திலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய காரர்களை உம்மை போல மாற்றும்படியாகும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் உங்கள் சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise lord sister, Dolly sister, praise lord.
3: Praise lord sister, praise lord. Stuck it.
0: Okay, neengal
3: praise lord.
0: Praise lord. Vali vagivariyalukkaga jeevanangal avargal vaarthayilum nadakkayilum anbilum aavilum viswasathilum அவர்கள் மாறுதியா இருக்க கத்ததாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே வாக்குத்தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை, அதிசயங்களை, நோய்களையும் குணமாக்குறதாக அப்பனே இன்று நேரம் அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க பரிசுத்தரா, நீங்க பரிசுத்தரா இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டும் இல்ல, அவர்களோட பெற்றோர்களை காண்டி வருகிற அப்பா, அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறன்னு சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற இந்த மக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுறவரே அப்பா, வறண்ட நிழலில் நிலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் நிலத்தில் ஆறுகளை ஊற்றுறவரே, இப்பொழுது ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாம அழிந்து போயிருக்கிற மக்களுக்குல இந்த வாலிபருக்குள்ள ஆண்டவரே ஒரு புரிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த வல்ல உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியாண்டவரே இந்த காலை நேரம் அப்ப அவங்க வாக்கு தத்துவத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அவர்கள் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்காண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே உங்கள் திரு ரத்தத்தினால அவர்கள் எங்களை கழுவி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரமுள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களுடைய பிள்ளைகளாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஜெபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அப்பா உங்கள் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமானே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட் அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுது நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசினீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க மறைவாக இருந்து அப்பா அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தி இந்த அநேகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் மன்னியோமி பாஸ்டர் காணி வருகிறேன் ஆண்டவரே. அவர்களை உங்களோட கிருபினால முட்டி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டன் கணவன் பிள்ளைகளை காணி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார் அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக இன்னும் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. வேற போற யாவரும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைக்கிறேன். நன்றி செலுத்துறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்க தேவையையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அநேகருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகிமையும் உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதாக கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவேன்.
0: ஆமென் ஆமென்
4: ஆமென் ஆமென் ஆமென்.
0: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
4: ஆமென் ஆமென். God bless you sister.
0: ஆமென் ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுகிரா இருக்கிற தேவடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற ஆண்டவர நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து பிசாசின் பந்தமேல் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருக்கிறவர இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமாயிருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியின் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி கேட்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுக செய்யட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மீத வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனை உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செவிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உலகத்தின் ஆசைக்கு பின்பாக உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேதியடித்து பாதுகாக்கட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே மதுபானங்கள் புகைத்தல்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் என்ன எத்தனையோ எத்தனை பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராங்கன்னு செவிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மார்க்கங்களை கொடுப்பீராக. அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே, விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே, அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே, இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களில் ஆண்டவரே, அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்களில் தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையிலே கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படட்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியும் இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே இப்பொழுதும் இந்த சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். இந்த சங்கம ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காயும் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஜபங்களுக்காக, கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று எண்ணம் அநேகரை தேவரண்டையில் இழுக்கட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணனுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஏனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக, தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்மை பாதைகளை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செவிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கிற சத்தம் என்ன உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல உங்களுடைய சமூகத்தில் செவிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக உமை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் இன்றி இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக உமை சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. எண்ணம் தப்பு வைப்பீங்க, எண்ணம் நடத்துங்க ஆண்டவரே. எண்ணம் வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
6: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்.
5: அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார்.
6: ஆமேன் ஆமேன். நாங்க வினோ வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
7: பிரைஸ் லார்ட் அக்கா.
6: நீங்க யுத்த நாடுகள்ல இருக்கிறவர்கள், வாலிப யுவதிகள், யுத்தத்திலே நிற்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துகிற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்று வினாய் விதாய் போகாதபடியின் தேவனே, உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் அப்பா, எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உறுவிசை மன்னிங்க தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர் தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பகுத்தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகள் எந்தெந்த மனிதர்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் உம்முடைய அன்பு உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பெற்றோ பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள் தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கட்டாவே இறுதியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் அப்பா எத்தனையும் கொடூரமான எண்ணங்கள் பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே எப்படி கோவிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கட்டாவே அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே. அப்பா மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள் இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்படாதபடிக்கு எந்தவனே அவர்கள் இதயத்தை சுத்திகரித்து என்னாண்டவரே சதையான இருதயத்தை கொடுங்காண்டவரே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இருதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் தந்த கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே. கள்ளம் தெரியாது கபடம் தெரியாது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாத ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே பெரியவர்களாகி ஆண்டவரே எத்தனை வேதனைகள் எத்தனை அலக்களிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கத்தாவே இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கத்தாவே நாங்கள் அப்பா மடிந்தால் நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே. ஓ கத்தாவே கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ பேச்சு எத்தனையோ எத்தனையோ வெறுப்புகள் தருவனே கத்தாவை இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே. இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே ஆம் தேவனே மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் நிழலில ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே ஆம் தேவனே கத்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும் நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே கர்த்தாவே, இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கர்த்தாவே உண்மை அறியாமல் மடிந்து போகிறதை நீங்கள் நாங்கள் வேதனை படுகிறோம் ஆண்டவரே. உண்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே சத்ருவானவர் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே தான் கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையா ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனை படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ண வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீதிக்காக ஆண்டவரே அப்பா, நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே. நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கியா 4:2 சொன்னது போல நீ உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கர்த்தாவே. அப்பா நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே உம்முடைய செட்டுகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கர்த்தாவே இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள். இனி வருங்காலங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண ஏந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்துடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் இந்த சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே இந்த சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்ருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்ருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்ருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்ருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கட்டாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்துருவானவன் யாரில் கை வைக்க வேணும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளில் சத்ருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லாமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபக்கட்டி நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
6: எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன்,
7: ஆமேன்.
6: நாங்கள் டோனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட, நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
8: அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம்ப்பா. தேவனே, இலங்க தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே. தேவனே, அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இந்த தேவனே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. தேவனே, இவளை விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆக்கும். தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே, இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே, அடிமத்தின ஆவிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவி, இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர்கள். இந்த கிரிய செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உடைய பரிசுத்தரத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்க அப்பா பிதா. ஓ, கட்டுண்ட பிள்ளைகள் கட்ட அவிழ்க்கப்படுவார்களாக, சிறைப்பட்டுக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை காயங்கட்டுங்கள் அப்பா பிதாவி. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, பிரகாசமுள்ள மனக்கிணங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே, புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா, இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே, தற்கொலையின் ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே, தேவனே, இந்த போதை பஸ்களை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்ற செய்யுங்கப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த போதை பஸ்கள் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ, நன்றி என் தேவனே, சோஸ்ரம் அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, குடும்பங்களப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு
9: தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே அங்குள்ள வாலிப பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே சுவாஸ்தமையா, நன்றி அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா தேவனே செய்ய போவதற்காய் நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் செத்த பலிகளை என் தேவனே ஒரு விசை மன்னியுங்கப்பா, என் தேவனே மன்னியுங்கப்பா பிதாவே. எல்லா விக்கிரக கிரியைகள் தேவனே பிதாவே எல்லாம் எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே புறப்படுங்களப்பா, மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது, எங்களுடைய

0: தேவனே, ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசனம் தேவனே, முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா, பொறுப்படங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே, நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துற இயேசு பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும். தேவனே பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா, வழிபாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. எல்லா தீங்குக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் கதாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பத்தி விதித்தியும் நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அவருடைய ஆத்துமா மீட்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமாக பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற இயேசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீ தந்த சந்ததிகள் அப்பா, உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் அவ்வளவு அருமையானதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உங்களுடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களைப் போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே இயேசப்பா புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆலயங்களுக்கு சென்று இடரலாயிருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா, ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா, ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே நீர் சத்திய தேவனாகிய தேற்ற பெற்றவாளனாக உலாவு.

0: எங்கள் மகா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயிற்றில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன் சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே ஏழை நாடுகளிலே கிராமங்களிலே பட்டணங்களிலே நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள் தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலூன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிடை நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கத்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இவர்களுடைய பரம்பரை கத்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கத்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே. இயேசப்பா, ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்து கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே தேவனே நீர் நடத்த வல்லவரப்பா. ஆண்டவரே புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்து கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும். என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா, அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல. என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கர்த்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கர்த்தாவே கண்களின் ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய இரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா, நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒரு நாள் கர்த்தாவே ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறையிலே வாடுகிறார்களே ராஜா, இந்த வாலிப பிள்ளைகளை கணோக்கி பாருங்க. எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசப்பா இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபியை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜெபிப்ப இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா? இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநியாயமாக நிறகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபியை காண உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு உம்மிடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை ராஜா, பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த மேலாக்குகிற தேவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது, யோர்தான் நிக்கிறது அப்பா. தேவனே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வியான பாதையை காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒருவரே இதை நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா, அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே, வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கூடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும். இயேசுப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக, இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது இயேசப்பா, நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது இயேசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான் ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக, அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே எப்பொழுதும் சுற்றி திரியுங்கள் ராஜாதி ராஜாவாக, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண் தெரியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே, எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே, தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். தங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி கலாசிலன். கத்த தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலன் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்று என்னால் தொடக்கத்தை இந்த முடிவர் ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கத்தாவே, ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகள் அப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகளப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெலவீனப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, சிறைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனையோ விதத்துல கர்த்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கர்த்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கர்த்தாவே அவர்களை உம்முடைய கர்த்தாவை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமா வானொலியிலே ஸ்ரீயண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவிலே ஸ்ரீயண்ணா குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபத்தி ஓடு அவர்கள் வாழ கர்த்தாவே, நீர் கிருபை செய்ய நீர் இருக்கிறீர் நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் வழி நடத்தும் அந்த சங்கமான ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியே பொறுப்பேறும் கர்த்தாவே, இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன், ஆமேன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வகையில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைவோமா? ஆமென்.

இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று ஆதாம் ஏவாள் பிசாசை அந்த லூசிபர சாத்தானை நம்பி இழந்து போன சகல அதிகாரங்களை இயேசு மீட்டுக் கொண்டு கொடுத்த அதிகாரம் எங்களிடத்துல தரப்பட்டிருக்கிறது. அவரை லட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு பாருங்கள், புறப்பட்டு போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர்கள் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அவர் கற்றுக்கொண்டிருந்த அந்த மூன்றரை வருடங்கள் சீடர்களுக்கு கற்றுக்கொண்டிருந்த அத்தனையையும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் பாவத்தின் ஊடாக முதற்கொலை காயின் ஆபேலை கொள்கிறான். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இன்றைக்கு பிறக்கிறோம். பாருங்கள், ரோமன் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து எக்ஸெப்ட் ஜீசஸ் மட்டும் விதிவிலக்கானவர். பரிசுத்தமாக வாழ்ந்து என்னில பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னவர் அவர் ஒருவரே. அந்த மெய்யான பொய்யுரியாத தெய்வமாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் நாங்கள் பாவத்தில பிறந்தோம். எங்களுடைய அபிஷேகம் பெற்ற பின்பு எங்களுடைய நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கிறார். வல்லமையை அவருடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் கழுப்பப்பட்டு அவருடைய பலத்தோடு எப்படி பிரசன்னாய் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பி இருந்தார். அதே போல ஒரு எங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை தந்து எங்களையும் நன்மை செய்கிறவராக இப்படியான பிசாசின் வல்லமைய அவர்கள் மதங்களுக்கு எல்லாம் பிசாசின் வல்லமைகள் காணப்படும். அவர்களுக்கு நோய்கள் காணப்படும், எல்லா விதமான பிரச்சனைகளும் காணப்படும். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புறப்படுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தேவன் இசாயா 6 சொல்லப்படுகிறது, கேள்வி மீன்களுக்கு சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேரா மீன்கள் கேது மீன்கள் 24 மணி நேரமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 1 Peter 3:15 கர்த்தராகிய தேவனை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்கள், சாந்தத்தோடும் வணங்கும் அவர்களை வரவேற்றி உயிர் உள்ளவர். பாருங்கள், நாங்களும் அறியாமல் இருந்தோம், பாத்திர வாழ்ந்தோம், நாங்கள் அபிஷேகத்தினால நிறைக்கப்பட்டோமோ அன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தந்தார். கர்த்தரே ஆவியானவராக எங்களை அறிவிக்கிறோம். ரோமர் 5:5 சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் சாந்தத்தோடும் மணக்கத்தோடும் அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், இந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இந்த பவுல் எல்லாரும் அவர்களும் பாருங்கள் எல்லாரும் வாசிக்கப்படுது. 1 Cor 2:1 பார்க்கும் பொழுது, சகோதரரே

பாருங்கள், இந்த சீடர்கள் எல்லாரும் மக்களாக, மீன் பிடிக்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, இப்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார் பாருங்கள். இந்த அறிவும் இல்லாமல் அவர்கள் வேத இயேசு இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அவரை போல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக அவர்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தோம். பாருங்கள், சிலுவையில அவருடைய மிஷன், சிலுவையில எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தினுடைய சகல மக்களுக்காகவும் இயேசு அந்த சிலுவையில மடிக்க வேண்டும். அந்த மிஷனை அவர் சரியாக செய்து முடித்தார். இந்த தவறும் விடாமல் 100% பரிசுத்த சரீரத்தோடு அவர் வாழ்ந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராக நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அல்லாமல் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்கள். அடுத்த அவசரத்திலே பார்க்கும் பொழுது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாய் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருக்கிறது. உலக மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நயவசனங்கள் உள்ளுக்கொண்டு வைத்து வெளியில் ஒன்று பேசுவார்கள். வாயில இருதயத்திலே இருந்தவர்கள் பேச மாட்டார்கள். பொய் பொய் நோமலாக எல்லா உலக மனித பேட்டத்திலே நாங்களும் பாவம் செய்ய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம். இப்படியாக தவறான வழிகளிலாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு லபாசம் செய்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது. அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் ஊழியக்காரர்களை அந்த மெய்த்தேவன் தேடுகிறார். அவரை போல, இயேசுவை போல ஒரு ஊழியக்காரனும் மாறிவிட வேண்டும் என்று பாருங்கள். அவரை நாங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்கள், இயேசுவை போல அவருடைய அபிஷேகம் அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறது. அந்த வார்த்தைகளை இயேசுவை போல அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்திலே ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பல இந்த சரித்திய வணிக சங்கம் ரேடியோவில் பல ஊழியக்காரர்களை சுவிசேஷங்களை
பாஸ்டர்ஸ் இப்படியாக எழுப்பி இருக்கிறார் தேவன். இவர்களுடைய விவரப்படி தேவன் சொல்லும் பொழுது நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது முதலாவது அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். அவர்களுடைய வீட்டில பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இயேசு தருகிற சமாதானம். அவர்கள் கேட்காவிட்டால் எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று ஒரு ஊரார் அல்லது ஒரு மக்கள் சொல்லுவார்களாக இருந்தால் நாங்கள் தூசை தட்டிவிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டும். ஏனென்றால் இயேசுவை அறியாத மக்கள் இந்த உலகத்தில பல தேசங்களில் இருக்கிறார்கள். பல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. நாங்கள் நோர்த்கொரியாவை பார்த்தால் நோர்த்கொரியாவில பைபிளை வைத்திருக்க கூடாது, இப்படியான ஒரு தேசத்தில் அறிவிக்க முடியாது. பாருங்கள், அந்த அரசாங்கமே ஒரு ஒரு நாளும் அந்த தேசத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த சோமாலியா தேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கும் இயேசுவுக்கு தடை. பாருங்கள், கிறிஸ்துவை தடை செய்கிறார்கள். 1.8 பில்லியன் குழந்தைகள் மல் நியூட்ரிஷன் உணவில்லாம இருக்கிறார்கள். நீங்க கூகுள்ல போய் பார்த்தா தெரியும். ஒன்றைக்கு பாருங்கள், அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள் இயேசுவை எதிர்க்கிற நாடுகள் தான் உதவி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அங்கு மழை இல்லை. எங்களுடைய தேவன் தான் மழையை வசிக்கப்படுகிற தேவன், ஆனால் இறக்கமுள்ள தேவன். அந்த முழு நாடுமே இயேசுவை அந்த அரசன் தொடக்கம் ஒவ்வொருவரும் பாருங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள். சாத்தானின் ஆட்சியாக தீமை நிறைந்த ஆட்சியாக அப்படியான நாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக தான் இயேசு வேண்டும். அந்த தேசத்தில் மழைக்கு ஆசீர்வாதத்துக்கு இயேசு வேண்டும். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த தேசங்கள் ஆசீர்வதிப்பதற்கு பட்டிருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் பாடசாலைகளில் பைபிளை படித்து வளர்ந்து அதன்படி இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன் தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களில? பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு பல விதமான மதங்கள், இன்னைக்கு கப்பல் மூலமாக அவர்கள் கைகளினால செய்யப்பட்ட சிலைகள் எல்லாம் கப்பலில வந்து அதை கடவுளாக, அன்றைக்கும் பாருங்கள் ஆபிரகாமனுடைய தகப்பன் இப்படியான ஐடல்ஸ் வர்ஷிப்பராக ஐடியல் வியாபாரம் செய்கிறவனாக இருந்தான். அந்த குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் உங்களை மத வழிபாடு உள்ள குடும்பத்திடம் ஆளுகிறீர்களா? உங்களை தான் உங்களை பிரித்தெடுத்து அந்த பரம கானான் தேசத்துக்கு, நிஜமான கானான் தேசத்துக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கே ஆசீர்வதிக்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பயிர்க்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். ஆனால் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், அவர் மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்துல யோவான் 14:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து

தத்துவமாக தோளின் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் நித்திய பித்த ஆலோசனை கர்த்தர் என்று இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகத்தில் பிறப்பை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இறப்பை பற்றி சங்கீதம் 22 அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பு உயிர்ப்பு இன்றைக்கு மீண்டுமாக அவர் நிச்சயமாக வருவார். பிறந்தவர் மடிப்பேன் என்று சொல்லி மடித்தவர் சொன்னபடி 3 நாள் உயிர்த்தெழுந்தவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவர் நிச்சயமாக அவர் மீண்டும் வருவார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தில போய் சேர நாங்கள் 5 புத்தியுள்ள 5 கன்னிகளைப் போல விழித்திருந்து ஜபித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவரோடு நித்திய நித்திய வாழ்கிற வாழ்வை நாங்கள் ஒருவரும் உழந்து விடக்கூடாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். பாருங்கள், மற்ற தெய்வங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவை டேட்டாக ஒரு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட மனமாக கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களாக சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள். பாருங்கள், இப்படி அக்குட்டி பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் நன்மையாக அவர்களுக்கு தென்படும். அவர்கள் அடிமைத்தனத்தில பிசார்கள் என்பதை அவர்கள் உன்னதாதவர்களாக பேசிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவங்களை பல அரசாங்கங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடந்தையாக இருக்கிறது. இப்படியாக உயிருள்ள தேவன் உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலேயும் பாருங்கள், நானே வழியும் சத்தியமுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுதான் வழி. வேறு எந்த விக்கிரகங்களோ எந்த இடத்துல போய் நீங்கள் நீர் மூழ்கினாலும் உங்களுடைய பாவம் போகாது. உங்களுடைய அழுக்குத்தான் போகவே ஒழிய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு. யோவான் 1 கீழில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து கழுறது. இதற்கு இயேசுவை நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 14 அதிகாரம் 7 வசனத்தில் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு. முழுக அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக இருந்த பொழுது பிதாவோடு எந்த நேரமும் தொடர்புடையவராக அவர் அவரிடத்தில் இருந்து அந்த நாளைக்குரிய வார்த்தையை பெற்று அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்தினது இரட்சகர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் யோவான் 10:30 வசனத்துல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், பிரியாதவர்கள் தங்களுடைய தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மடித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் மனது பாசத்தில் இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ சில 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று. பாருங்கள், அவர் பிலிப்பியர் 2:8 வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை மரணத்துக்கு பாருங்கள், தாழ்மையாக மரணத்தை ஏற்றிக்கொண்டார். இப்படியாக அவர் தாழ்மையாக நடந்தது நிமித்தம் அவர் தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமங்களும் வாக்க மேலான நாமமாக உயர்த்தினார். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் சுருக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 வசனத்தில் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நீர் சொல்லி இருக்கிறீர். இது என்னுடைய வாக்குத்தத்தம். நீங்கள் அதை ஆம் என்று சொல்லி இருக்கிறீர் என்று சொல்லி ஏற்றிக்கொண்டு விட வேண்டும். விசுவாசத்துக்கூடாக
அந்த வாக்குத்தத்தை கிரிய செய்யும் வரையும் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இது என்னுடைய வாக்குத்தத்தம். துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படியாக அவருடைய வாக்குத்தத்தத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 22:22 நம்மை முத்தரித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவராக மத்தேயு 4:23 அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இப்படியான தேவனை நீங்கள் ரட்சிக்கிற தேவனை, தன்னுயிரை கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றுகிற தேவனை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah, thank you Jesus.

காலம் முடிவாக முன்னே உன் சேவை நிறைவேற்றிடே.

லோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் போலோகமெங்கும் அதை தேடி ஓடுகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா?

ஒரு மக்களும் உம்முடைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் மதங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஒன்றான மெய்த்து வரிந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் மனிதனையும் மிருகங்களையும் பறையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் மறிக்க வைத்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்க

0: விசேஷத்தை கண்டு தந்தீரே அண்டவரே. இந்த கடைசி காலத்தில் இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசலிசம் முடியாத ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நிற்கிற செய்வதாக இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக ஒவ்வொருவரை நிரம்புவீராக. ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக அந்த வார்த்தையை விதைத்து அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற தங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரம்படி செய்கிறதற்காக நன்றி, அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முடப்படுகிறதற்காக நன்றி. துத்தி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் உங்களை பிரதி நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் அருமையான வார்த்தையின் மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் எல்லவோ என்ற அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற நாங்க பாடுற பாட்டுகளிலும் எவ்வளவோ கருத்துள்ளது என்ற அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்குள்ள இருந்தா தான் நாங்கள் மனுஷர் பிடிக்கிறவளா இல்லாம கர்த்தருட நாமத்தை தெரித்து கர்த்தருட எப்படி அவர் சிஷ்யசம்மன் ஆகினாரோ அது மாதிரி நாங்கள் மனுஷர் பிடிக்கிறவர்களாக மாற்றுவதற்கே இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பு குடும்பத்தார் மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன் பாஸ்டர், நன்றி. ஆமேன், ஆமேன், God bless you பாஸ்டர். ஆமேன், அருமையான வார்த்தை. அவரோட வார்த்தையே இல்லை எவ்வளவோ ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அதை ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது அதுல உயிர் உள்ளது. அதுபடியா இந்த ரெண்டு கவரத்தை மட்டும் பாடிட்டு நான் முடிக்கிறேன்.

0: கரலோக அப்பா நீங்க பரலோக ராஜாவாக எங்களுக்கு இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற உங்களுடைய சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல்ல நான் ஜெபித்த ரெண்டு வார்த்தை அப்பா Let thy presence shall go before me. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களுடைய சமூகத்தை ஒவ்வொருவரும் உணரக்கூடியதாக உங்களுடைய பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதன்படி கர்த்தர் எங்களை ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்தி அவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
1: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சய வச்ச நிகழ்ச்சிகள் மிக மிக ஆசீர்வாதமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய்

அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின், தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிப்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,

0: நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன், இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
2: சேலா,
1: ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா,
1: எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா,
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
3: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
4: Recording in progress.
5: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் பாயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
4: மாற்கு 16 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: റെക്കോർഡിംഗ് ഇൻ പ്രോഗ്രസ്.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்மாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளிலெல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் எவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன்னறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: துணை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அதாவது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன்னா என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதயம் ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தய பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டம் அப்படின்னா என்னங்க? உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வு நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா நிலை இல்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு ஆவி சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறார், நிலைவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். இல்லைங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டுமாப்பா. அதை சித்திங்க, இதை புதுப்பிங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இது கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். God bless you all.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாயிருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கை பிரைம் மினிஸ்டர் செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே தேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கதர் வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்குக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை. கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தரங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழி நடத்துவார். கத்திரத்திலே போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கு ஊடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாயிருப்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு சோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களை கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரன் சகோதரி தயா அவர்கள் ஒவனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள், பேக்ரவுண்ட்லே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே வெவ்வேறு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின்பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை புரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் பிடிப்போம், அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் பிடிப்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. ஆமீன். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்திலிருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கோத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகியந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்துதான் நாங்கள் எங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் 2 கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஷ்டவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த அடை ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம் ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்கள்லே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா பாருங்கள். தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நட அந்த அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எங்களுடைய தேவைகளை எல்லாம் தருகிறவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம்.

செய்கிற நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் இருந்த இடப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. அன்று மோசே கற்பனையில கொடுத்த கற்பனைகளின் மோசே உம்மை சந்தித்த பொழுது அவனுக்கு மகிமையை காண்பித்தீரே. அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை கடந்து போக காண்பித்தீரே உம்முடைய மகிமையை. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துகிறது, உம்முடைய வார்த்தை மூலமாக நடத்துகிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய மகிமையை காண, உம்முடைய பிரசன்னத்தில மூழ்க. அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நீர்தான் இந்த ஐந்து கண்ட மக்களை உருவாக்கிறவர் என்பதை, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்தவர் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவர்களுடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உம்மை கொண்டானமைத்தவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க, பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த இடப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஏற்ற வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக விளங்கப்படுவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீர். என குடும்பத்தோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பலத்தோடு சுகத்தோடு உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்கோவின் அந்த இழப்பில சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்ப உறுப்பினருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கு. புறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம்.

0: ஆக உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை நந்தானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமையை அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
0: ஆமீன். God bless you sister. God bless you everybody.
1: எங்கள் தேவன் அநீதிக்கு தேவன் இல்லை, நீதிக்கு தேவன். ஆகவே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிக்குமார்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அநீதிகள், அநியாயங்களை கர்த்தர் கண்டு அவர்களை மனம் திருப்பி நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கொடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்ப. இந்த கால நேரம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய நிகழ்ச்சியினாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே இப்பொழுதும் எங்கள் மத்திய கிரிகை செய்ய போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கை தேசத்தை தாண்டி ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறதுக்கு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்க ராஜாக்கள், அதிபதிகள், அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே நீதியாக நடப்பதற்கு அப்பா உங்களுடைய அன்பை அனுப்பி அவங்களை இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே அங்கு எல்லா விதமான அசுத்தமான ஆவியில இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை அப்பா காத்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் நீதியாக நடப்பதற்கு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா அவர்கள் நீங்க பாவில ரசிக்க வந்தீங்க. இவர்கள் அப்பா இவர்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் நீதியானவர்களை செய்வதற்கு அநீதியான உள்ள மக்களுக்குள்ள பேசும்படியாக ஜபிக்கிறார். அநீதி உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட அன்பையும் தேவ பயத்தையும் உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறார். நீங்க அப்பா உங்களோட வாக்கு தத்தம் போதும் மாறாத ஆண்டவரே இன்றும் என்றும் நடத்துகிற தேவனே அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியிலிருந்து உங்களோட கிருபையின் மூலமாக

0: உங்களோட நீதியின் தேடும் பொழுது சக நீங்க அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. அந்த ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க உண்மையில தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உங்களோட உன்னதத்தின் அன்பையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த நாடு செழிப்பாக வாழ்வதற்கு, அவர்களுள்ள மக்கள்கள் செழிப்பாக வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்கள் மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனாய் இருக்கிறீங்கள். அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தகப்பன் அப்பா, அவர்களை உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரின் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்துவிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அந்தபடி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுகளை நடத்துற ஊழியங்கள் ஒன்னா இருக்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யறார். நன்றி செலுத்துறேன், சாரி, நன்றி செலுத்துறேன். அப்பா, உண்மையில தேவன் என்பதை நாங்க அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அப்பா, திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க. புட்ட பால ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டேம் அப்பா, அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சுரங்களை மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சி அளிப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருவேலுக்கு நன்றி சார். சிஸ்டர் தினத்து தான் வருகிறனாலே அவர்கள் டைமை ஒதுக்கி உங்களுக்கன்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம், அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்திலையும் நீங்க உங்களோட அன்பை ஒரு கிருபியினாலும் சுற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மகன் தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய அன்பின் மூலமாக மகனை நீங்க ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபேலுக்கான நன்றி. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, மகள் கூடயும் இருங்க, ஹஸ்பண்ட் கூட இன்னும் அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நான் என்னை தாழ்த்தி இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் பாசன் கொடுக்கிற வார்த்தையில அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர் யாவருக்கெல்லாம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களுடைய தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு மறைந்திருந்து உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்க பல அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழுசீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் தாழ்த்தியன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசங்களிலே அங்க குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கர்த்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவ குடும்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு விளங்கத்தக்க வழிகளில நீங்க எழுதி தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த காலகட்டம் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும்

அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களாயிருக்கிறபடினால ஆண்டவரே தகப்பனே, அநேக ஆண்டவரே இடர்கள் உண்டு. அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக ஞானங்கள் வெளிப்படுகிறது, மற்ற குடும்பத்துல நடக்கிறது போல எங்கட குடும்பத்துல இல்லை என்பதை பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறேன். ஐயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, எங்களுடைய மனக்கண்களை திறந்து கர்த்தாவே தகப்பனே, நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீர் என்கிற ஆண்டவரே அந்த பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஒரு நல்ல சமுதாயமாக, நல்ல தேவ குடும்பங்களாக, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒரு பயபக்தியோடு கூட நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானம் தெளிவுகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்கள்

0: சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய இதயத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், தர்க்கங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அன்பின் சுவைகளினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், ஆண்டவரே விசுவாசம், இச்சியடக்கங்களோடு கூட கூடிய குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய நாவுகளை அடக்கி வேண்டாத வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி பிரிவினைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, இந்த குடும்பங்களை பிரிச்சு போடாதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகளில் கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே தகப்பனே, இந்த தேவ உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிறதான மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருவதற்காக வேண்டாத பேச்சுக்கள், தாறுமாறான பேச்சுக்கள், கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தகப்பனே தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பி குடும்பங்களை பிரித்து விடாதபடிக்கு ஞானமாய் செயல்பட கத்திர அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களை காத்துக் கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுகளோடு பொறுப்புகளோடு வளர என் ஆண்டு விருதாமே அந்த தேசத்துக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் பிரிகிற காரணங்களா இருக்கிற ஆண்டவரே, பிற ஆண்டவரே அன்றுவரே தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவு முறைகள், தவறான பேச்சுக்கள், மதுபானங்கள், குடி பழக்கங்கள் மற்றும் கர்த்தாவே தகப்பனே எத்தனையோ இச்சைகளான காரியங்களினால எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறீங்க அன்றுவரே. அவைகளில் இருந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து அன்றுவரே இதுதான் ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்கள் ஒரு கட்டுப்பாடுகளோடு கூட அன்றுவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிவினைகளை கர்த்தர் அகற்றுவீராக. இந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரிகை செய்கிற சத்துருவின் திட்டங்களும் குடும்பங்களை பிரிப்பதற்காக பிரிவினைகளால் செயல்படுகிற ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை காத்துக் கொள்வீராக செவிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் எடுத்து செல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், ஆண்டவரே தேவ செய்திகள், பாடல்கள், ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளும் தேவனுடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறோம், அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தகப்பனே எண்ணம் பெண்ணனுடைய உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் காணப்படுத்தும் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் மனவாட்டிக்கு ஆயத்தம் உள்ள குடும்பங்களாக, மனவாட்டியானுடைய சாயலுடைய குடும்பங்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அது எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பறந்து செல்ல உதவி செய்வீராக. இதோ அதற்கு அதை நடத்துகிற லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் பெலப்பட்டு வழிநடத்த உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய இதயத்தின் விருப்பங்களை தேவன் ஆண்டவரே தங்கள் நிறைவேற்றுவாராக செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஐயா, இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய அர்ப்பணிப்புகளுக்காகவும் கர்த்தாவே தகப்பனே அவங்களுடைய தாகத்துக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே எண்ணம் பலப்படுத்துவீராக. எண்ணம் அவர்களுக்குள்ளே தேவ கிருபையினால் நிறைந்து ஆண்டவரே வாஞ்சைகளையும் வைராக்கியங்களையும் ஆண்டவரே பக்தி விருத்திகளையும் கொடுத்து இதோ அவர்களை எண்ணம் வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி அந்த வீடு வாதைகளுக்கு விலக்கி காக்கப்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தர், இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழிநடத்துகிறவரே. இதோ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கர்த்தாவே, உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய உள்ள சிரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே தகப்பினை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எண்ணம் பெடனடைந்து கர்த்தாவே எண்ணம் உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளையும் கடந்து உதவி செய்யும்படியாக. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
0: ஆமென். அக்கா, அப்படி உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் தேவ குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: நாங்க நிர்மலா மெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் பலனா இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவருமே சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய தயவு இருந்து அப்பா நீர் அந்த தேசத்தை ஆண்டவரை காத்தாடும் வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராயிருந்து அவர்கள் வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவீர் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியா ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நீதிமான்களா இருக்கவும் ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாயிருந்து அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தரா.

மக்களை எல்லாம் ஆண்டவருமாருக்கு சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் எல்லாம் அநீதியான காரியங்களை விட்டொடித்து உண்மையும் உத்தமமாய் நடக்கவும் உண்மையான தேவனை தொழுது கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்பு அடையவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியும் தீமையான காரியங்களை அவர்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறபடியால் அப்படியா இவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ பரிசுத்த தெய்வமாயிருந்து ஆண்டவரே தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறபடியா

தேடலாம் என்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உசுபீட்டிக் கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழி நடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் குடியிருத்தீர்கள் என்ற

அதன்படியால் வழி நடத்துகிற எங்கள் தெய்வமே, இந்த வேலையிலோடு கத்தாவே உம்முடைய நாமத்தைய நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறபடியா அப்பா, இந்த ஏழை எளிய மக்கள் நாங்கள் கேட்கிறதான அந்த விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் என் தெய்வம் பரலோகத்தில் இருந்து கேட்டு அதற்கு தக்க விடயங்களை தந்து ஆண்டவரே வழி

கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆறுதலை தந்து ஆண்டவரே இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும். கத்தாவே அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாறப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நான் சபையிலே சேர்ந்து ஆண்டவர அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவரை எடுப்புதலை கொண்டு வரும்படியா சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர தன் துஷ்டதனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா சுபிக்கிறோம். கர்த்தர் அப்பா உடைய வசனங்கள் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியா அந்த ஜீவிக்கிற வசனத்தின் மூலம் அவர்களை எல்லாம் அப்பா அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியா சொல்லிக்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்காக வாழவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் படித்த தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியா சொல்லிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையா இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிய ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை எல்லாம் ஆண்டவரை வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவரே இல்லைங்க தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துற தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கத்தாவு கர்த்தர் தாமே அப்படியா இனி வழிநடத்துற தயவுக்கு முக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையில்

0: அவர்கள் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவவேளையில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா மொக்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீர் நல்ல ஆரோக்கியத்தை பலனை தாங்கப்பா. அவர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தியாடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல நீர் ஆண்டவரை பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் எதிர்ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை உம்முடைய கூடார மரவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது வைக்கிறோம். இந்த வே ஆண்டவரே இந்த ஜப வேலை ஆண்டவரை பார்த்து விட்டு வளர்கிறதான அருமையான ஜாரட் மகளையும் ஆண்டவரை சர்வ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரை இதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இடைவெடுகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையாக இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இருக்கிற இவர்களுடைய கணவரை ஆண்ட ஆசீர்வதிங்க. மகனை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவே அப்பா சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்துல தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே எங்களால் கேட்க மட்டும் முடியாது ஆண்டவரே செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இதுக்கு நல்ல விடைகளை தந்த ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென். அங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
1: நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற உபதருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெபமண்ணுங்கள். அவர் சுயினமா இருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த சுந்தமாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின முது கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்ரம். தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே கொள்ளை நோய்கள் அப்பா மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்புலருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் நின்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகள் எல்லாம் குணமாக்கும்படியா மொத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. வேதனையும் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய மது கிருபை நாளே நீர் அவர்களே ஆசிர்வதிங்கே. முதாணி பாய்ந்த கரமாண்டவரே, தழும்புள்ள கருத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீ ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் மக்கு சூத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கும் உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கும் உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிற அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்திர ராஜா பரம வைத்தியனாயிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உங்களுக்கு கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுழுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யக்கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜெபிக்கிறப்பா. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்கா ஜெபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தெய்வன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்குபடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே கால்களை எல்லாம் ஆண் கால்கள் போல் ஆக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடி நாளே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன். அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேளையிலே இயேசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனால் வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில் ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்க அப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறாப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. வாதையின் குடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கினி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியா கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். வருகிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதி பட்டிருந்தால் நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையும் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஒரு விசை கூட ஏமியும் அது கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்பெடுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தன் சிந்திர நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
3: அன்பான அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து மட்ட நேரம் அப்பா அவன் ஊழிய பாதையிலே நடந்தன், ஆனாலும் விழுந்தன் அப்பா. ஒரு சாட்சி ஆண்டவரை நாம் விழுந்தோம் அப்பா. சின்ன ஒரு சிறு காய கிறு காயத்தோடப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்களப்பா. இதுல நன்றி எபிக்க தந்தைக்கு எழுத்துக்கும் நன்றி அப்பா. என் தந்தை அம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுக்குமே இல்லையப்பா. நீங்க நல்லவரப்பா. அப்பான்று கூப்பிடும் போது அப்பாண்டு ஓடி வந்தப்பா. என்ன தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போதப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய். நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா, யுத்தத்துக்கு ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை வைவிடைய அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்கப்பா. தந்தையை ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே வார்த்தையை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறவுப்பா. நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா, அந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நீரிய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நீரிய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே. நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீடிய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்கு அப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தந்தையே நீங்கள் வானொலியை பொறுப்படுங்கப்பா. தந்தையே வானொலியை பொறுப்படுத்து தகப்பன் இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருபை செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா, ஏழு கண்டங்களிலும் வாழுகிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா அவர்களை அமர்ந்திருக்க தகப்பனை ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உங்கள் செட்டைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா அனைவரையும் அப்பாவின் திரைக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாக்கி அப்பாவை உயர்த்தி நாங்கள் சொர்க்கவும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தி எங்களை ஆண்டவரே, சுகம் தந்தி எங்களை ஆண்டவரே, பாதுகாத்து எங்களை ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே எமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் கர்த்தாவே ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தகப்பனே கத்தால் இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே இந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர் அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே கத்தாவே இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவர் கர்த்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காகவா உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு எளிய மக்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் அனாதைகள் புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே திக்கற்றவர்களாக விதவைகளாக அப்பா ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவர் தேவனே கர்த்தாவே ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா தகப்பனே உன்ன உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் அப்பா ஆவியானவரே வழி இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கத்தாவே அவியானவரே, அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனையே கத்தாவே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கேன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்துக்கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இரக்கங்களினால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே, அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா? தகப்பனே, அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே, திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள், என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன்வனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றும் காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாத படி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவர் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழ போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து, அவனின் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து அப்பா, நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடைகள், தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்த ஆண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே, இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமி சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்முடம் பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே, நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மின்றும் என்றும் மாறாதவரையா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மீனோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளிலே இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஜபத்திலே வழி நடத்துங்கள். சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
5: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா. பிதாவே, தேவனே பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்க அப்பா. பிதாவே, தேவனே பொறுப்படுங்க அப்பா. தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே, நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ற தேவன அப்பா. பிதாவே, தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. பிதாவே, கடைசி காலத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே. பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா. பிதாவே, என் இயேசு ராஜாவே, இந்த தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இதுல இருந்து கிரிய செய்கிற இவளுக்கு எதிராக கிரிய செய்கிற பொல்லாத ஆவியல் அப்பா. பிதாவே, வான மண்டலங்கள் இருந்து கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக,
6: പിശാചാരുടെ തുരത്തലങ്ങൾ അധികാരങ്ങളെല്ലാം വെളിയേറുവാനുള്ള വിട്ടേശു നാമത്തിൽ തിടയും കൊല്ലയും അഴിക്കും ആവിയൽ ദേശത്തലവരുടെ അധികാരങ്ങളെ വിട്ട് വെളിയേറുവതായ യേശുക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ദേവനെ ഇവളിൽ എന്ത് കിരിയസിറ പൊല്ലാതെ ആവികൾ പാഹാൽ ആവികളെല്ലാം ചേർന്ന് പോകലാകെ ദേവനെ പിതാവ് യേശുവേലിൻ ആവികളെല്ലാം ചേർന്ന് പോകലാകെ അന്തിക്രിസ്തുടെ ആവികളെല്ലാം ചേർന്ന് പോകലാകെ ദേവനെ ഓ വലിശപ്പതുടെ ആവികളെല്ലാം ചേർന്ന് പോകലായ യേശുക്രിസ്തുവിൻ നാമത്താൽ നന്ദി പിതാവ് നന്ദി യേശു രാജാവേ ദേവനെ നന്ദി അപ്പ പിതാവ് ഇതോ സർപ്പങ്ങളെയും തേളുകളെയും മിതിക്കവും സാത്താരുടെ സകല വല്ലമയെ മേക്കൊള്ളവും ഉങ്ങൾക്ക് ഞാൻ അധികാരം കൊടുത്തു ദേവനപ്പ പിതാവ് ഒന്നും ഉങ്ങളെ ശേഖപ്പെടുത്താൻ ദേവനെ നന്ദി രാജാവേ അപ്പ ഉലഹത്തിലെ ഇരുപ്പാലും ഉങ്ങൾക്കുള്ള ഇരുപ്പാൽ പെരിയോൺസന ദേവനെ നന്ദി അപ്പ പിതാവേ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதா ஸ்தேவானோடு இருந்த தேவனே நன்றி ராஜாவே தேவனே பிதா அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முக மூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே அரசு குடும்பங்களினுடைய முக மூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே உம்முடைய நீதியை சரிக்கிற வேலை வந்தான் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே உன்னுடைய தேவனே பிதாவே உம்முடைய வார்த்தைகளை உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே தாங்கள் கட்டுகிற பாபே கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனால் இயேசு ராஜாவே ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்தில் 22 வசனத்திலே சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே நன்றி உம்முடைய ஆளுகை வருவதாக உம்முடைய ராட்சியம் இந்த தேச பங்கும் வருவதாக உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே ராஜாதி ராஜனே ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜனே கத்தாதி கத்தாவே உம்முடைய உம்முடைய நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததற்காக நன்றி அப்பா யுத்தம் செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக வழக்காளர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக நீதி செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக இவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை போடப்படும் அப்பா பிதாவி இவரே பொல்லாத பிசவனே கிரிகளை விட்டு வெளியேறுவதாக இருதயங்கள் சிந்திகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கல்லான இருதயத்தை அறிந்தவனே சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவி இவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவி பாதாளம் செல்லாதபடி இந்த தேச தலைவர் அதிகாரிகள் தேவனே மட்டும் ரச்சிகளையா இயேசு ராஜாவே தேவன் ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்து சொன்ன தேவனே அப்பா உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா ஓ தேவன் எல்லா அசுத்தங்களையும் சுட்டறிப்பினாலே சுட்டறியுங்க அப்பா பிதாவு தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனை நீங்கள் ஏற்படுத்தின தேசத்தல அதிகாரிகள் அப்பா தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்க இயேசு ராஜாவே நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதற்காக நன்றி அப்பா பிதாவு நன்றி என் தேவனே சுவஸ்தம் ஐயா தேவனே சுவஸ்தம் ஐயா இதை அனே தேவனே பூமியில் கண்கள் எல்லாம் இதை காணப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே தேவனே வெளிப்படாத மரபொருளும் அல்ல அப்பா பிதாவே தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லையே ராஜாவே எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜாவே தேவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே அப்பா பாகால் வழக்கங்கள் பிள்ளைகளை பலி கொடுப்பது தகலைக்குவது சகல கிரியம் காலானிய தேசத்துல கிரிய கொல்லாத ஆவியல் இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ரத்தத்தை இஸ்ரேல் தேசத்தின் மீது தள்ளிக்கிறேன் பாகால் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக இஸ்ரேல் தேசத்தின் வான மண்டலங்கள் என்று கிரிய செய்வ கொல்லாத ஆவிய சேவைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக இஸ்ரேல் மக்கள் ரச்சிக்கப்படுவாராக தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா பிதாவே சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக சுதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக எல்லா தேவன எல்லா கோட்டுகள் பிசாசின் கோட்டுகள் இஸ்ரேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக மானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் கிரேசுடைய நாமத்து முன்பாக முடங்குவதாக இருந்தவனே பிதாவே இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் கிரேசுடைய நாமத்து முன்பாக முடங்குவதாக இஸ்ரேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும் பலத்தினாலும் அல்ல ஆயுதத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக உணரத்தக்கதாக தேச வசிக்கப்படுவதாக முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார்கள் ரோமர் 10:1. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று தேவனே. அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களே செய்ய போர்க்கா நன்றி, கடைசி நாட்களே செய்ய போர்க்கா நன்றி அப்பா பிதா. ஓ நன்றி அந்தவனே. அக்னியை போலுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டறிப்பினாவில் அதை சுட்டறியுங்க. அசுத்தங்களை தேசங்களில் நடக்கிற சகல காரியம், தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக ஒரு பக்கப்பற சந்தரணியும் நன்றியாவியானவரு போடுவையா. உம்முடைய அக்னியை புதிய ஏற்ற கொடுங்க, புதியாவிய கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்காக முழங்குவதாக. சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானுடைய சாத்தானுடைய சகல கிரியரை உங்களுடைய காலம் கீழே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்க அப்பா பிதாவே. 45:11 நீங்கள் கட்டளையிடுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளை செய்வீங்கள், அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள்ல எபேசியர் 6 சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்ல, வான மண்டலங்கள் இருந்து கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவலாய் மாற்றும் ஐயாதேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அவரிலிருந்து வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் அப்பா பிதாவே அக்னியாய் கலந்து செல்வதாக, உம்முடைய நாமமன்றே பயப்படுவதாக. நீங்கள் பெறுவோம் ஐயா, அடியன் சிறுவோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுவோம் ஐயா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி அந்தவனே. போதுமையா உடைய அக்னியை வைராக்கிய வாஞ்சை விடுங்கப்பா. ஒரு உடைய பிள்ளைகளுக்கும் அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தியாய பட்டணத்திலே தேவனே பிதாவே பவுல் சென்ற போலப்பா தேவனே விக்கிரகங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாள். அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாள்ல இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரிய செய்ய, யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உச்சிமையா உடைய ஆவியை. ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்கினியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக. அக்கினி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. நன்றியை எடுத்து பயன்படுத்துங்கள் ஐயா உம்முடைய ஊழியத்துக்கு. பலப்படுத்துங்க வரங்களினால், வல்லமையினால், அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு அப்போஸ்தலர் 10:30 சொன்ன போல் தேவன் கத்ரா ஏசு கிரேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சோப்பிடுதான் சுற்றி திரிந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. தேவனே நோய்களை சுவப்படுத்த, பிசாசுகளை திறத்த, நன்மை செய்ய தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி அந்தவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே பிதாவே. இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவரப்பா. எஸ்ஆயா 57:15 சொன்னது போல் நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பாது கொடுக்கல. அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பால் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பால் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கள் ஐயா. இயேசு ராஜா தேவனே புறப்படும் அப்பா பிதா. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகல கிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்கண்டு யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா, பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவே. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பார்க்கணுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சொல்லத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர்னு சொன்னீங்க, ஒரே இதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்துல ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா, கணவனும் மனைவியும் அல்போன் புதரனும் சிஸ்டரியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா, ஒருவன் 1000 பேரையும் രണ്ടു പേർ 10,000 പേരെ ശ്രദ്ധിച്ചപ്പാ. അതേപോലെ നമ്മുടെ വല്ലം ഇറങ്ങുവതാക എന്റെ വീട്ടുക്കുള്ളിൽ സർവത്തിലെ വല്ലം ഇറങ്ങുവതാക, സഹലവും വെളിയേറുവതാക, വിശ്വാസം കൊടുക്കുന്ന നോയൽ വെളിയേറുവതാക, പാരമ്പര്യ നോയൽ വ്യാധികൾ വെളിയേറുവതാക, വർഷത്തിരുത്തത്താലെ കളവുങ്ക ഓവർ ഉറുപ്പോൾ നരമ്പോൾ എലുമ്പോൾ തസനാകെ കെട്ടപ്പിളായം ഉള്ളുറുപ്പളങ്കും ഓമ്മുടെ അഭിഷേകം ഓമ്മുടെ അഗ്നി ഉമ്മുടെ സ്വമണിക്കും വല്ലമേ ഇറങ്ങുവതാക എൻ ദേവനെ. നന്ദി രാജാവി, നന്ദി അപ്പാ പിതാവി, നന്ദി പരിശുദ്ധാഭിയാനവര് പുറപ്പെടുങ്ങളയ്യാ എന്തേവനെ പിതാവി. ഓ പരിശുദ്ധാഭിയാനവരെ എന്തേവനെ അപ്പാ. ഏ മിസ്റ്ററെ പുറപ്പെടുങ്ങളപ്പാ പിതാവി. ദേവനെ എന്ന മാർഗ്ഗ പരിപൂർണ ശ്രദ്ധ കൊടുങ്ങളപ്പാ. ഉമ്മുടെ ഊളിയക്കാരുടെ ദേവനെ ജപങ്ങളെ കേട്ട് ദേവനെ നിങ്ങൾ പലതെടുക്കുന്നവരപ്പാ പിതാവി. ഉമ്മുടെ ഊളിയക്കാരുടെ നോയെ സുഖപ്പെടുത്തുന്ന ദേവനപ്പാ പിതാവി. ഉമ്മുടെ പിള്ളേരോട് നാളും കൊടുക്കപ്പെട്ട് പോകുന്നില്ലേ അപ്പാ പിതാവ്. ദേവനെ നിങ്ങൾ സമീപത്തേക്ക് മാത്രമല്ലേ

0: ஜாக்கிரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள், நரம்புகள், எலும்பு, தசைநார், ஓதவனை உள் உறுப்பு உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செயல்படுவதாக. இருந்தவரே, உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது. அவனே சோசனம் குடும்பத்தை ரட்சி. ஓ அக்கினி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா. இந்தவன் ஓ அதி சீக்கிரத்து மகள் திரும்பமாய் வந்து நிறையடியே கிருபா செய்யுங்கப்பா அபிதா. நன்றி என்றவனே சோசனம். வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு யாருக்கும் ப்ரே பண்ணணும் சொன்னீங்க சிஸ்டர்? ஹலோ,
1: ஓகே சிஸ்லி அம்மாக்கு தான் சொன்னா. ஓகே
0: நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த அவனே பொறுப்படுங்களப்பா, இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா. ஊழியத்தை சேர்ந்த பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்ய போற்காய். நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்துவீங்களப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேலையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா, விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தவன் ராஜா. தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக பிதாவே. உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே. தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்களையா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலே பிதாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா. தேவனே தானியல் தீர்மானம் எடுத்தார் ஐயா இயேசு ராஜாவே. தானியல் உண்மையாயிருந்தாரப்பா பிதாவே. அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனேந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனை ஜெயமாய் மாற்றுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தினால் வரும் சொன்ன தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிறது. இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்புமிரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா நாங்கள் திடன் கொண்டு கர்த்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம் தேவனே. ஏசப்பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் ஏசப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த 40 உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா. முஸ்லிம்கள் ஆண்டவரே நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சைவாக்கள் ஆண்டவரே வேற வேற காரியங்கள் விக்கிரகங்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அப்பா. நாங்கோ ரத்தம் சிந்தியங்களை மீட்டுக் கொண்ட ராஜா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலே ராஜா இலங்கை தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சகலத்தினாலும் ஒரு ஏழை நாடாகவும் ஒரு விக்கிரகத்தின் நாடாகவும் திகழ்ந்து வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே கர்த்தாவே அங்கு நடக்கிற

0: சப்பா ஆண்டவரே, கடந்த காலங்களிலே கர்த்தாவே எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே, ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே, அப்பா பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே, இது ஒரு பரம்பரையாக இல்லையப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் லோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் மூர்த்தப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தில இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் கர்த்தாவே. வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை பாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த இரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்கள் அப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, பயிரே வேலியை மெய்கிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா, அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி. வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி. சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள், இந்த சாபங்கள், இந்த விக்கிரக கோயில்கள், விக்கிரக தோப்புகள், என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே இந்த பிக்குமாரை பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. கருத்தோடு உண்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆமென்று நீர் தரப்போறதற்காக நன்றி அப்பா. தேசத்தை பாழாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான் எல்லா கெட்ட ஆவிகளும் சிந்தனைகளும் நாவிகளும் அரும் பேச்சுக்களும் கர்த்தாவே இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியா ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களோ இவைகளோ நீர் எத்தனையோ 6-7 காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்துக்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரே கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல்ல அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவிக்கப்பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை செவ்வையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய பிதாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. தகப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தம் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் கூட இருந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா வந்து உயவித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொல்ல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்திலும் உடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே, உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே சரி பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் அள்ளெடுக்கிறோம் தகப்பனே அப்பா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுபாலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், உற்றார் உறவின சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் கத்தாவே உம்முடைய கிருபையும் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து அந்த பலவீனங்களில் இருந்து கத்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கத்தாவே அந்த கடவுளோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை சமாதானமான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே அப்பா. புள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுவாசப்பைகளை ஒப்பு கொடுக்கிறேன், நரம்பு எலும்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஷேமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தர்ஷாவுக்காய் ஜெபிக்கிறோம், எந்த தேவனே அவர்களுக்கு இருக்கிற கவலை கண்ணீர் கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கத்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே அந்த லட்சுமி லதா லலாக்காய் ஜுபிக்கிறோம் கத்தாவே. அந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே மனம் திரும்ப கத்தாவே அன்பு வாசங்கள் பெருக கத்தாவே ஆண்டவரே கத்தாவே. தனிமேலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே இணைக்காதபடி கத்தாவே இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே. உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் கத்தாவே. ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தில் முடிவரை எங்கட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்
2: ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலும் இணைந்து ஜபித்த எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார், அதுக்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் சகலவற்றை நடத்தி தருகிறார். இந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்தவங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுபாக்காக ஜபித்தீர்கள், சௌரி தர்ஷாக்காக ஜெபித்தீர்கள், லூஜாவுக்காக ஜெபித்தீர்கள். அதே வேளையிலே சௌரி சுயினமாக இருக்கிற சௌரி என்ன பெயர் மறந்துட்டேன், அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. திரும்பமாக இந்த ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா சோவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தடி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே போய்கிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானோ இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சௌரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜானட்டும் அவர்கள் இணைவார்கள். அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள். இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களை கூட கடந்து செல்வோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
1: நானும் என் கணவரும் இருக்கிறோம். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில இருந்தவர் நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் வாங்கணும் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்து இவர்களுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகிற வேளையிலே நீங்க வாய திறந்து சொல்லுகின்ற வேளையிலே அல்லேலூயா அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்து சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து அல்லேலூயா. அப்ப நீங்க வார்த்தையை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிற்று. இந்த சத்தியத்தை விட்டு அந்தாலீங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. எப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடினால் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம் தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதில தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகா ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனபடினா அன்புள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போதும். என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன், ஹலேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவுல, ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளாய் இருக்கிறாள். அதுபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை, ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா, வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காமல் இருப்பீரோ. ஹலேலூயா. அப்ப எங்களை இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, நீர் உருவத்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே, ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான், ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு, ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்மாவுக்கு மணவாளர், ஹலேலூயா. ஆத்மாவின் நாயகர், ஹலேலூயா. ஆத்மாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்மாவை தேற்றி, ஹலேலூயா, என் ஆத்மாவை தேற்றி, என்ன நீதி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார், ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி வேதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள், ஹலேலூயா. ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மா என்ன செய்யும், நித்திர உள்ள விடாது, ஆத்மா வேதனைப்படுத்தும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார், ஹலேலூயா. பில்லுகள் கட்ட முடியாம இருக்குதா, எல்லாத்தையும் ஆண்டு மனுஷரால உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது, ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற, ஹலேலூயா, ஹலிலுயா, ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஹலிலுயா, ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலிலுயா. அதுபடி அவரே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலிலுயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 121:2 ஹலிலுயா அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி, சங்கீதம் 121:2 ஹலிலுயா. என்னவா திருந்த சங்கீதம்
3: 121:2
1: வானத்தையும்
3: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
1: ஆமென். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலிலுயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலிலுயா, எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. வில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. ஹலிலுயா, என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது. ஹலிலுயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும். ஹலிலுயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீங்கள். ஹலிலுயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலிலுயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சூம் பிரேயர்ல நடத்துகிறோம். அன்புக்குரியவர்களை 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலிலுயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன். ஹலிலுயா. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் என்னுடைய ஆதாரம். ஹலிலுயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. அப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹலிலுயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹலிலுயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹலிலுயா. வானத்தை பார்க்கிற அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹலிலுயா. எனக்கு சிலவளை ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹலிலுயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும், அது ஊர்ல போய் பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஹலிலுயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹலிலுயா. இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்தார், சூரியனை எப்படி படைத்தார், சந்திரனை படைத்தார், எப்படி இந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலிலுயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலிலுயா, எப்படி சுடர்களை படைத்தார். ஹலிலுயா. அவர் சிருஷ்டித்த, அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலிலுயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலிலுயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலிலுயா. அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலிலுயா. நாங்களும் பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னடா வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலிலுயா. கணவன் மனைவி உறவு இல்லை நாங்க போய் சொல்லுறோமா, ஐ லவ் யூன்னு சொல்றோமா? நாங்க சொல்றதில்லை. ஹலிலுயா. ஆனா அந்த அந்த அன்பு சில காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவது. ஹலிலுயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும். அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது. அவருக்கு தெரியும். ஹலிலுயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால் அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்படினா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்ற வழியிலே கலங்கி போகாதீங்கோ, ஹலேலூயா, வேதனைப்படாதீங்கோ, தேவனுடைய வார்த்தையை உச்சரிங்கோ, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ, ஹலேலூயா, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்னோட வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசம் வரும், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், ஹலேலூயா. பாருங்கள், என்ன மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயன்தான் முக்கிய காரணம், ஹலேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது, ஹலேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும், ஹலேலூயா. பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மொக்கேச்சி எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், ஹலேலூயா. ஆனால் பயத்தை உதறி தள்ளணும், பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம் தான், வேத வசனம் தான், ஹலேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி, தாவின் சொல்லுகிறான், நான் கத்திர நம்பி இருக்கிறேன், நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோம் சொல்லுகிறீர்கள், ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம், ஹலேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷார்ட்கட்ல போவது அது கோலத்தனம், அதுல நின்று முறியடிக்க வேண்டும், ஹலேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும், ஹலேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும், கடன்களை முறியடிக்க வேண்டும், குடும்ப உறவுகளிலே பிறக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே, வசனம் உங்களை, வசனம் உங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளும், ஹலேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும், அலைவ நடக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனா வாசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, ஹலேலூயா. அவருடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே அவர் பரிகாசம் பண்ணினார், அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினார். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார், இதோ இஸ்ரவேலை காக்கிற, உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், ஹலேலூயா. அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார், ஹலேலூயா. தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி, ஹலேலூயா, ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தருன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர், எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும், ஹலேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள், ஹலேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள், ஹலேலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தருன் போக்கையும் உன் தரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள், விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள், ஹலேலூயா. இந்த தேசத்திலே நடக்கின்ற காரியங்கள், ஹலேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு கூடாக போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாற்றில வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படணும் சொல்லப்படுகிறது, ஹலேலூயா. அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும், ஹலேலூயா. தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள், ஹலேலூயா. ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன், ஹலேலூயா. நீங்க செபிக்க தொடங்க, உபரிதரம் சுருக்கம் சுருக்கமாக செபியுங்கள்.
4: பிள்ளைகள் குடும்பங்கள் தகப்பனே அப்பா இன்னுமாக அன்றவரை சகோதரி நகுமியை அவர்கள் கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், கத்தாவே அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்றவரே, இந்த ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நாம் முஸ்தரித்துக் கொண்டு அவர் வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அதை கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி சொல்கிற ராஜா. எங்க கண்கள் மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவரை பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்க எருக பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனங்கள நல்லா நன்மை கிருபை மாத்திரம் இந்த தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிப பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அத்தாவே, எல்லா சபைகளும் வாலிப பிள்ளைகள் நிறம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றும் நீங்கி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவன வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்துட சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுக்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே. ஆமீன்.
5: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க ஆண்டவரே. சொந்த குமாரனே உங்களோட அன்பினால பிடிச்சிருக்கிறீங்க ராஜா, அதுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு பிக்கப்பட்டு அதனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு இடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சோரி ஜான்சி என்ற அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு கூடாக வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறோம், எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து மறுவலிப்பை கேட்க போகிற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கத்தர் தாமே அவரு கூடாக வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மைமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக வேத வார்த்தை கொடுக்க சாட்சிகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
2: ப்ரைஸ் லார்ட் பிரதர்.
0: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3rd வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வெளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
2: Amen. Amen. தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103rd சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், இன்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுக செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கண்மலையான தேவன், நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன், நீர் உயர்த்தப்படுவீராக. நீரங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கத்தர் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உண்மை நம்பி வாஞ்சியோடு உடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்ருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானு வேளன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத இந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நீர் எங்களை வைத்திருக்கிறபடியால், பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கழிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தம்

நீரங்கள் இணையாளனாய் இருப்பதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்துமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உமை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்துமே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் ஈந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்ப

தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீரென்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எந்த அடைக்கலமே நீரே எங்கள் பலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன். நீரொருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன். ஆண்டவரே, வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை கொண்டவர் நீர். எல்லா நாமத்திலும் மேலான தேவன் நீர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். வான தூதர்கள் இந்த நேரத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுமை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம். நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம். நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்றுமை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரனான எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன், நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவாதி தேவன் நீர் என்றுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதியங்கள் கூடாரங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. பரிசுத்தர் நீர் போற்றப்படுவீராக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கும் தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you. அம்மா ஆமேன். வழிநடத்தினார் கத்தர் தாமே, அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: Recording in progress.
1: பட்டிமன்றம். பிரதர், பிரதர், பிரதர்,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம், நீங்கள் அதுல நிக்கிறேன்னா நெல்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
3: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்.
1: ஓகே
3: ஓகே,
1: தேங்க்ஸ். தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
2: Recording in progress.
1: நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்படுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகிவிடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடன் ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேதாகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மறுமொழியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே, இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, அதிகால வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இனி இப்போ ஒருவரையும் கத்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவாரன விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சௌரம் மகேந்திரன் ஐயாவிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
4: Amen. Amen. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களிலே அரையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடு, அந்த இருள் எங்கே போகின்றது? இரண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு இருள் இருக்கின்றது, அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அருக்கில் இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம இதில் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிலையத்திலே இந்த பற்றுமன்ற நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக உலக சிந்தனைகள் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே என்று சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஐயா. இன்றைய நாளிலே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தையில் விளைக்கப்பட கிருப செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு அரையும் பொழுது சூச் போடும் பொழுது வெளிச்சம் வேற இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள் சோபா குளிர் ஆனா வெளிச்சம் இருக்கு அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாஸ்டர் ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாஸ்டர் அஞ்சன்தாசன் வருவார். நான் முதலாவது பாஸ்டர் ஞானவந்தன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஞானவந்தன்.
5: பிரைஸ் லார்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
4: அருமையா கேட்கின்றது.
5: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
4: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமேன்.
5: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிபயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது எங்கேயும் வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற எல்லாம் அதுடன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது. இரண்டாவது வசனம் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனா நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிளை உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனை ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்க தரிசிகள் மூலம், சாரி, வேதாகமத்திலே தீர்க்க தரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் பணிபணியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள், வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலேதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களை, பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21:25 இங்கே சொல்லுகிறது. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு, அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது எங்கே என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு, அதே ஒரு பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது என்று அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே ராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் நேரம், அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள் சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்கு மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமே
4: அப்படியே லைன் பாஸ்டர். இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். அசீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி விலை கொடுத்துருக்கார். இது அதை கேட்போம்.
6: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையிலே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச போட்ட மாத்திரத்துல வந்து அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு, அந்தகாரம், எல்லா சுகவீனம், பலவீனம், மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க. ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கல மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்கு விளக்கி விளக்க போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அது அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
4: இதுவரை நேரம் எஸ்டர் ரூபி இந்தியாவில் இருந்து அனுப்பியிருந்தால், அநேக இந்தியாவில் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் ராஸ் நாயம் ஸ்காபரோ உண்டாரியோட கேட்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் ராஸ் நாயம், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், சத்தம் வரையில பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் ராஸ் நாயம்,
7: ஓ பிரைஸ், பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா,
4: பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இருள், இந்த மேசைக்கு இருள், எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.
7: ஆமீன். ஒரு சிறிய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த நேரத்துல மக்களுடைய இருள் அகன்று உம்முடைய ஒளி, பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நிரம்புவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 45:6 சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, ஒன்றான மெய்த்தவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க அடுத்த வசனத்துல, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாம் ஏவாளுக்கு தெளிவாக கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் நன்மையையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார், தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள், ராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவன் எங்களுடைய தேவன். பாருங்கள் சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது, மத்தேயு 25:25 சொல்லப்படுகிறது, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக தான் நரகத்தை படைத்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவன பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 வசனத்தில் நீ இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 Samuel 22:12 ஆகாயத்து மிருகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மிருகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லையாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில, ராக்காலமில்லாத ராஜ்ய எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை தேவன் அறிந்திருந்தார். உத்தமன், சன்மார்க்கன், இப்படியாக இருளான காலங்கள் வந்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை நெட்டத்தனியாக பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கு கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். பாருங்கள், இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள், பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிகளவு இருளில் நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவ வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள், இப்படியாக பாவம் செய்வதை மாம்ச பாவை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையில எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பரநழிவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள், குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய

0: அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திரன் ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஹண்டன் டாஸ் டைம் ஸ்காபரோ என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவந்தன், இரண்டாவது சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆஞ்சல் ஸ்காபரோ ஒன்டாரியோ, அடுத்த சிஸ்டர் ஜெனத்தை அழைக்க போறோம், ஜெனத்துக்கு பிறகு எஸ்தர். ஒரு முறை இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் மாறாய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட்
2: பிரைஸ்லோட்,
1: சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. இன்றைய நாளில் இந்த பட்டிமன்றத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, லைட்லாண்ட் இருக்கிறீர்கள், ஆனா சோபா கிளை இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. ஒரு 8 நிமிடம் உங்களுக்கு தருகிறேன், தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்கள் சிஸ்டர்.
2: நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. அறையின் இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது. வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருளோடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்ச இடம் தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கு ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதாயிருக்கிறது. அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம். ஊனக்கண்ணில், உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி என்ன இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவன் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதலிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் உள்ள வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்றுத்தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு, அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம். ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்க தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்க வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அது இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிற, சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாய் இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியால் சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல. அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருது என்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயம் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் குருட்டுத்தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த கண்கள் குருடா இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களின் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளா இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமாய் எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடனும் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலேற்று போகுது. செயலேற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது, இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து அவரை போவோம். பிரசோட் பாச வானறியா
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகுது, இருள் மறையுது, அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, வீட்டு ஹோல மேசை இருக்கு சோபா, நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமே.
0: என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது
1: நீங்க ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம்.
0: ஏன்னா இல்ல, ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தராகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38:18 நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. இரண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுகிறது. இப்ப நீங்க சொல்லுகிற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்ற நீங்க சொல்லுகிற பிரகாரம், இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுறார், இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இருள் கூட இந்த நாட்கள்ல என்ன செய்யறதுன்றா பிரகாசிக்கிறது என்பதை பாக்குறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துலதான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை, அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோபா தன்னுடைய அதாவது தன்மையினாலே தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படின்னு சொல்லி சொன்னால் அலுமாரியும் தன்னுடைய அந்த தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேளையில நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ அப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் ஐயா இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போய்க்குள்ள உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை

0: பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அது இருளை நீக்கும்படியாக இவர் வெளிச்சமாக வந்தார். யோவான் முதலாம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களே அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களே தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களே ஒரு தடையாக இந்த நாட்களே இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களே பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களே இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே உதிக்கவும் முடியாது. பாருங்கள், சங்கீதம் 112 பார்க்கிற வேளையிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலேதான் வெளிச்சம் உதித்தது ஒழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடியினால் அங்கே அவர்களுக்குள்ளே அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களில் மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளை, இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களே செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே மூடுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவனுடைய இந்த வசனம் இந்த நாட்களிலே இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களிலே நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களில் சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினம் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள், மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது 23 வசனம், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால், அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது, வெளிச்சம், கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்கு வந்தோம்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல லைட்ட போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனா இந்த நாட்கள்ல அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்திலே வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்க வேதம் சொல்றது. ஆகையால் இங்க வேதம் சொல்றது 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரன் சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்திலே நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோபாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா நன்றி. ஐயா
1: நன்றி பாஸ்டர் வாணரையா. அதாவது சோபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்க ஹோல்ல லைட் போட்டுதான் இருக்கிறோம், வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால், இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோட சொந்த ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
0: அதுதான் அதனையே நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லி

0: ஐயா என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
0: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவரை சொந்த லட்சியம் ஆயிட்டு கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்கு இடையில் இருக்காது. தெண்டால் பாச நான் கேட்ட கேள்வி சுவிட்ச போட்டோன்னு இந்த அந்த இருள் எங்கே போகுது? அதாங்க இருள் எங்கே போகுது? நீங்க
0: வெளிச்சம் வந்தால் இருள் போகாது, இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யறா தடுத்து வச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை. வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி
1: இருள் இருந்த இடத்துல தான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கு மில்லுக்கும் சம்பந்தம் இல்ல.
0: சம்பந்தம்
1: இருள் பறந்துடும்.
0: வெளிச்சத்தை லைட்ட போடையில ஐயா அந்த நாங்கள் என்ன செய்யும் சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறைய விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால் சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா?
1: இப்ப நீங்க சொன்னீங்க இருள் ஓடுது, எங்கே ஓடுது?
0: அது இருள் வந்து இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா. இருள் ஐயா ஒளிச்சத்துக்கு முன்னாடி பாருங்களேன் சொல்லுது ஐயா, ஆண்டவர் சொல்லுற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா நம்ம விட்டு அகன்று போயிரும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மனுஷன்
0: ஒளி
1: சொல்லுங்க
0: மறைகிற இடம் வந்தா அது விட்டு அகன்று போறது ஐயா. இருள் நீங்கி போறதுதான் அதோட காரியம். அதாவது விட்டு விலகி போகும்.
1: எங்கே விலகி போகும்? விலகி போகுது, விலகி போற இடம் ஐயா
0: இல்லையா? விலகி போறதுன்னு சொல்லி சொன்னால ஐயா அதை வெளியால அதை அந்த இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம். ஏன்னா வெளி வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
2: அங்கிள் நான் பேசலாமா? சரியான காரியம், இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா.
2: அப்ப அதன் எப்படி விளங்கி கொள்ளணும் என்றால் இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனால் வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள் வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மேசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுள்ள இடம். நான் சொல்ற சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்?
0: நீங்க சொல்ற சரியோ. அந்த பரலோகத்துல இல்லத்தானே ஐயா? பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்லத்தானே? அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான் இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் தூக்கியக்குள்ள வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல ஓகே இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யணும்னா அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா.
1: இப்ப நீங்க சொன்னீங்க உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு ஒரு பக்கம் இருள் உண்டு, நிலவு
0: நிலவு வந்து ஐயா நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதானே ஐயா. ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவு நடந்து போங்க இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்தில் இலவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்துன்னு சொல்லி சொன்னா நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும் சொன்னால் அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற போல அந்த மரத்தின் இதை பார்க்கல ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
2: ராஷ்டவாளர், நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளிய பெற்றுக் கொடுக்குது.
0: ஒளிய பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி சொன்னாலே அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு பூமிக்கொழிய கொடுக்கும். சொல்லுங்க ஐயா.
1: ஒரு செய்தியே இந்தியா இருந்து ரூபி இந்த இதை கேட்கவில்லை, போடுற கேட்டு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க. கேளுங்க.
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது, அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோன்னே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது. அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையிலே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்துல அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளான சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாவிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, அப்ப அந்த மூணு காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும். இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிட்டு என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், வெளிச்சத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில இருக்கிற வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குறந்திய புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடிகரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறோமா அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்முடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க அந்த இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டது, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குதாம், அதுக்குரிய வார்த்தையை தேவ வார்த்தை எடுத்து கூறினால் அதுக்கிடையில நாங்க பாஸ்டர் இல்ல லெஸ்ஸி பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். லெஸ்ஸி பிரதர், பிரைஸ் தி லார்ட். லெஸ்ஸி பிரதர்,
4: ஐயா நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
1: என்ன சொல்றீங்க?
4: நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
1: இல்ல, இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன்.
4: ஐயா, ஆண்டவர்கிட்ட பரடைஸ்ல ஆண்டவர்கிட்ட இடத்துல ஒளிச்சம் ஒளி, அங்க இருட்டு இல்ல. நாங்கள் நீங்கள் இந்த பூமிக்கு மேல போனீங்கன்னா அங்க இருள் இல்ல, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள் ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும். அதே வழியில சன் மற்ற பக்கம் போயிக்க பூமி உருண்டதானே. ஐயா பூமிக்கு மேலே நீங்க ஃபிளை பண்ணீங்கன்னா, பிளேன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்லை வெளிச்சம் தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றால் மறைவிடத்துல சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடியது தான் அந்த காரியம்.
0: சுழற்சி
4: நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்யறோம், இரவில் இளைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி இருள் இருள் பூமி இருளான் இருக்கு, சூரியன் வருகின்ற பொழுதுதான் வெளிச்சம். அல்லது நாங்கள் ஆர்டிபிஷியலா லைட்டை செய்து போட்டுட்டு அந்த லைட்ல தெரியறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. பூமிக்கு மேலே எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம் தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றி ஒளியா, பூமிக்கு மேலே வெளிச்சம், பூமி தான் இருள மூடி இருக்கு. சரிதானே ஐயா?
1: ஆமே, நன்றி. பாச ஞானவண்ணன்
2: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்துல பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கொண்டு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய ராஜ்ய ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். என்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும் அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதுல ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள் அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருபவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் தங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது, நிழலாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார். இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேலே ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் எல்லாவற்றால். இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே இப்ப ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை. அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி
1: ஒரு வண்ணா பிளைட்டுக்கு போன டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை.
2: இருக்கு அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது. 6 மாதம் இருள், 6 மாதம் பகல் அப்படி எல்லாம் கூட.
0: மகேந்திரபையா சொரி, நீங்க வந்து இப்ப இங்க பாருங்க யூரோப்புக்குள்ள ஐயா, நீங்க வந்து இந்த நோர்வேல பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போறீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா, 1 கிழமைக்கு இரவு இல்லை ஐயா, இருட்டு இல்ல, அப்படியே பகல் மாதிரியே இருக்கும். அப்படி அந்த காரியங்கள் இருக்குது சில சில இடங்கள் ஆண்டு இதண்டு வச்சுக்கிறேன். தென் துருவத்துல மேல
1: அலாஸ்காலும்
0: இருக்குது. இப்ப எங்கட இப்ப யாரு எங்கட பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாய் 60:2 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் அரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலேயே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21வது வசனத்திலே வெளிப்படுத்த 21 சொல்லப்பட்ட 25வது வசனம் சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படின்னு சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்கே தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரியா ஐயா, கேள்வியின்படி இருள் வந்து அந்த இடத்திலானையா இருக்கும் ஐயா, ஆனால் என்ன காரணம் என்ன காரியம் சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேளையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தண்டை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலமானோட ஒரு ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சானு சொல்லி சொன்னா என்ன எடுக்க முடியும்? அவனால அந்த பலமானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான், ஒன் அவன் பலவான் அவன் என்ன செய்வான், அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமா தான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவனால அங்க இதென்ன முடியாம இருக்கு, அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியத்தை செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்கோ அந்த மூளைக்கு போய் சோவாக்குள்ள போய் அல்லது அலுமாரிக்குள்ளவோ அடங்கி கொள்ற. சரியா ஐயா,
1: இப்ப லெஸ்டி பிரதர் சொன்னார் ஆண்டோர் இருளை உண்டாக்கினார் என்று. இருக்கெல்லாம் சத்ருவாங்க விளையாட்டு நடக்குது
0: உண்மைதான் ஐயா. இப்ப பாருங்கள் ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல யோகூட சொல்றான் ஐயா, அவர் அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பாக்குறோம். பாருங்க ஐயா, அவருடைய பாதத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் அநேக இடங்கள்ல அந்த இருள் ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்க அந்த பூமியில. ஆதியாம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பாக்குற வழியில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம் பூமியில இருள் சூழ்ந்திருந்தது, ஆண்டவர் அந்த நாட்களை பிரிக்கிறார் ஐயா ரெண்டா. என்னன்னு சொன்னால் அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அப்ப ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தா விட்டமின் டி உருவாத ஐயா, ஜனங்கள்லாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா, இங்க வந்து கூட வந்து விட்டமின் டி ஆல பேர். அதாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி போடுப்பினோ இல்ல டேப்லெட்ஸ் எடுப்பினோ கூட வந்து
2: முதலாவது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்களின் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி என்று அவர்கள் மத்தியெல்லாம் வாதம் கொடுக்கப்பட்டது. அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது. அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் எ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க தியரி. அப்ப ஆண்டவர் என்ன, பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது, அதுல ஒரு இடமும் சொல்லப்படவில்லை, ஆழத்தை இருள் மூடி ஆழத்தில் மூடி இருந்தது சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி பேந்து பிற்பாடம் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஏசியா 45:7 அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒளியை படுத்தி இருளையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சில வசனங்கள் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அது இது ஒளியை உண்டாக்குவதற்கு முன்பாக நடந்த காரியம், எப்படி உருவாக்கி உருவாக்கினார், வார்த்தையினால் உருவாக்கினார், உருவாக்க கூடும் என்று ஊகிக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனியில் இருந்து காய்ச்சா ஒரு சிஸ்டர் அவர் சொல்லியிருந்தா இப்படி இந்த வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி, அதுல ஒரு நன்மையான காரியம் இருக்குன்றா, இவ்வளவு வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் தீங்குக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரித்து காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி, காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி, நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களை இணைப்போமையானால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
0: முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காமனு சொல்லி கணக்கு
2: போட்டிருக்காங்க.
0: முதல் வந்த ஐயா இந்த பூமி ஒரு இந்த பூமி அழிக்கப்பட்டதாம், முதலருக்கு அழிக்கப்பட்ட ஐயா, இரண்டாவது தரம் நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்டதாம். இப்ப ரெண்டு தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டு. அப்ப முதலாவது அப்ப பாருங்க பாருங்க முதல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா பாருங்க. அந்த எப்படி சொல்லி சொன்னா, அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியான பிரசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்தது. அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டது தானே ஐயா. ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து வடிவார் விளக்கத்துல போடுறாங்க. கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாசிச்சு பாத்துறேன். உண்மையின்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரியாண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அதுகளெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள் இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தா அவர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இல்லாம போயிட்டு. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சு ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல, எப்படி ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதுன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்களை பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியமா இருக்கிறபடினால, அவர் தேவன் வெளிச்சமா இருக்கிறபடினால வெளிச்சம் வருகிற வழியிலே இருள் நீங்கி போகும். அதான் நான் சொல்லக்கூடியது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க் யூ ஐயா.
1: ஆமென். சிஸ்டர் ஜெனட் லைன்ல இருக்கீங்களா?
5: சொல்லுங்க அண்ணா.
1: ஆ சரி, கடைசி உங்க முடிவை சொல்லுங்க.
5: என்னுடைய முடிவு, ஆண்டவர் வெளிச்சத்தையும் படைச்சார், இருளையும் படைச்சார். இருளை அவர் நன்மைக்குத்தான் படைச்சார். நாங்கள் இழைப்பார நித்திர கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்லதுக்குத்தான் படைத்தார். ஆனால் அந்த இருளை மனுஷனாகிய நாங்கள் மாற்றிக்கொண்டோம். இருந்தால் நாங்கள் இரவிலே படுக்க வேண்டிய நேரத்திலே, நாங்கள் இழைப்பார வேண்டிய நேரத்திலே அதை செய்யாம விட்டோம். இரண்டாம் மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுறது நேரம். அது அவ ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளேதான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள். ஆமென். நம்பும்
0: மற்றது மகேந்திரமையா சூரிய ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா. என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லையன்னு சொன்ன ஒரேடியா பகலா இருந்தேன் சொல்லி சொன்னால், இரவா இருந்தேன் சொல்லி சொன்னால் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரமையா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதுல இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் அந்த சுடரை ஆண்டவர் உருவாக்குறார். சூரியனோட சுடர் தானே ஐயா, சூரியன் பாக்கல, சூரியன் நட்சத்திரங்கள் என்றாலும். அப்ப அவைகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு மனுஷன் காலங்களை கணிக்கெடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை உருவாக்க அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாதபடி மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியன் கூட இந்த நாட்களில் ஆண்டவர் நாட்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சுடராக இந்த நாட்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமீன். அவ்வளவுதானையா,
1: நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அணைய ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடர்வோம். அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு, எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்பு கொள்வார்கள். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்திரங்க ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு சேர்த்த லெஸ் பிரதர் பிரதர் லெஸி பிரதர்
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்களுக்கு கூடாகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விசை அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜபிப்போம், கண்களை மூடி ஜபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளிலே ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கத்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சகோதரி எஸ்தர் பிரிண்டா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் இணைவார் என விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன், சௌரி ரூபி, சௌரி எட்வின் வானர் அவர்கள், சௌரி ஜெனட், சௌரி மகேந்திரனை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரதாமே, உங்கள் ஒருவரோடும் கூட இருந்து மென்மேலும் ஞானத்தை தந்து அடுத்த வாரத்திலே திரும்பமாக இணைகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் இதற்கான ஒரு காரியத்தை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அதற்கான முடிவை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த கேள்வியை கேட்டு சௌரன் மாய்ந்தண்ணையாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதாக இருந்து அதற்காகவும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். குட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் உயிர்த்திலிருந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். குட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமேன். வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம். கத்தரிலோரை மாசுவிப்பார்கள்.
4: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது. திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்து விடுகிறது. அப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கத்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே இணைந்து வழிநடத்தி உங்களில் ஒரு கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம். இணைந்து வழிநடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமா இந்த நையாவையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள்
6: இணைந்திருக்கிறார்.
4: போய்விட்டார். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் இணைவார் என்று வாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமீன்.

0: பானர் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: பானர் ஐயா, அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது தொடர்ந்து நேரம் 12:05 வேளையிலும் நாங்கள் வேத பாடத்து நிகழ்ச்சியோடு ஊழியர் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் அப்படிக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவதாமே, இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவர்கள் ஊழியங்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் ரெட்வின் மாணவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழி நடத்துவார், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென்.
1: நன்றி ஐயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் பிரச்சோருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இலக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் தானே கூட இருந்து நடந்து செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்கள் ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களை வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் நிபந்தனைகளையும் இந்த நாட்களை நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே ஆதிகாவம் 17:15 15 வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களில் பேர் வைக்கிறோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களில் ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வைத்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டோட பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள் சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோ என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள் இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களிலே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அபிராம் என்றிருந்த அபிராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களிலே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவோ எப்படியான காரியங்களும் இந்த நாட்களே இல்லது இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களே வருகிற வேளையிலே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பேர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்களிலே, தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்களிலே தாயாள் தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்களே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 16வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்களில் என்ன காரியம் சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்களில் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவே நமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிற வருமான அன்பு பிள்ளைகள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை இந்த நாட்களே செல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களே கேட்ட போது ஆபிரகாம் இடத்திலே இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்களில் அங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்களில் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்தில். அதனால ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களே நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களை தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள். அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால் தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில், இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியில வர வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையில ஒரு வெறுப்பில்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக இந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அன்னண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்து இந்த நாட்களை இதுவோம். அதே போலே இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படி பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே இந்த நாட்களே அவருடைய சரீரம் இந்த நாட்களே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போனதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்களிலே பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ என் இதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களே வேது சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயது சாராளுக்கு பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருந்தாலும், ஆனால் ஒரு காரியம், இந்த நாட்களே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அந்த விசுவாசம் இந்த இடத்துல இவருக்கு மறைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனையிலிருந்து அந்த விசுவாசம் இந்த நாட்களில் எடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லுகிற தேவன், அந்த தேவன் அருகிலே நிற்கிற வேளையிலே அவன் முகங்குப்புற விழுந்து இந்த நாட்களை நகைக்கிறான் என்று எப்படி ஆகும் மனுஷனா? வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம், ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்வது மனுஷனால் கூடாத காரியம், கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கிற வேளையிலே ஒரு சொற்ப நேரத்திலே அங்கே அவனுக்குள்ள ஒரு தற்காலிகமான சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களை உட்பட்டு விடுவதுண்டு என்பதை இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய அதாவது இது நடைபெறும் போது இந்த நாட்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாகவோ அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, அவர் செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பிரசாரங்கள், அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பூமியில வந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள் ராப்புகள அடிமையாக இந்த நாட்களை வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே உட்காருங்கள். முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார்னால் நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்வார், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்கள் இங்க வாப்பா இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்களை யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தார்கள், ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இந்த நாட்களை இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்க பாருங்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப யோனாவோ அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். ஆனா சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால் யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோட அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்தர் அழிக்க போறான்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை, அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யார் என்றால் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்களில் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்ல ரிட்டுடுத்தி இந்த நாட்களே அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்களிலிருந்து சகலதும் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்களை நிறுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி. அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்ப்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியுங்க. இப்ப பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுறார் சொல்லி சொன்னால் சிரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியா இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அங்கே விசுவாசத்தை இந்த நாட்களிலே அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பருக பண்ணுவேன், அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான், அவர்களை இந்த நாட்களிலே பெரிய ஜாதியாக்குவேன், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்தத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார், அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் அந்த உடன்படிக்கையை செய்வேன் சொல்லி. அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அந்த ஈசாக்கோ வைத்து ஈசாக்கு மூலமாய்த்தான் அந்த உடன்படிக்கையை செய்கிறார். அப்ப ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு அடையாளமாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த மோரியா மலை எதை குறிக்கிறது, கல்வாரியை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை கொண்டு வந்த நாட்களை பலியிடுகிற காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே கொண்டு வந்து சிலுவையிலே அடித்து பலியிட்டார்கள், அதான் அந்த அந்த அடையாளத்துக்காக அந்த நாட்களை. அப்ப பாருங்கள் அங்கே நிழல் நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார், ஆனால் அங்கே பலியிடப்பட்டது என்ன, ஒரு சாதாரண ஒரு மிருகம், ஒரு ஆடு, ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல, ஆட்டுக்கடாதான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த முறை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஒன்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தரை இந்த நாட்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் அந்த நிழலை இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த காரியங்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் இந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசி இந்த காரியத்தை முடித்துவிட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த 18 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே, பின்பு கர்த்தர் அங்கே மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவேளையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பவும் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால், இந்த 3 தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, 3 விருந்தினர், இந்த 3 தூதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களை, ஏனென்றால் அந்த இடத்துல 2 தூதர் வந்திருக்கலாம் தானே, அல்லது 1 தூதர் இந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே. நீங்க பாருங்க அநேக இடங்கள்ல பாருங்கள், 1 தூதன் தான் வந்து இந்த நாட்களே சங்கார தூதன் சொல்லி காரியங்களை செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள் 3 தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பே பாருங்கள் இந்த நாட்களே அந்த 3 பேரிலே ஒருவன் தேவன், மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட அந்த நாட்களிலே தேவனாகவும், மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவதூதர்கள் என்றும் முதலில் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடையவில்லை. ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற, சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே செயற்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்கள் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு இந்த நாட்களை பாருங்கள், எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களை சொல்லுகிறார். 10 வசனத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே எப்படி என்று சொன்னால் உன்னுடைய 9 வசனத்தில் மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிற வழியில் அவர் சொல்லுகிறார், அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறான் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள், ஒரு ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனு இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்து ஆபிரகாம் சாராளும் வயது சென்று மீந்தவர்களாக இருந்தபடினால் இஸ்ரவேலுக்குள்ள வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடினால் ஆகியால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமும் நகைத்தான், சாராளும் நகைக்கிறார். விசுவாசத்தினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தாயார், விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள் எங்களுக்கு பேர் என்ன, விசுவாசிய விசுவாசிகளுடைய அர்த்தம் என்ன, விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவாக்கு எடுத்து பாருங்கள், யோவனுடைய வாழ்க்கையிலே வேதாகமோ இல்லை இந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே ஏதோ புத்தக சுருளோ ஒரு காரியம் இந்த நாட்களே இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோவு இந்த நாட்களே அங்கே உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த

நம்முடைய ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை. ஆண்டவரோடு செயல்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மறுமையான கத்தோடு விளைவுகளை இன்றைக்கு பாருங்கள். இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வழியிலே பாருங்கள், ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்திலே இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை பாருங்கள், கத்தோடைய சித்தத்தை செய்து முடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே. ஆனால் பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியம் இல்லை. தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்து முடிக்கலாம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பாருங்கள், இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க? விசுவாசம் தந்து இவங்க சொல்றா, எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும்? அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 14வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே, அங்கே இந்த நாட்களே பாருங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உற்பவ காலத்திலே உன்னிடத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காருங்கள், அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாப்பா ஆபிரகாம், உன்னை நான் இந்த நாட்களிலே கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தவர் நான். நீ எங்க இருந்த? நீ ஒரு விக்கிரக ஆராதனை காரணா இருந்த? நீ இருந்த இடம் இங்க எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால், விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக அந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால், ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்தான். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்களே இருந்தா இந்த நாட்களே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விளக்கி இந்த நாட்களே எல்லாவற்றையும் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்கள். அந்த கத்துடைய இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இஞ்சாலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் இந்த நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, அதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள்? இது நடக்குமா நடக்காதா என்று வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்கள். எப்படி என்று சொன்னால், கத்திரால் ஆகாத காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருக்கலாம்? இந்த நாட்களே உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம். வயசு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தானேயா முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் அப்படியாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லையாமு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தாம் அதாவது வாக்குத்தத்தம் செய்ததை அங்கே செய்து முடிக்க தேவனுக்கு இந்த நாட்களே வல்லமை உண்டு என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே புரிந்து வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார். அப்ப இந்த கருத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இங்கே தேவனாலே எப்படியாக எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்னால், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவர் எதையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குற இல்லையா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போறோம், அதே போல ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ இந்த நாட்களே மரத்தையோ நாங்கள் ஆராதிக்க இல்லை, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது இந்த நாட்களை ஜெபிக்க உட்காருங்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்திலே எப்படி சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உலாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருவை பார்த்த நாட்களை பாருங்கள், லாசருவோடு

0: லாசருடைய குடும்பத்துக்குள்ள நாட்கள் உலா விடுகிறார். சொல்லுகிறார் வந்து நீர் சிநேகிக்கிற லாசர் மறித்து போனார் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் நாட்களை பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அப்படியே அமைதியாக இந்த நாட்களை இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். மறைமையான கத்துடைய அப்படியானால் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் கூடாத காரியம் அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை அப்ப பாருங்கள் இந்த நாட்களை இந்த காரியத்திலே பார்க்கிற வழியில், அப்ப இந்த இடத்திலே நாங்கள் 19 ஆபிரகாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், பின்பு அந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு போனார்கள், ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் அதாவது பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும் பாருங்கள். ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இப்பதான் ஆண்டவுடைய காரியம், அவன் என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன், என்னுடைய பிளானை இந்த நாட்களை ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ளே நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அங்கு தனக்கு புள்ள பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அப்ப பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் அதாவது நீதியையும் நியாயத்தையும் அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு பாருங்க. ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள் இங்க வாப்பா நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்கா விட்டோமோ அது வேற காரியம், ஆனால் கத்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் யோவான் 3 14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறது சொன்னால் ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை, இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி என்ன காரியங்களா இருந்த இந்துவா இருந்தாலும் சரி புத்திஸ்டா இருந்தாலும் சரி அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி அல்லது தேவனே இல்லை என்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி அருமையான கத்தோடு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களில் சேர்க்கிறவரா இந்த நாட்களில் இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அந்த அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம் வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ ஒரு பயங்கரமான இடமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளேதான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறேன்னு சொன்னால் அவனுக்குள்ளேதான் அகங்காரங்களும் வீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பேரையே சொல்லி இந்த நாட்களே அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே விழுத்ததெல்லாம் பால் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்ப வெளுத்ததெல்லாம் பால் அல்ல வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல அருமையான அன்பு பிள்ளைகள் அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் என்று நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களை நல்லாய் வந்து காரியங்களை செய்கிறார்கள் ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள் அதனாலே இவர்கள் பரிசுத்தவான்கள் இவர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள்னு சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்களே, அதாவது நாட்களே எப்படின்னு சொன்னால், கூக்குரல் பெரிதா இருப்பதனால், அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறபடினால், நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்களே செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை, கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே, உபாகம புத்தகத்துக்கு இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இந்த நாட்களே போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தர்களே, அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடியினால், ஆண்டவரை கொடிதாக இருக்கிறபடியினால், ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னென்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அதற்காக ஜெபம் பண்ணுவான் ஐயா. அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சில காரியங்களை சொல்லுகிற வழியிலே கேலி பண்ணுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்மாவுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரை விடையில்லை, ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருட கடைசியா வந்து பாருங்கள், நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு கொண்டு வந்த நாட்களே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள், லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறதை எங்க காணக்கூடியதாக இருக்கிறமே கத்துடைய பிள்ளைகள். அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்துவோடைய குடும்பம் அந்த நாட்களே தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துபாடு குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவ்விடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள், இதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்திலே சேர்ந்து துன்மார்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆண்டவரிடத்திலே இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சோதோம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்க வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல. அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் தேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகத்திலே நாங்கள் 34 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோமாயிருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது, 17 வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நீதிமானுடைய நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் புண்ணியாளியை சுகமாக்கும் என்ற விதமாக தேவன் அந்த இடத்திலே நீதிமானுடைய சொல்லுக்கும் நீதிமானுடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களை தேவன் காத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஆண்டவரை சொந்தராக இருந்து ஏற்றிக்கொண்டதற்கு பின்பாக ஒரு நீதி செய்கிறவர்களாய் நீதிமானாக இல்லாதபடி இந்த நாட்களே, அதற்கு பின்பாகவும் வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்து நாட்களே தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்குமா இருப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற ஜபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள், இந்த சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களில் இயல்பாக இந்த நாட்களில் இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் 22 வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்ல ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சொல்லி அங்கே பார்க்கும். எதற்காக? அந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும் அதே வேளையில் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், லோர்த்து அவனது உறவினர்கள் ஆகியோர் அந்த நாட்களை மீது அக்கறை ஆபிரகாமுக்கு, அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரர்களை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே 2 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா, இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலேதான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய ஏன் பாருங்க, வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் கிட்ட வருவன்? அருமையான கர்த்தருடைய அப்படியே நேரம் போய் அழித்துட்டு போயிருக்கலாமே, ஆனா அந்த நாட்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தார். அருமையான கர்த்தருடைய ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கர்த்தருடைய, அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா? அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள்? எல்லாரும் செய்யவில்லையே. அவனவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான்? அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மாலை என்றோட பாக்குறான், இந்த நாட்களை சினிமாவுக்கு போறான், அந்த காரியம் செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், வெறுக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இரவிலே திருடன் வருகிறது விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்துவம் இந்த நாட்களை செய்துள்ளார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இந்த 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேலையில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு தெசலோனிக்கேயின் புஸ்தகத்திலே நான் எடுக்கிறேன், ரெண்டு தெசலோனிக்கேயின் புத்தகத்திலே பாருங்கள், இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிறுவத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம இந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள், நான் வாசித்த அந்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன், எவ்விதமாகிலும் அதாவது ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் இந்த அந்தி காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்கள் அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்கள் ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்கள் சரியாக சீராக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே அன்பு பிள்ளைகளை பாருங்கள். லூக்கா 21 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்தடை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றொண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் 21 அதிகாரத்திலே வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம் இந்த பூமியிலே, பூமியில வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த கிறிஸ்துவ காரியங்களுக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒரு விஷய தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் ஐயா. அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறோம் சொன்னால் அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்று அந்த இடத்துல வந்து அரண்மனைக்குள்ள விடுவாங்களா, உள்ளுக்கு போய் ராஜா சந்திக்க போறோம்னு சொன்னா விடமாட்டாங்க, பிச்சைக்காரன் விடுவானா, விடமாட்டான் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும் அருமையான கத்தோட பிள்ளைகளே. இதுதான் பாத்திரம், ஜபத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அருமையான கத்தோட பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த நாட்கள் விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் வஸ்திரம் அருமையான கத்திரே அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களே நமக்கு நமக்கு மேலே இந்த நாட்களே இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாக இந்த நாட்களே நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்க, அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிறாங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படி இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலே 10 பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு அருமையான ரொம்ப கவனம் இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வடிவா பாருங்க, பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான், அதே தேவன் தான் இந்த நாட்களை என்ன செய்யறார், நம்மை காப்போவிப்பாராம். அப்படியானால் பாருங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்க என்ன நடக்கும், தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களே அது நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுவார்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்கே பாருங்கள் சர்ப்பங்களை மிதித்து இந்த நாட்கள் நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால் சிங்கம் எதை குறிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே? அதிகாரங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுடைய அதிகாரம், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள், ஏவாளோடு தந்திரமா பேசினது அருமையான அன்பு பிள்ளைகள். அதே விதமாகத்தான் பாருங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் விதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதோம்குமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வழியிலே அது எப்படி சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வழியிலே சபை எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படியாக அந்த நாட்களில் பாருங்கள் சோதோம்குமாராக இருந்து லோர்த்தும் அவருடைய குடும்பம் இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள் இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள் பூமியில நடக்க போற அழிவு முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தனிஞ்சு சொல்லப்படுது. அருமையான கத்தோடு ஜெபத்தினாலே தான் இந்த நாட்களில் நாங்கள் அந்த உலகத்திலிருந்து உலக காரியங்கள்ல இருந்து உலக செயல்பாடுகள்ல இருந்து இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் வேற காரியங்கள் இல்லை. அருமையான கத்தோடு பிள்ளைகளை, வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்தோடு பிள்ளைகளை, வீணான காரியங்களை விட்டுவிட்டு கத்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். ஏனோக்குடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களை ஏனோக்குடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம் எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள் இந்த நாட்களிலே யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் வந்து இந்த நாட்களிலே எடுத்து செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளை, சிலர் இந்த நாட்களை பாருங்கள் இந்த இன்றைய கடை இந்த முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்று போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோட அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எதிரியோ பேர் இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் ஒரு மறுமனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறத எங்க பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாயிருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். இதைத்தான் இன்றைய பாருங்கள் நாம் புதிய ஏற்பாடுல இருந்தல்ல பழைய ஏற்பாடுல ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோத்துவையும் அதாவது சோதோம்குமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன காரியம் நீ ஜெபம் பண்ணப்பா. இதான் அந்த மரமுகமான சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாமும் சொல்ற சோதோம்குமாரை அழிக்க போறோம் அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறேன் சும்மா நீ நான் அழிக்க போறேன் நான் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவில்லை. ஆண்டவர் அழிக்க போறேன் அது அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நான் காப்பாற்றினோம். இப்ப பாருங்கள் இந்த பேரம்பை நீதிமானுடைய காரியம் அந்த இடத்துல வருகிறது பேரம் பேசுகிறார். அப்ப பாருங்கள் அந்த அழிக்க போற அப்படியானாலும் இந்த பூமியை அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்தை சொல்லுகிறார் நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா. ஜெபம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதி இனிமாரையாவது நாட்களை நான் நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதான் ஆண்டோட காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதன் கத்துடப்பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இங்கே ஆபிரகாமு கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலே அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஜனங்களுக்காக ஜபிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களை தேவடைய ராட்சியத்துக்களை இந்த நாட்களை சேர்க்கும்படியாக, அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள், ஒரே ஒரு காரியம், விசேஷித்த காரியம், உங்களுடைய முழங்கால்கள், அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகளே, முல்லரோ ரிச்சர்ட் முல்லரோ ரிச்சர்ட் உம்ராயனோ இந்த நாட்களே அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், அவர் இந்த நாட்களே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை இருக்கிறாரோ அந்த வழியில பாருங்கள், தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம். அவருடைய அந்த இடத்துல வந்து அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம். தேவ தூதர் இடத்துல போய் இந்த நாட்களை இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்னென்ன இடங்களே நீங்கள் அங்கே அவர்களுக்கு அறிவியுங்கள் சொல்லுகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல, அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலே தான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஒரு அழிவை வராதபடி அவனை இந்த நாட்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் அழிப்பார் சொல்லி பார்க்கும். பாருங்கள், இந்த சோதோமுமார் அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே, அதாவது லோத்துக்கு எப்படி இருந்தது, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்த போலவும் இந்த நாட்கள் இருந்தான் அந்த விதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல எப்படி சூழ்நிலை இருந்தார் அப்ப பாருங்கள், அவர் எப்படி சொன்னால் கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லி சொன்னா இதை குறிக்கிறது ஏதோன் தோட்டம். இரண்டாவது நாங்கள் எகிப்தை சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது அருமையான கர்த்தருடைய விக்கிரக ஆராதனை. அது இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள், இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும்தான் இந்த நாட்களை வெளியாரே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிகூடாதபடி திரும்பி பார்த்து நீத்த உப்புத்தோனா போய்விட்டார்கள். ஆனால் லோத்தும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய்த்தான் கர்த்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், அதாவது இந்த இந்த பூமியில் இருக்கிற அயல் அயல் வீட்டுக்காரர்கள், இது யாராவது இந்த நாட்களே தேவனுடைய வருகையில இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. வேதம் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகும் சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாராய கர்த்தரவரே விடுதலாக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்வது ஏசாய் 59 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வழியிலே அயல் வீடுகள், உறவினர்கள், சுற்றத்தார்கள், இந்த தேசங்கள் எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. கர்த்தாவே இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி இந்த நாட்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், மறுவளர்ப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்திக் கொள்ளும்படியா
1: செய்தியில் சாரால்தான் நகைத்தார்.
0: அதுல ரெண்டு வசனத்திலே போட்டிருக்கேன், முதல்ல ஆபிரகாம் அங்க பாருங்க ஐயா விழுந்து நகைத்தான் சொல்லப்படுது ஐயா.
1: அப்படியா?
0: நீங்க பதினாலாம் அதிகாரத்துல வாய்ச்சி பாருங்க ஐயா. உடன்படிக்கை முதல் சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல அவன் இதன்றார் ஐயா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஐயா.
1: ஆமே ஆமே. சிஸ்டர் டோலி, ஓகே சிஸ்டர் டோலியா?
2: இல்லையா, அது பிரதர் பாலன் நினைக்கிறேன்.
3: நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணினேன், முடிஞ்சது போல
1: முடிஞ்ச ஒரு மாதிரி.
3: நான் ஒர்க்ல இருந்து ஒன் அவர் பிரேக் இருக்கு, சும்மா தட்டி பார்த்து என்ன நடக்குது.
1: வந்ததுக்கு நன்றி. கத்தவங்களை
3: ஓகே ஐயா.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். அன்றைய நாளில் விருத்த செய்தனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த செய்தனம், புதிய ஏற்பாட்டு விருத்த செய்தனம் கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார்கள். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர்
4: பாஸ்டர்
2: எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து சுத்தாவியானவர் அவர் கூட இன்றைய நாளில் எடுத்து வரப்போற வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்டர் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர தாமே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பேசலோ பாசர்.
5: பேசலோ.
2: ஆமேன். நினைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாசர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
5: ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றை பூரணமா ஒரே பலியினா என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால்.
2: பாஸ்டர், நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தை கூட கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பு இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது. அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம், உங்களுடைய கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம் பாஸ்டர்.
5: என்னுடைய கருத்து, ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது.
2: ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான்.
5: தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருள், இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதற்கு.
2: மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, ஓகே. எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார். சுவிசேஷர் எட்வின் வானர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கத்திர தாமே வழி நடத்துவாராக. இந்த வழியில் உங்களிடம் பிடிக்கிறோம் பாச, வழி நடத்துங்க.
5: அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதாக, உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனத்தில் இருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம், கவனியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், உண்மையை அல்ல சத்தியத்தை மேய்ந்துகொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்றும் என்றும் மாறாது, ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள், ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன் அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது, அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேந்துகொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படிக்கு. அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிஃப்டாக பெற்றுக்கொண்டால் கூட அதை எப்படி ஆபரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களை, கவனியுங்கள். கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000ம் என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றை நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவு படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே யாரை, என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும், தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமாய் இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபக்கூக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்தி மரம் துளிர்படாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலாச்சு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்தி மரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும். அப்ப இவர் சொல்றதை பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், ஆமென், என்னை விடுதலை ஆக்குகிறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால், கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயம் 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமேன். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் கவனியுங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன் மேல், உதிக்கும் அல்ல, உதித்தது, ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது, அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரருள் பூமியையும், இதோ சாரி இருள் பூமியையும் காரிலுள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு, கவனியுங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்மையான மகிமையான ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும், இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனியுங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம், உன் வழியை. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. கிவ் அப். நம்முடைய வழிகளை என்ன செய், கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும், மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமேன். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல, அவரே என்ன செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள், யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியையை என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையின்படி கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்பேற்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய போஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமேன். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுது அந்த செக்கனை மேற்கொள்ளும் சுகமுண்டா இருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2 5 வசனத்தில் இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிபயன் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படி தாழ்த்தினார். ஆமேன். அப்ப எப்படியாய் அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசு நடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய வருமானம் அல்ல,

மீது ஆராய்ச்சி செய்வது, அதிகமா ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கும். என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அது இம்மீடியட்டா மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, உண்மையை சொன்னால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:19-20 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்று கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணுவோம். இனி நான் அல்ல, நீரே எனக்குள் ஜீவிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 அப்படியே சொல்லுகிறது, ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவரும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அனு தினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மால் வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிறீர், ஜீவித்திருக்கிறீர். உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமா, எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது, இருப்பதாக. இயேசுவின் இணையச்ச நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே, கவலைகளிலே, அல்லது கண்ணீர்களிலே, போராட்டங்களிலே, சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால், சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயும், உயிர்த்தெழப்படட்டும், ரீஸ்டோர் பண்ணப்படட்டும், எல்லம்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆமென். ஆமென்.

0: மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழிநடத்தினார். அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை எங்கள் குடும்பத்தாரையும் இடைவெளியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். உங்களை உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடவிருக்கிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன். வி ஆர் பிளஸ்ட்.
0: அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவார்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஊழியரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியர்களிடம் விடைபெறுவோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். அம்மா,
3: பிரைஸ் தி லார்ட்.
0: ஆமீன். நன்றிகளை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். லூஜா என்ற ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னதாக ஜெபித்தீர்களோ தெரியவில்லை. விசேடமாக அந்த சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு சகோதரி. அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு தான் தனிமையாக இருந்து படிக்கப் போகிறேன் என்று வலிக்க போய்விட்டார். அதனாலே அவர் குடும்பத்தார்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. சாமுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமீன். ஆமீன். அவர்களுக்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துங்களா. காட் பிளஸ்.
3: காட் பிளஸ். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்ததுவன், இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி, நன்றி. இப்ப இன்றைக்கு நாங்க நிப்பதே இந்த நாளை காண்பதே உங்களை சுத்த கிருபதாகப்பனே. உங்களோட கிருபதான் எங்களை நடத்துகிறதும், உங்களோட கிருபதான் எங்களை காக்கிறதும், உங்களோட கிருபதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா. எங்களுக்காக, எங்களுக்காக தந்த இந்த அளவிடக்கூடாத கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் ஊற்றுற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பற்ற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள உயிருள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறதுமான ஒரே தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகிற அருள்பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து நாங்கள் உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த பெரிய அழைப்புக்காக, பெரிய சலாக்கியத்துக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக அழியாத உரிமைக்காக, உங்களோட பிள்ளைகள் என்று அந்த உரிமையை தந்ததுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்களோட பிள்ளைகளை ஆகிய நாங்கள் உங்களிடத்தில் அப்பத்தை கேட்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு அப்பத்தையே தந்து போஷித்து வழிநடத்துறதுனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்க நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமானவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு உங்களோட நித்திய அபியம் ஆதாரமாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்பிலவீனமாய் சோகினமாய் இருக்கும் பொழுதும் நாங்கள் தள்ளாடாதபடி கால் ஊன்றி உங்களுக்கு நிற்கத்தக்கதாக உங்களுடைய கிருபையை ஊற்றி நானே, நானே உங்களுக்கு எல்லாம், நானே உங்கள் தேவன், நானே எல்லாம் என்று சொல்லி உங்களோட நீதியின் விளக்கிறத்தினால் உங்களோட பிள்ளைகள் ஒருவரையும் வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வெலப்பக்க நிழலா இருந்து, எங்களுக்கு அரணா இருந்து, அரணாக இருந்து, கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியலே தடதாமதம் என்று நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி. காலத்தோட இங்கே இதுவரை நேரம் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் உங்களோட பிள்ளைகளுக்கூடாக சிறப்பாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்காக நடத்தி கொண்டு வந்த தேவனே, இனிமேல நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என பாரத்தை சௌரவர் அந்த வாங்கிய போட்டு ராஜா 365 நாளுக்குள் இந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தை இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக சமாதானத்தை கொடுத்து கொண்டு வாரதுக்காக, விடுதலையை கொடுத்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி வாத்தி ஆகிய இயேசுவே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்ன விதமாக ஆண்டவரே பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ உங்களோட பிள்ளைகளை உங்களை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் உங்களோட அன்புக்குள் நடத்தி உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த இந்த அன்புக்காக நன்றி ராஜா, ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நிறங்கள் கனிகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. நீங்கள் தான் அறியாத எட்டாத ஞானத்தை கொடுத்து வழிபாடலை கொடுத்து பெருங்கல் கனிகளுக்களால் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகமப்படுத்த அவர்களுக்கு இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து இணையத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சாட்சியாக அவருடைய குடும்பம் மத்திய சபை மத்திய சமுதாயம் மத்தியில் இருக்கத்தக்கதாக இந்த பொல்லாத காலத்தில் இந்த இச்சலுக்குள்ளும் அகப்பட்டு போய்விடாதபடி உங்கள் பிரியமில்லாத பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பெருசுத்தாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி உங்களோட பெருசுத்த ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கிறாங்க. என்ன என்ன அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அவர்கள் குடும்ப மத்தியில் சமூகத்தில் சமுதாய மத்தியிலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு தரையும் இடகட்டி நடத்துங்க ராஜா. அப்பா பலத்தினால் மிளப்பிறக்கிறதுனால் மிளப்பெருசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக மையான திராட்சை செடியை உங்களே நிலத்திலிருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே என்ன சங்கமிலை சங்கம மொழியிலே முடிவெறிய அந்த உங்களோட பிள்ளைகள் ஆறாருக்கூடாக நீங்கள் பேச வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தீங்களோ, ஆறாருக்கு வாஞ்சிய நீங்க கொடுத்தீங்களோ ராஜா, பெறங்களை கொடுத்தீங்களோ கனிகளை கொடுத்தீங்களோ, அதுகளால் அவர்கள் உங்களை மாமப்படுத்த நேரத்துக்கு வந்து ஆண்டவரே தவறாதபடி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து என்ன என்ன என்ன ஆண்டவர் உங்களுக்குள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக உங்களுக்குள் உண்மை உள்ளவர்களாக சாட்சியாக எந்த விதத்திலும் பொண்ணுக்கோ ஒளிக்கோ அவர்கள் பொருளுக்கோ உடங்கு பேருக்கோ உடன் கொடுக்காதபடி உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடு அந்த ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வளர்த்துங்க, ஆசீர்வதிங்க அவர்களை, ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் கூட வரங்கள் கனிகளால் முடிச்சு ஊட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க, அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து உங்களை மகமப்படுத்துறதுக்கு அவர்களை ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி. அவர்களையும் ஐக்கியப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டியிலேயும் கூட கிருவியை ஊற்றி ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக கிருவை செய்து பல் நடத்த உங்களால் முடியும் பல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டியிலே செய்தியை கொடுத்த தாசனுக்காக உங்களை துதிக்கிறோம். அவர்களுக்களால் நீங்க பேசின வார்த்தை ஒன்றுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சபையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. இந்த பொல்லாத காலத்தில் தப்பினே ராசான சந்திரங்களுக்குள் உங்களோட பிள்ளைகள் ஒருவரும் அகப்பட்டு போடாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி முடி செல்வியின் பின் மறைத்து ஒருவரையும் காத்துக்கொள்ள வேணும். காக்க வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியிலேயே இதுவரை காலமும் ஆண்டவரே நடத்தி கொண்டு வார பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காக கைகோத்தவனம் ஒத்தாசையா இருக்கிற சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவர்கள் என்னென்னோடு பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக ஆசீர்வதித்தீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைவாற்றி கொண்டு வார கிருபைக்காக அவர்களுடைய மன வாங்கியை நிறைவேற்றி கொண்டு வார கிருபைக்காக நன்றி. நான் அறிந்து உண்மை உள்ள தேவனே, என்ன நடத்துகிற உண்மையுள்ள தேவனே, என்ன ரச்சித்த உண்மையோடு உயிருள்ள தேவனே, ஒன்றும் உயிரோடு இருக்கிற உயிருள்ள தேவனே, இந்த உலகம் அறிய வேணும், அன்பானவர் அறிந்தவர்கள் இன்னும் சில பந்துக்கள் அறிய வேணும் என்று வாஞ்சி நீங்க போட்டு இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க ஞானம் அறிவு வயது சோதல் தைரம் எல்லாம் நீங்க தானே ஐயா கொடுத்தீங்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் என்ன உங்களுக்கு என்ன செய்ய வேணும், உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன செய்ய வேணும் நீங்க வாங்கிக்கிறீங்களோ அவர்களின் செய்யத்தக்க வழி வசதிகள் சோபல தைரியம் எல்லாம் நீங்க கொடுத்து வழிநடத்துவீங்க. முடுக்கோளாலேயும் தடியாலேயும் நீங்க வழிநடத்தினீங்க, இன்னும் வழிநடத்துவீங்க. நீங்க தான் அவர்களுக்கு நல்ல மேப்பு, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் போதுமானவர், நீங்க தான் நல்ல ஆண்டவருடைய நித்திய விஜயம் அவர்களுக்கு ஆதாரமாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்ல. அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததிக்கும் ஆதாயமாயிருக்கிறதுக்காக அந்த சந்ததி சந்ததியும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட மீட்பை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரை வாழ்கிற கிருமைக்காக வாழ வைக்கிறவரே உங்களை துதிக்கிறோமையா தோத்திருக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அவருடைய இறுதிய வாஞ்சல்களை நிறைவேற்றி நீங்கள் ஆசீர்வதிங்க. மகனை மருமகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் கண்கள் இந்த பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் அவர்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வருங்கால சந்ததியாக இந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கும். எந்த விதத்திலும் ராஜா உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் நினைவிலோ சிந்தனையிலையோ நடத்தையிலையோ போய்விடாதபடி நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களை நீங்க தட்டி தட்டி தட்டி ஆண்டு முறை கிருபியை ஊட்டி உங்களுக்குள் அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் படிக்கும் பாடசாலையில் அக்கியப்படும் சபையில் இன்னும் மத்தியில் இருக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கு ஆண்டவர் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நீங்கள் அவர் முன்பின் பின்னும் பின்னும் தலது முடந்து அவர்களை பாதங்கள் இடராதபடி தூக்கி சுமந்து வழிநடத்துற கிருபைக்காக பொல்லாங்கன் கண்ணிக்கு விலைக்கு காத்துக்கொள்ற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அவர்கள் படிக்கும் பாடசாலையில் பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஓடும் வாகனங்கள் இருக்கும் வாசம் பண்ணும் கூடாரம் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் இந்த சங்கம மொழி ஏரிய நடப்பு ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா உங்களை பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. சங்காரத்துடன் அணுகாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக சங்கம மொழியை நடத்தி சூரியவே நீங்க காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக நாங்கள் வாழ பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஐயா. வாழ்தப்பி போய்விடாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளும். பதினேழு வயது நிரம்பி நின்ற பிள்ளை ராஜா ஆண்டில் பெற்றாரை விட்டு தான் தனியா போயிருக்க வேணும் என்று வாழுகிறா அப்பா. அப்பா நீங்க தான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஆயிருக்கும். உணவேலி அடுத்து உடத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. என்னத்துக்கு இப்படி ஒரு மனதில் ஒரு சாத்தான் ஒரு வாஞ்சிய போட்டானோ உங்களுக்கு தெரியாது ஐயா. தனியா இருந்து வாழ்வது லேசான காரியம் இல்லையே அப்பா. அந்த பெற்றார் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. தாய் தேற்றுவது போல் தேற்றுவே அவர்களை தேற்றும் காற்றும் அந்த பிள்ளையோடு பேசுங்கோ. பேசி அவன் திரும்ப அந்த பெற்றாரோடு போய் வாழத்தக்கதாக இந்த உலகம் மிச்சனர் இந்த உலகம் பாவங்களுக்கு போகக்கூடாது என்ற உணர்வை கொடுத்து ராஜா. அப்பா ஒரு அடி போட்டு அவன் திரும்ப பெற்றாரோடு போய் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அந்த பிள்ளைக்காக உங்கள் வருவோம் பேசுங்க ராஜா. பேசுங்க ஏதோ விதத்தில் பேசுங்கோ. அந்த பெற்றாருக்கு வேண்டிய மனார்களை கொடுங்க ராஜா. ஆண்டவரே மனம் இவ்வளவு பாடுபடும் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே போல் தேற்றுவேன் என்று வாக்கு தந்த தேவனே அவர்களை தேற்றி ஆற்றி உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சாமந்த பிள்ளைக்காக உங்களுடைய நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாதபடி அவரை புத்திர சித்தம் கலங்காதபடி அவரை நீங்க காத்துக்கொள்ளுங்க. வருங்கால சொந்ததையா இப்படி எத்தனையோ ஆலுவ பிள்ளைகள் ஆண்டவரே வலை தப்பி போய் கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் கூட நேசிக்கும் குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகளும் கூட உயிருக்காரருக்கு கொடுத்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் போகிற சாத்தான் எங்கு ஆண்டவரே உளுத்தலாம் என்று வருதடி கொண்டிருக்கும் காலத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு போய்விடாதபடி இந்த பிள்ளைகளை நீங்க தானேயாக்கோ. வருங்கால சந்ததியா வருங்கால சந்ததி உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைங்க தொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொடுங்கிறாஜா. இந்த உலக ஆசபாச இச்சை டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்து கொடுங்கோ, காத்து கொடுங்கிறாஜா. எந்த சபையில் இருந்தாலும் ஆண்டுதிரி அவர்கள் உங்கள் சபையில் காலூன்றி நிற்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டுதிரி அருமையாக தந்த பிள்ளைகள் ஐயா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம். வாஞ்சியோடும் கூட ஊழியத்தை எப்படி செய்ய வேணும், என்ன விதமாகவும் கூட மற்றவர்களும் கூட அன்பை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த வாஞ்சி அவர்களுக்கு உண்டு பண்ணி ராஜா. கிடைக்கும் ஒரு நேரங்களில் ஆண்டவரையும் கூட அன்பை கூட அறியாத பிள்ளைகள் மத்தர் சொல்லத்தக்கதாக ஆண்டு செய்யை கூடாகவோ உதவி கூடாகவோ காட்டத்தக்கதாக இந்த வாழ்வு சந்ததிகளை பாவி ராஜா. வாழ்விங்க பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்களுக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். புதரில் உங்களோட ஊழியத்துக்கு சாட்சியாக நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு கால் ஊன்றி அசைக்கப்படாத நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கால சந்ததி ஆசீர்வைத்து அவர்களுக்கு உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். என்னும் உங்களோட அன்பை என்னென்னதுமாக பகிர்ந்து கொள்ள வேணுமோ, உங்களை அன்பை அறியாத மனிதனுக்கு பார்த்து போய் பகிர வேணும் என்று பிரியாணம் பண்ணி வேறு தேசங்களுக்கு போயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். அதற்கு கொடுத்த அந்த வாஞ்சைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரும் கூட அன்பை சுசிக்கத்தக்கதற்கு சாட்சியான செய்யக்கூடாக பேச்சு கூடாக ஆண்டு கூட சுசேஷத்துக்கூடாக அந்த அன்பை அவர்கள் பிறந்து வலிக்கத்தக்கதாக எங்கெங்கு கூட்டிக் கொண்டு போய் உங்களை பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்களோ, இந்த தேசத்தில் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர்களோ அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா செய்ய வேண்டியதை அது கூட பெரியமானது செய்து திரும்ப சுபத்திரமாக அவர்கள் அவளுடைய இருப்பிடங்களுக்கும் குடும்பங்களுக்கும் வந்து குடும்பங்களுக்கு வந்து சேரத்தக்கதாக நீங்க தானையா இந்த பிள்ளைகளை ஆண்டு பிள்ளைகளை வழிநடத்துவனும் வழிகாட்டியான தேவனே ஆலோசனை கத்தரே உங்களை துதிக்கணும் ஐயா, சோத்திரிக்கிறோம். அருணம் கோட்டை மாணவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். உங்களை கோலாலையும் தடியாலையும் வழிநடத்துதல்ல நல்ல மேப்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அவங்க பிள்ளைகள் மனதில் போட்ட வாஞ்சி உங்களை அறிய வேணும், அறியாதவர்கள் உங்களை அறிய வேணும் என்ற வாஞ்சி நீங்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்குள்ளால் நிறைவேற்றி உங்களோட நாம மகமப்படத்தக்கதாக கிருபை செய்யறதுனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே இந்த நாட்கள் அன்பு அணிகிற காலம் என்றது நீங்கள் ஆண்டவரே சபைகளில் அன்பு குறைகிறது ஐயா, சபை மத்தியில் குறைகிறது சபை ஆண்டவரே, குடும்ப மத்தியில் அன்பு குறை தணிந்து போகிறது ஐயா. ஆனால் உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள் உங்களுக்குள் ஆண்டவரே சாஷ்டமா இருந்து கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோ சபை மத்தியிலோ ஆண்டவரே குடும்ப மத்தியிலோ அன்பு தனியாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும், வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். திருவினை ஆவி ஆண்டவர் அணுகாதபடி வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே காத்துக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பன் தேவனே கேட்டேன் கடலே நிக்குதான் அமத்தின தேவன் அல்ல, எங்கூட வெல்லம் எங்குள்ள இருக்கிற வெல்லம் ஒரு சக்தியிலுமே இல்லை. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே நான் இயற்கை அழிவினால் தேசங்கள் தாக்கப்படுகிறதோ ஆண்டவரே அந்த அந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா. தாக்கப்படும் தேசம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரையும் கூட கருத்தில் தருகிறோம் தாப்பனே. பொறுப்படுங்க தாப்பனே. ஆண்டவரையும் ஈரான் தேசத்து மக்களை பொறுப்படுங்க. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என் துன்பம் வராதபடியும் துன்பம் வராதபடியும் எல்லாவற்றையும் மிஞ்சி வராது என்று சொல்லி ஆண்டவரையும் நீங்க கட்டளையிட்டு அந்த மக்களை காசுபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக உங்களால் முடிவிடுதல் நாயனே வெற்றி வீரனே உங்களால் முடியும் நீங்க சொன்னாலும் கட்டளையிட்டால் நடக்கும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்ன மன்பின் தேவனே, தேசத்துக்கு தேசத்துக்குமா ராகுக்கு எலும்பினிக்குமா ஆண்டுகளை சத்துராதிகளை நொட்டிக்கு நசுக்கி தள்ளி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வெள்ளவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நீங்க பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை நீங்க வேலி எடுத்து காத்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அந்த தேசத்தை அரசாலும் ஆண்டவரையே பெஞ்சமின்னத்தாக பொருட்படுத்தி அவருக்கு நல்ல சோழ தைரியம் கொடுத்து ஆண்டவரே ஞானத்தோடு ஆண்டவரே அதை ஆளத்தக்கதாக எப்படி மற்ற தேசங்களுக்கோடு அன்பு பாராட்டி சமாதானமாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதற்கு நீங்களே மத்தியஸ்தராக இருந்து சமாதானத்தோடு நடத்தக்கதாக நீங்கள் கிருபியை ஊற்றி அந்த தலைவரே அந்த தேசத்தையும் நீங்க நடத்த முடியும். நீங்க திரும்பவும் ராஜராஜனாக வரப்போவது தேசத்தில் ஆண்டவரே முன்மாறி பின்மாறிய ஊட்டி உங்களால வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக அந்த இலங்கை தீவுக்காக உங்களை வருகிறோம். கைவிடாதபடி அந்த தேசம் என்னமா இருக்கும் அடிமையா கூடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்க நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கு பிரகார பிள்ளைகளும் அவளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானம் வெல்லமே உங்களுடைய அன்புக்காக நன்றி. உங்களுடைய அன்பை இந்த மக்கள் அறிய வேணும், உங்களை நேசிக்க வேணும் என்று உங்களை அறியாத மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆவி ஆயுதங்களாக பாவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்தரிக்கிறோம். இன்னும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நீங்க வழிநடத்துறதுக்காக நன்றி. வேற்றுமை இல்லாதபடி சிங்களவர் தமிழர் என்று ஆண்டு வேற்றுமை இல்லாதபடி நீங்கள் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊட்டி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. ஆண்டு இந்த விதத்திலும் இயற்கையினால் அந்த தேசம் தாக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. பஞ்சத்தை போக்கி ராஜா திரும்பவும் ஒரு செழிப்புள்ள தேசமாக ஆண்டவரே உங்களால் அந்த தேசத்தை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்து விட்டது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. அன்பின் தேவனேதலுக்கு எல்லாம் ஒரு கட்டுப்பாடை வைத்து ஆண்டவரே அந்த தேசத்தை செழிப்பாக முன்மாறி பின்மாறி ஊட்டி அந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆட்கொள்ள வேணும். என்னும் விக்கிரங்களை ஆராய்த்து கொண்டு மக்களுடைய கண்களை துறவங்க ராஜா. என்னும் விக்கிரகங்களை நாட்டாதபடி உங்களோட பிள்ளைகள் உயிருள்ள தேவனை ஆண்டவே சேவிக்க வேணும் என்ற அந்த உரிமையை கொடுக்கத்தக்கதாக அதை அறியத்தக்கதாக தலைவர் தொடங்கி அனுரா தொடங்கி ஆண்டவர் இந்த பிக்கோள் எல்லாரும் அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களை அற்புதமாக இத்தனை பேரை தொட்டு நீங்கள் ராஜா என்னும் உங்களால் தொட்டு அந்த தேசத்தை விடுதலை தேசத்துக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தலைவர் எல்லாருக்காகவும் வருகிறோம் ராஜா. அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்களை வருகிறோம். அதுக்கு வேண்டிய ஞானம் அறிவு கொடுத்து அந்த தேசம் என்னமாருக்கும் அடிமையாய் போய் விடாதபடி வழி நடத்தத்தக்கதாக உணர்த்தி அவரை நீங்க தான் ஐயா நடத்த வேணும். எத்தனை மிஷினரி மாறி எழுப்பின தேசம் உலகம் முழுதுக்குமே கை கொடுத்து வகைய தேசம் ஐயா. அன்பின்றவனே அந்த தேசத்தை நீங்க பொறுப்பொடுங்கோ. என்ன இருந்து ஊழியன் சந்தசந்தியாக ஊழியன் செய்யும் ஊழியக்காரரை உங்களோட வல்லமையை நாள் நடத்துங்க ராஜா. பரலோக ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ராஜா. நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்கள் நண்டில் வருகிறோம் அன்பின் தேவனே. இந்த கனடா தேசத்திலும் இவ்வளவு சுதந்திரத்தை நீங்க கொடுத்து உங்களை சொந்த சொந்த பாஷையில ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நாங்க நன்றி. இதை போட்டெடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளும் பேர்தரும் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. முடியும் ஒவ்வொரு சபைகளுக்காக எந்த பாசையிலையா ஒவ்வொரு சபைகளையும் வெயிலி அடைத்து காத்துக்கொள்ளுகிறாயா. சத்திரதிகாரன் போய்விடாதபடி அதபடி வெயிலி அடைத்து காத்துக்கூட வார்த்தை அவர்கள் வார்த்தையாக அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டுறாஜா. இந்த வார்த்தைகளுக்குள்ளாக அனுதினமும் ஆத்மாக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க தான் உயிருள்ள தேவன், அன்பு சராசங்களை படைத்த தேவன், ராஜாதி ராஜா திரும்பவும் ராஜாதி ராஜனாக உங்களை கருதிங்கள் என்று உங்களுடைய பெறத்தக்கதாக அவளுடைய அவர்களுக்குள்ளால் உபதேசத்தை வல்லமையாக கொடுத்த ராஜா ஆத்மாக்கள் அனுதினமும் ஆத்மங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆண்டவரே உங்களுடைய நீதியின் விளக்கிறதுனால் நடத்த வேணும். அவள் நடத்த வல்லவர் உங்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. தேசத்தில் உங்களை இவ்வளவு சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்தை ஆண்டு போட்டடித்து விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சபையும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்யும்படி முன்ன போல் பிறனை நேசி என்று அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா ஆண்டதிலே உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு தரம் உங்களோட ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு தரம் ஆண்டதிலே மற்றவர்களை நேசித்து உங்களுடைய அன்பை பாராட்டி அதுக்குள்ளால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வரமுட வளர வேணும். உட நாமம் ஒன்றுதான் ஐயா, மாமப்பட வேணும். ஒன்றும் வேண்டாம். அதுக்காக உங்களை எங்களை தாழ்த்தி கூட வல்ல நாமத்தை உயர்த்தி கேட்கிறோம். இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஆண்டவரே பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு பெறுகிறோம். என்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகள், ஆண்டு வேலைக்கு போனவரோ ஒவ்வொருவரையும் சுபத்திரமாக திரும்பவும் ஆண்டுகளே நீங்க கொண்டவர்கள் இருப்பிடங்களுக்கு உங்களால் சேர்க்க முடியும். பிரயாண வசதியை உண்டு பண்ணினவரே உங்களை துதிக்கிறோம். என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அதுகள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக ஆண்டுகளே உங்களுக்கு ஊட்டி பொருளாங்க அணுகாதபடி காத்து உங்களால் முடியும் ஐயா. உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் பலதாரத்தில் இருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதிபதியே உங்கள நீதி தான் ஐயா இந்த உலகத்தில் நடக்க வேணும். மனுஷருடைய நீதி ஆண்டவரே ஆண்டவரே கவடம் உள்ளது ஐயா. உங்கள நீதி கவடமற்ற நீதி ஐயா. அதன்படிதான் ஆண்டவர் ஒரு தேசங்களை ஆண்டவரும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தின் காயப்பட்ட கரத்தினால் காத்து வழிநடத்த வேணும். வழிநடத்த உங்களால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தில் நடக்கும் அக்கிரம மனியங்களை பார்த்து உங்களோட மனங்கள் எழுங்கிறது ஐயா. ஆனால் இதை பார்த்து உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒரு அடிதனும் பின்வைக்காதபடி முன்வெட்டு வெட்டி நடப்போட்டு என்ன சாட்சியாக இருந்து எங்களை நீதி உள்ள உயிரோடு இருக்கிறார் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு ஒன்றுமே மறப்பொருள் இல்லை என்று சொல்லி சொல்லி உங்களை துதித்த வண்ணம் வெற்றி நடப்போடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மெய்யான இந்த சங்கமோலேயே கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, வரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, பரலோக ஞானத்தை கொடுத்து அவர்கள் சுயத்தில் எதையும் செய்துள்ளாதபடி உங்களை உயர்த்தி மகப்படுத்தத்தக்கதாக சிறப்போடு இந்த சங்கமம் ஒலிகளையே முடிக்கத்தக்கதாக நன்றியுள்ளத்தோடு செயல்படத்தக்கதாக ஆண்டு கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே வெற்றியோடு இதை உங்களோட இந்த வல்லமை கூடாக உங்களோட நாமம் ஒன்று மகமப்படத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாக நீங்க கிருபியை ஊற்றி வழிநடத்துவீங்கள். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி உயிருள்ள உண்மையுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: ஆமீன் ஆமீன். இது ஒரு நேரம் வாங்கியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சொந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே அபோகிறோம். கர்த்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். ஆமேனம்மா. காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌதரி மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்தார்கள். ஜெபங்களும் கூட வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்போம். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் கத்தர் புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமோ வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
1: Amen, amen, amen, amen. Sotram, totram, totram, totram, totram, totram. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை வந்து உள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசு சேனைகளின் கர்த்தாவை, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஸ்ரீராவிங்கோ, ஸ்ரீராவிங்கோ, பரிசுத்த வாங்கல் மத்தியில் வாசம் செய்கிறவரே எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பல்லோகத்தில் இருப்பவரே எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. உங்களை துவித்துக்கோ, உங்களை போல உங்களை பாடவும் ஆண்டவர். கோடி நாவுகள் போதாது சுவாமி, போதாது கத்தாவே, போதாது. உங்களோட கிருபிகளும் இவர்களும் மாத்திரம் ஆண்டவரே, இவ்வளவு மாத்திரம் ஆண்டவர். அப்பா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பாவே கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த சுத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மட்டுமாய் ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தினவரே, கிருபை செய்தவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சக்கரம் ஆண்டவரே எங்களோட கிருபை, எங்களோட கிருபை எங்களை தாங்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. எங்களோட வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் எப்போ நிர்மூலமாகி இல்லாத ஒளிந்திருப்போம் தகப்பனே. அப்பா உங்களோட வார்த்தை எங்களை இவ்வளவு காலமாய் ஆண்டவரே மட்டுமாய் நடத்தினக்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோட தேவைகள் எல்லாம் சந்தித்தபடினா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறபடினா ஸ்தோத்திரம். அப்பனே எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மட்டுமாய் ஆண்டவர் வழி நடத்துறவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அப்பனே இந்த காலங்களுக்கா, சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு மண்ணை போல இரக்கங்களும் உண்டு சுவாமி. இரக்கங்களும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. காலங்களை பார்க்கறீங்கப்பா, சூழ்நிலைகளை பார்க்கறீங்கப்பா. அப்பா ஜனங்களுடைய வழிகளை எல்லாம் காண்கிறது ஒரு விஷய இறங்குங்கப்பா. ஒரு சென்று ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா. அப்பா உங்களுடைய ஆவியானவரே ஜனங்கள் மேல் ஊட்டப்பட வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. தேசங்களில் நடக்கிற காரியங்கள், கொடுமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. நீங்க தான் தகுதியானவர், நீங்க தான் மன்னிக்கிறவர். அப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. கடைசி காலங்களில் நிற்கிறோம் சுவாமி. கொடிய காலங்களில் நிற்கிறோம் சுவாமி. இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யப்பா. அப்பா உங்களை வருகைக்கு முன்பாக ஜனங்கள் ஒரு மனப்பட்டு உங்களோட சமூகத்தில் நிற்கத்தக்கதாய் ஜனங்களுடைய இதயங்களை திருப்பி கொள்ளுங்கப்பா, திருப்பி கொள்ளுங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒருவர் தானும் கட்டு போக்குவது உங்களுடைய சித்தம் அல்லன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி உங்களை வருகையும் காலத்தில் நிற்கத்தக்க அவருடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. கரங்களில் ஆண்டவர் யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் எல்லப்படுற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யுத்தங்கள் ஏனாயப்பா நீங்கப்பா, ஐயப்பா நிறவன் நீங்க தானப்பா, வீட்டையை முறிக்கிறதேவன் நீங்க தானப்பா, ஆனால் அந்த அப்பனே அதன் அதன் காலத்தில் நீங்கள் ஆண்டவரே அதன் காரியங்களை நீங்கள் நடப்பிக்கிறது சுவாமி. அவன் இறக்கங்களும் மன்னிப்பலும் கிருமிகளும் உங்களுக்குள் உண்டு சுவாமி. நீங்க சொல்லாமல் கட்டளையிட நிற்குமல்ல வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, கண்ணீரப்பா, உயிரிழப்பா, ரத்தம் சிந்தப்பா, அங்க வீணப்பா, வைத்தியசாலையிலப்பா, ஆண்டவரு எவ்வளவோ துன்பங்களின் கண்ணீரும் மத்தியிலும் மக்கள் ஆண்டவரு அவருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. ஜனங்கள் மனந்திரும் கடினங்கள் இந்த மனந்திரும் வார்த்தைக்கு கீழ்படுகிற இருக்கு உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தையே வார்த்தையே சத்தியம், வார்த்தையே ஜீவன். அப்பனே எங்களுக்காக தேவைகளோ ஒன்றையும் ஆண்டவரையும் சொன்னீங்க சுவாமி. ஒரு விஷய ஆண்டவரை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரை இவர்களுக்கு விடுதலையை கட்டளவிடுங்க சுவாமி. ஓயப்பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரை யுத்தத்தில் இருந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை ஒன்று பண்ணுங்க சுவாமி. அப்ப அவர்களுக்காக வேண்டி கல்லூரம் தகப்பனே. வியாதி வியாதி வியாதி வியாதி பழக்களுக்கு ஜனங்க அநேகம் ஆண்டவரே. கொடுமையப்பா ஆண்டவரே, கூக்குரல் அப்பா. யா வியாதி படுகிற துன்பம் அப்பா, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருந்தவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க பூமியில மனிதனாக ஆண்டவரே நீங்க உலாவி வந்த நாட்களில் எல்லாவித்த வேதனையும் அறிந்ததேவன் சுவாமி, எல்லா வித துன்பங்களையும் அறிந்ததேவன் சுவாமி. அப்பனே வந்த வியாதியத்திலே நீங்க தொட்டு குணமாக்கு நீங்க சுவாமி. அவ்வளவும் இரக்கம் உள்ளதேவன் பரிகாரிகை கத்தர் நீங்க சுவாமி. அப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா. உங்களை கூப்பிடுவர்களுக்கு சோத்தை கொடுங்கப்பா, கீழ்படுகிற இதயத்தை கொடுங்கப்பா. ஐயா அவருடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் சுவாமி. அப்பனே வியாதி ஸ்தலர்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குப்பா. அப்பா வீட்டு வியாதி ஸ்தலர் முதியவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். முதியோர்களுக்கு வேண்டிய ஒத்தாசையை கட்டளிடுங்க சுவாமி. ஆண்டவரே உணர்வற்றவளாய் நினைவற்றவளாய் எத்தனையோ முதியர்கள் ஆண்டவரே எல்லாம் சொல்கிறார்கள். ஆண்டவரே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா. அப்பா இறங்குங்க அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இப்படுக்க இருக்கு இறங்குங்கப்பா, சுரங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, அப்பா இறங்குங்க, திருப்பி நிறுத்துங்கப்பா, சுத்தி கொடுங்கப்பா, ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுடைய தேவைகள் ஒன்று சந்திக்கப்படட்டும் சுவாமி, தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யாரியஸ்தர் ஒவ்வொருவரும் குணப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா தேசங்கள் இல்லாண்டவரே, வறட்சி அப்பா, வேலை இல்லையாண்டவப்பா, பொருளாதார வைக்கங்கள் ஆண்டவரே. இப்படி அமைத்தினோ ஜனங்கள் வாழ்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளோம், வேண்டிக்கோ. வனந்திரும்பல் உண்டாகட்டும், தங்களை தாழ்த்தட்டும், உங்களை நோக்கி கவிக்கட்டும். ஆண்டவரே அப்பா அப்பொழுது சுதமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதேவன் நீங்க ஆண்டவரே. ஐயா அண்ண மக்களை ஆண்டவரே உங்களை பக்கமாய் திருப்பி சுதமத்தை பெற வேண்டும் அழிவிக்கிறோம் சுவாமி. ஐயா ஒரு நேர உணவு இல்லாமல் கூட ஆண்டவரே படுக்கைக்கு போற ஜனங்கள் உண்டு சுவாமி. பணி குழந்தைகள் உண்டு சுவாமி, முதியோர்கள் உண்டு சுவாமி. என்னமாய் ஆண்ட வயது வரம் என்று பசியும் கொடுமை ஆண்டவரே. கவிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இறக்கம் செய்யப்பா, இறக்கம். ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் நீங்க நடப்பா ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, இருக்கிறீங்க. ஒரு விசைவர்களுக்கு இறங்குங்கப்பா, இறங்கு. அவர்களுடைய பசியை போக்கி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை சொல்லி பார்க்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. பா ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, அந்த பசியினால் வாழ்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பா வனாந்திரத்துல கூட நீங்க ஆண்டவரே ஜனங்களை பசியினால் அனுப்பிவிடாத ஆண்டவரை ஓசித்து அனுப்பின தேவன் இருக்கிறீங்கப்பா, மாறாதவரப்பா, நீங்க மாறுவதில்லை. முடி காலங்கள் முடிவில்லை ஆண்டவர். அப்பா இருக்கிறவரா இருக்கிறீன்னு சொன்னார், இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீங்க அவர்களுக்கு போஷிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி தேசங்களே. ஆண்டோன்ற தலைவர்களுக்கு ஆவண்டிக்கும் தேசங்களே, ஆளுகிற தலைவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அறிகிற போது தகப்பனே, ஐயா தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே, நீதியும் அநீதியும், அநீதி இல்லை ஆண்டவரே, அநீதியும் அக்கிரமங்களும் நிறைந்த அழுகையா இருக்கிற சுவாமி, இந்த தலைவர்களுக்கு ஒரு பயம் பயம் உண்டாகும்படியாய் வேண்டிக்கொள்ளு சுவாமி. கொடுத்தாளுகை ஆண்டவரே, நீங்க கொடுத்தாளுகை தேவ பயத்தோடு ஆளத்தக்கதால் ஆண்டவரே, இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி, மனந்திரும் பட்டு சுவாமி. தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேசங்களை ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே, நீதியோடு உண்மையோடு ஆளுதலோடாய் மாறட்ட சுவாமி. எத்தனையோ ஜனங்களப்பா நீதியினாலும் ஆண்டவரே, நீதி இல்லாமலும் ஆண்டவரே, அங்கும் இங்கும் அலைந்து கண்ணீர் உழுவாடுற மக்களப்பா, நீதிக்காக தவிக்கிற மக்களப்பா, எந்த அப்பனே நீதியின் தேவன் நீங்கப்பா. சிங்காசனம் உங்களுடைய சுவாமி, நீதி உள்ள சிங்காசனம் உங்களுடைய சுவாமி ஆண்டவரே. நல்ல ஜனங்களுக்கு நீதி செய்யற தலைவர்களை ஆண்டவரே நீங்க வழிநடத்தும்படியாய் வண்டி கொண்டு சுவாமி. ராஜாக்களை தள்ளிய ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் சுவாமி, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற ராஜாக்களை நீங்க ஏற்படுத்துற தேவன் சுவாமி, அதிகாரங்களை எல்லாம் கொடுத்த தேவன் சுவாமி, எல்லா நன்மைக்காக கொடுத்த தேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுடும் சுவாமி. நீதி நியாயம் இவர்களுடைய ஆள்கள் இருக்கட்டும் சுவாமி, அவ்விதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா இவருடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் சுவாமி ஆண்டவரே. தேசத்தை காத்துக் கொள்ளும் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுடும் சுவாமி ஆண்டவரே. இவர்கள் எந்தெந்த நிலையெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடத்தில் ஆண்டவர தேசத்தை காத்துக்கொள்ள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. இவர்களை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க சுவாமி. இவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தம் இல்ல ஆயத்தம் ஆயத்தமாயிருக்கத்தக்கதாய் ஆண்டவரே. இவர்களை காண்கிற தேவனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்லவரப்பாப்பா, நீங்க கிருபை உள்ளவரப்பா, நீங்க மகா மகா கிருபை உள்ளவரப்பா, உங்களோட கிருபையாப்பா. தகுதியற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபையாப்பா, கிருபை கிருபை கிருபை. உங்களோட கிருபையினால் தான் அப்பா சகலமும் ஜனங்களுக்கு உண்டா இருக்கிறது. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. தேசங்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த ஊழியர்களுக்கெல்லாம் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் செய்கிறவளா எந்தெந்த இடங்களில் நிற்கிற சுவாமி, கடைசி நாட்கள் ஜனங்களுக்கு வாழ்த்தப்படுத்த, ஜனங்களுக்குரிய வார்த்தைகளை கொடுத்து, ஜனங்களை நடத்தக்கூடிய வெள்ளத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிய வேண்டிய சூத வேலை ஆண்டவரே, சமாதானவர்களை நிரப்பட்டு சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ தகப்பனே, அந்த இடங்களெல்லாம் நீங்க காண்கிற தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அந்தரத்தில் யாரை கண்ட தேவன் சுவாமி, அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அப்பா பிதாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா சபைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே, கடைசி சவ நாட்களில் நிற்கிற சபைகள் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே சபைகளில் நின்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி. ஐயா நீங்க வரும்போது மனவாட்டிகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக ஒவ்வொரு சபைகளும் ஆசை வைக்கப்படட்டும். அப்பா அந்த சபைகளுக்கு நீங்க கொடுத்ததில்லை அதிகமாண்டவரே, ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் அப்பா சகப்பனே செய்கிற சபைக்கு நீங்க தலையா இருக்கிறீங்க சுவாமி. சபை உங்களுடைய சுவாமி. சகப்பனீர சபைகள் எல்லாம் பரிசுத்திலையும் ஆண்டவரே நீதியிலும் வளர கிருபை செய்யுங்க. ஒருவரே ஒருவர் அன்புள்ளவர்களாய் சபைகளில் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவையோடு உண்மையோடு ஆறு வைக்கிறவர்களாய் சபைகளை நிற்கட்டு சுவாமி. அழியில் நிற்கிறவர்களும் கத்தாவே சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. ஆதிய புருஷன் காலத்தில் ஆண்டவரே சபைகள் வெறுகில வண்ணமாய் எந்த நாட்களில் எந்த காலங்களிலும் ஆண்டவரை பெருகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரை ரசிக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னோட வகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சபையில் நிற்கிற போதொரு மரளுக்காக வேண்டிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. சபையை நடத்தக்கூடிய நல்ல மேற்பர்களாக ஆண்டவர் வந்து மேற்கத்தக்கதான பலனை கொடுங்க சுவாமி. வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அபிஷேகமாக இறங்கட்டும் சுவாமி. தகப்பனி இந்த போதல்களை தாங்குங்கப்பா. உதவி ஊழியர்கள் ஆண்டவர்களை தாங்கி ஊழியத்தை நடத்த உதவி செய்கிறப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரை நடக்கத்தக்கதாய் கிரவை செய்யப்பா. அவசரக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மீனங்கும் இருக்கிற சபைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. பணியே சபைகள் எல்லாம் கைவிடப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே. சபைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்க்கிற செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம். ஐயா ஊழியத்தை விட்டு போய் ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் உழவு உண்டு சுவாமி. இன்றைய நாட்களில் ஆண்டவரே பின்வாங்கி போற நாட்கள் அதிகம் உண்டு சுவாமி. ஆண்டவரே இவர்களை சந்திங்கப்பா சந்திங்கப்பா இவர்களை சந்திங்கப்பா. மகத்துவமான ஊழியம் மகிமையான ஊழியம் தகப்பனே இவர்களை சந்திங்கப்பா சந்திங்கப்பா. இவர்கள் திரும்பமா எழுந்து அப்பா ஊழியத்தை செய்ய விளங்குடுங்கப்பா. மீட்டுக்கொள்ளுங்கப்பா மீட்டுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு தான் இப்போ இறக்கங்களும் உண்டு சுவாமி. உங்களுக்கு திரும்பமாய் வந்து ஒன்று சேரட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளை சத்ருவானவன் கடித்து விடாதபடி அழித்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இங்கிருந்தாலும் தகப்பனே நீங்க காண்கிறது சுவாமி. உங்களுக்கு மறைவாக ஒருவர் தான் இருக்க முடியாது சுவாமி. ஆண்டவரே அபாயத்துல படுக்கை போட்டாலும் காண்கிறது பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் காண்கிறது சொல்லியிருக்கு. எங்கிருந்தாலும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. ராஜ்யங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறபடினால் நன்றி சொல்லுறோம். அறியாத மக்கள் அறியிறபடினால் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தை இந்த நாட்களில் ஆண்டவரே தெளிசிட்டில் சென்ற வீடியோ மூலம் ஆண்டவரே எவ்வளவு வேகமா செல்கிறது அவ்வளவு வேகமா சென்று கொண்டிருக்கிறது நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா உங்களோட ஊழியத்தை மாத்திரம் செய்ய ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மாய்மைப்படுத்தக்கிறவளாய் ஒவ்வொரு ஊழியங்களும் நடக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அவர்கள் நடப்பிக்கிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே மனிதனுக்கு ஒன்று சொல்லி உதவும் வேணாம் சுவாமி. தேவ நாம மகிமைக்காக சகல ஊழியங்களும் நடக்கட்டும் சுவாமி. அப்பா காட்டு பூட்ட ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் அநேகம் உண்டு. இந்த இடத்துல இருக்கிற மிஷனரிகள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனி இவருடைய பாடுகள் அதிகமாண்டவரே கண்ணீர் அதிகமாண்டவரே. தாங்குங்கப்பா வெள்ளம் படுத்துங்கப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களை பார்த்து பார்த்து கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவருடைய தேவைகளை சந்திங்க ஐயா. நடங்களில் தேவைகள் உண்டு சுவாமி. தேவைகள் உண்டு சுவாமி. போக்குவரத்து தேவை ஒன்று சுவாமி. வேலை வசதிகள் ஒன்று சுவாமி. வீட்டு வசதிகள் ஒன்று ஐயா. உதாரத்தமாய் கொடுக்கிற மக்கள் தாங்கிய மக்கள் எழும்பட்டு எழும்பட்டு எழும்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரே உணர்வுள்ள வாக்கள் எழும்பட்டு சுவாமி. குடியத்துக்கு பொருளாதார தேவை எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடங்களுக்கு கொடுக்கிற மக்கள் எழும்பட்டு சுவாமி. எழும்பட்டு ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. பூமியின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே இந்த மகாத்மாக்களுக்கும் தாத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த செல்வம் எல்லாருவரை போய் சேரட்டும் சுவாமி. தகப்பனே, கொடுக்குற மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்படியா. பல தேசங்கள் இருக்கிற மக்களும் ரசிக்கப்பட்டு ஆண்டவரே, பிள்ளைகளும் வாழ்வாதாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றி. இந்த நாட்களில் வாழ்வுரை ஜனங்களுக்காக வேண்டிக்கொள்வோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே, கொடிய காலங்கள் வேறும் ஆண்டவரே. அந்த நாட்களில் மக்களின் வாழ்க்கை ஆண்டவரே என்னென்ன நிலையில இருக்கும் என்பதை நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க. அப்படியான நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஐயா அறிவை செய்யறங்க, பயிரங்க திருப்பி கொண்டு வாங்க, பலப்படுத்துங்க சுவாமி. முடகுடன் இல்லாவிட்டால் அவர்களால் எழும்ப முடியாது சுவாமி. ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக்க. இந்த கடைசி நாட்கள் அன்பு அணிந்து போன காலம் சுவாமி. ஒருவரே ஒருவர் ஆண்டவரே நேசிக்க முடியாத காலம் ஆண்டவரே. அப்பனே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள் என்று சொல்லி, விலைகள் என்று சொல்ல அந்தரிக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே சிறுமைப்பட்டவரும் மேல் இறங்குறது நீங்க என்ன சொல்லிருக்கீங்க. சிறுமைப்பட்டவரும் மேல் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பாப்பா. அவர்களுக்காக வேண்டி கொள்ளணும் சுவாமி. அப்பனே ஒரு விஷயம் கூட அன்பை ஊற்றுங்கப்பா. அது கடைசி காலத்து உங்களை வரவேற்கும் என்றாங்க ஐயா. பின்மாரியாக ஆண்டவரு கருசுத்தாவின் அபிஷேகம் அன்பாய் ஊற்றப்பட வேண்டும் என்று பிக்கிறோம் சுவாமி. பிரிந்த குடும்பங்கள் அப்பா, பிரிந்த குடும்பங்கள் அநேக பிள்ளைகள் என்று சொல்லி பெற்றோரை விட்டு ஆண்டவரை தூரமாய் போன குடும்பங்கள் ஐயா, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் எல்லாம் உங்களை அன்பினா நிறைய பாட்டு ஒன்று சேர வேணும், ஒன்று சேர வேணும். இவர்களுடைய ஆண்டவரே மடிந்த மன கடினங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, ஆண்டவரே சரியான இருதயம் இவர்களுக்கு உண்டாகும் பெரியாய் வேண்டிக் கொள்ளுற சுவாமி. ஒன்று சேர்க்கிற தேவன் நீங்க சுவாமி. குடும்பத்தை கட்டுற தேவன் நீங்க சுவாமி. அன்பின் தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்கு எல்லாம் இறங்கி உங்களை அன்பினால் இறப்புங்கப்பா. விசேஷமாக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே கேட்கிற நேரம் எல்லாம் கண்ணீரப்பா. தகப்பனே இந்த குடும்பங்களுடைய வாழ்வு ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒன்று சுவாமி. இவர்களை ஒன்று செய்யுங்க சுவாமி. எங்கெல்லாம் வலைப்படுகிறார்களோ கண்ணீரோடு செய்வார் சுவாமி. இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும். பிள்ளைகள் எல்லாம் குடும்பங்களில் ஒன்று சேரட்டும். கணவன் மனைவி ஒன்று சேரட்டும். சேர உறவுகள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அதற்குனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நீங்க தான் அப்பா வச்சு எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் சரியப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பர்களை நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆலய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே இந்த காலத்துல ஆண்டவரே சீர்கட்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆலய பிள்ளைகளா இருக்கிற சுவாமி ஆண்டவரே, நீங்க திருப்பி கொண்டு வர முடியும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வர முடியும். உள்ளாகாதது ஒன்றும் இல்லையா ஆண்டவரே. இந்த ஆலய பிள்ளைகளும் இறங்கும்படியாய் வேண்டிக்கொள், இறங்கும்படியாய் வேண்டிக்கொள். கட்டப்பட்ட கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படட்டும், சந்தினிகள் கருப்புண்டு போகட்டும், பிசாசின் வேலைகள் எல்லாம் அருந்து போகட்டும். தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை திருப்பிக் கொள்வதாச்சியத்துக்கு வேணும் சுவாமி. பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதமாயிருக்கட்டும் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளணும் தகப்பனே. வேண்டிக் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே போக்குவரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளணும், பிரயாணத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிய சுபத்திரமான பிரயாணத்தை காட்டல் விடுங்க சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே எல்லா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தை நாங்கள் விநேசிக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்தில் உள்ள எல்லா சுசிகளும் அருவறுப்பும் பாவங்களும் தேசத்தை விட்டு நீங்கி திருப்பி கொண்டு வர உங்களால் முடியும் ஆண்டவரே. அருகில் இருந்தது போல ஆண்டவரை வேண்டும் அறியலும் ஆண்டவர் ஊழியக்காரன் தேசத்தில் ஜபித்தது போல ஆண்டவர் ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரே அவருடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே சகப்பனே தேசத்துக்கு நாங்கள் தாங்கப்பாப்பா சுத்தத்தை தாங்கப்பா ஆசீர்வாதத்தை தாங்கப்பா தேசத்தின் தலைவர்களை சந்திங்கப்பா உண்மையின் நீதி அவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி சந்திங்கப்பா எங்களுடைய மக்களை ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை ரசிங்கப்பா இந்த கடங்கள் ஆண்டவரே உறவுகள் ஆண்டவரே ரசிக்கப்படவும்

மனந்திரும் போட்டோம் மனந்திரும் போட்டோம். எங்கெல்லாம் உறவுகள் இருக்கிறார்கள் சார்ந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் இவருடைய ஆத்மா மீட்கப்படட்டும் சுவாமி. அவளுக்காக ஆண்டவரே எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசம் எங்களுடைய இலங்கை தேசம் எங்களுடைய இலங்கை தேசம். அப்பா நாங்க இருக்கிற காலத்திலாவது உங்களோட கிருபை உங்களுடைய தயவான தேசத்தை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ள. அத்தனை காலம் ஆண்டவர் தேசத்தில் அமைதி இல்லையப்பா கண்ணீர் அப்பா

0: இருந்த தேசங்கள் அநேகமானது ஆண்டவர், இந்திய தேசம் ஆண்டவர், இருக்குள் இருக்கிற தேசம் வெளிச்சத்தை காண வேண்டுமென இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி அங்குள்ள ஆண்டவரை பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை தேசத்தின் மக்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே, நிறைந்திருக்கிற பொல்லாத கிரிகைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் அழகி வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்திய தேசத்துக்காக வேண்டி இப்படியா இறந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இறந்த தேசங்கள் எல்லாம் அவங்களை அறிகிற அறிவுக்குள் வர வேண்டும் சுவாமி, விடுதலை பெற வேண்டும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. அப்போ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி தேசம் எல்லாம் இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் என ஜெபிக்கிறோம். எப்படியாவது தேசங்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். அப்போ தேசத்துக்காக நன்றி சொல், தேசத்தை நேசிக்கிறோம் ஆண்டவர், நேசிக்கிற சீத்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிற சுவாமி. நேசிக்கிறோம் ஆண்டவர், சமாதானம் சந்தோஷம் தேசத்தை நிரப்புறபடி நான் நன்றி ஆண்டவரே. தேசத்தின் ஆண்டவரே, தலைவரே, பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேசம் உங்களுடையதாக இருக்கிறது சுவாமி. அப்பா நன்றி, நன்றி சங்கம் அன்றியோவையும் ஆசீர்வதிங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புளியக்காரை நிறைவாய் ஆசீர்வதிங்க. வேண்டிய சுக வேலத்தை காட்டிலிடுங்க, சமாதானத்தை காட்டிலிடுங்க, ஆசீர்வாதத்தை காட்டிலிருங்க. கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கட்டிலிடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளும் அப்பாங்க குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டி கொள்ளும். இந்த நாட்களில் இந்த அப்பனை செட்டையின் நலன், உங்க சுரவின் நலன் அவர்களை மூடி பாதுகாக்கிறபடினால் நன்றி சொல்லுவது. போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க பாதுகாத்து அவளை நடத்தினபடினால் நன்றி. உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துட்டு அந்திருக்கிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் உங்களுடைய பிள்ளையோட ஐச்சியத்தின் பிள்ளைகள் அப்பா. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் தகப்பன். எல்லா கணம் எல்லா துதியும் எல்லா மகிமையும் உங்களுக்கு இருந்த எல்லா ஐயவங்களுக்கா நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். ஆளுகை செய்கிறவர் நீங்க, நடப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆளுகை இந்த பூமியை நோக்கி கொண்டிருக்க அப்படின்னால் நன்றி சொல்லுவோம். எல்லா கணம் துதி மகிமையும் உங்களுக்கு இருந்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான ஜபங்கள் கூடாக வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. குடும்பத்தாரையும் எல்லோரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த மறுவழைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பிரசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன். கனடாவிலிருந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் குடும்பத்தாருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்களை கூடாக கடந்து செல்லிருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் வழி நடத்துவார்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை தொடருவார்கள். அந்த வகையிலே அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவருடைய இணைப்புடைய இணைகிறோம். கர்த்தர் தாமே வழி
2: நடத்தமுமை துதிக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை துதிக்கிறோம். பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை துதிக்கிறோம். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை துதிக்கிறோம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். சகலவிதமான ஆறலின் தேவனையும் இரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். பொய்யூறியாத தேவனாகிய இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். மெய்யான தேவனாகிய இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசுக்கு சுவையும் இரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். வலிமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசுக்கு சுவையும் வரவேற்கிறோம். இரத்தஞ்ச

ஜெயம். மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். மேன்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். பரிபூரணராக இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராக இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். உலகத்து கொலியாக இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கும். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். பரிபூர்ணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். உலகத்தை கண்டித்துணர்த்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை வரவேற்கிறோம். உங்களை தெரிந்து கொள்வராகி

வரவேற்கிறோம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாக இயேசு கிறிஸ்துவையுமே இரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்த இயேசு கிறிஸ்துவையுமே இரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். இழந்து போனதை மீட்டு கொள்பவராக இயேசு கிறிஸ்துவையுமே இரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். அந்நிய பாஷைக்காரரை அந்நிய பாஷைகளை கொடுப்பராக இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்போராக இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இரத்தஞ்சியமுமே வரவேற்கிறோம். ஆவியின் முதற் பலனை கொடுப்போராக இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவேமே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவேமே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வழிபாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை வரவேற்கிறோமே நன்றியோடு துதிக்கிறோம். மேகத்தூள் மேகத்திலே மேகத்தினூடே ஏறி போ சென்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முழக்கத்தோடு வர இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். வீடு முழுவதை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். நாவுகளை அக்னியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். புறஜாதியரை கலங்க வைக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புறாய் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மரித்தோரின் தெளிமின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அற்புதமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முச்சடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு வரவேற்கிறோம். அக்கினி ஜுவாலியாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு வரவேற்கிறோம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு வரவேற்கிறோம். இசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், இரத்தஞ்சியம் உமை வரவேற்கிறோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பேதுரை காவல் இருந்து விடுதலை ஆக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வானத்திலிருந்து மழையை தந்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். புத்திர சுவாரியத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். பரிசுத்தத்தை பலனாக தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முடிவில்லாத நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஜீவ கிடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம்.
ஆகாரத்தின் ஆளுங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இதயங்களை சுத்தமாக்குற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முடிவறியந்தமங்களை ஸ்திரப்படுத்துற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சூரியனை போல பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம் இரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். கிருபாதாரண பலியாகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். இரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். இரத்தத்தினால் ஆலங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கும்படி வரவேற்கிறோம். ஆவின்படி நடக்கும்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மாம்ச மரணம் என்ற மாம்சத்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை தேவனுடைய புத்திராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை மீட்கும் பொருளை எங்களுக்கு தரும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களுக்காய் மறுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களில் அன்பு கூற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கும். எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கும். எங்கள் மேல் உருக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கும். எங்களுக்காக இறங்குகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சீக்கிரமாய் வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அசதியா இருக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தேவ கிருபை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே நன்றியோடு வரவேற்கிறோம். எங்களுக்கு ஆவி அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம்.
தேவ பலனா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தேவ ஞானமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். பைத்திய காரலை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பலவீனங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இல்லாதவளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உலகத்தில் இழிவானுகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். விளைய சேர இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களுக்கு அசிபாரமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தன்னைத்தான் வஞ்சிக்காது என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவட ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவட ஆவினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவட ஆவினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புருஷர்களுக்கு தலையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம். இரக்கங்களின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஜோதிகளின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். நித்திய பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆறுதலை தருபவராகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். மருத்துவரை எழுப்புற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மரணத்திற்கு எங்களை தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். எங்களிடத்தில் வல்லவராயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவ வல்லமையினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். அன்புக்கு காரணாகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சமாதான காரணாகி இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாவமன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மீட்பு அருளும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சுதந்திரமான அச்சாரமான இயேசு, சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உன்னத்துக்கேறின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். சபையாக சர்வத்துக்கு தலைவரான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஆதிமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். அதர்சமான இயேசு கிறிஸ்துவே, தத்ஸ்வரூபமான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாகிய இயேசு கிறிஸ்துவே, வரவேற்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமாகிய இயேசு கிறிஸ்துவே, வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு நிலைத்திருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, வரவேற்கிறோம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாயிருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். உம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்திய சிறாய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். ஆவியில் நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். நித்தியாந்தமிழக சக்கராதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். கத்தாதி கத்தராகி இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம். சகலத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை வரவேற்கிறோம்.
பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசுக்கு சுவையமே வரவேற்கிறோம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசுக்கு சுவையமே வரவேற்கிறோம். தொழுந்திய புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சர்வத்துக்கு சொந்த வாழியாகி இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகிமையும் பிரகாசமான இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிக மேன்மை உள்ளவராகி இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நித்திய செங்கோலையுடைய ஆகிய இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதியை விரும்புகிற இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பூமி அஸ்திபாரப்படுத்தின இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நிலைத்திருக்கிற இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாறாதவராய் இருக்கிற இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சோதிக்கப்பட்டவராக இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சோதிக்கப்பருளுக்கு உதவி செய்ய வல்லவராக இயேசுக்கு சுவையமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிரதான ஆசாரியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகா பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எந்தெந்தைக்கு மாசறையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உண்மை உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். குற்றமற்றவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மாசற்றவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மகிமைக்கு பாத்திரராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இளைப்பாறுதல் தருவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அழியாத ஜீவனுக்குரிய வலிமை உள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மனம் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். பாவிகளுக்கு விளைவினாக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வானங்களில் உயர்ந்தவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தம்மை தாமே பழிவிட்டவராக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதரிசனமானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். விசுவாசத்தை துவக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். என்று மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சங்கூரமே கொடுக்கிறாய் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிபதியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். கிருபாதான பலியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தயவுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே
துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவரே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவம் சிறுமைப்பட்டவர்கள் காதல் சேர்வாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இடுக்கல நியாயத்திற்கும் இருந்து விடுதலை எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனோடு தேசத்தில் இருந்து அர்ப்புண்டு போன இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே துதிக்கிறோம். கொடுமை செய்யாதவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கிறோம். கொடுமை செய்த சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கிறோம். அநேக நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிசயமானவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆலோசனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சமாதான பிதாவாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உண்மை உள்ள சாட்சியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரித்தோர்ந்தவள் முதற் பிறனாகி இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சர்வ பலமுள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆதியும் அந்தவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் திறவுகளை உடையவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவரும் திறக்க கூட்டாதபடி பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பதும ராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறாகி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கமாகி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் வேரானவராகி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவராகி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவராக இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே நன்றியோடு வரவேற்கிறோம். நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராக இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகிமையும் வல்லமே உடையவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவை கண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இளங்களை போல துளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வறண்டிலிருந்து துளிக்கிற வேரை போல எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இருளே இருந்த எங்களுக்கு கிருபை அளித்த இருள் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம். சகல வியாதிகளை நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்க சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல பிணியாளிகளின் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இடுக்கமான வாசபலியால் பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தம் ஜீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம்.
ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடிக்கிற சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பிதாவின் சித்தப்படி செய்தவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். உங்களை நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். விசுவாசிகளுக்கு கீழ்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். அசுத்தார்களை துரத்தும் அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். சகல வியாதிகளை நீக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். இலவசமாய் பெற்றவர்களை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கான் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். நீங்கள் பேச வேண்டியவர்களை உங்களுக்கு அருள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உங்களை வரவேற்கும். உங்களிலிருந்து பேசுற உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். முடிவறிந்த நிலைந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கும். தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை வரவேற்கிறோம். கொஞ்சத்து உண்மையாயிருந்தா இருக்கும் பொழுது இருப்பவனே அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றினவரே உண்மை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கும். வருத்தப்பட்ட பாரசுமக்களே என்னிடத்தில் பாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களுக்கு பாருதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஏழு அப்பம் சில மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலான புருஷர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை வரவேற்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை வரவேற்கிறோம். மீதியானதே 12 கூடைகள் நிறைய நிரப்ப செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பரலோ ராஜ்யத்தின் திருவொளி நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கும் ரத்தஞ்சிய உண்மை வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது நினைப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மீன் வாயில் வெளிப்பணத்தை தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஒருமனப்பட்டர்களுடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். மனப்பூர்வமா மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை சுந்தரிக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். கழுதி குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று கத்திராலே ஆகிட்டு ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமைப்படுத்துகிறோம். தேவோட ராஜ்யத்தின் கனி கொடுக்கிறவர்களுடையது என்ற
வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். தன் சட்டுகளின் கீழே எங்களை சேர்த்துக் கொள்ளும் தேவனாகிய கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் மீ நன்றியோடு துதிக்குமே வரவேற்க. யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சியம் உண்மை துதிக்கிறோம். முடிவு பரியந்த லேனிப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சியம் மீ நன்றியோடு துதிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மின்னலை போல மனுஷகுமாரே வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனுஷகுமாரே அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஆயத்தமாயிருக்கிற பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஜனங்களை தமது வலது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் வலபகத்தில் பகல் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். தமது சரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவருடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கவுமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கவுமே வரவேற்கிறோம். ஆவியானவர்களாலே வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வனாந்திரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோம். இரவும் பகலில் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். விசுவாசனால் சோதிக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானி என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவன் ராஜ்யம் செபிவாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மீன் பிடிக்கிறவர்களை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஆயக்காரரை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உங்களை மனுஷலை பிடிக்கல் ஆக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஓய்வினால் மனுஷருக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கப்படும் மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவர்கள் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவன் சித்தப்படி செய்தவன் என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். விதை குறித்து உமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். வெளியாக்கப்படாத அந்தரங்கமும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். வெளிக்கப்படாத வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஜீவன் உண்டாயிருக்க தாம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். என் மாம்சத்தை புசிக்கிறனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். என் ரத்தத்தில் பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகலம்
என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். இல்லாதிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகன் ராஜ்யம் கடுகு விதை ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து உம்மை வரவேற்கிறோம். பரலோ ராஜ்யம் மீன் வகை விலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோ ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து வரவேற்கிறோம். பரலோ ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோ ராஜ்யத்தை முத்து வியாபாரிக்கு ஒப்புப்படுக்கப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை வரவேற்கிறோம். கடலை பார்த்து இறையாதே இருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். பசி உள்ளவனை நன்மையினால் திறப்புகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும். உன்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். தவப்பனும் தாயும் கனம்பண்ணுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். முந்திரவாரர்கள் பிந்திரவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம். பிந்திரவாரர்கள் முந்திரவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம். தமது இரத்தத்தில் தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். விசுவாசிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, நன்றி நன்றி நன்றி ஸ்தோத்திரம் உம்மை வரவேற்கிறோம். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். உன்னுடைய குறை அவனுக்கு மன்னிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். உந்தவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். உந்தவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். உந்தவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். உந்தவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உந்தவனிடத்தில் அன்பு கூறுவதோ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று மார்க்கு 12:31 நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கள்ள கிறிஸ்துக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை துதிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இரக்கமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே, இந்த இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதயம் நொறுங்குகிறவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிறைப்பட்டவர்களை விடுதலையாய் தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விடுதலை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கும். பூமி மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே,
மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பொறுமையினால் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தண்ணீரை திராட்சமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மருத்துவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறாகி இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நானே உள்ளந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னை விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சீஷர்கள் கால்களை கழுவராகி இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகி இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஜீவப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பரிசுத்தியடியான் என்றவரே, இயேசு கிறிஸ்துவின் மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தழுவலே என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். காணவர்கள் காணும்படி வந்த இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதவை இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, மிரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு உண்மை மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். எல்லா மிஷம் ரட்சிக்க

0: அவருடைய கலிகூர்ற அபிஷேகத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த 2026ஆம் ஆண்டையும் இந்த 19ஆம் தேதியையும் மனுஷர் யாவரையும் கர்த்தர் ராஜ்யத்தில் நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் ஜீவனினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்தத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிலைநிறுத்தி மீண்டும் வரும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மர்மமாக்கி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொண்டு உம்மை வரவேற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வாயின் சுவாசத்தினாலும் உடைய வருகையின் பிரசனத்தினாலும் நீ நாசம் பண்ண போற பிசாசுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்ளுகிறோம். பிசாசானவன் என்றாலும் என்னோடு பேசி உன்னோ என்னக்கு என் கோபத்துக்குரியவள் நீ ஒருத்திதான் என்று சொல்லி என்னோடு நாளில் பேசினான். ஆண்டவரே இயேசப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர் என்னை தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்து இம்மட்டு சுமந்து வந்து நடத்தி வந்த அற்புதங்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்தேன் ஐயா. உன் வெக்கப்பட்டு போகும்படி அவட காரியம்
1: ஒன்று
0: என்னை காத்து கொள்ளும்படியாய் உடைய வருகையின் பிரசன்ன நாசின் சுவாசம் அவனை அழிக்க போவதற்காக நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்று கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நான் உங்களை திக்குற்றலாய் விட்டேன் என்றே இயேசு கிறிஸ்துவே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்த உயர்த்துகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்த என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விளங்கும்படி எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் போதிக்கிறாவியாவுடைய பிரயோஜனமாயிருக்கிறது எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறங்கள் தேவனாகிய கர்த்தாவே மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்தோம் வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்தில் கேட்டு கற்று பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளும் உறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை மனுக்குலத்துக்கு தாரும் என்று மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறோன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே மீ நன்றியோடு துதிக்கும் யோவான் 8:51 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டற்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் யோவான் 6:47 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவோ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பிதாவை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் கனம் பண்ணுறோம் வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இப்படியா பிதாவின் சித்தத்துக்கு பூமியில் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மர்மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஜனத்தையும் பிதாவின் சித்தத்துக்கு ஒன்று ஒப்புக் கொடுத்து நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற வரவேற்கிற நித்திய ஜீவ வசனங்கள் உடைய தேவனாகிய கர்த்தாவே மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கோம் மகிமைப்படுத்தவும் வரவேற்கிறோம். தம்மை தேர்வுகளுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நல்ல நிலமாகிய உண்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நல்ல விதவாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். 100 பலன் கொடுக்க சேர இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்குமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்க. இப்பொழுதும் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று கேட்டாவே இயேசப்பா மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ராஜ்யத்திலே நாட்டி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி உண்மை மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்று உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் எங்கள் தேசத்தின் ஒளியை தந்ததுக்காக நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாய் சர்வ பூமிக்கும் கிறிஸ்து இயேசு ஒளியாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்கிறோம். எம்மை பின்பற்றுவோம் இருள் இருக்காமல் ஜீவோலி அடைந்திருப்பான் என்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஜீவோலி அடைந்திருக்கும்படி பரிசுத்த பிதாவேமை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நான் போரிடத்துக்கு உங்களால் வரக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் குமார் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். பாவம் செய்த எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் சிரசின் மேல் அநேக கிரீடங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றிகளில் போட்ட இயேசு கிறிஸ்துவே இப்படியா இந்த 21st நூற்றாண்டு மக்கள் யாவர் பேரிலும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படும்படி தரிப்பித்து இயேசுவின் ரத்தஞ்சியம் பிதாவே ராஜ்யம் வருக என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுவழுகிறோம் ஐயா. ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். ரத்தத்தினால் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். தாம் செய்ய ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தூரமாயிருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே அருகில் சேர்த்த கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ரத்தத்தினாலே எங்களுக்கு தரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தம்முடைய மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்ற வாழனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்த நிறைவேற காத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பொழிந்தள்ளும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவி உடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவி வரும்போது உமக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இப்படியா 21st நூற்றாண்டு மக்கள் யாவரையும் இந்தவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி உமக்கு சாட்சிகளாய் மாட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசமும் மீட்டுக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்தியமை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்று என்ற வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்காய் நன்றி செலுத்தியமை தொழுது கொள்ளுகிறோம் உண்மை வரவேற்கிறோம். குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையின்படி குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லும்படி தேவாவினால் நிரப்புவதற்காய் நன்றி செலுத்தியமை தொழுது கொண்டு உண்மை வரவேற்கிறோம். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி ஆண்டவரே வாலிபர் யாவரும் கர்த்தருடைய தரிசனங்களை அடையும்படி கிறிஸ்துவேமை வரவேற்று துதி செலுத்தி ரத்தத்தை தெளித்து நன்றி செலுத்துகிறோம். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி மூப்பர்கள் சொப்பனம் காணும்படியாய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்கிறோம். ஊழியர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்றவரே ஊழியர்கள் மேலும் ஆவியை ஊற்றுவது அபிஷேகத்தினால் அக்னியாக்குவரை நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொண்டு உம்மை வரவேற்கும். ஊழியக்கார மேல் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றவரே. இப்படி ராஜ்நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்கார மேல் அபிஷேகத்தை ஊற்றி அக்னியாய் பிரகாசிக்க செய்பவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்கார தீர்க்கசனம் சொல்லுவார்கள் என்றே இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியக்காரர்கள் தீர்க்கசனம் சொல்லும்படி தீர்க்கசனத்தின் ஆவி நம்முடைய ஊழியக்காரை நிரப்பும் என்று நன்றி கொடுத்து தீக்கிறோம், ஸ்தோத்தரிக்கும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நால்வரு முன்னே சூரியன் நிழலாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நால்வரு முன்னே சந்திரன் ரத்தமாக மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நாமத்தை தொழுவலும் ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தம்முடைய தம் தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வலது பரிசுத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். ஆண்களை பாதாளத்திலிருந்து தப்பிவித்த, ஆத்துமாக்களை பாதாளத்திலிருந்து தப்பிவிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜீவ மாஸ்கத்தை எமக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ரட்சிக்க பரலை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பேதுரு மூலமாய் ஜனங்களை உணர்வடியை செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் மத்தியிலே மேன்மையாய்ப்பட்ட இயேசு, ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். சீதிகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். பேதுர் மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் உபத்திரங்களை காண்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமை.

ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்ல கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை வரவேற்கும் உமை மகிமைப்படுத்தும். ஒருவனை அசுத்தன் என்று சொல்ல கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கும். நீதியை செய்தவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். உயிரோடு இருக்கோளுக்கும் மரித்தோளுக்கும் நியாயாதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். பாவம் என்ன நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே இப்படியாய் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை மாம்சமான யாவருக்கும் தகுந்த தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம். வானத்தை வசனத்தை போதிக்க தைரியம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை வரவேற்கிறோம். தேவ கிருபை உள்ள வசனத்துக்காக நன்றி செலுத்தி சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தமது கிருபை உள்ள வசனத்தின் சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் எமது இதயங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். சபலை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். அந்நிய அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். இக்கட்டான சூழலில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கும். நன்மை சொல்லுக்கு மகிமை உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துவோம். நன்மை சொல்லுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துவோம். நன்மை சொல்லுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தின்படி செய்தவர்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும். எங்களை நீதிமான்களாக எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும். தேவ மகிமையை அடையாள செய்ய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துகிறோம். பாவியாகி எங்களுக்காக மரித்து இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை வரவேற்கும். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமை பெறுகிறோம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம். சரத்தை பாவத்திற்கு மரிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியை நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்யும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். சாவிற்கு எதுவானங்கள் சரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். தேவட ஆவியினாலே எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்த உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கும். உங்கள் பிரவினங்கள் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்துகிறோம். எண்ணுக்கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டல் செய்யும் பரிசுத்தாவியானவர் உமை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் உமை மகிமைப்படுத்தும் உமை வரவேற்கிறோம்.
உதற்புதராவனாய் உம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். புற ஜாதிகள் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே,

பிரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். உண்மை விசுவாசிக்கள் வெக்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, பிரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, பிரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்துகிறோம். அறியப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, பிரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தீமையை வருத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கும். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கும். நிலை நிறுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கும். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கும். நாவல் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை கனம் பண்ணுகிறோம், உண்மை வரவேற்கிறோம். புற ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த ரோமர் 15:11-12 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். நாங்களும் புறஜாதிகளாய் இருந்தோம், இப்போது உண்மை சொந்த பிள்ளைகளாய் மனவாட்டியாய் சீஷியாய் உண்மை தொழுது கொள்ள, உண்மை மைமைப்படுத்த, உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்தரிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை மைமைப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முடிவறியந்தமங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை மைமைப்படுத்த உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புளிப்பு பாவம் இல்லாதவளாய் இருக்க வேண்டும் என்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்கும் வரவேற்கிறோம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். ஆண்டவரை இப்படி அழைக்கப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட உமக்கென்று நியமிக்கப்பட்ட புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகளாக நாட்டில் நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து பரலோக ராஜ்யம் வருக பரமண்டலத்தின் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, ஜோல்கள் பிதாவே, அவர்கள் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து மைமைப்படுத்தி உண்மை வரவேற்று உண்மை புகழ்ந்து பாடி உண்மை மைமைப்படுத்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம், பணிந்து கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். அழைக்கப்பட்ட நிலையில் நிலை நிறுத்த வல்லவராகி இயேசு கிறிஸ்துவே, 21st century மக்கள் ஒவ்வொருவரும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீந்திருக்க ஜனம் ஒவ்வொன்றும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள பலியை உண்டாக்குற தேவனே, சோதனை கூப்பிடாதபடி தீமிழந்து காக்கிற தேவனே, இப்படியாய் மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தும் சோதனை என்று தப்பித்து ஆண்டவரே சோதனை கூப்பிடாதபடி காக்கும்படி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உபத்திரங்களில் ஆறுதல் செய்கிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆறுதலை பெருகச் செய்த தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாகிய கிறிஸ்து இயேசுவே, இரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்ய வல்ல இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நற்கிரிகளை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். கிருபையை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே,
உடைய ரத்தஞ்சியமும் உண்மை நன்றியோடு துதிக்குமை வரவேற்குமை மகிமைப்படுத்துறோம். பலவிதத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமை வரவேற்குமை வரவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் வயிற்றிருந்தமை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி உடைய ஊழியத்திலே பயன்படுத்தும்படி உண்மை நன்றியோடு

வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உங்களோட வார்த்தை சொல்றதப்பா. இப்படியாய் ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களெல்லாம் பெற்றுக் கொள்ளும்படிமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே உண்மை தெரிந்து கொண்டங்கள் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், உண்மை மகிமைப்படுத்த உண்மை போற்றுகிறோம். அக்கிரமங்களால் மறித்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை வரவேற்கிறோம். பாவங்களினால் மறித்தங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், உண்மை மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். உன்னதங்களிலே உம்மோடு கூற உண்மை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும், மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். உங்கள் இருதயங்கள் வாஞ்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கும், வரவேற்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரி செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். நாங்கள் இணைப்பதற்கு அதிகமாய் கிரி செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். பூமியின் தாழ்விடங்களில் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். சிலரை அப்போஸ்தலாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். சிலரை தீகசியாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். சிலரை போதவராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். இருளின் அந்தகாரத்திலிருந்து விடலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். மரித்துழந்தெழுந்த முதற்பரனான இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். சுவால் திற அக்னியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். பரிசுத்த வான்கள் மகிமைப்படத்தக்க இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த மான்களில் மகிமைப்படத்தக்கவராய் இருக்க வரும், பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். சகல அக்கிரமங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கிறோம்.
தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உங்களை நற்கிரிகள் செய்ய வைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சர்வத்தின் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குபவரே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உன்னதத்தில் மகத்துவமானவுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தூதர்களை காற்றுகளாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையின் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். புதிரின் ஜீவனமான மார்க்கத்தோட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உலகத்தை நியாயம் தீர்க்க ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உலகத்தை நியாயம் தீர்க்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பிதாவின் கட்டளையின்படி பேசின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளையின்படி உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னை பகைக்கிறவள் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் ஸ்தோத்தரிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறுமென்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமும் துதிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துறோம் வரவேற்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தங்கள் இயேசு கிறிஸ்துவே, நம் யாவருக்கான தேவரீர் வேண்டிக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். வேர்வை இரத்தத்தின் பெருந்துகளாய் தரையிலே விழ ஜெபித்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த ஒளிபரப்புகள் எங்கெல்லாம் கேட்கப்படுவதோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும்படி பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இழந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் மீட்டு தந்து அது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருத்தனைகள், ஆண்டவரே வாக்கு பண்ணின ஊழியர்களுக்குரிய காணிக்கைகள் எல்லாம் வந்து சேர ஆண்டவரே நீங்கள் வழிகளை திறந்து தாங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்றவரே, கடன் கொடுக்காத கடன் வாங்காதபடி ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் இம்மட்டு நீர் காத்து வழிநடத்தி வருகிறீர், தொடர்ந்தும் காத்து வாரும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துறோம். கத்துடைய நாமத்திலே வருகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நான் மறுபடியும் வருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துகிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமும் நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே,
ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்த்திலும் பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே. இப்படியாய் கர்த்தாவே, இந்த 21st century 2027-26 19 மீந்திருக்கிற மக்களை முதல் ராஜ்யத்திலே நாட்டில் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி முதல் வசனத்தை அனுப்பி தேவனுடைய குணமளிக்கிற வல்லமை, பரிசுத்தமாக்குற வல்லமை, திடப்படுத்துற வல்லமை, ஸ்திரப்படுத்துற வல்லமை, சீர்படுத்துற வல்லமை, வலுவாதபடி காக்கிற மகிமையின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி காக்க போதுமானதா இருக்கிறபடியால் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர், பெரியோர், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பச்சினம் பிள்ளைகள், பாலுணும் குழந்தைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், முதியோர், பெரியோர் யாவரையும் கத்தருக்கன்றிலே நிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஆசீர்வதித்து உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள், சகோதர சகோதரிகள், இனத்தார், தாய், தவுப்பன் யாவரையும் ஆண்டவரே, சகல குடும்பத்தினரை, சகல தேசத்தினர், சகல ஜாதியினர், சகல பாஷைக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாவரையும் கத்தருக்கன்று மீட்டு நாட்டி நிலைநிறுத்தி அபிஷேகத்தை செபிக்கிறோம். The mighty name of Jesus. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற விசுவாசத்தோடு கூட கெனி கொடுக்கும்படியா பிதாவின் ராஜ்யத்திலே நாட்டி ஜபிக்கிறோம். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இன்றைய நாளும் சூரியனை போல பிரகாசிக்கும்படி பரிசுத்த பிதாவை உம்முடைய சூரியனை தந்ததுக்காக நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, நாமத்தினாலே நாங்கள் எல்லா மனுஷரோட ரட்சிப்பையும் கேட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கள்ள சவுரலா இராதபடி உண்மை உள்ள சவுரலா இருந்து கீழ்ப்படிந்து அடங்கி செவி கொடுத்து சாட்சியாய் வாழ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரே பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளியை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே,

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளியைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பிறகு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலேதானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்ததன் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். தன் பலிபீடத்தை தகர்த்ததன் நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்குத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய்க்கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக, தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம்
1: ஏசாயா 33ஆம் அதிகாரம். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும். வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன் மேல் குதித்து திரிவார்கள். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இதோ அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள், சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனக்கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிபோக்கர் இல்லை, உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான். மனுஷனை எண்ணாதே போகிறான். தேசம் திக்கித்து விடாய்த்திருக்கிறது. லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது. பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள். அக்னியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பைப் போல நீட்டப்படுவார்கள். வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? உனக்கு விளங்காத பாஷையையும் அரிதற்கரிய ஒருவிதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் எந்தைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை. அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை. பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். உன் கயிறுகள் தளர்ந்து போம். பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். சப்பாணிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசம்.
0: யாக்கோபு 3 அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே.
1: யாக்கோபு 4 அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தர்க்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தான்

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:5 வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு எழுகிறீரா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் கடையாந்திரம் சமுத்திரத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. ஆமீன். இன்னைக்கு நம்பிக்கையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்பிக்கை என்பது யாரை பார்த்து நீங்க நம்புறீங்க? மனிதனை பார்த்து நம்புறீங்களா, இல்லை இவையெல்லாம் உண்டாக்கிற தேவனை பார்த்து நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது பூமியின் கடையாந்திரத்துல இருக்கிறவங்க கூட கர்த்தரை நம்புவாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இந்த வானம் எவ்வளவு பெருசு, இதை நம்மளால உண்டாக்க முடியாது, ஆனா கர்த்தர் இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய அண்ட சராசங்களை உருவாக்கி வைத்திருக்கிற கர்த்தர் இல்ல, அவரை நம்புறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம் இல்ல? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்பிக்கையில பலவீனரா இருக்கிறோம், நம்புவதற்கு பலனே இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் அதுக்குள்ள அடக்கி வைக்க பார்க்கிறோம். நமக்கு ஒருவேளை வியாதி இருக்கலாம், நமக்கு ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், நமக்கு கடன் பாரம் இருக்கலாம், சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கலாம், எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டுல யாருக்கேனும் சுகவீனமா இருக்கலாம், எந்த இடத்துலயாவது பலவீனப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. இதை பார்த்துட்டு இவ்வளவுதான் கர்த்தர் அப்படின்னு அவன் நினைக்கிற பாருங்க, அதுதான் நம்பிக்கையான்னு கேட்கிறார் கர்த்தர். இதுதான் உன் நம்பிக்கையா? உங்களை அழைச்சதுக்கு இதுதான் நீங்க என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையான்னு கேட்கிறார். போராட்ட நேரங்கள்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் வரும், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிறவங்க என்ன நம்புவாங்க, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லோரும் என்ன நம்புவாங்க. அமே நல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, யோனாவுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது, இல்ல மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான், யாரால நம்ப முடியும் அவன் வெளியே வருவான்ற நம்பிக்கை துளி கூட கிடையாது. ஏன்னா ஒரு மீன் விழுங்கிடுச்சுன்னா அந்த மீன் என்ன செய்யுங்க, அவனை சாப்பிட்டோம் இல்ல, அது எதை விழுங்குதோ அது சாப்பிட்டோம், அது வெளியே துப்புமா இல்ல இல்ல. ஆனா நம்பிக்கற்ற சூழலில் தான் யோனா ஜபிக்கிறார், நெருக்கத்திலிருந்து நான் அவனை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப நெருக்கப்பட்ட நேரத்துல நீங்க யாருதான் நோக்கி கூப்பிடணும், அவரை தான் நோக்கி கூப்பிடணும் இல்ல. அப்படி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு சத்துரு நம்ம கிட்ட வந்து போராடத்தான் செய்வான். ஏன் தெரியுமா? நீங்க இன்னைக்கு நம்பிட்டீங்கன்னு, நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த போராட்ட நேரத்துல கருத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா, சத்து தோத்துட்டா இன்னொருத்தர் இப்படி போராடும் பொழுது நீங்க போய் சொல்லுவீங்க, எழுந்துரு, இது லேசான காரியம் கர்த்தருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் இந்த போராட்டத்துக்குள்ள கர்த்தனமே அனுமதிக்கிறார். இந்த வழியா நீங்க கடந்து போய் இன்னொருத்தரை தேற்றுபடி கர்த்தர் உங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். கத்துரி பிள்ளைகளை, பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, அழாதிருங்க, உங்களை நினைச்சு நீங்களே முந்து கொள்ளாதிருங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் ரட்சிப்பின் தெய்வன் அவர். எப்படிப்பட்ட தெய்வனா? எங்களை பிழைக்க வைக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிற தெய்வம், பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமான காரியங்களா செய்வார். நம்ம இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம்ல, இதெல்லாம் அவருக்கு சும்மா ஒண்ணுமே இல்லை. அவர் செங்கடலையே ரெண்டா பிளந்தவர், எரிகோ அப்படியே நொறுங்கி போக செய்தவர். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லேசான காரியம். அப்ப தெய்வ பிள்ளைகளை, தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவுடைய பாதத்தை பிடிச்சிட்டு சொல்லுங்க, நான் என் சூழ்நிலையை பார்த்துட்டு நம்பிக்கை இழந்து போயிட்டேன் ஐயா, என் சூழ்நிலையில நான் என்னுடைய பக்தி இழந்து போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன வந்தாலும் உண்மையே நம்புவேன், எனக்காக நீங்க பயங்கரமான காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார், சபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே, இந்த வார்த்தையில் நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்க கரம் இருக்கிறது, எந்த சூழ்நிலை வந்தாலும் உமை நம்புகிற நம்பிக்கை எங்க மேல வைங்கப்பா, உமை பற்றி பிடித்து கொண்டு ஓட உதவி செய்யுங்க, எங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதம் 3 வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசீர்வதிக்கின்றார். அநேகர் நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்றும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பயன் தரவில்லையே என்றும், தடைகளும் தாமதங்களும் விடை தெரியாமல் விரக்தியோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்துவதாக. 57வது சங்கீதம் 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது அவனின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்ப்போமானால், சவுலுக்கு தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்து கொள்ளும் பொருட்டு. அப்பொழுது அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகிறான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மன புத்திரர்களுக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமுமாய் இருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் ஜனத்தை ரட்சிக்கும்படி ஒத்தாசை அனுப்பியதை குறித்து தியானிப்போம். ஒரு ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகிறது. ஒருவேளை உணவிற்கு வழியில்லாத நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானம் இல்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை. தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான். ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணி துளிகளை எண்ணியவளாய், உலகமே இருளாய் போன நிலையில் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை கடைசி மைல்கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கர்த்தர் காண்கிறவராய், எலியா என்ற தீர்க்கதரிசியிடம் சாரபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆதலால்தான் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்பு கொடுத்தவளாய் பேசுகிறாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகிறார். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும், பலனை திருடுவதாகவும், ஆசீர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகிற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகிற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களை நீண்ட நாள் ஜெபங்கள், தடைகள், தாமதங்களுக்கு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக வருகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 வார்த்தையே இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணங்களை சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் மனுஷனுக்கு ஒரு வேதனையை இந்த நாட்களை கூட்டாதாம். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனும் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை தருகிறான். பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தினூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை இந்த நாட்களிலே நெருக்கி தங்களை இறுக அந்த நாட்களை பிடித்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும்

0: ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்களிலே பாருங்கள். அவனிடத்திலே இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கும் இங்குமாக, அதாவது நெறிகட்ட முறையாக இந்த நாட்களில் நேர்மை இல்லாதபடி சம்பாதித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் ஏமாற்றி இப்படியான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை. ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அதனோடு ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதனாலே கத்தருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களில் நீங்கள் அடங்கி இருங்கள். அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்று இந்த நாட்களிலே வேதனை இல்லாதபடி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சீவிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதமே நாங்கள் இந்த நாட்களில் திருப்தி என்று சொல்லி இந்த நாட்களில் நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதுமென்ற மனமே இந்த நாட்களிலே பொன் செய்யும் என்று சொல்லு விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் போதுமென்ற மனத்தோடு இந்த நாட்களிலே வாழுவோமா இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் நம்மை உருவி குத்த முடியாதபடி இந்த நாட்களில் நடந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் பிள்ளைகளை இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். நம் தேவனிடத்திலே போய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் துன்பங்கள் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நிம்மதியான காரியத்தை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதவிதைத்த வேளையிலும் 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை கீழ்ப்படிந்து ஈசாக்கு இந்த நாட்களில் நடந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாத குறைவுகளை இந்த நாட்களில் ஆண்டவரே நீக்கி இந்த நாட்களே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே என்னுடைய குடும்பத்திலே நிறையும்படியாக இந்த நாட்களில் உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை நடத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனாலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே கொடுக்கும். அதை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஓடி இந்த நாட்களை சம்பாதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் நெருக்கத்தையும் இந்த நாட்களிலே கூடும். இன்றைக்கு அநேகருக்கு கடன், அருமையான கர்த்தருடைய
1: Recording stopped.

0: ஆமீன், ஆமீன். இன்று 8ஆம் தேதி, 6ஆம் மாதம், 8ஆம் தேதி, ஜூன் மாதம், 8ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர்தாமே இந்த ஆசீர்வாதங்களை தந்தருவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல், தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 1:8 கூறப்பந்த அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தீங்கு அனுபவித்தாலும் ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருக்கும். ஆமேன். கர்த்தரை குறித்து சாட்சியை கூறுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 2வது அதிகாரம் பற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையில் இன்றைய நாளுக்கான, நாளைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தீபமன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நடத்துகின்ற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சி பயந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களை ஒருவருடன் கூட இருப்பதாக, எடுத்து வருகிற ஊழியருடன் கூட இருப்பதாக. நாங்கள் இந்த வழியில் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேதத்தை சபையில் இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் ஒரு குடும்பத்தால் சபையையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அப்படியே சொல்லட்டுமா, உங்களுக்கு காலை வணக்கங்கள். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்து.
1: இந்த வேளையிலே கூட சங்கீதம் 42, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாடல் என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நானே துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும். என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹாலேலூயா. சங்கீதக்காரன் இந்த பாடலிலே அருமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை அங்கே தேவனிடத்திலே விவரித்து காண்பிக்கிறார். தனக்கு தனக்குள்ளேயே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். ஹலிலூயா. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம். என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹலிலூயா. தேவனை நோக்கி காத்திரு. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தேவனை நோக்கி காத்திருப்பதை அங்கே அதை பொருட்டாக எண்ணுவதில்லை. காத்திருப்பது என்பது தேவனுடைய அங்கே செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே கிரிய செய்வதற்கு அந்த நேரத்திலே அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருப்பு என்பது அது மறுப்பு அல்ல. ஹலேலூயா. அங்கே தேவன் அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அவர் கிரிய செய்கிறார். ஆனப்படினா அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹலேலூயா. அங்கே திட்டவட்டமான ஒரு தீர்மானம், தாவீது திட்டவட்டமாக ஒரு தீர்மானித்து சொல்லுகிறார், ஹலேலூயா, ஏன் நீ கலங்குகிறாய், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய காரியம். சத்துருவானவன் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், ஹலேலூயா. ஆனா நாமே நமக்கு சொல்ல வேண்டிய காரியம், ஏன் கலங்குகிறாய், காத்திரு, இன்னும் நாங்கள் துதிப்போம், ஹலேலூயா. அதே போலதான் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூட, அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருந்தது, எல்லாம் செத்து போச்சு. ஆனால் அவனும் அவனுடைய வாழ்க்கையை செத்து போச்சு, மனைவியுடைய வாழ்க்கையை செத்து போச்சு. ஆனாலும் கூட தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சந்தோஷத்திலே ஆண்டவரை துதிப்பது ஆராதிப்பது மிகவும் எளிது. ஆனால் ஒடுக்கப்படுகிற நேரத்திலே, துன்ப நேரத்திலே அன்புக்குரியவர்களே, தேவனை துதிப்பது என்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அதுதான் சர்வாங்க தகன பலி. ஹலேலூயா. நம்மை ஒடுக்கி தேவனை நாங்கள் துதிக்கின்றவர்களிலே தேவனுடைய அளப்பெரிய அந்த கிரியைகளையே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் காண்போம். ஹலேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் துதிக்க தொடங்குவோம். ஹலேலூயா. மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் பாடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. ஹலேலூயா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவதுன்னு சொல்லி சொன்னால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற விலங்கினங்கள் மான்களை துரத்துகின்ற வேளையிலே அங்கே மானுடைய சர்க்கத்திலிருந்து ஒரு விதமான வியர்வை வெளியிலே வருமா, அந்த வியர்வையை முகர்ந்து அந்த விலங்கினங்கள் அந்த மான்களை துரத்தி கொண்டு வரும். அப்பொழுது மான் என்ன செய்யுமாம், தேவன் அந்தந்த மிருகங்களுக்கு அந்த அந்தந்த ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ஞானம் அங்கே அளவற்றது, அனந்தமானது. ஹலேலூயா. அதுபடினால் மான் தன்னை தப்பித்து கொள்ள ஒரு வழியை அது தேடும், அதுதான் தண்ணீர். ஆனபடினால் தான் அது தண்ணீர் அந்த நிலைகளை அங்கே தேடி ஓடும். வாஞ்சித்து, வாஞ்சி என்பது விருப்பத்துக்கு மேலானது, அதாவது அது இல்லாமல் நான் இல்லை. ஹலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனப்படினால் அவன் தண்ணீர் நிலைகளை கண்டு அந்த தண்ணீருக்குள்ளே போய் வெளியிலே வருகின்றவளே இந்த வேர்வை மாற்றம் மாறிவிடும். விலங்கினங்கள் கூட அப்படியே திருப்பி கொண்டு அது போய்விடும். ஏன்னு சொன்னா தொடர முடியாது. ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாங்கள் தேவனை வாஞ்சிக்கின்ற வேளையிலே, ஹலேலூயா, வாஞ்சிப்பது என்பது விருப்பத்துக்கு மேலானது. சில பேரை பாருங்கள், வேதனை வந்தா, துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தால் பைபிளை எடுக்க மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், துதிக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு கூட போக மாட்டார்கள். ஹலேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளை குறித்து சொல்லுவார்கள். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன் சொல்லி அங்கே தாவீது சொல்றார். தாவீது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அளவுக்கு அதிகமான கிருபியை கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் எந்த காலத்திலும் அந்த மனுஷன் தேவனை துதித்து கொண்டே இருந்தான், தன் நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய கிருபை, அளவற்ற கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, காற்றடிக்கலாம், மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட அது தேவனுடைய அன்புக்கு மேலாக எதுவும் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. ஆண்டவர் ஆகிய இயேசுக்கு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதே போலதான் ஹலேலூயா, உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விட மாட்டார். ஹலேலூயா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் எந்தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதருங்கோல், தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. இந்த பாடலை எழுதின தேவ மனசம் யாரோ அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த இருதயத்தை ஊற்றி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. அன்னால் தேவனுடைய சமூகத்தில் எல்லோரும் ஜெபிக்க போனார்கள், ஆனா அன்னால் ஜெபித்தது வித்தியாசமா இருந்தது. ஹலேலூயா. அன்னாளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, ஆனா அவளுடைய இருதயம் ஊற்றப்பட்டது. அதுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஹலேலூயா, தேவனோடு கொண்டிருக்கின்ற அந்த வாஞ்சை அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதேன் உன் நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர்.

0: ஏர்மோ மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹலேலூயா. பாருங்கள், அன்புக்கு அங்கே தூரம் தடை இல்லை. ஹலேலூயா. அந்நிய தேசமாயிருந்தது, எர்மோன் மலையாயிருந்தது, அது சிறுமலையாயிருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவளுடைய இருதயம் வாஞ்சிக்கின்றது. ஹலேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னந்தான் நம்மை வாழ வைக்கும், அவருடைய ஐக்கியம்தான் நம்மை வாழ வைக்கும், நம்மை திடமாய் நிற்க பண்ணும். ஹலேலூயா. அன்பான தேவனே, இந்த வேளையில நாங்களும் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய கர்த்தாவே, இந்த வேளையிலும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற புயல்களையும் ஆண்டவரே கஷ்டங்களையும் காண்கிற தேவனையா ராஜா. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அற்புதமான விடுதலையை காணும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிற காரியங்களை நீ காண்கிற தேவனையா ராஜா. நீர் அற்புதமான ஆண்டவர் அப்பா ராஜா. ஹலேலூயா. என் இயேசு ராஜா, சாரோ நீ ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோ நீ ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருடும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருடும். என் இயேசு ராஜா, சாரோ நின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோ நின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்குமென் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமென் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்குமென் படகில் சுக்கான் பிடித்து நடத்தினும் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோ நின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரி நிற்கார் இருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும். பாரி நிற்கார் இருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோ நின் ரோஜா, நின் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே.
1: இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் அங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா நின் கிருபை தந்தாலே போதும்.
0: அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லும். ஹலிலூய தகப்பனே. அப்பா இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. ராஜா இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவமே, இந்த நாளிலும் நம்முடைய நாட்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்கூல்கள் பாடசாலைகள், ஆண்டவரே யூனிவர்சிட்டிகள், ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய கரத்தை வைக்க விடுமா செவிக்கிறோம் கத்தாவே, இரக்கத்தின் பிதாவே. ஆண்டவரே தகப்பனே, இந்த போதை மருந்து விற்கிறவர்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே பாடசாலைக்கு படிக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனே படித்து முன்னேறி செல்ல நிற்கிருப தரவிடமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே வடமாகாண பகுதிகளிலே ஐயா, வலிகாமன் தெற்கு பகுதிகளிலே ஐயா, ஆண்டவரே யுத்த குத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இயேசப்பா நீங்க வரவிடமா செவிக்கிறோம் கத்தாவே. என் தகப்பன் ஆகிய தேவனே பாடசாலைகளை ஆண்டவரே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆண்டவரே பிரின்சிபல் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே இந்த போதை பொருள் பழக்கத்திலிருந்து ஆண்டவரே தேவனே இந்த ஜனங்களை ஏழை பிள்ளைகளை நீங்க விடுவிக்க விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. சத்ருன் வல்லமகளையே அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் அப்பா ராஜா இரக்கத்தின் பிதாவே. இந்த வேளையிலும் ஐயா ராஜா ஆண்டவரே அந்த போதை பொருள் விற்கிற ஒவ்வொருவரே நீ ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே இது பாவம் என்பதை அவர்கள் உணர்த்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உடைய கரத்திலே ஐயா ராஜா அந்த ஜனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே உடைய கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்திலே ஐயா அந்த பாடசாலை பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பெற்றோருடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. இன்னும் அப்பா ராஜா ஆண்டவரே பாடசாலைகளுக்கு ஆண்டவரே தேவனை போகின்ற பிள்ளைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்தும்படி செவிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த தேசங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா அப்பா சட்ட ஈனமாக உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக திறந்திருக்கின்ற எல்லா போதை பொருட்கள் கடைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வு உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே இவர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகள்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே திருச்சபைக்கு போகாத ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை உணர்த்தி ஆண்டவரே சரியான பாதையில கொண்டு வரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் நீக்கி புலவிடமா செவிக்கிறோம். சத்ருவன் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஐயா ராஜா டிசபிலிட்டி பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை சரியான பாதையில நீங்க வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்முடைய கரத்தில் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே காத்து கொள்ளும், நீரே வழி நடத்தும் ஐயா. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஹலிலூயா தகப்பனே.
1: விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே,

வைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

மான் என்று மென்று பிளப்பான். பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர். பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர். கிருபையினால் நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

நெஞ்சமினி அஞ்சிடாதே கஞ்சம் ஏசு உன்னரணே தம் ஜனத்தை சீக்கிரமார் என்றுமே விடுவித்துவார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் என்றுமே விடுவித்துவார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே

விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்றும் பிழைப்பான். திருச்சபையே திரிய செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரிய செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் செய்குவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

0: இன்றும் என்றும் பிழைப்பான். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முக்க சூத்திரம் ஐயா ராஜா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா ஜாதிகளும் ஆண்டவராகிய தேவனே அதற்குள் ஓடி வருவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும்படி செபிக்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராகிய தகப்பனே ராஜா. எங்களை சூழ இருக்கின்ற ஆண்டவரே, பல பாச பேசுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆவியானவரே அவர்களை இருதயத்துல பேசிய பாராச்சா, அவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். மனம் திரும்புகின்ற ஆவியை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே, ஜனங்களை நீங்க விடுவிக்கவிடமா செபிக்கிறோம். சத்ருவானன் கொஞ்ச காலம் அவனுக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவரே, அப்பா அவன் இடவிடாமல் ஆண்டவரே வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. என் ஆவியானவரே அசவாடும் அப்பா ராஜா, ஜனங்களை மீண்டு கொள்ளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா ஜனங்கள் மேலும் ஜீவனை கட்டவிழ்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உடைய கிருப உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் திருச்சபையில நடக்கும்படி செவிக்கிறோம். என் ஆவியானவரே இழந்தருடுவீராக, அசவாடுவீராக ராஜா. தகப்பனே, ஜனங்களுடைய எல்லா காரியங்களும் விடுதலை தர வேடுமா செவிக்கிறோம். தடைகள் நீங்கி போடுமா செவிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முடிவடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஜனங்களை நீங்கள் விடுவிக்க விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்து ஜனங்களையும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஐயா, இலங்கையிலிருந்து எந்தெந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேசங்களை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். தடைகள் நீக்கி போடப்படுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா வழி நடத்த வேணும் ஆண்டவரே. நம்முடைய வல்ல கரத்திலே ஐயா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தம் ஐயா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உமக்கு சொந்தம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே இந்த நாளை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கால வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, ஜபங்களை, துதிகளை ஏறெடுத்து வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு திரும்பவுமாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், கணவனுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிற பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவரப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேலையை விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ப்ளீஸ் லோட். ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கு கடந்து
2: செல்வாராக.
1: கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்குவோம். இணைகின்ற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்துவாராக. இன்று 8-ம் தேதி 6-ம் மாதம் 8-ம் தேதி ஆனி மாதம் 8-ம் தேதி ஜூன் மாதம் 2026-ம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:59 இதுவரை நேரமும் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தினார். இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக என்னோடைய கூட தீங்கு அனுபவி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டு தீமேத்தையும் 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யாக்கோபு 2 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமை அந்த வசனங்கள் கூடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. உங்களை பரிசுத்த வேதாபத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாபத்துக்கூடாக நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 8 இப்பொழுது முதல் இரவு 10 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள். இரவு 10 பின்னதாக மறு ஒலிபரப்பாக இருக்கும் பாடல்களிலும் மறு ஒலிபரப்பிலும் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர்களை வரவேற்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணையப்போகிற ஊழியர்களையும் வரவேற்போம். இணைந்திருக்கிற அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற அவர்களையும் வரவேற்று கொண்டு அதே வழியிலே இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது அழைப்பை கொடுத்திருக்கிறோம், அடுத்த அழைப்பையும் கொடுப்போம், ஆயத்தமாவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் லோட்டமா, உங்களுக்கு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய உற்சாகத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாரத்தின் இறுதி நாளிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் ஆலயங்களில் வழிநடத்தப்பட்ட பொழுதும் கர்த்தர் உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவார், வழிநடத்தியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்கிறவர்கள், சபையிலே காணப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்திப்பார் என விசுவாசிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களாமா. God bless you. Amen.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் எல் பெராசிம் அண்டர் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். எல் பெராசிம் என்றால் எபிரேய வார்த்தை, அதுக்கு தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2 Samuel 5:20 அங்கு தாவீது பாகால் பிரேசிக்கு வந்தபோது அங்கே அவர்கள் முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிரேசிம் என்று பேரிட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிரேசிம் என்ற எபிரேய வார்த்தைக்கு உடைப்பு அல்லது தடைகளை நீக்கிறவர் என்று சொல்லி அங்கு பொருள்படும். ஏனென்றால் தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிற தேவன்தான் எங்கள் தேவனாய் இருக்கிறார். அங்கு இந்த தாவீது பாகால் பிரேசிம் என்ற இடத்திலே பொலிஸ்தியரை தோல்கடித்தார் அடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் திடீரென வழிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு எங்களுக்கு முன்பாக நீக்கும் தடைகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் எல் பெராசிம் அவற்றை உடைத்து தனது வழியை எங்களுக்காக திறக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது முத்திரை போடப்பட்டிருந்தான், எதிரிகளால் எல்லா பக்கமும் சூழ்ந்திருந்தான். ஆனாலும் ஒரு நொடியிலே
3: அவனுடைய நிலைமை மாற்றப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படியா எங்களுக்குள்ளும் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா ஊழிய வளர்ச்சி குறைவுகள், குடும்ப பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் எங்களுக்கு அங்கு ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க எங்கள் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். இரண்டாவது காரியம், அங்கு வெள்ளம் போல் செயல்படும் தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தாவீது தண்ணீர் பெருகி ஓடுகிறது போல கர்த்தர் அந்த அவருடைய பிரச்சனையை எதிரிகளுக்கு முன்பாக வெக்கப்படாமல் எல்லாவற்றையும் உடைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். வெள்ளம் வந்தால் என்ன நடக்கும் என்றால் தடை கற்கள் தகர்க்கும், தடுப்புகள் எல்லாம் உடையும், புதிய பாதை உருவாகும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதே போல அங்கு தாவீது ராஜாவுக்கு அங்கு பெலிஸ்தியருடைய காரியத்திலே அவர் வெற்றி கொண்டார். அவருடைய தடை கல்லுகள் உடைக்கப்பட்டது, தடுப்புகள் உடைக்கப்பட்டது, புதிய பாதை அவருக்கு உருவானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில செயல்படும் போது மனுஷனால் முடியாத காரியம் அங்கு தேவன் எங்களுக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், போராட்டத்தின் நடுவிலே வெற்றி கொள்ள வைக்கிற தேவன். ஏனென்றால் தாவீது பாகால் பேரேசில் போர்க்களத்தில் நின்றான். அங்கு பொலிஸ்தியரோடு அவர்கள் சூழப்பட்ட நேரத்திலே அந்த போராட்டத்திலே அங்கு தேவனை சார்ந்து நின்றான். போராட்டத்தின் மத்தியிலே வெற்றியும் வாக்கு தத்தமும் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் தான் 2 சாமுவேல் 5:20 பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவன் அந்த போராட்டத்தின் மத்தியிலே எதிரிகள் சூழ்ந்த மத்தியிலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து வழியை திறக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசாமோசமோ, பட்டியமோ, இவியல் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூர்ந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் தேவ வார்த்தை எங்கள் உங்கள் தடைகளை உடைக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என்னத்தினால் என்றால் ஜெபத்தின் மூலம் உடைக்கும் பல்லோக கதவுகள் அங்கு திறக்கப்படும், தாமதங்கள் முடிவுக்கு வரும், கட்டுப்பாடுகள் உடைக்கப்படும், தேவன் புதிய பாதையை திறப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் மனுஷ வாழ்விலே எல்லா தடைகளையும் ஆண்டவரால் உடைக்க முடியும். எப்படி என்றால் அவருடைய சித்தத்தின்படி ஒரு புதிய வழியை திறந்து வெற்றி பாதையிலே நடக்க வைப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு கூட இருந்து எங்கள் தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாயிருக்கிறார், வழிகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீண்டகால தடைகள் இருக்கிறது, அந்த நீண்டகால தடைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் தடைகளை தகர்த்து போடுகிறவர் அவர், வழிகளை திறக்கிறவர் அவர், பரலோகத்தை கூட திறக்க அவர்தான் வர வேண்டும் எங்களுக்காகவே. அதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுது இலங்கை தேசத்திலே பயங்கரவாத சட்டம் போட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே வாலிப ஜுவதிகளை பிடித்து உள்ளே போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த காரியங்கள் இன்றைக்கு பாருங்கள், தடை நீக்கப்பட்டது, இப்பொழுதோ தடை வந்து விட்டது. ஆகவே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, மக்களுக்காக, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சட்டத்தை பார்க்கலும் எங்கள் தேவனுடைய சட்டம் பெரிதாய் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க இலங்கை தேசத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவ்வியானவரே, அந்த தேசத்துல நீர் அசைவாடும்படியாக இன்றைக்கு அந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இயேசு விடத்துல வர இயேசுவே ஆவியானவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத அந்த தடை சட்டங்கள் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இயேசுவை நோக்கி பார்க்க நிற்கிறவர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை நோக்கி பார்ப்பதிலே இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மிடத்துலதான் அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தின் இலங்கையின் ஆசீர்வாதம் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் இருக்கிறது என்பதை அந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு உம்முடத்துல ஓடி வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த தட சட்டங்கள் அகற்றப்பட்டு இயேசு அந்த சட்டங்களை அகற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு தமிழ் மக்கள் வாழ, முஸ்லிம் மக்கள் வாழ, இயேசுவை அறிகிற அறிவில வாழ, இயேசுடைய கொள்கைகளுக்கு வேதாகமத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை சட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு போவதாக. ஒவ்வொரு மக்களும் அந்த சண்டைகள் வராதபடி, பிரச்சனைகளுக்கு போகாதபடி, ஆண்டவரே உம்முடைய இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, ஒவ்வொரு மக்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய, உமக்கு பிரியமாக அந்த தேசத்தில வாழ, உம்மை உயர்த்தி வாழ, இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் மக்கள் சிறுகவும் வாழ, ஆண்டவரே அந்த இனத்துவேச பேச்சுக்களை பேசாசபடி, ஆண்டவரே இயேசுவை மகிமைப்படுத்த, ஒன்றான மெய்த்தேவன் தான் இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்து கொள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற அத்தனை காரியங்களை தேவன் அகற்றுகிறவராக இருக்கிறார். அவர்தான் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புறவராய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தில் முன்னேற்றத்துக்கான அத்தனை தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மக்கள் அவசர கால சட்டத்துக்கூடாக அந்த கைது செய்யப்படுகிற மக்கள் விடுதலை செய்யப்படும்படியாக, அந்த விடுதலை செய்யப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள, வேதாகமத்தை தூக்கி இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கஜியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், விசுவாசம் என்னும் கேடயத்தையும், ஆவியின் பட்டயத்தையும் பிடித்தவர்களாக, ஒரு இயேசுவின் போர் வீரராக ஒவ்வொரு மக்களும் மாறி சமாதானமான அந்த இலங்கையை உருவாக்கும்படியாக, இன பிரிவினைகள் இல்லாத அந்த இலங்கை தேசத்தை ஏற்படுத்தும்படியாக, இமைக்கு பின்பு நாங்கள் அந்த பரலோக தேசம் எங்களுக்கு உண்டு, இந்த உலகத்தில் எங்களுக்கு தேசம் அவசியம் இல்லை என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து இமைக்கு பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு இயேசு தருகிற வாழ்வாக இருக்கிறது என்ற உணர்வோடு எல்லா தடைகளை நீக்கி இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நற்குணசாலிகளாக இயேசுவை அறிந்து ஒவ்வொரு இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் நற்குணசாலிகளாக மாற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் என்பதை அறிந்து கொண்டு அவர் நீர் முன்பாக போக யோபித்து துதித்து ஆராதித்து உமக்கு பின்பாக ஒரு இலங்கை மக்களும் வர, தடைகள் அகன்று அந்த தேசம் சமாதானமான வாழ்வாக வாழ, ஆசீர்வாதமான வாழ்வாக வாழ இயேசு அந்த தேசத்துல உயரும் பொழுது அந்த தேச மக்கள் தொழில்நுட்பங்கள் இம்ப்ரூவ் பண்ண தேவனுடைய ஞானம் புத்தி அறிவை பெற்று தொழில்நுட்பங்களில முன்னேற, யுத்தங்கள் இனத்துவேச பேச்சுக்களை அகற்றி அந்த தேசம் ஒற்றுமையாக இயேசுவின் தேசமாக அந்த தேசம் மாறி எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து போடுகிறவராக, பொல்லாத வழிகளை விட்டு 2:14 மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தேசத்துக்கு இலங்கை தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து காளி கூறு, இலங்கை தேசமே பயப்படாதே மகிழ்ந்து காளி கூறு, இயேசுவின் தேசமாக அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய தேசமாக, அதற்கு எதிராக இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கப்பட்டு வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில நடத்துற ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே, இந்த நினைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் உம்முடைய நாமம் உயர ஐந்து கண்டங்களில் உள்ள மக்களும் இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவுக்கு உண்டாக இயேசுவின் ராஜ்யம் ஆயிரம் வருட ஆட்சி வர அதன் பின்மை நித்திய நித்தியமாக வாழ்வு வர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து தைரியப்படுத்துகிறீர்க்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா கர்த்தர் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன். ஏ சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே இருக்கவும் எல்லாரும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழவும் கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
5: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோட இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்ல அப்பா, எல்லா தேசங்களும் உள்ளே ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா தேசத்துல உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை ஒரு தாகத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு பிரிதான விடுதலையும் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உங்களிடத்துல தங்கி உங்களோட வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கையின் தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கையின் தகப்பனே, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற. நீங்க அற்புதம் செய்கிறவர், ஆலோசனை கத்தர், வல்ல மீப்பர் ஆண்டவரே. சாபம், சாபம், பாவம், சாபம் யாவற்றையும் நீக்கி எங்களை ரட்சித்தவரே, அற்புதம். இன்றும் நீங்க அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கத்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. மனுஷரால் முடியாததுக்கு கத்தரால் மட்டுமே செய்யக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்கார நீங்க பேர் சொல்லி இந்த சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அழைத்தீர்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த மக்கள் அப்பா உங்களை அறிந்து அறியாம இருக்க இலங்கை உள்ள மக்களுக்களையும் அப்பா பெரிதான ஒரு கிருபை கொடுத்து அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய கரத்தை அவங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே இதை செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால் முடியாத காரியங்கள் செய்கிற தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. ஒரு ஜெப ஆவியை மறு அப்பா, அவங்க உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்களையும் அப்பா உங்களுக்கண்டே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்திரண்டா, இறங்கி வந்து அவர்களை ஆசீர் அந்த அக்கினியின் நெருப்பாக ஆண்டவரே இவர்களையும் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக அறிந்தவரும் அறியாதவர்களாக இருந்தாலும் யாவரையும் ஆண்டவரே உங்க பக்கம் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக எழுந்து பிரார்த்திக்கிற வெளிச்சமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நேற்று மின்று மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் லாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே. ஏசாயாவின் நாவை தொட்டது போல ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாம உங்களுக்கென்று ஊழியர் செய்யற மக்களாக இன்னும் அதிக ஆத்மாவை சேர்த்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு அப்பா. நாட்கள் குறைவா இருக்கிறபடினால் உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு மக்களை எடுத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று சொன்ன கத்தரே, இப்பொழுது ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு இயேசு நாமம் இனிதான நாமம், அந்த தாயலத்தை அவங்க மேல இனிதான நாமம் அப்பா என்று சொல்லி அவர் உங்களோட நாமத்தை உயர்த்த கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான ஜீவியன் ஜீவிப்பதற்கு அப்பா நீங்க எங்களை அழைத்தீர்கள், அதன்படியாப்பா உங்களை அறியாம இருக்கிற மக்களும் சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்களையும் அப்பா உங்களை பரிமள தைல இயேசுவின் நாமம் என்று கூறி அந்த தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்கள் உங்களுக்கென்று ஜீவிப்பதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தேவைப்படைய எமக்கு நன்றி நன்றி நன்றி. முழங்கால் யாவும் முடங்கட்டு மாண்டவரே. அப்பா மூன்றில் ஒன்றாக ஜொலித்து உங்களுக்கென்று ஜபிப்பதற்கு உங்களுக்கென்று காத்திருந்து ஜபிப்பதற்கு புதிதான வெளிப்படுத்தலை யாவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, கத்தருக்கென்று எவ்வளவு அவங்க நேரத்தையும் காலத்தையும் செலுத்தி வர்ற இவர்கள் ஆண்டவரே போட்ட வால ப்ரொடெக்ட் அவர் வேலி அடைத்து அவர்களை காத்து போக்கிலும் வரத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய கோட்டைகளை மறுத்தி வைத்து காத்துங்கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி. பாஸ்டர் ஜெனத்துக்கான சிஸ்டர் பாஸ்டர் நயோமி லோகனுக்கான வருகிற அவங்களோட அவங்களோட ஊழியத்திலும் இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஜெனட் வாண்டவர் இந்த காலை நேரம் ஒவ்வொரு நாளும் வந்து சில நேரங்களில் சோர்ந்து போகிற நாட்கள் இருந்தாலும் உங்களுக்கண்டு வந்து ஆண்டவரே காலை நேரம் எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களை நிலை நிற்பதற்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேண்டும் என்று புதிதான கிருபையின் மூலமாக வரப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அவர்களுடைய தேவையை சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட பாதத்திடையில் இருப்பதற்கு யாவருக்கெல்லாம் ஒரு புதிதான ஜப ஆவியை கொடுத்து அப்பா ஆத்மா தாகத்தை கொடுத்து யாவரும் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உண்ட பரிசுத்ததை அதிகமாக தரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
3: ஆமேன் ஆமேன். நாங்கள் நேரில் அமெரியாக்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
6: Praise the Lord, sister.
3: Praise the Lord. நீங்கள் திருச்சபையிலே இருக்கிற ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் மத்தியிலே வெற்றியும் தேவனால் வாக்கு தத்தமும் நிறைந்து வாழ கர்த்தனுடைய வாக்கு தத்தத்திலே நிறைந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் இந்த நாட்கள்லே என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
6: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் மக்கு சோத்திரம். நாள் முழுவதுமாய் எங்களை முத வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சித்தத்துக்கு நேரே எங்களை வணைந்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்குறப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்து தேவன் இனிமாய் கூட எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா முத வல்லமையான கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேலையிலே கூட கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் திருச்சபைகள் மேலே ஆண்டவரே உங்க திருக்கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் இருக்கிறதான எல்லா ஊழியர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாய்மாலுமான ஊழியங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உமக்கு ஊழியர் செய்கிற அந்த கரங்கள் எல்லாம் ரத்தம் சிந்துதலா இருக்கிறது அப்பா. அவர்கள் கர்த்தாவே எல்லா கல்லர் குகைகளா இந்த ஊழியங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஊழியர்களுக்கு எப்படி உமக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் தன் இஷ்டம் போல அந்த சபைகளை நடத்துகிற காரியத்தை முனி கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே.

0: பொன்னாசை என்று இருக்காதபடி காண்டவரே, தேவனுக்கே அவர்கள் சித்தமானதை மட்டும் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. தன் ஆடுகளை நேர்த்தியாய் ஞானமாய் அவர்கள் போதித்து வழி நடத்தும்படியாக கூட ஜபிக்கிறோம்ப்பா. சபைகளில் இருக்கிறதான உபதேசங்கள் எல்லா ஆண்டவரே உமக்கு பிரீதியா இருக்கட்டப்பா. தேவ வசனங்களுக்கு நேராக அந்த உபதேசங்கள் இருக்கும்படியாக கூட ஜபிக்கிறோம். அப்படியாக வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு பயந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஊழிய பாதையிலே அவர்கள் வந்து ஆலயத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம். இந்த நாள்ல விசுவாசிகள் கூட தங்கள் இஷ்டம் போல மனம் போன போக்கிலே ஆராதனைக்கு வந்து ஆண்டவரே அந்த ஆலயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். தேவன் நீர் அவர்களின் மேலே உமது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி சபைகளிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் தெய்வீக பரிசுத்தம் சமாதானம் உண்டாயிருக்கும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. நேர்த்தியாய் ஞானமாய் சபைகளை நடத்த ரெண்டு பேரும் மெய்ப்பரும் விசுவாசிகளும் ஆண்டவரே ஒரு மனதோடு கூடி அந்த இடத்துல அப்பா உமக்கென்று ஆராதனைகளையும் உமது காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். போட்டிகளும் பொறாமைகளும் ஆண்டவரே உள்ள அதிகமாக இருக்கிறபடினாலே ஆலயங்களிலே ஒரு மனதின் நாவி இல்லாதபடினாலே அநேக அந்நிய அக்னிகள் உள்ள உலாவுகிறதப்பா. இது போன்ற காரியங்களில் இருந்து தேவன் நீர் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளின் மீது ஆண்டவரே உமது கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே பிசாசானவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சதா இருக்கிறபடினாலே அவன் தன் இஷ்டம் போல மக்களை திசை திருப்புகிறதை தேவன் நீர் இந்த நாளிலே விலக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். சபைகளிலும் ஆண்டவரே சபைகளில் வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் ஊழியர்களையும் தேவன் தாமே நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து போதித்து அவர்களுக்கு நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா விசுவாசிகளின் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசிகளின் குடும்பங்கள் கூட இந்த நாள்ல மாயமால் ஆண்டவரே அப்பா ஆலயத்திலே உண்மை உத்தமும் இல்லாதபடிக்கு அவர்களும் அந்த விசுவாச குடும்பங்கள் கூட அப்பா சீரழிந்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவனுடைய கரம் இவர்கள் எல்லோரையுமாய் பற்றி பிடிக்கும்படியா இந்த வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக திருச்சபைகளிலே ஆண்டவரே உமது வார்த்தைகள் உமது வார்த்தைகளை எல்லோரும் ஞானத்தோடு அந்த இடத்துல பிரசங்கிக்கவும் வருகிறவர்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் உமது உபதேசங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான உபதேசங்களே அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியாக தேவன் செய்து சத்திரு சபைகளிலே ஒரு சமாதானம் உண்டா இருக்கவும் தேவனுடைய சித்தத்தை மட்டும் அறிந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பொது கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்போ இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அப்படிய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையுமா மருமக்கள் எல்லோரையுமா ஆசிர்வதிங்க. சொந்த பந்தங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் இது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒருவர்த்தையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பீராக. இறுதியாக வருகிறதான இம்மி புஷ்பராஜ கூட தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அந்த மகள் செய்யற ஊழியத்தை கூட தேவன் ஆசிர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் அது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாபகத்தையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நீங்கள் ஜெபத்தின் மூலம் பரலோகங்கள் பரலோகம் திறக்கப்பட கர்த்தாமே ஒரு பரிசுத்த ஜெபங்களை மக்கள் விசுவாசிகள் செய்யக்கூடியதாய் அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் தூய்மையாய் அந்த ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, எங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, எல்லா தேசங்களையும் ஆசீர்வதியும், எல்லா தேசமும் உம்மது தேசம் அப்பா. அப்பா எல்லா நாடுகளையும் ஆசீர்வதியும் தகப்பன். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தனை, எல்லா தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பன். உம்மை போற்றவும் புகழவும் உம்மை மகுமைப்படுத்தவும் எல்லோருக்கும் நல்ல துதியும் மகுமையும் பெருகச் செய்தும் தகப்பனே. ஆவியானவரே உமது நாமத்தை எல்லா நாடுகளும் சோத்திரிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா நாங்கள் எங்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, நீர் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா உம்மை மேலும் மேலும் மகுமைப்படுத்துகிறோம் ராஜா அற்புதரே, உம்மை மேலும் மேலும் மகுமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா எல்லா நாட்டு மக்களும் உம்மை துதிக்க வல்லமைய கொடுக்கும் தகப்பனே. ஆவியானவரே இந்த விதமான செஞ்சலமும் இல்லாமல் நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். ஆவியானவரே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே நீர் நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பன். பரிசுத்த ஆவியை மக்கள் மேல் பொழிந்தரலும் தகப்பன். அப்பா தகப்பனே மக்கள் எல்லோரும் கூவி அழைக்க செய்தரலும் தகப்பனே, உம்மை நோக்கி கூவி அழைக்க செய்தரலும் தகப்பனே. அப்பா ஒரு நாடும் மிஞ்ச கூடாது தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் அப்பா விழுந்து போகாம உம்மை நமஸ்கரிக்க பண்ணும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மேல் பரிசுத்தத்தை ஊற்றும் அப்பா, உமது ஆவிய ஊற்றும் அப்பா. அப்பா நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே, நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்றைக்கும் நீர்தான் தந்த வல்லமையில் நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமது வல்லமையை ஊற்றுவதற்காக உமக்கு கோடான கோடி நம்பிக்கை. ஆவியானவரே நாங்கள் கேட்கிறது எல்லாவற்றுக்கும் நீர் நல்ல பதில் செய்கிறவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே நீ செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பன். அப்பா தகப்பனேன் பிள்ளைகள் எல்லாரும் தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்ற செய்யும் தகப்பனே, மாற்ற செய்யும் தகப்பன். அப்பா நாங்கள் மன்றாடுகிற போது அப்பா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. இந்த பிள்ளைகளில் ஒரு ஆசீர்வதித்து அவர்கள் மீது ஒரு அக்கினியை போடும் அப்பா. அவர்களுக்கு ஒரு பரிசுத்தாவி என்ற ஒரு நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மிடம் வரும்போது ஒரு தரும் பாவமற்றவர்களா பாவமில்லாதவர்களா வந்து சேர வழி செய்யும் தகப்பனே. அப்பா என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை நீர் மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த வினோ சிஸ்டரை ஆசிர்வதியின் தகப்பனே, அவ மகளின் பிரச்சனையாக ஓடுபட்டு திரிகிறா தகப்பனே, அவ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவ மகளை ஆசீர்வதியும் தகப்பனே, என்ற வாழ்க்கையை ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் நல்லவரப்பா வல்லவரப்பா, அவ உன் மன நிறைவை கொடுத்தரலும் அவவுக்கு. அப்பா அவக்கு மகளின் கல்யாணத்தை அப்பா நீர் செய்ய நீரே துணை கொண்டு அவருக்கு நீரே துணையாயிருந்த தகப்பன். அப்பா அவளுகிற கண்ணீர் நான் பார்க்க முடியவில்லை அப்பா, தமையனோட கதைச்சு அழுகிறா தகப்பனே. அப்பா தகப்பனே அவருக்கு மாசியா இருக்கிறது போக முடியவில்லையே என்று ஆனா பெறப்பூரன் என்றுதான் சொல்லி கொண்டே இருக்கிறேன். இசுவே நீர் வல்லமைய கொடுத்தான் நான் அங்கு வருவேன் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு வல்லமைய தாரும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த சங்கம் வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை முறுகியை கொடுத்தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அப்பா அந்த சங்கம வானொலிய ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியிலேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த இரு பிள்ளைகளை உமது கரங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இறந்து கேட்டு மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து தேவன் நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் சித்திர உங்களுடன் இருப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால் பிரதர்
2: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்
1: உலக தேசத்திலே யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், இப்படியா இருக்கிற காரியங்கள், இயற்கை அழிவுகள். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் கட்டுப்பாடுகளாய் இருக்கவும், சில கட்டுப்பாடுகள் உடைக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் உடைக்கப்படவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், இவர்களுக்காக அதிகமாய் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையிலிருந்த பிதாவே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் உருவாக்கினவரே, தேச தலைவர்களை உருவாக்கின தேவனே அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே அப்பா, இந்த தேசங்களை ஆளுகிறதற்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தோடப்பா ஒவ்வொரு தேசங்களையும் ஆளத்தக்கதாக இந்த தலைவர்களுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. தேவனே உம்முடைய ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய அன்பின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. ஒரு புதிய இருதயத்தை இவளுக்கு சிருஷ்டியுங்க என் தேவனே பிதாவே. தேவனே இவள் இந்த கிரியசர் எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே இவள் மீது அமர்ந்திருப்பதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி சமாதானத்தின் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும் கொடுங்கப்பா. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் என் தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாபி. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்க என் தேவனே பிதாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த தேசங்களையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா. இந்த இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படும் அப்பா, அக்கினி மதிலாய் சூழ்ந்தோளும் ஐயா இஸ்ரவேல் தேசத்தை. தேவனே இஸ்ரவேலை காக்குற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சொன்ன தேவனே அப்பா, இந்த மக்களை நீங்கள் மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை உள்ளே கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க. ஆயுதங்களால் அல்லப்பா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை உணர கிருப செய்யுங்கப்பா. இந்த தேச இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே அக்னி மதிலாய் தேவனே இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அழிவில் நின்று இஸ்ரவேல் தேசத்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் திரும்பி வருகிற இந்த தேசத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே மிடில் ஈஸ்ட் பகுதியுள்ள ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. தேவனே ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா, லிபனான் தேசத்தை பொறுப்படுமே ராஜாவே. தேவனே ஒவ்வொரு தேசங்கள் என்னென்ன தேசம் எதிராக எழும்புறதோ அந்த தேசங்களை நீங்கள் பொறுப்படுங்க, அதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா, வழக்காளுங்க, நீதி செய்யுங்க தேவனே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அமெரிக்கா தேசத்தை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ரஷ்யா தேசத்தை பொறுப்படும் ஐயா. யுக்ரைன் தேசத்தை பொறுப்படும் இயேசு ராஜாவே. தேவனே இந்த தேசங்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே. எல்லா அழிவில் நின்று தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுங்க இயேசு ராஜாவே. என் தேவன் சமாதானத்தினாலே நிரப்புங்க. சமாதானத்தை நீங்கள் விட்டு போற சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. அங்குள்ள மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. ஒவ்வொரு தேசத்துல மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா. நன்றி ஆவியானவரே சோஸ்ரமப்பா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே உம்மை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுதப்பா தேசங்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனே, இந்த தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுங்களப்பா பிதாவே. உண்மை அறிகின்ற அறிவை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. இந்த தேசங்களுக்குள்ளே சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கள் ஐயா என் தேவனே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த தேசங்களை விடுதலை செய்யுங்கப்பா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே இந்த கடைசி நாட்களிலே வேத அறிவில்லாமல் இந்த மக்கள் சங்காரமாகாதபடி என் தேவனே,
3: உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, அழிவென்று பாதுகாத்து கொள்ளுங்க. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, ஈரான் தேசத்தை புறப்படும் ஐயா, அந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க அப்பா பிதாவி. எல்லா மத கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவனே நன்றி அப்பா பிதாவி. பிசாவுடைய சகல கிரிகளும் இந்த யுத்தம் நடக்கிற தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவி. அக்னி மாதிரி ஒவ்வொரு தேசங்களையும் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தேசங்களின் மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. பாதாளம் செல்லாதபடி என் இயேசு ராஜாவி, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உம்முடைய சித்தம் என் தேவனே. அப்பா கிருப செய்யுங்க அப்பா, இந்த தேவனே கிருப செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்ய முடியும் அப்பா. நீங்கள் கொடுக்கிற சமாதானமே சமாதானம் என் இயேசு ராஜாவி. மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா பிதாவி. நீங்கள் தேவனே இந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவி, நன்றி என் தேவனே. இந்த ஜபங்களை கேட்டு நீங்கள் பால் கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. நீங்கள் இதற்கா யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்க. உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களிலே நிறைவேற என் தேவனே கிருப செய்யுங்க அப்பா. நீங்க சொல்லாகும் கட்டிட நிற்கும் என் தேவனே பிதாவி. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இந்த தேசங்களுக்கு அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. கிருப செய்யும் எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. மீட்டுக் கொள்ளுங்கப்பா இந்த மக்களை, தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதா. உம்முடைய ஆளுகை இந்த தேசங்களிலே வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களிலே நிறைவேற என் தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஓ கிருப செய்யுங்க என் தேவனே. நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நீங்கள் பார் கொடுக்க போவதுக்காய் நன்றி. பிதாவுடைய வலது பாசத்திலிருந்து நீங்கள் பறந்து பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசு ராஜாவி. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு இந்த தேசங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. நன்றி என் தேவனே, தேவ ஆவியானவரே நன்றி. தேவனே பொறுப்படுங்களப்பா, இந்த சங்கம ஊழியத்தை பொறுப்படுங்கப்பா. லெஸ்லி பிரதரை பொறுப்படுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பொறுப்படுங்களப்பா. ஊழியத்தை ஆசீர்வதியுங்க என் தேவனே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா ஆவிதா. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும் ஐயா. ஓ நன்றி என் தேவனே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்க, கணவனை பொறுப்படுங்கப்பா, பிள்ளைகளை பொறுப்படுங்க. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. அவர்கள் செய்கிறோ கையிட்டு செய்கிறோ ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, வேலை இடங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுங்களப்பா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. தூய தழும்பொழாலே குணமானீர்கள் என்ற வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா அபிதாபி. ஓ நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் முத கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக.
1: ஆமீன் ஆமீன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், இங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இந்திய நாட்கள்லே நடக்கிற அத்தனை காரியம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படியாய் தடைகள், தடுப்புகள் இவைகள் எல்லாம் அகற்றப்பட ஒரு நல்ல இருதயங்கள், நன்மையான இருதயங்கள், நன்மை செய்யக்கூடிய இருதயங்கள் பிறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். இந்த கொலைகள், கொள்ளைகள் இதுகளுக்குள்ளே துன்மாக்கத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்யணும்னு நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவம கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை கரத்தை பிடித்து கொண்டு நடத்தி வந்ததுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, அப்பா தேசத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே, எதுவுமே உமக்கு மறைவானது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, கொலை கொள்ளை அதிகரித்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, அப்படியான காரியங்களிலே ஈடுபடுகிற கர்த்தாவே, ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அவர்களுடைய இருதயத்திலெல்லாம் தேவன் பேசும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிகப்படியான கொலைகள் தற்கொலைகள் ஆவிகளை தேவன் கர்த்தாவே தேசத்திலே இருந்து அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அப்படி தற்கொலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வினாடி கர்த்தாவே அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அதிகமாக இந்த தற்கொலையில ஈடுபடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும், அவர்களுக்கு நல்ல யோசனை சிந்தனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுத்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த காரியத்துல ஈடுபடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகாத உறவுகளிலே போய் சிக்கிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்வதென்று தெரியாத படிக்க கர்த்தாவை தற்கொலைக்கு போகிறாங்க தகப்பனே. அப்பா, அப்படியான பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இன்னும் மத பேதமின்றி கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒற்றுமை அன்பு சமாதானம் தேசத்திலே நிலவ தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, குழப்பங்களை விளைவிக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விக்கிற ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஈவிரக்கம் இல்லாத படிக்க கர்த்தாவை, வயோதிபர் குழந்தைகள் என்று பார்க்காத படிக்க கர்த்தாவே. அப்பா, கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா, அந்த கொலை வெறியின் ஆவி கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியான காரியங்களை எல்லாம் தேசத்திலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போதை வஸ்துகளை கொண்டு வருகிறவர்கள், தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள், அதை அறந்துகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் இந்த தேசத்திலே பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தவறான வழிகளிலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மனம் திரும்பலாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா தலைவர்களுக்கு இடையே இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாம் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஒற்றுமையாய் நாட்டை நடத்தத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவருக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நீங்க முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நல்ல தீர்மானங்களை எடுத்து சரியான காரியங்களை செய்ய அவருக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆலோசனையின் கர்த்தர். அவருக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே கர்த்தாவே தேவன் நீங்க நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த தவறும் செய்யாமல் அநேக சிறையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா, அநேக தவறுகளை செய்து விட்டு வெளியிலே தெரிகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அந்த தவறுகளை செய்யாத படிக்க அவர்களுக்கு உண உணர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலெல்லாம் ஜெபங்கள் அதிகரிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிற சபைகளிலே நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சாலமோனுக்கு நீங்க கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மீண்டும் ஒரு இனக்கலவரங்கள் எல்லாம் வராதபடிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க, எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த இணைப்பானது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபையை கொடுங்க. இதன் மூலமாய் அநேகர் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, ஊழியங்களோடு, குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். உங்க எல்லாரோடும் கூட இருப்பார்.
1: ஆமேனா. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
5: பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட்.
1: கண்டத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளேயும் இந்த நாட்கள்ல ரட்சிப்பு வர, ரட்சிப்புக்கு தட்டையா இருக்கிற எல்லாம் தடைகள் தகக்கப்பட, ஆசீர்வாதத்து தடைகள் எல்லாம் தகக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தனிக்கிறோம். இப்பொழுதும் இந்த உலகத்துல இருக்கிறதான அஞ்சு கண்டங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவரும் பாதுகாக்கிறவருமாயிருக்கிறவரே, இப்பொழுதும் இந்த மக்களின் ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஆண்டவரே இந்த மனுஷன் ஆண்டவரே தேவனோடு இருந்த உறவில் இருந்து விழுந்து போனான் என்பதை மறுபடியுமாய் அவனை மனுஷ தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக ஆண்டவரே நீர் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டு இறங்கி வந்து தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நீர்பட்ட பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் ஆண்டவரே எப்படியாவது இந்த மனுஷனுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்க வேணும் என்று சொல்லி நீர் ஏற்படுத்தி தந்த இந்த வழி இந்த உலகத்துல இருக்கிறது என்பதை கர்த்தாவே அறிந்திருக்கிற மக்கள் தங்கள் அசட்டத்தனங்களை விட்டு இதை பிடித்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அறியாத மக்களும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளத்தக்கதான வழிவாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா இடங்களுக்குள்ளும் கர்த்தாவே இந்த சுவிசேஷம் ஆண்டவரே இரட்சகராகிய இந்த ஆண்டவருடைய ஆண்டவரே பிறப்பு, வளர்ப்பு, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிற இந்த சுவிசேஷம் ஆண்டவரே உலகம் முழுவதும் எண்ணம் கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயங்களில் அறிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பால் அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆண்டவரே அந்த பிரமாணம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தாங்கள் நல்லது செய்து மரித்தால் பரலோகம் போவோம் என்றும், தீயது செய்து மரித்தால் ஆண்டவரே பாதாளம் போவோம் என்று எல்லா மதத்தில இருக்கிற மக்களும் ஆண்டவரே உணர்ந்தவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை, அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு இந்த தேசத்துல இருக்கிறது என்பதை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர் என்பதை அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுக்கு பின்பாக இருந்து ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் இந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே கிடைக்கிற வெளிச்சத்தை பிடித்து வெளியேறி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு இருளில் இருக்கிற பொழுது கர்த்தாவே ஒரு வெளிச்சம் வருகிற பொழுது அந்த வெளிச்சத்தின் ஊடாக வெளியிலே ஆண்டவரே எஸ்கேப் பண்ணத்தக்கதான அந்த வழியை நீ கொடுக்கிற பொழுது அந்த வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனை கிருபைகளை நீர் பாராட்டுகிறீர், எத்தனை ஆண்டவரே ஊழியக்காரர்கள் கடந்து சென்று சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்கள், எத்தனை மிஷனரிமார்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்களை ரட்சித்த தேவனே, எங்களை இழுத்துக் கொண்டு வந்த தேவனே, நீர் எத்தனையோ பேரை இழுத்துக் கொண்டு வந்து விட்டோம் ஆண்டவரே, வர முடியாத படிக்கிறதான அந்த இறுதி எங்களை ஊட்டைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம் ஐயா. மக்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, மக்கள் உம்மண்டையில வர உதவி செய்வீராக. நீர் இதோ தாமதிக்கிறீர் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை கர்த்தாவே இவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நீர் சொன்னபடியே செய்கிற தேவன் ஐயா. பெத்தலகேமில் பிறப்பேர் என்று சொன்னபடியே பெத்தலகேமில் பிறந்தவரும் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கவும் அவர்கள் அவரை கொலை செய்யவும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விட்டு மனம் திரும்பவும், தங்களுடைய அழிவின் பாதைகளை விட்டு மனம் திரும்பவும் ஆண்டவரே மீட்பின் பாதையில நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அறிந்து இதோ அவர்கள் உம்மண்டையில வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே உண்மை அறிந்தும் கர்த்தாவே உம்மண்டையில வர முடியாதபடிக்கு இருக்கிறதான மன கடின மன தைரியங்கள் யாவும் ஊட்டைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஒருவரும் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து இதோ அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தன் தாய் தகப்பனுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களும் கர்த்தாவே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுடைய நாமத்துல கர்த்தாவே ஞானஸ்நானம் பெற்று உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நீரே வாசல், உன்பலியாய் பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி இதோ நீரே அந்த வாசல், நீங்களே அந்த வழி, நீங்களே அந்த சத்தியம் என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய இந்த தேசம் ஆண்டவரே தகப்பனே, பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துக்கள், அவலங்களுக்குள்ள, அழிவுகளுக்குள்ள ஆண்டவரே அனுதினமும் புகுந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதோ நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை, நீர் வைத்திருக்கிற இந்த கிருபைகளை, நீர் வைத்திருக்கிற தேவ உறவுகளை ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற தேவ வரங்களை, நீர் கொடுத்திருக்கிற தேவ வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே மறுதலி ஆண்டவரே கூட்டங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே என்ன மும்மண்டையில வந்து ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆண்டவரே அழிவின் பாதைகள் வருகிறது என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் ஐயா. இதோ அவைகளுக்கெல்லாம் தப்பு
6: அனுப்பியும் சுகுமாரன் வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படத்தக்கதாக ஆண்டவரே இருக்கிறவர்கள் ஆயத்தமாக கத்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள் விடுவிக்கப்படுவதாக, இந்த தேசம் வெளிச்சத்தை காண்பதாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே அந்த மரண இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஐந்து கண்ட மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். தம்மை ஒவ்வொருவரோடும் இடைப்படி வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான உம்முடைய வசனங்கள், தேவ ஆராதனைகள், தேவ வார்த்தைகள், செபங்கள், ஆண்டவரே தூதிகள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். அநேகர் வீடுகளுக்குள்ளே அது பிரபோசித்து அநேகரை விடுதலையாக்குறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். அநேகர் கர்த்தாவே மனம் திரும்பி உம்முடைய வருகைக்கு ஆயத்த உள்ளவர்களாய் இருக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து எண்ணம் கர்த்தாவே அவர்கள் தகப்பனே உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய குடும்ப உறவுல சமாதானம், சந்தோஷங்கள், நன்மைகள் தொடர்ந்து காணப்படட்டும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை தொடர்ந்து நிறைவாய் காணப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, என்ன உம்முடைய வசனத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொல்லுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் அந்த சகோதரி கேட்டு என்ன அதிகமாய் இந்த செப ஊழியத்தை ஆண்டவரே, என்ன அதிகமாய் இந்த ஊடகத்துல செய்யப்படுகிற ஊழியங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அன்னைக்கு ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா அன்றைக்கு அப்போ அப்பல்லோவ பார்த்து ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை சொல்லி கொடுத்த பொழுது அந்த அப்பல்லோ அதிகமாய் கத்தர் கூலியம் செய்தது போல இந்த சகோதரியும் கர்த்தாவே கத்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இதுல இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிற தேவ வசனங்களினால எல்லாரும் ஆண்டவரே தெளிவடைந்து என்ன அதிகமாய் தேவனுடைய ஊழியங்களை செய்ய கத்தர் என்ன அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் பலப்படுத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடும் கூட இருந்து அவர்களையும் எண்ணம் தட்டி எழுப்பி ஆண்டவரே வலப்புறம் முடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தோடு எண்ணம் நடக்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும். அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரும் சுகபல ஆரோக்கியங்களோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் இணைந்து இன்னும் ஒரு இணைப்புல கர்த்தாவை உமநோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.
6: ஆமேன், தேங்க் யூ அக்கா. அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன், ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உம்முடைய சமூகத்திலே இந்த எண்ணாளி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிழமை முழுக்க கர்த்தாவே உம்முடைய ஆவினாலும் உம்முடைய வல்லமினாலும் உம்முடைய மகிமையினாலும் எல்லாரையும் மூடிக்கொண்டு வீட்டை வீடுகளை மூடி கர்த்தாவே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிய உமக்கு அங்கீகாரமா இருக்க கர்த்தாவே, கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட வீட்டு தேவைகள் வாஞ்சுகளை சந்தியும் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, சங்கம வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோட நீ மாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினீர், எங்கள் ஜபங்களை கேட்டீரப்பா. எங்களில் எங்கள் தேசத்திலே இருக்கிற அநேக பிரச்சனைகள் கத்தாவே, அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் நீ கடந்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், என்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரை வர முடியாம இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை வரும்ப ஆண்டவரே இனி வரும் நாட்டிலே வர வந்து செபிக்க கர்த்தாவை கிருப செய்யும். சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
7: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இணைந்திருக்கிற சௌரன் குணா, சௌரி ஐரின் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜபித்து விட்டு கடந்து சென்ற ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த சமர் நாட்களிலே பலர் இணைய முடியவில்லை, கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாளை காலை வேளையிலே ஜப வேளையிலே இணைவோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
8: ஆமேன்.
7: ஐரீன், கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 2 அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும், யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்திவிடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்த. நியாயாதிபதிகள் 3 அதிகாரம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும்
இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கு வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன், பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை அவன் இழுக்க கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள்.
இதோ அறை வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மல ஜலாதி இருக்கிறாராக்கும். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து செயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து மோவாபுக்கு

0: அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறிய அடித்தான்.
1: ஏசாயா 31 அதிகாரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்திய தெய்வம் அல்ல மனுஷர்தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான், அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும்.
0: அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம்

கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உள்ள ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன்

நிகழ்ச்சியில ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டோலி, துதி ஆராதனை பாடல், வேதாம தியான பகுதியை சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, முடியற்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளில் 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி முதல் தடவையாக இந்தியாவில் இருந்து செய்தி கொடுக்க வருகிறார். 8:00 சிஸ்டர் அருந்ததி உஷாவா, 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம் ஸ்ரீலங்கா, 9:00 பாஸ்டர் ஆண்ட்ரூ டாஸ்டன்.

0: பேசலாம் ஐயா, சாரி.
1: இன்றைய நாள் நித்திய வச்ச நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்க ஆரம்ப ஜபத்தை எடுத்து தொடருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, கத்தருக்கு புதி பாடலை பாடி அப்பா, பூமி எங்கும் உள்ள ஒவ்வொருகளும் ஆண்டவரே உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆதரிப்பது, ஆவியும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருவரும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. நீங்களே தொடக்கம் முடியுமாக இருந்து கூட பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள் ஆண்டவரை வாசம் செய்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். நேற்றும் இன்று மாறாதரே, இன்றும் இப்பொழுது நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களோட கருத்தில் கொடுக்குற ஒவ்வொரு ஊழியக்காரங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவருக்கும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு புதிய பாடல்களை பாடி அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரம் எங்கள் மேல் இருக்கிற அப்படியா நன்றி செலுத்துறேன். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வர்ற அப்படியா நன்றி செலுத்துறேன். கர்த்தரே, இந்த நேரத்தை பொருட்படுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மக்கியமே படுவதாக. முழங்கால் யாவும் முடங்கவும் கர்த்தாவே, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட ரத்த கொடைக்கில் மறைத்து வைத்து எல்லா தடைகளையும் நீக்கி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரே, உனக்கு தாபரமாய் கொண்ட ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இப்பொழுது யாவரை ஒரு திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு வந்து நிற்கிறோம். ஆனப்படியே அவரோட நாமம் இனிதான நாமம் என்று சொல்லி யாவரையும் வரவழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்கென்றே உபயோகப்படுத்துவது. கர்த்தர் அவர்களை அழைத்தவர், அவர் உண்மையில் அவர் அவர் உங்களோட சித்தத்தின்படி அவர் அழைத்தவர். அவர் அவருடைய சித்தத்தின்படி கொண்டு சேர்க்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தரே, சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்கள் எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது கர்த்தர் நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களே அவர்கள் இப்பொழுது ஆராதனை துதி பாடல்கள் வேத வசனத்தை எடுத்து வருவார்கள். அவர்களை அன்போடு யாவரும் வரவழைப்போமாக. பிரேசிலா சிஸ்டர் கிரேஸ்.
2: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலுமா உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே உம்மடோடு இணைந்திருக்கிற துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆயிரம் காளைகளை பார்க்கலும் உதடுகளும் கனியாகிய சோஸ்திர பலியண்ட ஆண்டவரே அதை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று என் தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை துதிக்க ஆண்டவரே, பிதாவே உம்மை உயர்த்த ஆண்டவரே. தகப்பனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன அப்பா, உடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. உயரமும் உன்னதமும் மானம் சிங்காசனத்தேர்வே தெருக்கும் உயரமும்

பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகில

இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவிவர். அல்பாவுமோ மிகவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்ப

பரிசுத்தரேம் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன் துதி கன மகிமைக்கு பாத்திரரேம் தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம்.

பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உயர்த்துறோம் ஆண்டவரே உன்னியரே பரிசுத்தர். ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையமை அணுகா

சார்பில் நேர் பலியானேர் எந்த இடத்தை எடுத்து கொண்டேர் நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே.

En el வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே.

0: உம்மை மாகிமை படுத்துகிறோம், மாகிமை படுத்துகிறோம், மாகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடும் இருக்கின்றீர், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன்ஜார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம் பூமியுந்தன் பாதபடி, வானமுந்தன் சிங்காசனம் பூமியுந்தன் பாதபடி, பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. நன்றி ஆண்டவரே, துதித்து பாடுற உம்மை மகிமைப்படுத்துற உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே பாட இந்த ஸ்லாக்கியத்தை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். எல்லா துதிகனம் மகிமையும் மக்கொருவருக்கு இயேசுவின் நாமத்தினாலாமே. இந்த வேளையிலும் நாங்கள் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 51, நீதியை பின்பற்றி 51 அதிகாரத்தை வாசிக்கணும். ஒரு சில வசனம் வாசி தியானத்தை சொல்றேன். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்து ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழிய கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்கள் நியாயத்திற்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இந்த வசனத்துக்கூடாக ஆண்டு என்னோட பேசின உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். அப்ப அவர் வந்து ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றாரு. எங்களை வந்து ஆபிரகாமின் சந்ததி அண்ட நூலன் தனியான ஆசீர்வாதம் பூமி இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமன் அந்த சந்ததியும் இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த இந்த இடங்கள்ல இருக்கிற இந்த பகுதிகள் இந்த காலகட்டத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்றா, எல்லா வாங்கி கணக்குல ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒவ்வொருவருடைய எல்லாம் சீராக நிறைவான ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ணமாய் வாழும்படியாக இந்த நாட்கள்ல உள்ள ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் சந்ததியருக்கு கிடைக்கும் என்று சொல்லி, ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கூட எங்களுக்கு சொந்தமா இருக்கிறபடினால அவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் எங்களுக்கு ஏற்கனவே தந்து விட்டார். அதுதான் அவர் சொல்றார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழிய கர்த்தரின் தோட்டத்தை பார்ப்ப. அந்த நேரம் அந்த ஆதாமுக்கு ஊடாக ஒரு குறையும் இல்லாமத்தான் அவர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலும் தேவனோடு எப்படி நடந்தார், என்ன பேர் சொல்லி ஒவ்வொரு மிருகங்களுக்கோ ஒவ்வொரு பறவைகளுக்கு பேர் கூடி அவர் தான் அழைச்சது. அவ்வளவு சந்தோஷமாயும் அந்த சந்தோஷம் ஏதே நின்றாலே ஒரு சந்தோஷம், அங்க முழுக்க பொன் தான் விளைஞ்சது. ஆவிலா தேசம் முழுக்க அந்த ஆதியாமத்தை வாச்சு பார்த்தால் ஆவிலா தேசம் முழுக்க பொன்னாய் விளைந்தது. அந்த நேரத்துல ஒரு குறையும் இல்லாத நேரம். அந்த ஆதாம் முதலாவது ஆதாம் வந்து பிழையை செய்தார், அவருக்கு என்னென்னா இது பிழை அது சரியென்று தெரியாத நேரத்துலதான் அந்த நேரம் வந்து தேவர்களா இருக்கிறீர்களோன்ற ஒரு கேள்வியா கேட்ட உடனே அவர் தேவர்களா முதலே தேவரா இருக்கு தேவர்களா இருக்கிறோம் என்றதை அறியாதபடிக்கு அவர் அதுக்கு பதில் சொன்னதாலதான் அவருடைய அந்த சந்தோஷம் அந்த நிறைவு அந்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் விளக்க வேண்டியதா வந்தது. இரண்டாவது ஆதாம் ஆகிய ஆதாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து இவ்வளவு சுதந்திரத்தையும் எங்களுக்கு தந்து, அதான் அவர் பழைய பாடல சொல்லப்படுது, நாங்கள் எப்படி குடியிருக்கிறோம்னா சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில் என் ஜனம் குடியிருப்பார்கள். அப்ப இந்த நாட்கள்ல இந்த அமைதியாய் தங்கும் இடங்கள் அமெரிக்கான தாவரமும் பேர்க்கப்படாத கூடாரமாகவும் உங்கள் வீடுகள் காணப்படும், அது முளைகள் என்றைக்கும் பிடுங்குவதில்லை கயிறுகள் அறுந்து போவதும் இல்லைன்னு சொல்ற அப்படியான வாழ்க்கைய இந்த நாட்கள நாங்கள் வாழ்றதுக்கு ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்து பழைய ஏற்பாடு அந்த ஆதாம் எப்படி அந்த அந்த நாளையிலே எப்படி இருந்தாரோ அதே இதுல வந்து இரண்டாவது ஆதாம் இல்ல ஒரு பிழையும் இல்லாத இதுல கர்த்தரின் தோட்டம் போலவும் அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் என்று அப்படியான வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா இந்த நாட்கள்ல சொல்லப்படுது. நீதிமானின் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமா, இந்த நாட்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அப்படி சமாதானம் சந்தோஷம் நிறைவுதான் அந்த ஆதாம் வாழ்க்கை ஊடாக விட்டதை இரண்டாவது ஆதாம் ஆகிய ஜேசு எங்களுக்கு அதை பெற்று தந்தபடியா இந்த நாட்கள்ல நாங்கள் அவர்களுக்குள்ளாத அந்த நீதியின் சூரியன் ஆகிய ஜேசு எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால வெளியே புறப்பட்டு போனாலும் அண்டேக்குள்ள எப்ப போனாலும் அவருடைய நீதி எங்களை நீதி முன்னாக செல்றது என்ற சொல்லப்படுகிறது. இரண்டாவது அவர் சொல்ற நீதி சமீபமாயிருக்கையில் ரட்சிப்பு வெளிப்படும். அப்ப அவர் இந்த உனக்கு உனக்கு முன்பாக என்னுடைய நீதி எப்பொழுதும் தயவு முன்பாக செல்ற தேவ தயவு பின்தொடர்ற தேவ தயவு சூழ்ந்து கொள்றது என்று சொல்லி இந்த தேவ தயவு அந்த கோட்ஸ் ஃபேவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வேலை ஸ்தலங்களுக்கு போனாலும் எங்களுக்கு முதலிடத்தை தரக்கூடியதாக ஆண்டவர் அந்த காட் எப்படியும் அந்த தயவை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நாட்களை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தை கூடாக இந்த வனாந்தரமா இருந்த பாதை செழிப்பாகி செழிப்பான பாதையாய் நெய்யாய் பொழிகிற பாதையாய் எங்களுக்கு இந்த நாட்கள்ல தந்திருக்கிறபடினால என் தேவனை சோஸ்தரித்து இந்த வார்த்தைகளை கூட பேசின இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துறேன். என்னுடைய வெளிப்பாட்டின்படி இதை நான் பேசியிருக்கிறேன். இந்த தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தைகளை தந்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான தேவ பாடல்களையும் துதி ஆராதனைகளையும் தேவ தியானத்தையும் எடுத்து வந்தீர்கள். நன்றி நன்றி சிஸ்டர் கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக உங்களுக்கு புதிதான பாடல்களையும் கொடுத்து தேவ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
0: தேங்க் யூ தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். ஆமேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்காக வரவழைப்போமாக. பிரைஸ் தி சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
1: ஆமேன். வாருங்கள், வந்து ஜெபத்தை எடுங்கள். ஆமேன்.
2: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for the way you have, Lord Jesus, sought out this evening, Lord, according to your will and your purposes, Lord, to fulfill, Lord, as your handmaidens of the Lord, that come and, Lord, worship you and praise you and give thanks to you. And also, Lord, the pastors, Lord Jesus, the way you have designed it, Lord, for this very evening, Lord Jesus, to come in and, Lord, bring forth your word, Lord, according to the way you would, Lord, bring forth the power of the Holy Spirit, Lord, to emanate into the nations of the world as they are coming and listening and joining in, Lord God. It is no accident, Lord, how they bumped into these channels, into the radio network, Lord, at this very moment, Lord, deriving, Lord, from Toronto, Canada. Lord, we thank you, Lord, for your wonderful mercies and your loving kindness, Lord. This is nothing, Lord, of us, Lord. Nothing that is, Lord Jesus, that we deserve of, Lord. It is only your grace and your mercy and your loving kindness, Lord, that has visited us through the Lordship of our Savior and Lord Jesus Christ alone. So we thank you, Lord. We worship you, Jesus. We give thanks to you, O God. We lift your name up, Lord Jesus, that you will draw all men and women and every single boy and girl unto yourself in the name of Jesus. Thank you, Lord, as we, Lord, bring forth, Lord Jesus, praises and adoration to you, Lord, this evening. That's Lord, Sister Dolly is already hosting this program this evening, Lord, along with Brother Mahendran, Lord. We thank you, Lord. We thank you, Lord Jesus, for the way you are going to anoint, already anointing, Lord Jesus, and bringing forth, Lord, of God, what is, Lord, according to the way you want to bless your many people that have come and joined us, Lord. That is the very purpose of this ministry. That is the very way in which you have sorted it out, Lord, that the preaching of the gospel is through for the salvation is through the preaching of the gospel alone. So we thank you for that, Lord. Thank you, Lord, for enabling Sister Grace to come and worship you, praise you, and share the adoration, and Lord, also the devotional. I thank you for that also, Lord, for being with her and leading her and guiding her accordingly and blessing her. Thank you, Father. Lord, we now, Lord, bring forth, Lord, the rest of the program into your hands as well, and ask you, O God, even as Brother Leslie and Sister Rita are doing the recording and the coordination of the programs and everything else that go into it, and also, Lord, to go into YouTube and Facebook and all the rest of the people of the nations of the world would come and receive, and Lord, still be blessed and still come in and making an impact for the kingdom of God. So we thank you for that, Lord. We do not take anything light, Lord. We esteem it high, Lord, because this is your work. This is your holy work according to your holy call. So, Lord, we lay it all at thy altar, Lord Jesus, that you alone be glorified, magnified, justified, honored, and worshipped and praised, O Lord. So we thank you, Father, in the name of Jesus. Our Lord, even as the listeners are listening at this moment, O God, you are with them. You are leading and guiding them. You have, Lord Jesus, made them it possible for them to come in and join the radio network, Lord, O God, at this very moment, Lord. Sangamam Radio Gospel, O God, even as it coming, O God, from to the nations of the world as they are listening, Father, Lord, even as you have given them, Lord, such ways, Lord, they may not take this light as well, Father, but this is only, Lord, the way. They may not even think that this is an accident, but God ordained, God purpose, God delightingly giving it to us, that we are blessed by it, that we have, Lord, been drawn closer to you, Lord Jesus, by it. Now I pray, Lord, for the listeners, Father, even as you are working and moving and doing that which is of yours, through the anointing power of the Holy Spirit, Lord, that you are, Lord, resting upon them and moving upon them and doing your work of Calvary upon them. Lord, even as the word is now being prepared by the servant's lips, O God, even as the word goes forth, Lord, where the Spirit of the Lord, there is freedom. The word of God, when it goes forth, O God, will bring forth much fruit. Not only be hearers, but doers of the word. Even as you are going to, Lord, touch their hearts and lives, and bring forth, Lord, even as the word goes forth, there is going to be deliverance, Lord Jesus, from their bondages, from the chains falling off, Lord, and healing taking place as well, Father, because it's a power of the living God's word that comes through, and Lord, and bring forth, Lord Jesus, much that is, Lord, purposed by your the living word that is going to go forth and minister to them, Lord. So we thank you for that, Lord. I also pray, Lord Jesus, for the listeners, whatever the situations they are in at this very moment, oh God, you would reveal yourself, Lord, through the power of your Holy Spirit, Lord, even as they reach out to you by faith, Lord. The just shall live by faith. That is your word, Lord. So we thank you, Lord, even as you are, Lord, moving forth, Lord, oh God, into their very lives, despite their circumstances, Lord. No matter what it is, Lord, the mountain experience, the valley experiences, as they go through the wilderness experience, however they might be, oh God, you are the God of all ages. You are a good shepherd that we shall not want, Lord, when we go through these valley experiences. Oh God, you said you will be with us, Lord. Your rod and thy staff, they will comfort us, Lord. Oh Father, many that are, Lord Jesus, even going through so many losses in their lives, Lord. May it be, Lord, through a loved one in their families, or even through materially, economically, Lord. However they might be, Lord Jesus, these losses can be, Lord, filled by the mighty presence of the living God. As you come in, Lord Jesus, and minister to them and fill those gaps, Lord. Fill those emptiness, Lord. Fill those places of the result of, Lord Jesus, they being, Lord Jesus, being bombarded by the enemy, Lord, and feeling this kind of a loss, oh God. I, Lord, in the name of Jesus, I decree and declare into those places right now that you will fill them up, Lord, by the mighty power of the Holy Spirit upon them. In the name of Jesus, as you minister to them, and Lord, bring them joy and the love and the peace that you have promised, oh God, for the salvation of their souls as well, Father, as you are moving and, Lord, bringing it to pass that which is purposed by you and you alone, Lord. Because, Lord, we thank you, Lord, for the power that is in your word, Lord, that is bringing, Lord Jesus, to pass this very evening, even before the very end of this segment of this Nithya Velicham this evening, Lord, you would, Lord, had touched many souls and impacted their hearts and lives, Lord, to come into the kingdom of God for the harvest of souls, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen, amen. அழகாய் ஜபித்தீர்கள். நன்றி. கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. God bless you. அண்ட் கத்தருடைய நாமத்தை வைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய நாமம் மட்டுமே உயர்ந்து இருப்பதாக என்று கூறி உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சிஸ்டர். அழகாய் ஜபித்தீங்கள். God bless you. Amen.
2: God bless you too, Sister Dolly. Amen.
1: இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் சிறிய ஜபத்தை எடுத்து சிறிய பாடலையும் எடுத்து வருவார்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்று மாறாதவரே, எங்களுக்காக மறித்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வரப்போகிற அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு அப்பா ஆசீர்வதித்து கொடுக்க போற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே அப்பா உத்தமம் உள்ளவர்களாக அவர் உங்களுக்கென்று ஆண்டவரே மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாமைக்கு உங்களுக்கென்று செய்கிறவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். உங்களிடத்திலிருந்து ஒத்தாசை பெறக்கூடியதாக ஒரு புதிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட புதிதான அபிஷேகத்தினால் இந்த மாலை நேரம் ஊழியக்காரர் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் செய்தி தேவ செய்தி கொடுக்கிற ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கூறியபடி உங்களோட வாக்கு தத்துவத்தின் படியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்களோட புதிதான வார்த்தையின் மூலமாக உங்களை அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிரிபைகளுக்கு நன்றி செலுத்து. யாவரையும் அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால மூடி வைத்து உங்களோட விசுவாசத்தை அன்பு நம்பிக்கையை பெருகி கொடுத்து அவர்களுக்கு ஆத்மா பாரத்தையும் கொடுத்து ஜொப்பாவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி சிறிய வார்த்தையோட சிறிய பாட்டோட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: அமீனப்பா, நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் உங்களை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறியபடி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டடையும்படியாக எங்களை அழைத்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை நாம் மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்று மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமீன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாள் ஒரு சின்ன மாற்றம். இன்று 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் இருந்தது ஓஷாவா உண்டாடுந்து கொடுப்பார். காரணம் பாஸ்டர் ஸ்டான்லி யாழ்ப்பாணம் மாய்ப்பால் இருக்கார், அவரை நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு சிறு மாற்றம், முதலாவது செய்தியை சிஸ்டர் அருந்ததி கொடுப்பார். இன்றைய நாளிலே முதல் தடவையாக கிருஷ்ணா டிலானி வன்கூவரில் இருந்து வந்திருந்து ஜாயின் பண்ணியிருக்கார். சங்கம வானொலியின் சார்பாக, நித்திய வெளிச்சத்தின் சார்பாக, வார்த்தை வெளிச்சத்தின் சார்பாக அந்த சகோதரியை வரையோடு வரையப்போம். அவர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பார், கேட்டுக்கொண்டிருந்த அப்புறம் தான் நிகழ்ச்சியை கொண்டிருவர். கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு முக்கிய அறிவித்தல், நாளை சனிக்கிழமை காலம்பரை விக்டோரியா பிசி 5 மணி, டொரண்டோ 8 மணிக்கு சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி காலை 5 மணிக்கும் ஆரம்பமாகிறது. ஆரம்ப துதி பாடல் பிரதர் மகேந்திரன், துதி ஆராதனை பாடல் சுபா இளங்கோ, துதி ஆராதனை பாடல் சுசேகர் வானரியா ஜெர்மனி, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, துதி ஜெபம் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, ஜெபம் சிஸ்டர் டோலி, ஜெபம் சிஸ்டர் ஜரீர் ஸ்ரீலங்கா. முதலாவது செய்தியை கொண்டு வருகிற தேவ செய்தி சிஸ்டர் ஹேபிஸ் டேவிட் இந்தியா, ஹெப்சி டேவிட் இந்தியா, இந்தியாவில் இருந்து அந்த செய்தி கொண்டு வருகிறார். நிரோஜோ மாயன தயவு செய்து நாளைய தினத்திலே கலந்து கொள்ளுங்கள். பிசி நேரம் வந்து 5 மணி, தொடர்ந்து நேரம் 8 மணி. சிஸ்டர் ஹெப்சி டேவிட் வந்திருக்கிறார், தயவு செய்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது சிஸ்டர் அருந்ததியை கூப்பிடும். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
2: Praise the Lord, praise the Lord.
1: Praise the Lord. உங்கள குரல கேட்கிற இனிமையான குரல். இலங்கையிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர், உங்களுக்கு அருமத்தியான தருகிறேன். செய்தியை தொடர்கள்
3: Recording stopped.
1: Amen.
3: Recording in progress.
2: இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில், கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் தேவ ஊழியர்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு என்னை இவ்வானொலிக்கு நிகழ்ச்சிக்கு அறிமுகம் செய்து வைத்த ஊழியர் மரியதாஸ் சகோதரனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வார்த்தைக்கு செல்லும் முன்பதாக நாங்கள் சிறு ஜபம் செய்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி கேட்டா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

0: Okay. Praise the Lord.
1: தொடரலாம் சிஸ்டர், தொடருங்க.
0: ஓகே ஓகே ஓகே, நான் கால் அடிக்கேன்.

உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை

ஆய் தேவனே நோக்கி காத்திரு ஆத்துமானியே தியங்குகிறாய் தேவனே நோக்கி காத்திரு. எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தருளியவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கிறேன். இயேசப்பா, கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. அடியாளை சிறுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியா இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க சுவாமி, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஏன் மனிதர்களாக தேவசாயலாக படைக்கப்பட்டோம் என்பதன் கருத்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாம் பறவைகளை போல அல்ல, மிருகங்களை போல அல்ல, நாங்கள் தேவசாயலாக மனிதருடைய ரூபமாக படைக்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் அநேக கேள்வி பதில்களை சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியர் 2:10 நற்கிரியலை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வார்த்தை கூறுகிறது. அப்ப நாங்கள் மனிதர்களாகிய நாம் நற்கிரியலை செய்யும்படியாகத்தான் அங்கே தேவன் நம்மளை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ரோமர் 2:7 கூறுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் விளக்கமாக அது கூறுகிறது, நம்மை நற்கிரியலுக்கு செய்யவே அவர் படைத்தார். அது மட்டுமல்ல, அந்த பலனாக நாங்கள் நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு அளிக்கிறார் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். நற்கிரியலை செய்த அநேகரை குறித்து நாங்கள் வேத வசனத்தில் பார்க்கலாம். நற்கிரியலை செய்தவர்கள் அநேகர் உண்டு. அதிலே நமக்கு தெரிந்த லூக்கா சுவிசேஷத்திலே பார்ப்போமானால், சகரியாவின் குடும்பம், அவர்கள் என்னவாம், கர்த்தரின் கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். பலன், அவர்கள் முதிர் வயதிலும் குமாரன் யோவானை பெற்றுக் கொண்டார்கள். தங்களுடைய புத்திரன் யோவான் ஸ்நானகனை பெற்றார்கள். அவர்கள் தேவன் அவர்களை மறக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் செய்த நன்மைகள், கற்பனையின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்ததன் பலனை தேவன் நினைவு கூர்ந்து அவருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுத்தார். அடுத்ததாக நாங்கள் இத்தாலியா 100 பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் அவர் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார். ஆகவே அவருடைய ஜபத்தை கேட்டு தேவன் அங்கே அந்த இடத்திலே பேதுருவை அனுப்பி ரட்சிப்பை கட்டளையிட்டு பரிசுத்தாவியையும் அவர் பெற்று கொண்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் அநேகர் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மிகவும் ஆண்டவர் கனப்படுத்திய ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நக்கிரியை செய்த ஒரு பெண், அவளை குறித்து நாங்கள் தியானிப்போம். மாற்கு 14:3-9 மட்டும் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரி விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன்,
இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தடுத்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த சம்பவத்தின் விசேஷம் என்ன? இந்த சம்பவத்திலே அவள் மரியாள் வெளியேற பெற்ற அவருடைய அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்துகிறாள். தன்னுடைய அன்பை அவள் அங்க வெளிப்படுத்துகிறாள். அவளுடைய அன்பின் அடையாளமாக அவள் அங்கே பார்க்கிறோம் பரிமள தைலத்தை உடைத்து அந்த மனம் அந்த இடத்திலே விளைய வாசனை வீசும்படியாக அவள் அங்கே அதை தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே அவள் செய்கிறது அது ஒரு ஆராதனை போல தன்னுடைய தலைமயிரினாலே அங்கே அவள் துடைக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெளியேற பெற்ற ஆண்டவர் அவள் கண்டாள். அவருடைய அன்பை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டாள். அது மட்டுமல்ல, அவள் அவருக்கு அந்த இடத்திலே கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இருந்த சீஷர்கள் கூட இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த அடக்கம் செய்வதற்குரிய எண்ணமோ சிந்தனையோ அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய காரியங்களோ அவர்கள் உணராமல் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த மரியாள் இவர்களுக்கு முன்பதாக எல்லோருக்கும் முன்பதாக அதை முன் அடையாளமாக அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் நன்மையான காரியங்களை கர்த்தருடைய ஊழியத்தையோ கர்த்தருக்கென்று நாங்கள் நல்ல காரியங்களையோ கர்த்தருடைய நாமத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கவோ அல்லது நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது இந்த சீஷரை போல இவர்கள் ஏன் இவ்விதமாய் பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது போல அநேக காரியங்களை உலகத்தார் பேச முடியும். உலகம் அப்படித்தான், நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்தின் மகிமை அவர்களுக்கு விளங்காது. அவர்களும் இந்த சீஷரை போல இந்த காரியத்தை அவர்கள் தாறுமாறாக முறுமுறுத்து குறை கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கு உலகத்தார் குறை கூறுவது, குற்றம் கண்டுபிடிப்பது, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் அங்கே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். உலகம் அப்படித்தான், நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்தின் மகிமை விளங்காதவர்கள் இப்படித்தான் காரியங்களை பேசுவார்கள். ஆகவே நாங்கள் அதை குறித்து தயங்க கூடாது. அங்கே பாருங்கள், அவள் அத்தனை சீஷர்கள் இருக்கும் மத்தியிலும் அந்த பெண் துணிவுடனே அவள் அர்ப்பணிப்போடு அந்த ஆராதனையை அவள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்திலே அவளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் சொல்றார், என்னுடைய அடக்கத்துக்கு எத்தனமாக அவள் முந்தி கொண்டாள், அவள் அடையாளமாக இதை செய்கிறாள் என்று அந்த அர்த்தத்தை புரிந்தவரால், அவளுடைய அர்ப்பணிப்பை அறிந்தவரால், அவளுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களால், அவள் செய்கிற அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டவராக அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அவள் நினைத்திருந்தால் அங்கே அவளுடைய சகோதரன் தான் லாசர். அந்த லாசர் மரித்த வேளையில அது அவள் வைத்திருக்கலாமே சகோதரனுக்கு செலவழிக்க, ஆனா அவள் அப்படி செய்யவில்லை. அந்த லாசருவை அடக்கம் பண்ண அவள் அதை கொண்டு போய் பூசியிருக்கலாம், கொடுத்திருக்கலாம், அந்த தைலத்தை போட்டிருக்கலாம். ஆனால் அவள் இதை விசேஷமாக இதை ஆண்டவருக்கென்று அவள் அவளுடைய உள்ளத்திலே நிர்ணயம் பண்ணியிருந்தாள். அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது விசேஷமான காரியங்களை நாங்கள் கர்த்தருக்கு செய்யும்படியார். அந்த மரியாள விதமாய் அந்த இடத்திலே தன்னுடைய மகிமையான தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமயிரை நாளே அவர் பாதங்களை துடைத்து அந்த இடத்திலே முத்தம் செய்து அவள் அங்கே செய்த அந்த ஆராதனை
விசேஷமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், விசேஷமாய் ஆண்டவர் அதிலே அன்பு கூர்ந்தார், முகந்தார். அவிதமாத்தான் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை, நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற துதி அன்போடு கூட அவருடைய சமூகத்திலே விசேஷமாய் எட்டும்படியாக நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், இயேசு தனக்கு மட்டுமல்ல உலகத்திலே அவள் செய்த அந்த காரியத்தை, உலகம் அவளை பற்றி அறிய வேண்டும் என்று அங்கே இவர் செய்த காரியத்தை மற்றவர்களும் உணரும்படியாக அங்கே ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு இந்த ஸ்திரியினுடைய காரியத்தை மட்டும்தான் தேவன் அங்கே மென்ஷன் பண்ணி கூறுகிறார். பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இவள் தன்

அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் இதை முந்திக் கொண்டு செய்வதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் தேவனோடு உறவாடும் போது, தேவனிடத்திலே அன்பு செலுத்தும் போது, எங்களுக்கும் இவ்விதமான விசேஷமாய் ஆண்டவருக்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நன்மைகளை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலும் விதமான காரியங்களை போடுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் அங்கே கூறுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் உங்களை நினைப்பதற்காக இந்த இது சொல்லப்படும் என்று அங்கே கூறப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இங்கே இவர் அந்த இடத்திலே வரும்போது முதலாவது இது ஒரு ஆருடைய குடும்பம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது வந்து மேரி மார்த்தாள் அவர்களுடைய குடும்பம். அங்கே பார்க்கிறோம், அவர் அவருடைய வீட்டுக்கு வரும்போது இந்த மரியாள் என்ன செய்கிறாள், கத்தர் வீட்டிலே வரும்போது அவர் பாதத்திலே அமர்ந்து அங்கே அவள் வார்த்தையை தியானிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவருடைய வீட்டிலே சம்பாஷிக்கிற நேரத்தில் எல்லாம் அங்கே லூக்கா 10:39 பார்க்கிறோம், அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். பாருங்கள், லிசன் பண்ற குணம் அவளுக்கு இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தாள். அதன் நிமித்தமாக அங்கே அவள் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இயேசு கிறிஸ்து அவளை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இவள் சாதாரணமான ஆராதனை செய்யவில்லை, இவள் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆகவேதான் அந்த அன்பு அவளுக்கு மேலிட்டு அன்று அந்த அடக்க ஆராதனைக்கு எத்தனமாக அவள் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 11:32 பார்க்கும் போது லாசரு மரித்த வேளையிலே, அவருடைய சகோதரன் மரித்த வேளையிலே, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து 11:32 அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். பணிந்து கொள்கிறாள். ஷீ இஸ் ப்ரேயிங். பாருங்கள், அந்த இடத்திலே அவள் பாதத்திலே விழுந்து ஆண்டவரை அவள் பணிந்து கொள்ளுகிறாள். அடுத்ததாக பார்க்கிறோம், இவள் சாதாரண பெண் அல்ல, அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அவள் அறிந்து விசுவாசித்தாள். ஆகவேதான் அவள் அந்த இடத்திலே பணிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இந்த யோவான் 12:3 கலங்கம் இல்லாத நலம் என்னும் அந்த தைலத்தினாலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து யோவான் சுவிசேஷத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தலைமயிர் வந்து ஒரு மகிமையாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த மகிமையை அவள் என்ன செய்கிறாள், அங்கே தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு வரையறவில்லை, அவள் அந்த அன்பின் காணிக்கையாக தன் தலை மயிரையே அவருடைய பாதத்திலே படைத்து அவள் ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த பெண் செய்யப்பட்ட இந்த சுவிசேஷம் உலகத்தில் இன்றும் கூட ஆண்டவர் சொன்னபடி பிரசங்கிக்கப்படுகிறதை நாங்கள் சாட்சியாக பார்க்கலாம். ஆகவே இவர்கள் நினைப்பதற்கும் அதிகமாக அங்கே செய்யப்பட்டால் சொல்லப்பட்டால் அது மட்டுமல்ல, அவளுடைய குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே இவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமானால், இயேசுவின் பாதத்தில் அமைந்திருந்து அவள் அங்கே வார்த்தையை கேட்ட பெண் அடுத்ததாக அவளுடைய பாதத்திலே விழுந்து அவள் ஒரு ஜபிக்கிற பெண்ணாக இருந்தாள். அடுத்தது அவள் தம்முடைய அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்து அவர் ஆராதனை செய்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கேட்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்விதமாக நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதத்திலே மரியாள் அமர்ந்திருந்தது போல
நாங்கள் அங்கே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அந்த ஜீவ வாட்டை

0: வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமானால் அங்கே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து மரியால் ஜபித்தது போல நாங்கள் ஜபிக்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை எங்களுக்கு கட்டி எழுப்பும். அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பரிசுத்தாவின் உதவியோடு அவரிடத்திலே நாங்களுடைய வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நாங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லி ஜெபிக்கலாம். அது மட்டுமல்ல, எவ்விதமாய் அந்த மரியால் அந்த நளதம் என்னும் தைலத்தை உடைத்து அந்த இடத்திலே ஊற்றி கர்த்தருடைய சிரசில் இருந்து ஊற்றி அவரை அபிஷேகித்து ஆராதித்தாலோ, அவ்வளவுமான ஆராதனையை செய்வதன் மூலமாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்பொழுது கர்த்தர் எங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நன்மை செய்கிறவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளிவிடுவதில்லை. நாங்கள் அங்கே வாசித்தபடி நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசித்தோம், கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். அது மட்டுமல்ல, எபேசியர்லே பார்த்தபடி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்தார். இந்த மரியாள் என்ற இந்த பெண்ணுடைய இந்த வாழ்க்கையின் சம்பவம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணட்டும். விதமாய் நாங்கள் இவருடைய வாழ்க்கையின் சுவிசேஷம் எல்லா இடமும் கூறப்படுகிறபடி கர்த்தரும் எங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதாக பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்களும் நற்கிரியை செய்கிறவர்களாக உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அந்த மரியால் எவ்விதமாய் காத்திருந்து வார்த்தையை பாதத்திலே கற்றுக்கொண்டாலும் அவனமாய் ஆண்டவரே அனிதினமும் கற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று உண்மையான இதயத்தோடு உத்தம இதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு போதிப்பார். அவர் சொன்னார், உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்துக்களும் வழி நடத்துவார் என்று யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவ்வண்ணமான பரிசுத்தாவியானவர் நாங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு போதித்தருள்வார். அந்த விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எவ்விதமாய் அந்த மரியாள் அன்று பாதத்திலே விழுந்து ஆண்டவரை வணங்கித்து வேண்டிக் கொண்டாலோ ஜபித்தாலோ அவ்வண்ணமாக எங்களுடைய இருதயமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றப்பட்டு அவருடைய பாதத்திலே நாங்களும் விழுந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எங்களிடத்திலே ஆண்டவரே நீர் வந்தருளும். உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றத்தக்கதாக அன்று அவள் பணிந்த போது லாசருவை எப்படி உயிரோடு பெற்றுக் கொண்டாலோ ஆண்டவரே, அதே போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மரித்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், எங்களுடைய உறவினர்களுடைய காரியங்கள், அன்பானவருடைய காரியங்கள், எங்கள் சபை மக்களின் காரியங்களுக்காக மன்றாடுகிறோம். சுவாமி, உம்முடைய பாதத்திலே பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவைகள் உயிரடைவதாக அன்று லாஸ்டர் உயிரடைந்தது போல உயிரடைவதாக என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும். அது மட்டுமல்ல, அன்று மரியாள் தன்னுடைய தலைமயிரினாலே தன்னுடைய மகிமையாய் கொடுக்கப்பட்ட அந்த மயிரை கர்த்தருடைய பாதத்திலே தலைமயிரினாலே துடைத்து அவள் அபிஷேகம் செய்து எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலோ அவ்வண்ணமாக நாங்கள் அவரை ஆராதிக்க முடியும். ஆராதனை செய்கிற இடத்திலே ஆண்டவர் வந்திறங்குவார். அன்பானவர்களே, அவ்விதமாய் நாங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தரங்கள் மத்தியிலே இறங்கி நன்மையான காரியங்களை செய்வார். எங்களுடைய உள்ளத்திலே அவர் பேசி நன்மையான காரியங்களை செய்யும்படியாக எவ்விதமாய் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படுகிறதோ, இன்றைக்கு எவ்விதமாய் இந்த மரியாள் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறாளோ, அவ்வண்ணமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெலப்படுத்துவாராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த ஒப்பு கொடுக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் நன்மை செய்யும்படி நற்கிரியைகள் செய்யும்படியாக தேவன் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அன்பானவர்களே, எங்களுக்கு சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்லுவது போல கர்த்தருடைய நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு கர்த்தர் தருகிற தருணங்களிலே செல்ல நாங்கள் எங்கள் தீர்மானிப்போம், செய்யும்படியாக தீர்மானிப்போம். கர்த்தர் எங்களுடைய கையின் கிரியைகளையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்று கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டிய போது எவ்விதமாய் அவனுக்கு ரட்சிப்பும் அந்த குடும்பத்துக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகமும் கிடைத்து ஜீவ புத்தகத்திலே அவனுடைய நாமம் எழுதப்பட்டதோ அவனமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களையும் நன்மையான காரியங்களையும் தேவன் நினைத்து தம்முடைய ஜீவ புத்தகத்திலே உங்களுடைய நாமங்களை எழுதி ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே முற்றுமாய் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்று மரியாள் செய்த அந்த நற்கிரியைகள் இந்த உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் சிங்கிக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எழுதப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், செய்யப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வார்த்தையை தியானிக்க ஒவ்வொருவருக்கும் நேரம் கொடுங்க ஐயா, தருணம் கொடுங்க, வாஞ்சியை கொடுங்க. எவ்விதமாய் அந்த மரியாள் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தரிலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாளோ அவனமாய் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ஐயா. அதே போல உம்மை ஆராதித்து ஜபித்து ஆண்டவரே காரியங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எவ்விதமாய் அந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவரே லாஸ்தர்வை உயிரோடு பெற்றுக் கொண்டார்களோ அதே போல ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் தோல்வியாய் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியம் ஆண்டவரே மரணம் போல சூழ்நிலைகள் வருகிறதோ, எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் ஆண்டவரே பலனையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள, வெற்றியையும் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உம்முடைய இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் இருந்தது. இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பாதத்தில் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து மிக அழகாக ஆசீர்வாதமாக வேதாம ரீதியிலே வேதாம வார்த்தைகளை செய்து கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசைத்து உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தை தந்து கரும்படுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொண்ட சிஸ்டர் அருந்ததி, ஒஷாவா, கனடா. தொடர்ந்து நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: சிஸ்டர் ருத்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: தடவையாக சிஸ்டர் ருத் ஜெசிலி கலந்து கொண்டிருக்காள். சங்கம வானொலி சார்பாக அவர் ஆசிரியர்களும் லைன்ல நின்று கொடுங்கள் சிஸ்டர், நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது செய்தி கொடுக்க போறோம். இரண்டாவது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி, அவர் இந்தியாவில் இருந்து இப்பொழுது தச்சொல்லும் மானிப்பாய் ஆழ்பாத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் அழைக்க போறோம். முதல் தடவையாக அவர் வந்து பிரசவர் பாஸ்டர் ஒரு நிமிஷம் இன்றைய நாளிலே முதல் தடவையாக சங்கம வானொலியும் நித்திய விளைச்ச சார்பத்திலும் வார்த்தையின் விளைச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகளில் 2000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற அவசரம் உங்களை வருக வருங்க என்று உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்து விட்டு செய்தியை தொடருங்கள். உங்களுக்கு 30 நிமிடம் தாருங்க. கர்த்தர் உங்களை ஆசோவிப்பாராக. ஆமென்,
3: ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சைமன் ஸ்டான்லி. இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் வசிக்கிறேன். அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் என்கிற திருச்சபையில் போதகராக நான் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் பாஸ்டரை தேவன்பு 50 வருடங்களுக்கும் மேலாக எங்கள் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் மகனாயிருக்கிற நான் கர்த்தருடைய அழைப்பின் பேரிலும் தேவனுடைய தரிசனத்தின் பேரிலும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை, திருச்சபை ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். 2020 வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு சங்கீதம் 85:6 வசனத்தை மையப்படுத்தி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்தில் தந்து, திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற தரிசன ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே என்னை தேடி இந்த வார்த்தையை நீ தருகிறீர், இந்த தரிசனத்தை தருகிறீர் என்று கேட்ட பொழுது, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் குறிப்பாக தேவனை அறிந்த ஜனங்களுக்குள் ஆவிக்குரிய உயிர் மீட்சியை, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த தரிசனத்தின் ஊடாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம். அப்படி அந்த தரிசனத்தின் ஊடாக வாலிபர்கள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில், ஊழியருடைய மனைவியர் மத்தியில், தேவ ஜனங்களுக்கள் உயிர் மீட்சி கூட்டங்களை, அபிஷேக விடுதலை முகாமையும் நடத்தி தேவனுடைய தரிசனத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் அவர்களை முடுக்கி விடுவதை, தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை தேவ ஜனங்களுக்குள் கடத்திவிடவும், ஆதி அப்போஸ்தல அடிச்சுவடுகளுக்கு தேவ சபையையும் தேவ ஊழியர்களையும் திருப்பி விடவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதன் விளைவாக நான் இலங்கை தேசத்தில் ஜாஃப்னா பகுதியில் இன்று இருந்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த தரிசனத்தின் அடிப்படையில் என்னை தேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதல் முறையாக நாங்கள் வெளி தேசத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யபடி வந்திருக்கிறோம். அந்த நிலையில் எங்களுக்கு இன்று எங்களுக்கு கடந்த நாட்களிலே அழைப்பு வந்தது. இப்படியாக எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று அன்பு கனத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் தேவன் கொண்டு போவதற்கு கர்த்தர் காரியத்தை துவங்கிவிட்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்தி, அவர் சீர்படுத்தி, நிலைநிறுத்தி, நம்மை மகிழ பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் என் இருதயத்தை பாரப்படுத்தின காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்க கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுதெல்லாம் தேவன் கடுமையான முடிவுகளை தேவ ஜனங்களுக்காக எடுக்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் கர்த்தர் தெளிவாக சொன்னார். ஆபிரகாமை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன்னோட உன் ஜனத்தை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். அப்படி வாக்குரைத்து அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். எகிப்தில் 400 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக யோசேப்பின் அறியாத ஒரு பார்வோன் வந்த பொழுது கிட்டத்தட்ட எகிப்திலே ஜனங்கள் அடிமைகளாக 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது, மோசே என்கிற ஒரு தலைவனை, இரட்சகனை எழுப்பி மோசேயின் மூலமாக கர்த்தர் மிக மகிமையான காரியங்களை செய்து அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போனார் என்று சொல்வதை விட அவர்களின் சந்ததியை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அந்த பழைய கூட்டத்தில் யோசுவாவும் காலேபும் தவிர வனாந்தரத்தில் பிறந்த அந்த ஒரு புதிய தலைமுறையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். அப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், சகல கற்பனைகளை கர்த்தர் தந்திருந்தார். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடியினால் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்குள் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது இரட்சகனை ஏற்படுத்தி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக கர்த்தர் தேவ ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளின் காலம், அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடிந்த பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஒரு மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவரும் அந்த ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், சவுல் என்கிற ராஜா. அதற்கு பிற்பாடு தாவீது என்கிற ஒரு ராஜா, அதற்கு பிற்பாடு சாலமோன் என்கிற ராஜா. அந்த சாலமோன் நாட்களுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் இஸ்ரவேல் யூதா என்று பிரிக்கப்படுகிறது. சரித்திரம் நமக்கு தெரியும். அப்படி பிரிக்கப்பட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது அங்கே சிறையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் தீர்மானம் பண்ணி பாபிலோன் என்கிற கல்தேய ராஜாவை வரவழைத்து அந்த நாட்களிலே ஜனங்களை, வாலிபர்களை, முக்கியமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 வருடங்கள். இந்த 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்திருந்தார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உங்க சிந்தனைக்குள் இந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற தேவ ஜனமே, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் தேவனுடைய ஜனத்தை திரும்பவும் ஒன்று சேர்த்து தம்முடைய திட்டத்தை தம்முடைய தேசத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆலயம் உடைக்கப்பட்டது, ஆலயம் மறுசீரமைக்க முடியாதபடி சுட்டரிக்கப்பட்டது, அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டது, ஆலயத்தின் பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டது, தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் தற்பொழுது அந்த சிறையிருப்பின் காலத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேசம் தம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற ஒரு தேசமாய் மாறி நின்றது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி சொன்ன வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:11 இப்படியாக சொல்லுகிறார், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், ஒரு உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார், எதை திட்டம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார், எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிதறப்பட்டு போன ஜனங்கள் திரும்பவும் அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ திட்டம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிதறப்பட்டு வெளி தேசங்களுக்கு கடந்து சென்றவர்கள் ஆங்காங்கே தாங்கள் நிரந்தரமாக குடியேற்றும் மண்டமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த நாட்டின் கலாச்சாரத்தில் வாழ படிக்க அர்ப்பணித்து சொந்த தேசத்தினுடைய ஆழங்களையும் சொந்த தேசத்தினுடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் மறந்த ஒரு தலைமுறை இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. ஆனால் தேசமோ சூர சத்துருவினால் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவ ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது, சிதறியிருக்கிற ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் எங்களால் முடிந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களால் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர இயலாது என்கிற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னும் சொல்லுகிறார்கள், எங்கள் தேசம் இன்னும் சாதாரணமான சூழ்நிலைக்கு வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, ஆகாயில் சொல்லுவது போல் இன்னும் காலம் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளிலே ஒரு காரியத்தை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கலாம். நாம் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன், நான் ஒரு தலைவனை உராஞ்சுகிற ஒரு பட்சி கிழக்கிலிருந்து ஒருவனை திட்டம் பண்ணி நான் கொண்டு வர விரும்புகிறேன். சிறையிருப்பில் இருக்கிற ஜனமே, நீ எருசலேமுக்கு கடந்து போய் என் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவாயா என்கிற ஒரு ஏக்கத்தின் சத்தம் தான் இன்று காலையில் ஒரு வேத தியானம். ஆண்டவருடைய நம்பிக்கை, என் ஜனம் என் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும், என் ஸ்தானத்திற்கு திரும்பி வர வேண்டும், என் தேசம் எழும்ப வேண்டும், என் பட்டணம் எழும்ப வேண்டும், என் நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். சத்துரு சூறையாடி கொண்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கிற அவனுடைய எல்லா விதமான வல்லமைகளையும் அழித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது என்பதை செய்தியாக கர்த்தர் தேசங்களுக்கு அறிவிக்கிறார். சிதறப்பட்டிருக்கிற ஜனமே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து நான் ஏற்படுத்தி நான் திட்டம் பண்ண என் திட்டத்திற்குள், நான் நிறைவேற்ற இருக்கக்கூடிய காரியத்திற்குள், நான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்திற்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்பி வேதாகமத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்பும்படியாக, இஸ்ரவேல் சிறையிருப்பினர் பாபிலோன் சிறையிருப்பினர் ஜனங்களை எழுப்பும்படி எப்படி செய்தாரோ அதன் பிரகாரமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நான் ஏற்கனவே ஒரு மாதிரியை செய்து காட்டி இருக்கிறேன், அதேபோல் நான் தேவ ஜனத்துக்கு செய்ய விரும்புகிறேன். இந்த செய்தி என் ஜனங்களின் இருதயத்தை தொட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனம் ஆயத்தமாயிருந்தால் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனில் செட்டில் ஆகிவிட்டார்கள், தங்கள் பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விட்டது. அதனால் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த நாட்களிலே இந்த வசனத்தின் நிறைவேறுதல் நடக்கிறது. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் என்ன நிறைவேறுதலை கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் பிறக்கவே இல்லை. ஒரு மனிதன் பிறக்குவதற்கு முன்பதாக, பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறேன் ஒரு காரியத்தை. ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன், அவன் என்னென்ன செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்னென்ன சொன்னார் என்பதை மூன்று காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா 46 பத்தாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை செய்யும்படி ஒருவனை ஏற்படுத்துவேன். ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவை, தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார் பதினோராம் வசனத்தில், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், தூர தேசத்தில் இருந்து என் ஆண்டவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற கூட்டம் எழும்பதா? என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன். கர்த்தர் சொல்லுகிறார் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திற்கு ரட்சிப்பும் இந்த தேசத்திற்கு ஒரு மகிமையையும் கட்டளையிடுவேன். அவன் கொண்டு வருவான், ஒரே ஒருவன் கொண்டு வருவான், அவனை என்னை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேசம் தேவனுடைய திட்டத்துக்குள் வருவதற்கு இன்றும் தேவன் தேவ ஜனத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். தாமதிக்கிற ஒவ்வொரு காலமும் சத்துரு தன்னுடைய எல்லையை விரிவடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் சீரழிகிறார்கள், கடுமையாய் சீரழிகிறார்கள். போதைக்கு அடிமையான கூட்டம், விக்கிரக வணக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற கூட்டங்கள், பாவம் விபச்சாரம் வேசித்தனத்தில் சீரழிந்து கிடக்கிற கூட்டங்களை என் கண்களால் காண்கிறேன். கடும் நோயால் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை பார்க்கிறேன். தேவனிடத்தில் முறையிடுகிறேன், இந்த சிறையிருப்பு மீளாதா? இந்த சிறையிருப்பு இருந்த ஜனங்கள் வெளியே வரமாட்டார்களா? தேவன் தேசத்தை ரட்சிக்க மாட்டீரோ? தேவன் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்ப மாட்டீரோ என்கிற ஒரு ஏக்கத்தின் குரல் இருதயத்தை பற்றி பிடிக்கிறது. கர்த்தர் கோரேசை கர்த்தர் எழுப்பினார், அவன் காரியத்தை சொன்னான். அவன் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோரேஸ் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்வான், அவன் தேவனுடைய ஆலோசனையை அவன் நிறைவேற்றுவான். ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொன்னார். மூன்று காரியம், ஒன்று எனக்கு சித்தமானவைகளை செய்வான், இரண்டாவது என் ஆலோசனையை நிறைவேற்றுவான், மூணாவது எனக்கு பிரியமானதை செய்வான். இந்த மூன்று கூட்டத்தை ஆண்டவர் இன்று காலையில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்கள் இருதயத்தில் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். எது தேவனுக்கு பிரியம்? எது தேவனுக்கு பிரியம்? எஸ்ராவின் புஸ்தகம் 4 இப்படியாக சொல்லுகிறேன், எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்பாக 2 36 அதிகாரம் 22-23 வசனங்களை வாசித்து பாருங்கள், 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய நேரம் முடிவதற்குள் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர், 21 வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும். அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இன்றும் சொல்லுகிறேன், பாழாய் கிடக்கிறது தேசம். அது தன்னுடைய நாட்களை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அந்த நான் சத்தத்தை நான் துணிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினார். அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவின் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். சிறையில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு கட்டளை வருகிறது, யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கடந்து போங்கள், தேவனுடைய வேலையை செய்ய போங்கள், உங்க தேசத்துக்கு கடந்து போங்கள். அவனுடைய தேவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினார். இன்றைக்கு அதே விளம்பரத்தை இந்த செய்தியின் ஊடாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்குள் யாருக்கு தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்ற வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று யாருடைய இருதயம் துடிக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் கர்த்தர் வார்த்தையை பதிய பண்ணுகிறாரோ அவர்கள் எழும்புங்கள், தேசத்தை திரும்பி பாருங்கள், தேசத்தினுடைய ஜனங்களுடைய அழிவை கொஞ்சம் கவனியுங்கள். கதறுகிற சிறையிருப்பின் அனுபவத்தின் சத்தங்கள் காதுகளில் மாத்திரமல்ல இருதயத்தையும் பாதிக்கிறது. தேவ ஜனமே, ஒரு காலங்களில் நாம் நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சேஃப் ஜோன்ல நாம் இருக்கிறோம். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் கண்ணீரில் இருக்கிறார். தேசம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் ஒருவனை எழுப்பி அவன் மூலமாய் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட கட்டளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தர் கூட்டத்தை எழுப்பினார். செர்பாபேல் தலைமையிலே ஆலயத்தை கட்டும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். இஸ்ராவின் தலைமையிலே ஆலயத்தை பரிசுத்தமாக்கும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். நெகேமியாவை அலங்கம் கட்டும்படி கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்தார். ஆலயம் கட்டப்பட்டது, ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டது, அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது, தேவ ஜனங்களும் ஆலயத்துக்குள் இணைக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இஸ்ராவின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரா 1:4 சொல்லுகிறது, அந்த ஜனத்தில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ, அந்த வார்த்தை எவ்விடத்தில் எந்த தேசத்தில் தங்கி இருந்தாலும் அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணி வைத்தார். 7 நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். ராஜ்யபாரம் இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிறது. தேவ ஜனமே, எழும்பி வா, தேசத்தை கொஞ்சம் பா. சீரழிந்து கிடக்கிற தேசத்தை திரும்ப எடுத்து கட்ட சிதறி இருக்கிற ஜனத்துக்கு ஒரு அழைப்பை தருகிறார். எப்படி ஒரு செருபாபேல் எழும்பினார்களோ தன் தலைமையில், இஸ்ராவின் தலைமையில் எப்படி ஒரு குழு எழும்பினதோ, நெகேமியாவின் தலைமையில் எப்படி எழும்பினார்களோ, அதுபோல சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் தன் தேசத்திற்கு திரும்பி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் துணிக்க பண்ணுவார். எப்படி அவர்கள் பல ஏற்பாட்டின் காலத்தில் தங்கள் காரியத்தை நிறைவேற்றி ஜெயமாய் முடித்தார்களோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சிறையிருப்பில் இருந்து மீட்டு தேவ தனம் ஆண்டவரே, தேசம் தேவ ஜனமும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றி மகிழ்கிற ஒரு கூட்டமாய் எழுப்பிவிட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுக்கு பிரியமானவைகளையும் தேவனுக்கு சித்தமானவைகளையும் தேவனுடைய ஆலோசனையும் நிறைவேற்றுகிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் தன் வசமாவதற்கு, தேசம் தேவனை அறிவதற்கு தேவன் இன்னும் தேவ ஜனங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம், தேவனுடைய சித்தத்தின்படி தேசத்தை திரும்பி பார்ப்போம், எழுந்து கட்டுவோம். தேசம் திரும்பவும் ரம்மியமான நாட்களுக்குள் கடந்து வர கர்த்தர் கோரேசை எழுப்பினது போல், தலைவர்களை எழுப்பினது போல் உங்களையும் எழுப்பி தன் திட்டத்தை நிறைவேற்றுவராக. திரும்பவும் சொல்லுகிறேன், மூன்று காரியம் எனக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றுகிற கூட்டம், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம், எனக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு கூட்டத்தை தமிழ் ஜனங்கள் மத்தியில் கத்த தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்லாண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் வைத்த வார்த்தைக்காய் நன்றி. சிதறி இருக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு தேவன் இருதயத்தில் இருந்து கொடுத்த ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணி இருக்கிறேன். இந்த சத்தம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், எழும்பி வர பண்ணட்டும். நீர் அதை செய்யும் திட்டமண்ண தேவன், நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நீர். சொன்னால் அதை செய்யாமல் இருப்பதில்லை. இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது, அந்த வார்த்தையை நிறைவேறுதலை காண இந்த தலைமுறையில் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று விரும்பி உங்கள் சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருளின அன்பு சகோதரனுக்கும் இதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். வல்ல கரம் கூட இருக்கட்டும். ரட்சகர் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
4: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது கர்த்தருக்குரிய அபிஷேகம் ஆன ஆசீர்வாதமா இருக்கிறபடியான கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமென்.
3: வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து ஒளியும் செய்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பமும் உயிர்ப்பியும் உடையத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். எழுப்புதல் சங்கம வானொலி 24 மணி நேரம் செயற்படுகிற எழுப்புதல், எல்லோரும் ஒன்று சேர்ந்து சேர வேண்டும். அது வரையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்க சொன்னீங்க கோரேஸ், கோரேஸ் வந்து சித்தமானதை செய்வான், என் ஆலோசனை கேட்பான், எனக்கு பிரியமான இப்படிப்பட்ட அகலாம் எங்களுக்கு தேவை. ஆண்டவருக்கு உண்மையா உத்தமாக ஊர்லேருந்து அதை எழுப்பதில் கொண்டு வர வேண்டும். ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீங்க பாச. இன்று முதல் நாளே நீங்கள் அதிகாலை 5 மணி கொழும்பி மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் நின்றுகிறீர்கள். எழுப்பி வார்த்தை மிக அழகாக தெளிவாக கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துவீர்கள். இந்த கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகளையும் சங்கபவன் நிலையத்திலே கேட்கிற பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துவீர்கள் பாச. மிக மிக எங்களுக்கு ஆசிர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நாங்கள் தொடர்பு கொள்ள கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ.
1: வேறு யாராவது பாஸ்டர் செய்தியை பற்றியா சொல்ல போறீங்களா? பாஸ்டர் செய்தியை தொட்டவர்கள் யாராவது பேச முடியுமா? ஓகே. இவர் வந்து இந்தியாவிலிருந்து இப்பொழுது மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். இது அதிகாலை 5 மணி அநேக கூட்டங்களை நடத்தினவர். இவருடைய வார்த்தையை நான் ஜெர்மனியில சகோதரி உபாச ஜீவத்துல கேட்டு அவரை கேட்டு தொடர்ந்து வந்திருக்கிறார். காரணம் இவர் இந்த வேத பாதங்களை நடத்துகிற சகோதரன் பாஸ்டர், மிகவும் அருமையான வார்த்தையில ஆழமான சத்தியங்களை கருத்துறவர். நான் பாஸ்டர் போகும் முதல் நேர் எப்ப பாஸ்டர் இந்தியாவுக்கு போறீங்க?
3: திங்கட்கிழமை.
1: இந்தியாவுக்கு போங்கள், போய் அங்கிருந்து உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சங்கம வானொலி வார்த்தையை கண்டிப்பா கொடுக்கணும். காரணம் ஒரு எழுப்புதல், எழுப்புதல் இந்த மக்கள்ல சிதறி போகிற மக்கள், இயேசுவை விட்டு விலகின மக்கள் எல்லோரும் ஒன்று கூட வேணும், எழுப்புதலை கொண்டு வரணும். உங்களைப்பட்ட ஊழியர்கள செய்தி இருந்தால் பாச அந்த எழுப்புதலை கொண்டு வரணும், எங்களால் முடியாது. அதுபடியா நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நான் அவங்களை அழைக்கிறேன். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே ஆமே.
4: அருமையான வார்த்தை என்ன உயிர்ப்பித்தது, மெய்யாவே என்ன உயிர்ப்பித்தது என்ற கத்தருடைய எங்களுக்குள்ள கத்தர் எழுப்புதலை கொடுக்க வேணும்னு தான் கத்தர் எங்களை அழைத்தார். அதன்படி நாங்கள் இந்த உலகத்துல ஒளியாக எங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிற இந்த ஆகாரங்கள், இந்த உணவை கத்தர் இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தார். பாஸ்டர், காட் பிளஸ் யூ. கத்தருங்களை மென்மேலுமாக உங்களோட ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமே. பிரைஸ்லால் ஐயா, பிரைஸ்லால். மறுபடியாக நாங்கள் பாஸ்டா சாரி ஞானப்பிரகாசம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லால் பாஸ்டர்,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: செய்தியை கொடுங்க பாஸ்டர்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
5: பிரசிதி ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலும் நித்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்வதற்காக செய்த முயற்சிக்காக தோஸ்ரம் சுவாமி அடியானை கூப்பிட்டு செய்தியை கொடுக்க சொன்ன மொத்த ஊழியராக மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவை ஆதரி ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிறேன் சுவாமி. இதுவரை ஆண்டவரே ஜெபத்தினூடாக, பாடல்களூடாக, செய்திகளின் ஊடாக செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர் ஓஸ்திரமானவரே. தேவனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதற்காக தோசரம் இன்றைக்கும் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி மது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இன்றைய நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை வந்து நாங்கள் குடும்பத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் என்கின்ற தலையங்கத்தோடு பேச ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியான ஒரு அடியானை பலப்படுத்துவாராக. நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று லேவியராகவும் 11:45 வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். லேவியராகம் 11:45 1 பேதுரு 1:16 தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் தேவை. வேலை செய்யும் ஒரு தளத்துல ஒரு பரிசுத்தம் தேவை. நடைமுறை பாவனைகளின் அத்தனையிலையும் பரிசுத்தம் தேவை. மட்டுமல்ல, குடும்பத்திலே, குடும்ப உறவிலே, பிள்ளைகள் வளர்ப்பிலே பரிசுத்தம் தேவை. மாதாமியவால் குடும்பம்தான் முதன் குடும்பம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களோடு உறவாடும்படியாக பகலிலே குளிர்ச்சியான ஒரு வேளையிலே இறங்கி வந்தார் என்றும், தன் திருஷ்டித்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் ஆதாம் இடத்திலே கொடுத்து ஆதாம் என்ன பெயர் வைப்பாரோ என்று காண அவர் ஆவலாக இருந்தார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கின்றார். பல குடும்பங்கள் சேர்ந்ததான் ஒரு சமுதாயமாகும். இஸ்ரவேல் மக்களின் குடும்பங்களை அவர் நேசித்து ஜாதியாக்கினார், தியானமாக்கினார், மட்டுமல்ல தேசமாக்கினார். பாஸ்கா ஆட்டுக்குடியின் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் நிலைகளிலே பூச செய்து அந்த குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டார். குடும்பம் என்று சொல்வது தனது கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்த ஒரு குடும்பம். திருமணத்திற்கு பின்பு கணவன் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான். அது ஒரு தனி அரசாங்கம். பூமிக்குரிய குடும்பமும் உண்டு, பரலோகத்துக்குரிய குடும்பங்களும் உண்டு, சபையாகிய குடும்பங்களும் உண்டு, சமுதாயமாகிய குடும்பமும் உண்டு. ஒரு மனிதன் தன்னை தன் குடும்பத்தின் அதிகமாக வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தும் ஜெப ஜீவியத்தை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் மனைவி பிள்ளைகளிடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும். ஒருமுறை ஒரு குழந்தை ஜெயிப்பித்ததுதான் எப்படின்னு கேட்டா, ஆண்டவரே என்னை என் தகப்பனை போல மாற்றும் என்று ஜெபம் கேட்டதுதான். நானும் அவ்வணமாக ஜெபிக்க ஆசையாக இருக்கிறதாக சொன்னதாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த தகப்பனுடைய உடது அவருடைய குறைகள் குற்றங்கள் வீண் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவருடைய உள்ளத்திலே அவருக்கு பழிச்சிட்டது. அந்த குழந்தை தூங்கின பின்பு அதன் இடத்திலே தகப்பனார் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் குழந்தை அப்பாவை போல என்னை மாற்றுங்கள் ஜெபிக்கின்றது, ஆனால் நானோ என் இரகசிய பாவங்களை அறிந்திருக்கிறேன், எனக்குள் பாவம் இல்லாத வாழ்க்கையை தாரும் என்றும் என் குழந்தையே போல என்னை மாற்றும் என்றும் தம்பி அழுதாராம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய அன்பும் பரிசுத்தமும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், சபையானது அவருடைய சரீரமாக இருக்கிறது, நாம் எல்லோருடைய அவயவங்களாக இருக்கின்றோம். வேண்டும் கிறிஸ்து ராஜ்ய செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக இருக்கின்றோம். செடியிலே சாரம் சத்து சுவை எல்லாம் கொடிக்குள் இடைவிடாதபடி இறங்கிக் கொண்டு இருப்பது போல கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுவாபங்கள் அன்பு மேல் இடைவிடாதபடி இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய பரிசுத்தின் பங்காளிகள், பரிசுத்திற்கு உடன் சுதந்திரர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்தமாக ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 128 குடும்பம் என்பது மனிதன் ஏற்படுத்தி கொண்டது அல்ல, அல்ல அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது ஆகும். ஆகவே மனிதனுடைய சுயசித்தமோ இச்சைகளோ விருப்பமோ பெருப்புகளோ ஆளுகை செய்யாதபடி கர்த்தரை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்படி ஏற்ற துணையை உண்டாக்கி குடும்பமாக்கினார். மன மகிழ அவர்களால் சிறுத்தார். நீங்கள் அழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமும் 1 அதிகாரத்திலே 25-28 வசனங்களிலே வாசிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் காணப்படுத்துகிறார். இயேசு முதலாம் அற்புதத்தை ஒரு குடும்பம் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய குறைவை நீக்கினார். தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார். வேதம் முடிவேறும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து பேசுகிறது. அங்கே கிறிஸ்து தாமே மனவாளனாக இருப்பார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே 7-8-9 வசனங்களிலே வாசிக்கின்றோம். இன்றைய வாலிப சமுதாயம் சினிமாக்களினாலும் கரைப்பட்டு போய் இருக்கின்றது. துணையை தேட வேண்டும் என்கின்ற காரியத்தை எண்ணாதபடி சுய இச்சையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காகவே திருமணத்தை தேடுகிறார்கள். எங்கேயாவது ஓடி போய் விடுதிகளிலே தங்கி ரெஜிஸ்டர் செய்து கொள்கிறார்கள். திருமணத்தை தரகர்கள் ஏற்படுத்த வேண்டாம், எவ்வளவு பணம் எவ்வளவு நகை என்று பேரம் பேசி ஆரம்பிக்க வேண்டாம். மாமனார் இடத்துல என்ற எவ்வளவு கறக்கலாம் என்பதை குறித்தோ யோசிக்காதீர்கள். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தருக்கு சித்தமான நபரை எனக்கு வாழ்க்கையிலே துணையாக வர வேண்டும் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சிறந்ததை ஏற்ற துணையாக தந்தருடுவார். உங்கள் வாழ்க்கையிலே துணையை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த ஏற்ற துணை, பிறந்ததையே எனக்கு தந்திருக்கிறார் என்று கர்த்தரை தோசரித்து தேவ சமூகத்திலே உறுதிமொழியோடு பரிசுத்த உடன்படிக்கையோடு கர்த்தருடைய ஆலோசனையோடு திருமணத்தை நடத்த செல் சீக்கிரமாக அருகாது என்று பிரசங்கி சொல்கிறார். கணவனும் மனைவியும் ஆண்டவரும் இணைந்திருக்கின்ற ஒரு குடும்பம் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு பயந்த கணவன், கர்த்தருக்கு பயந்த மனைவி, அப்படிப்பட்ட குடும்பம் பரிசுத்தமாகவும் மேன்மையாகவும் விளங்கும். வேதம் சொல்லுகிறது அந்நிய நுகத்திலே அவிசாட்சிகளுடைய காரியங்களிலே பிடிக்கப்படாமல் இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்பது ஆறாவது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அன்பின் பரிசுத்தம், அன்பின் பரிசுத்தம், நமக்கு முன்பாக நம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலகம் போற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியர் 1:4 வாசிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை அன்பினால் கட்டப்பட ஒரு வாழ்க்கை, அன்பு அரசாளுகின்ற ஒரு வாழ்க்கை, அன்பின் செட்டைகள் அரை வணைக்கின்ற ஒரு வாழ்க்கை. புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று பேசியர் 5:25 வாசிக்கின்றோம். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மேன்மையான அன்பு, கலக்கம் இல்லாத அன்பு, தியாகமான அன்பு. புன்னகையை கொடுத்து பாருங்கள், புன்னகையை பெறுவீர்கள். தயவை காண்பித்து பாருங்கள், தயவை பெறுவீர்கள். இரக்கத்தை காண்பித்து பாருங்கள், இரக்கம் பெறுவீர்கள். அன்பை விதையுங்கள், பெருத்த அன்பை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஏற்பட்டு வர முக்கியமான காரணம் கணவன் மனைவியும் கூடி வாழ்வதாகும். உபவாசத்திற்கும் ஜபத்திற்குமே அன்றி மற்ற காரியங்களை பிரிந்து வாழ வேண்டாம். பிரிந்து வாழ்வன் மூலம் சாத்தான் தவறான ஆசைகளை விதைத்து விடுகின்றான். பாதத்தில் விழும்படியான வழியை அவன் செய்து விடுகிறான். வேதம் சொல்கிறது விசுவாசம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தப்படாமல் இருப்பதாக. பேச்சுக்கள்ளனாகவும் விபச்சாரக்காரனாகவும் தேவன் நியாயம் அவனை தீர்ப்பார் என்று எபிரேயர் 13:4 உணர்விலே இன்பத்தை அனுபவிக்க புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏக உரிமை உண்டு, ஆனாலும் அது அன்போடும் பரிசுத்தோடும் நிறைவேற்றப்பட வேண்டும். திருவாளரும் அவர்களுடைய திருப்தியை சந்தோஷத்தை என்ன வேண்டியது மிக அவசியமாகவே இருக்கிறது. அதனுடைய முக்கியமான காரியம் ஒருவருக்கொருவர் ஜெபித்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கணவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு மனைவியுடையது, மனைவிக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உள்ளது. ஒரு கணவன் ஒரு முறை என்னிடம் சொல்றாரு, பாவ சோதனைகள் எனக்கு ஏராளமாக வந்து ஒரு முறையும் பாவத்தில் விழுந்து விடும்படியாக கர்த்தர் என்னை அனுமதிக்க இல்லை, விடவே இல்லை என்று மனைவியின் ஜபம் என்னை தாங்கினது என்பதை திட்டமும் தெளிவுமாக உணர்ந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு முறை கூட என் மனைவிக்கு துரோகம் செய்ய இல்லை என்றார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பை முறிக்கும்படியாக சில வாஞ்சவுள்ள அன்பு, மாயம் உள்ள அன்பு, இச்சைகளை தூண்டிவிடும் அன்பு வளரக்கூடும். இவைகளை குறித்து நாம்

அவன் இகின்ற அக்னி அஸ்திரங்களை அவித்து போடலாம். ஆகவே குடும்ப ஐக்கியத்தையும் ஒருமனப்பாட்டையும் ஒருமையையும் மேன்மையாக எண்ணுங்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே கசப்பு வைராக்கியம் மன்னியாத சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே உங்களுடைய கோபம் தனிய கடவுது. சண்டை சச்சரவு குடும்பத்தில் வருவது இயற்கை தான். வீட்டுக்கு விடுவாசற்படி என்பார்கள். ஆனால் சண்டை நீடித்திருக்க இடம் கூடாதீர்கள். அடுத்த நிமிடமே ஒருவருக்கொருவர் சகஜமாக பேசி மன்னித்து ஒப்புரவாகி விடுங்கள். அப்பதெல்லாம் என பவுல் சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவனும் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஒன்று யோவான் 2:15 வசனத்தில் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாட்டை செய்ய விடும் என்றும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவர்கள் சொற்ப மதியினம் அப்படியே செய்துவிடும் என்பதை பிரசங்கியின் புத்தகம் 10:1 வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, குணசாலியான ஸ்ரீ, குணசாலியான ஒரு ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்கள் பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 31:10 அழகான ஸ்ரீயை அல்லது படித்தவளை, பணம் சம்பாதிக்கிறவளை, செல்வமும் செல்வாக்கும் கொண்டு வருகிறவளை கண்டுபிடிப்பவன் யார் என்று எழுதப்பட இல்லை. பொன் வெள்ளி அலங்காரத்தை விடவும் காந்த குண அலங்காரமே சிறந்தது என்று பேதர் எழுதுகின்றார். திருமணமாகவும் ஒரு ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டிய அதிகாரம் நீதிமொழிகளும் 31 அங்கே குலசானியான ஒரு ஸ்ரீயை பற்றி மிகவும் அழகான வர்ணனைகள் எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்ணே குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பாள். சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவார் என்று நீதிமொழிகள் 31:9 வாசிக்கின்றோம். மனைவியை கண்டவன் நன்மைகளை கண்டடைகின்றான், கர்த்தரால் தயவை பெற்றுக் கொள்கின்றான் என்றும் நீதிமொழிகள் 18:22 வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்திக்குள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஒரு ஈவு என்று நீதிமொழிகள் 19:14 வாசிக்கின்றோம். வாசிக்கின்றோம் குணசாலியான ஒரு ஸ்ரீயை அடுத்த சுவாபம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும், இதோ பிள்ளைகள் கருத்தரால வருகின்ற சுதந்திரம், கர்ப்பத்தின் கறி அவராலே கிடைக்கின்ற பலன் என்று சங்கீதம் 127:4 சொல்கிறபடி, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதிய புத்தகத்திலே 128:3 வாசிக்கின்றோம். அன்னால் எவ்வளவு குணசாலியான ஒரு தாய், ஜெபத்தின் மூலமாக சாமி வேலை பெற்றது மட்டுமல்ல, சாமி வேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட காரணமாக இருந்தாள் என்று 1 சாமுவேல் 2:9 வாசிக்கின்றோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று 3:1-4 வாசிக்கின்றோம். குணசாலியான ஸ்ரீயினுடைய அடுத்த சுவாவம் உபசரிக்கும் கடமைகள். சில பெண்கள் தங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வந்தால் விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள். ஆனால் கணவனுடைய சொந்தக்காரர்கள் வந்தால் முறுமுறுத்து கொண்டே ஏனோ தானோ என்று உபசரிப்பார்கள். வேதம் சொல்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமலே தேவ தூதரை உபசரிப்பது உண்டு என்று எபிரேயர் 13:2 வாசிக்கின்றோம். குணசாலியான ஒரு ஸ்ரீ வரவேற்க பெற்றவள். ஆனால் சீர்கட்டு போகின்ற ஸ்ரீ தன்னுடைய அந்தஸ்து என்றும் ஆடம்பரம் என்றும் வீண் செலவு செய்து கணவனை கடனாளியாக கூட ஆக்கி விடுவாள். இதனால அநேக கணவன்மார்கள் குறுக்கு வழியிலே சம்பாதிக்கவும் லஞ்சங்கள் வாங்கவும் போக

0: முடிவிலே கம்பியை எண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். சில பெண்கள் தங்களுடைய மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த வீட்டை பாருங்க, அந்த வீட்டுல கணவர் எப்படி இருக்கிறார், அந்த வீட்டுல பாருங்க என்ன சாமான்கள் வந்து சேர்க்கின்றது, டெலிவிஷன் என்ன குளிர் சாதன பெட்டிகள் எல்லாம் இருக்கிறத நம்ப விட்ட ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு சம்பாதிக்க தெரிய இல்லையே என்று கணவனுக்கு எலும்பு உறுதியாக இருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது அன்பானவர்களே. 1 Timothy 6:16 ரெபேக்காளுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவள் கற்பம் தெரிந்த உடனே கர்த்தர் இடத்துல விசாரிக்கும்படியாக போனால், ஆதியாகமம் 25:22 ஒவ்வொரு காரியத்தையும் விசாரியுங்கள், அவருடைய பாதத்தில காத்திருங்கள், ஜெபியுங்கள். குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கும் பொழுது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். The family that you pray together, stay together. என்று பழமொழி. எங்களுடைய குடும்பம் பரிசுத்த குடும்பமாக முன்மாதிரியாக விளங்குவதாக, பரிசுத்தமாக பயத்தோடு வாழ்கின்ற குடும்பங்களின் ஆயுசை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:20 வேதத்தின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆயுளை வர்த்திக்க பண்ணுகிறார். நீங்கள் எனக்கு சொந்தமாக சிறந்த ஒரு சம்பத்தாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கட்டும், இணைந்து நடவுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று கேட்டான். ஏற்ற துணையை உண்டாக்குவேன், அதாவது ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார் என்று ஆதியாகமம் 2:18 வாசிக்கின்றோம். நாம் அன்பானவர்களே, இன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான அருமையான காரியங்களை நேசிக்கின்ற துணையை கொடுத்து உங்கள் வாழ்வை கட்டுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். சங்கீதக்காரன் புத்தகம் 37:5 வண்ணமாக வாசிக்கிறோம். ஒரு சிறிய ஜபத்தோடு செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே சாமி, உம்மை பற்றி கொண்டால் உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்று இன்றைக்கு அறிந்து கொண்டோம் சுவாமி. இன்றைய முதல் உண்மையே சார்ந்து கொள்ளுகின்றோம். உமக்குரிய நன்றிகளை இப்பொழுது எல்லோரும் ஒருமனப்பட்டு உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று சொல்வதோடு தங்கம்மா வானொலியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகளின் மூலம் புறஜாதி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும், குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வார்த்தை அவர்களுடைய சுவாபத்தை மாற்ற வேண்டும் என்றும் மடத்திலே கெஞ்சி நிற்கிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் தேவ செய்து கொடுத்தவர் பாச ஞானப்பிராசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியிலே ருத் ஜேசியில் வாசகி
2: கலந்திருக்கிறார்கள்.
1: பிரைஸ்வால் சிஸ்டர் ஜேசியில் கலக்க முடியுமா? பிரைஸ்வால் சிஸ்டர் ருத் ஜேசியில் பிரைஸ்வால் சிஸ்டர் மலவாசி பிரைஸ்வால் கலந்து கொண்டிருங்கள், செய்தியை கேளுங்கள். அடுத்து கடைசி செய்தி, அந்த செய்தி முடியும் பின் எங்களோட கதைக்கலாம். நாளைய தினத்திலே சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை காலம்பரை 5 மணிக்கு உங்களுக்கு நேரம், சனிக்கிழமை இரவு பின்னேரம் 5 மணிக்கு துதி ஆராதனை உவாச நிகழ்ச்சி நடத்துகிறோம். கேட்டு பாருங்கள். இதே நேரத்திலே தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம், அதாவது நாளைய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒரு நிமிஷம் ஞாயிற்றுல சனிக்கிழமை டொரண்டோ நேரப்படி 8:00 சொன்னால் ஸ்ரீலங்காவிலே வந்து உங்களுக்கு சனிக்கிழமை மாலை 5:00, அதாவது வந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8:00, பிசி நேரப்படி 5:00, கொழும்பு ஸ்ரீலங்கா இந்தியா சனிக்கிழமை மாலை 5:00 ஆரம்பமாகின்றது. அது ஆரம்ப துதி பாடல்கள் ஜபங்கள் துதியல் செய்திகள் வரும், கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சிஸ்டமருக்கு நேரம் இருந்தால் நாளை கடந்து கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்தது கடந்து செய்து முடிய நாங்கள் மீண்டும் உங்களோடு அழைக்கிறேன். லைன்ல நின்று கொள்ளுங்கள், கத்தவங்க ஆசிர்வதிப்பாராக.
2: நன்றி, அருமையான வார்த்தை மூலமா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி பாஸ்டர், அதி காலை நேரம் எழுந்து வந்து எங்களை ஆசீர்வதித்தார். அவர் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியாக பாஸ்டர் அன்டன் ராசன் நாயமார்களை வரவேற்போமாக.
1: வரவில்லை, கொஞ்சம் பாருங்க. சிஸ்டர் ரிடீமி 10 வந்து உங்களோட பேசலாமா? ரிடீமி 10 உங்களோட பேசலாமா? இன்றைய நாள் முதல் முதல் 3 புதிய அங்கத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ருத் ஜேசீலன், மலர்வாசுகி, ரிடீமி 10 3 பேரும் கலந்து கொண்டிருக்க சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகள் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகள் கேட்கின்ற 2000 பேர் கேட்டுக்கொண்டு அவர் சார்பில் உங்களை வருக வரேன் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து கேளுங்கள், உங்கள் தாளத்தை கொடுக்கலாம், நீங்கள் பாடலாம், செய்து கொடுக்கலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், அப்படியான தாளத்தை கூட நீங்கள் எங்களிடம் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்கின்றதோ அந்த தாளந்து இந்த சங்கம வானொலியில் கொடுக்கலாம். நீங்கள் என்ன தாளந்த கொடுங்கள், கத்தரவங்களை அவசரிப்பாராக. சங்கம வானொலி நடத்துகின்ற நிகழ்ச்சி இலங்கை இந்தியாவிலிருந்து அனைவரும் கலந்து கொள்கிறார்கள், ஜெர்மனியில் இருந்து அனைவரும் கலந்து கொண்டார்கள். எனவே தயவு செய்து லைன்ல நின்று கொள்ளுங்கோ. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த ஊழியக்காரர் தான் கடைசி, அடுத்த ஊழிய கடைசி தான் கடைசி ஊழி, அதோட முடிவு ஜெபத்தை எடுப்போம். அதுக்கு பின் நான் உங்களோட கதைக்கலாம். கத்தவங்களை ஆசிரியப்பாராக. நாளே நாளே உவாச ஜெபம், அதாவது கேளுங்கள், அது துதிகள் ஆராதனை எல்லாம் இருக்கின்றன. ஸ்ரீலங்கா நேரப்படி சனிக்கிழமை மாலை 5:00 பாஸ்டர் பாஸ்டரை காணல பாஸ்டருக்கா கால் பண்ணுங்க. நேரம் 5:51 பாஸ்டர் அவர் வரும் வருவார். அமைதியாக நின்று கொள்ளுங்கள், அவர் வரும் பிறகு நாங்கள் பாடலை கேட்போம். அவருக்கு ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்கள். அப்படியே ஒரு பாடல் ஒன்று கேட்போம். ஆமேன், ஆமேன்.
3: Recording stopped.
1: பாடலை கேட்கும் பொழுது பாஸ்டர் வந்து விடுவார். ஒரு பாடலை கேட்போம், பார்ப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். பொருங்கள், அது ரெக்கார்ட். ஓகே, ஒரு நிமிஷம் இந்த ஒரு பாடலை கேட்போமா? சங்கீதம்

0: 있어.
1: கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எங்களுக்கு அனுப்புகிற செய்திகள் மூலமாக நான் கர்த்தரை காத்து

0: Și să doni pasra leica.
1: Amen. Praise the Lord. Praise the Lord. Pastor, yavaru manbodu pastor mana pastor Anton Rasan ay marvelai marvelai po maka. Praise the Lord, pastor.
2: Praise the Lord, Dolly sister. Praise the Lord, nairvelai.
1: Amen. Varungal kathar kudutha seidhiyai pagirndhu kodukkumbadiyaga kathar ungalai aashirvadippaga aavalodu kaathu nirkkom pastor. Varungal kathare vaarthai pagirndhu kollungal nandri. Amen.
2: நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவற்றை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், உமக்கு மட்டுமே தோத்திரத்துக்கு பாத்திரர். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து உமக்கு ஆராதனை செய்ய, துதிக்க, உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை மக்கள் கண்டு மக்கள் எல்லோரும் இயேசுவிடத்துல ஓடி வர கிருபை செய்வீராக. உம்முடைய கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி மக்களை இழுத்து கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து வந்ததுக்கு காரணம் அவர்கள் தன்னை ஆராதனை செய்யும்படியாக. அந்த மெய்யான தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை அவர்கள் 400 வருடங்களாக அடிமைகளாக இருந்தார்கள். அந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக தேவன் ஆராதனையில பிரியமுள்ளவராக இருந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராமம் 3:12 அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அவர்கள் தேவன் அந்த அடிமை ஜனத்திலே இந்த விடுதலை பெற்று ஆராதனையில பிரியம் உள்ளவராக அவர்களை அழைத்து தாராதனை பிரியம் உள்ளவராக இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராமம் 4:23 எனக்கு ஆராதனை செய்யப்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவன் விட மாட்டேன் என்பானாக, நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த மதத்தில இருந்த அந்த அடிமைத்தனமான மதத்தில இருந்த சில வழிபாடுள்ள அந்த பார்ப்போரும் அவனுடைய சேனைகளும் பாருங்கள் தடுத்தார்கள். பாருங்கள், இப்படியாக அவர்களுடைய சேஷ்ட புத்திரர்கள் எல்லாரும் பலியாகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராமம் 7:16 அவரை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கு நீர் கேளாமற் போனீர். இப்படியாக பல வாதைகளை கொடுத்து தேவன் அந்த ஜனங்களை பிரித்தெடுத்து செங்கடலை பிளந்து இப்படியாக தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்களை வழிநடத்தி சென்றதையும் இறுதியாக அவர்கள் கானான் தேசத்தில பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில போய் சேர்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், ஆராதனையில் பிரியமுள்ள தேவனாக எங்களுடைய தேவன் இருக்கிறார், துதியில பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோசுவா யோர்தானை பின்னட வைத்து எரிகோ கோட்டைக்கு போகும் பொழுது தேவன் ஆர்ப்பரிக்கும்படியாக அவர்கள் துதித்து கொண்டு போகிறார்கள். 6 நாள் துதித்து 7வது நாளில அந்த எரிகோ கோட்டை விழுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சொல்லின்படி யோசுவா செய்தத நிமித்தம் அந்த எரிகோ கோட்டையை தேவன் விழுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் பரலோகத்தில எங்களுடைய தேவன் பாருங்க, நாங்கள் ஏசாயா 6:3 பார்க்கும் பொழுது கேறு மீன்களும் சேரா மீன்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் இப்படியாக பரலோகத்தில 24 மணி நேரமும் அந்த கேறு மீன்களும் சேரா மீன்களும் தேவனை பரிசுத்தார் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்களும் இந்த பூமியிலே இருந்து துதிக்கும் பொழுது தேவன் இறங்கி எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவரை பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார், நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தமாக அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்கள் மேல இறங்கி வந்து எங்களுக்கு அந்த 9 விதமான பரிசுத்த ஆவியின் கனிகளையும் வரங்களையும் தந்து எங்களை மகிழ்விக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 17:12 இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு கிராமத்தை பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள், தேவன் அற்புதம் செய்யும் பொழுது நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல கற்று தெரிய வேண்டும். வாருங்கள், அந்த 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஒருவன் மட்டும் திரும்ப வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி இப்படியாக தேவனை அந்த ஒருவன் வந்து நன்றி சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் பொழுது தேவன் அற்புதம் செய்யும் பொழுது நாங்கள் அவருக்கு எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய தேவன் அறிந்தவராக இருக்கிறார். நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். பாருங்கள், இப்படித்தான் ஜபிக்கும் பொழுது நாங்கள் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், நடைபெறுவதற்கு ஒருவருக்கு சுகத்துக்காக ஜபிக்கிறீர்கள், தோத்திரத்தோட ஜபிக்க வேண்டும். இந்த ஜபத்துக்கு அவர் பதில் தந்து விட்டார் என்ற நன்றியோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அந்நாள் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. தேவன் அந்த ஒரு பிள்ளையை அந்நாள் தேவனுக்கு

0: Recording in progress.
1: ஆமேன் ஆமேன். அருமையான பாடல்களோடு இதுவரை நேரமாக இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இதுவரை நேரம் வழி நடத்தியவர். தொடர்ந்தும் வார்த்தைகள், வேத பாடங்கள், ஜபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12:06. எங்களோடு தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் ஜெர்மன் தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வேத படிப்புகளோடு, விளக்கங்களோடு, வழிபாடுகளோடு எங்களை வழிநடத்த இணைந்திருக்கிறார்கள். முதலில் அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: அளவுக்கதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து இந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நாங்களை வழிநடத்தி அருளும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களை கடந்து செல்வோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் அதாவது நாங்கள் அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது. பேதுருடைய பிரசங்கத்திலே பேதுரு பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அங்கே பரிசுத்தாவியோட வல்லமை புரஜாதிகள் மத்தியிலே இந்த நாட்களிலே பொழிந்ததை குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த வார்த்தையை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் 5வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்லுகிறோம். இந்த நாட்களை 5வது பகுதியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அதை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. அப்போ சில 4:32 இந்த நாட்களை மறுபடியுமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. 5வது பகுதியிலே பாருங்கள், எப்படி என்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்கள் ஒன்றிலும் இந்த நாட்களை தன்னுடையது என்று சொல்லிக் கொள்ளவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்க வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அங்கே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படியாக இருந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவர்கள் அங்கே ஒரே கூட்டமாய், அதாவது ஒரே இருதயம் ஒரே மனவுமாக, அதாவது ஒன் அக்கோட் ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்ற ரீதியிலே இந்த நாட்களே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் அடுத்த வசனத்திலே பாருங்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாருமேலும் பூரண அங்கு கிருபை உண்டாயிட்டு. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தோ அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தோ மிகுந்த பலமாய் இந்த நாட்களில் யார் இன்றைக்கு சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே இன்றைக்கு எள்ளளவும் குறைவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 5 வீதமானவர்கள் தான் ஒரு பார்க்கிற வேளையில் 5-10 வீதமானவர்கள் தான் உண்மையாக அந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்துக்காக சில காரியங்களை இந்த நாட்களில் செய்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேக ஊழியங்கள் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னால் தங்களுடைய பேருக்காகவும் தங்களுடைய வருமானத்துக்காகவும் காரியங்களுக்காகவும் இந்த நாட்களில் ஊழியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கும். ஆனா இங்கே பாருங்கள், அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பாருங்கள் அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் சொல்லி 32வது வசனத்திலே சொல்லுகிற வேளையிலேயே அங்கே என்ன இருக்கிறதாம் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அங்கே பலமாக இந்த நாட்களில் சாட்சி கொடுத்தார்களாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களிலே பலமாக சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அங்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் மேல் அங்கே பூரண கிருபை இந்த நாட்களிலே அங்கே உண்டாயிட்டு தான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இப்ப அந்த கிருபை உண்டாவதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விட்டு விற்கப்பட்டவைகளை கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவன் தேவைக்கு தக்கதாய் அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே ஒருவனுக்கும் ஒன்றுக்கும் அங்கே குறைவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கே போகிறதுன்னு சொன்னால், சீப்ருதுவை சேர்ந்த லேவியனும் அப்போஸ்தலனும் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் உள்ளவனாகிய, அதாவது யோசே என்பவன் தனக்குண்டான இல்லத்திலே விட்டு அது கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தல பாதத்திலே வைத்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இவன் எப்படிப்பட்டவன, சீப்ருதீவு. அப்ப இவங்க இருக்கிற இடம் வந்து அவங்க எல்லாரும் எருசலேமில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீப்ருது தீபன்னு சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, சைப்ரஸ் ஐலண்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், துருக்கி தேசத்துக்கு கீழே இந்த நாட்களே இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற அந்த தேசத்தை சேர்ந்த ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற பர்னபா என்று சொல்லப்படுகிறவர் அங்கே வந்து அதனுடைய எல்லா ஆசுகளையும் விட்டு இந்த நாட்களே அப்போஸ்தலருடைய காரியத்திலே காலையை கொண்டு வந்து வைத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அந்த இடத்திலே ஊழியத்துக்காக தேவன் அந்த இடத்துல சந்திக்கிறாரும் என கத்துடைய பிள்ளைகள், இதான் அந்த ஊழியத்தினுடைய காரியம். இப்ப அந்த இடத்துல பாருங்கள், இந்த பர்னபாவுக்கு ஜனங்கள் சொல்லவில்லை, இங்க வாப்பா நீ அதை கொடு, இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு சபையில வந்தா கேட்பாங்க, எவாயால கேட்பாங்க, அந்த பில்டிங் கட்டணும், இந்த பில்டிங் கட்டணும், பில்டிங் பண்டை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா இவங்க அந்த இடத்துல ஒன்றுமே கேட்கவில்லை. ஆனால் இந்த பர்னபாவுக்கு ஒரு ஆவியானவருடைய உந்தலினால் நிமித்தம் அங்கே பர்னபா என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், தனக்குண்டாயிருந்த நிலத்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே இந்த நாட்களை வைத்தார். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள் என்ன சம்பவம் நடக்கிறது. அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு தேவையான போதியம் மிக மிஞ்சின் அளவுக்கு இந்த நாட்களை பணம் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அதாவது ஊழியத்திலே வந்து வாயால இந்த நாட்கள் ஒரு காரியமும் கேட்கக்கூடாது. கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நம்மை கொண்டு செய்ய வேண்டுமா இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை தாங்குவார் என்பதைத்தான் நாங்கள் முதலாவது அருமை பிள்ளைகளை நாங்கள் சொல்லுகிற காரியம், ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன், ஆண்டவரே என்னுடைய இந்த காரியங்களை நீங்க சந்திங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு செயல்படுங்கோ, அதுக்கு பிற நடக்கிற காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் அற்புதமா நடத்துவாரே. என்னுடைய வாழ்க்கையில கத்திருந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், சொல்லி முடியாத அற்புதங்கள், அதாவது எண்ணி முடியாத அதிசயங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கத்துடைய பிள்ளைகள், அப்படியாக இந்த தேவன் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால், இந்த நாட்கள்ல என்னை கொண்டு அதாவது உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால், முதலாவது நமக்குள்ளே ஒரு சக்ரிஃபைட், அதாவது எங்களுடைய அர்ப்பணிப்பு இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதாவது அந்த ஓல்டர்ல எப்படியாக ஆபிரகாம் தன் குமாரனை அந்த இடத்திலே அர்ப்பணித்தாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதையும் எதிர்பார்க்கவில்லை, க்ளோரி டு காட், எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள், தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் இந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார் என்றதற்காக பாருங்கள், இந்த நாட்களே ஒரு கதையும் இல்லை. இந்த நாட்களே ஆண்டவரே நீர் என்ன தருவீர், ஆண்டவரே ஆண்டவரே ஈசா கில்லியண்டா நான் நின்று ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேறும், அதை குறிச்சு கேட்கல அப்புறம் அதை குறிச்சு கேட்கவும் இல்லை, ஆண்டவரிடத்துல ஒன்றுமே இல்லை. சொன்னார் ஆண்டவர், சரி சேனத்தை கட்டு, மூன்று நாள் பயணம் இந்த நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்று நாள் பயணம் என்று சொல்லி அதுல வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், திருத்துவ தேவனுடைய மகிமை அந்த இடத்துல புறப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு, திருத்துவம் அந்த இடத்துல விளங்குகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அழைத்த தேவன் ஆபிரகாமை அங்கே கொண்டு போய் கடைசி நிமிஷத்து மட்டும் இந்த நாட்களே ஆபிரகாமுக்கு தெரியாது என்ன நடக்க போறதுன்னு சொல்லி, ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியும், கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மகன் கேட்கிறார், ஈசா கேட்கிறார், பலியங்கேப்பான், கத்தர் யெகோவா ஜாயிர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உண்மையிலே பார்த்து கொண்டவர் தான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் அந்த சம்பவத்திலே பாருங்கள், அந்த கடைசி நிமிஷத்திலே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நிறுத்து, உன் புள்ளியாண்டன் மேல் கைகளை போடாதே என்று சொல்லி இந்த நாட்கள் ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்னு சொல்லி பார்க்கணும். இதான் ஐயா உண்மையான ஊழியம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை இந்த நாட்களை நாங்கள் தொடங்குவோம், அதை கட்ட வேண்டும், இதை கட்ட வேண்டும்னு சொல்லி, ஆனால் இந்த நாட்களே அங்கே தொடங்கிவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறது, சபையில விசுவாசிகள்கிட்ட இந்த நாட்களை கேட்கிற விசுவாசிகள் இந்த நாட்களே அது அந்த காரியத்தை கட்ட வேண்டும், பணத்தை போடுங்கன்னு சொல்லி. ஒரு முறை எங்களுடைய அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சபையிலே ஒரு காரியம் நடந்தது. அந்த சபையில சொன்னார்கள் இந்த நாட்களை பாருங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் சபையை அதாவது ஆலயத்தை கட்ட போறோம், ஆலயத்தை வாங்க போறோம், அதற்கு இவ்வளவு பணம் ப்ரொஜெக்ட் இவ்வளவு பணம் முடிந்திருக்கிறது, அதனாலே இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லாரும் பணத்தை போடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய காசுகளை போடுங்கள்னு சொல்லி. அவை அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், டைடிங் ஓபரிங் புரிம்பா இருக்கிறது, எக்ஸ்ட்ராவா என்வலப்ஸை கொடுத்து நாங்களே அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ ஒரு சிலர்கள் தங்களால் இயன்றதை காரியங்களை இந்த நாட்களில் செய்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். காரியங்கள் இந்த நாட்களில் சில பேர் இமோஷனில் செய்கிறது காரியம் என்ன அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இதே விதமான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பாருங்கள், அவர்கள் அந்த வேண்டின நிலம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது ஒரு ஒரு புறம்போக்கான நிலம், அதாவது ஒரு தியேட்டர் ஒரு பகுதியில் இந்த நாட்களில், அதாவது ஓப்பனிங் தியேட்டர்னு சொல்றது, வாகனத்தில் கார்ல போயிருந்து படங்களை பார்க்கிற தியேட்டர் அந்த பின்பகுதியில் இருந்தது. அதுக்கு முன்பாக இருந்த ஒரு துண்டு காணியைத்தான் இந்த நாட்களை பார்த்தார்கள். ஒரு முறை இந்த நாட்களை பாருங்க, அந்த காணிக்குள்ள போய் நின்று எல்லாரும் கொடிகளை பிடித்து அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஆர்ப்பரித்து கத்தர் இந்த காணியை தந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை தந்தார். எல்லாம் முடிந்து கடைசியாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு தெரியாத அந்த காணியை ஒரு அரசாங்கத்துக்கு சேர்மதியான காணி என்று சொல்லி இந்த நாட்களை தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியாக அவர்கள் ஏமாற்றி அந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை செய்து விட்டார்கள். கடைசியாக அந்த நாட்களிலே அந்த காரியத்தை குறித்து ஆர்வம் அறிவித்து அந்த இடத்திலே பாருங்கள் அந்த அவர்கள் அந்த நாட்களை ஃபைன் கட்டும்படியாக வந்த இடத்திலே மறுபடியும் இந்த நாட்களை ஜனங்களிடத்தை கேட்டார்கள், உங்களுடைய போடுகிற அந்த தசமபாகங்களை இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், டபுளாய் போடுங்கள் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்போ டபுளாய் போடுங்கன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாம் என்ன காரியம், மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் இந்த நாட்களே வெளியரங்கம் ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அநியாயமா இந்த பணத்தை கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் யூரோக்கு மேல இந்த நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் அந்த அப்படிப்பட்ட பணத்தை இந்த நாட்களை பாருங்கள் வீணாக அந்த ஜனங்களிடத்திலே அங்கு அநியாயம் வேண்டி அநியாயமா கொண்டு போய் இந்த நாட்களே அவர்கள் செய்துவிட்டு அங்கே போதகர்கள் என்ன செய்யறாங்க, உல்லாசமா தெரிகிறார்கள். அவர்கள் சொந்த வீடும் வாகனங்களும், சொந்த வாகனம் விலை உயர்ந்த வாகனங்களும் இப்படியான காரியத்தில் இந்த நாட்களை அங்கே திரிகிறது எங்கே காணக்கூடியதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப இதுவரையெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனா இங்கே பாருங்கள் இந்த நாட்கள்ல இந்த பர்னபா என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய ஆறுதலின் மகனாகிய இவர் வந்து தன்னுடைய பங்கை கொண்டு வந்து ஆண்டவரத்தில் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் இவர் யார் ஐயா, இவர் ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன், ஆறுதலின் மகன் என்று சொன்னால் ஜனங்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறவர். இப்ப பாருங்கள், அதாவது ஸ்டேஃபான் ஸ்தேவானை போல் இந்த நாட்களே ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள். அப்படியாக இருக்கிற வழியிலே பாருங்கள் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கத்திருந்த நாட்களை சில காரியங்களை சொல்லுகிற வழியிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். நீங்களே இந்த காரியத்தை அனுபவிச்சு ஏன்னு சொல்லி சொன்னால் கத்தருடைய பிள்ளைகளே, இந்த வானமும் பூமியும் கத்தருடையது. அன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த நாட்களில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு காணி வேண்டுவதா இருந்தாலும் சரி, வீடு வேண்டுவதா இருந்தாலும் சரி, அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அல்லது இந்த நாட்களில் என்ன வாகனம் வேண்டுவதா, என்ன காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கத்தாவே உங்களுக்கு இந்த காரியம் சித்தமா, உங்களுக்கு சித்தம் இல்லையான்னு சொல்லி இந்த நாட்களை கேட்டுதான் அந்த காரியத்தை சொல்லணும். உண்டே பாருங்கள், அநேகர் பாருங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரிடத்திலே அந்த காரியங்களை கேட்கிறதும் இல்லை, செயற்படுகிறதும் இல்லை. தங்களுடைய எண்ணத்திற்கு இந்த நாட்கள் சில காரியங்களை செய்வார்கள், ஆனால் முடிவிலே எப்படியாக வருமென்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே முடிவிலே அவர்களுடைய அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே பெரிய பிரச்சனைகளே இந்த நாட்களை அவர்கள் அங்கு அகப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதே விதமாக தான் இங்கே பாருங்கள், இந்த பர்னபா என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி தனக்குண்டான இல்லத்தை விட்டு அது கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் மூலமாய் தேவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே தான் அவர் இந்த நாட்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், இங்கே முதலாவதாக இங்கே பார்க்கிற வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும், ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணி அவருடைய சித்தம் என்னது என்று சொல்லி இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், ஆலயத்தில் போய் காணிக்க போடுவாங்க. காணிக்க போடைக்க சில பேர் அட்லீஸ்ட் ஒரு $10 போட்டாங்கன்னு சொன்னால் இவர் பாப்பார். மற்றவர் இந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் வசதி இருந்தோம்னா அவர் தான் $50 போடுவேன் போட்டு ஒரு பார்வை பார்வைன்னு பார்ப்பார். இந்த நாட்கள் ஒரு நக்கல் பார்வைன்னு பார்ப்பார். இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் $10 தானே போட்டிருக்கேன், நான் $50 போட்டிருக்கேன். அது முக்கியம் இல்லை, $10 போட்டவன் இந்த நாட்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த பணத்தை போட்டான்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறபடி ஏழை விதவை போட்ட காணிக்கையை கத்தர் கண்ணேறிட்டு பார்த்தாருன்னு சொல்லி இந்த நாட்களை பார்த்தார். அவர் சொல்லுகிறார் எல்லா ஐஸ்வர்ய நோப்பாக்கள் இவள் தான் இந்த நாட்களை போட்டிருக்கலாம். எப்படி என்று சொன்னால் தன்னுடைய பரிபூரணத்திலேருந்து போட்டிருக்கான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இவன் நீ ஐஸ்வர்யமான இருக்கிற வேலையில உனக்கு 50 ரூபா போடுறதுல எந்த விதமான குறைச்சலும் வராது. ₹50 உனக்கு ஒரு கொஃபி குடிக்கிற காசா இருக்கலாம், அல்லது நாட்களே அன்றைக்கு ஏதாவது காரியத்தை வேண்டுற காசா இருக்கலாம். ஆனால் ஒரு ₹10 இந்த நாட்களில் ஒரு ஏழை போடுகிற வேளையிலே அவனுக்கு சில வேளை அந்த ₹10 3 நாளைக்கு இந்த நாட்களே ஆகாரத்துக்கு தேவையான பணமா இந்த நாட்களில் இருக்கலாம் வருமான கத்தோட பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கூட இந்த நாட்களே அவன் மனப்பூர்வமாய் கொண்டு வந்து இந்த நாட்களை போடுகிறத பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே அதை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இவ்வாறுகள் இந்த அப்போஸ்தலர் 2 40வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, 36 அப்போஸ்தலர் 4 32ல இருந்து 37வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே இங்கு சொல்லப்பட்ட காரியம், பர்னபா இந்த நாட்களே இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. 3 26வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரையும் இந்த நாட்களிலே உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை இந்த நாட்களை எழுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அப்போ சிலர்கள் இப்படியான காரியங்களை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லி இந்த நாட்களே தேவனுடைய அந்த ராஜ்யத்தின்படி இந்த நாட்கள் ராஜ்யத்தினுடைய காரியங்களுக்காக அவர்கள் இந்த நாட்களே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், அப்போ சில 8 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 8 அங்கே வாசிக்கிற வேளையிலே 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திலே அனுப்பினார். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவன் பரிசுத்தாவியை பொறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளினாலும் அவர்கள் மேல் வைத்ததினாலும் பரிசுத்தாவி தந்தரப்பட்டதை சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒருவன் நாட்களை கண்டபோது அவளிடத்திலே பணத்தை கொடுத்து ஆவியானவரை வேண்டலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் தீர்மானிச்சார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கதை. இது ஒரு சம்பவம் நடக்கிறது அருமையான கத்து பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே உண்மையாக இந்த நாட்களில் இந்த பரிசுத்தாவியுடன் ஞானஸ்தானமும் அங்கே பெற்றவர் ஒருவர் உள்ளத்திலேயே இவ்வுலகத்தின் அதாவது மாய சிற்றின்பங்கள் பாவ செயல்கள் தேவனற்ற அதாவது தேவனற்ற உல்லாச அனைத்து மீதும் வெறுப்பை இந்த நாட்களை ஏற்படுத்தும். அதர்கள் ஏனென்னு சொன்னால் அவர்கள் உலக சம்பத்தத்தோடும் சம்பத் சம்பாதிக்க மாட்டார்கள், புகழை நாட மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இதற்கு மாறாக ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுள்ளதாக கூறிக்கொண்டு உலக காரியங்கள் அனைத்து மீதும் அங்கே பற்றும் பாசமும் நாட்டமும் வைத்திருப்பானா இருந்தால் உலக கொள்கைகளை இந்த நாட்களே ஏற்று அங்கே பின்பற்றுவானா இருந்தால் அவரிடத்திலே இருக்கும் அங்கே ஆவியோ தேவடத்திலே வந்தது அல்ல. ரொம்ப கவனமா இருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 1 புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 புஸ்தகம் 2 நான் வாசிக்கின்றேன், 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அப்ப பாருங்கள், நமக்குள்ளே வாசம் செய்கிறவர்கள் அவ்வாசம் செய்கிற ஆவியானவர் தேவனாலே அருளப்பட்ட ஆவியானவர் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு அதாவது அனுப்பி வைத்த இந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவர். இது ஒரு கன்ஃபர்மேஷன் அருமையான கத்துடைய பிள்ளைகள். எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் வேதத்திலே யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகத்திலே பாருங்கள், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை இந்த நாட்களே அனுப்புகிறேன், கம்போர்ட்டரை அனுப்புகிறேன் என்று சொல்லி. தேற்றவாளர் என்று சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்வார் சொன்னா, தேற்றுவாரையா பரிசுத்தாவியை பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அதாவது ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரனா இருந்தாலும் சரி சகோதரனியா இருந்தாலும் சரி நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களே வருகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் சில வேளை

அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த காரியத்தை மாற்றுவார். வேதம் சொல்வது காயங்களை மாற்றுகிறவர். அருமையான கர்த்தருடையவர்களே, காயங்களை ஆற்றுகிறவர், ஆற்றி தேற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவர், நான் போய் ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து இந்த நாட்களிலே உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி இந்த நாட்களில் உங்களை என்ன செய்வார், சுடப்படுத்தி நடத்துவார். இதுதான் முக்கியமான காரியம். அப்ப நாங்கள் சில வேளைகளில் சில பாவ காரியங்களை செய்ய துணிகிற வேளையிலே ஆவியானவர் ஒரு பகுதியில போய் இந்த நாட்களை ஒதுங்கிக் கொள்வார். கவனமா இருக்க அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி. அப்ப தேவனாலே எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பாருங்கள், ஹியூமன் நாலேஜ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய விஸ்டம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியத்திலே பேசாமல் பரிசுத்த ஆவியை போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறோம், சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆவிக்குரிய காரியம் ஸ்பிரிச்சுவல் லைஃபை பார்க்கிற வேளையிலே அந்த கனெக்ஷனோடு இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து தான் இந்த நாட்களை காரியத்தை அங்கே சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறோம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். வருமான கத்துடைய விளைவு வேதம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய அவை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதான் அவைகளை இந்த நாட்களிலே அறிய மாட்டான் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவர்களாலும் மற்றவன் ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையாக கத்துடையவர்களே, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் எல்லாவற்றையும் நிதானிச்சு தானையா பேசுவான். கண்ட பாட்டுக்கு வந்த நாட்களே அது இல்லை அது இருக்குதுன்னு சொல்லி விட போக மாட்டான். கத்துடையவர்களே, ஒரு ஆவிக்குரியவன் வந்து ஒரு முட்டாள்தனமான சில காரியங்களே பேச மாட்டாங்க. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மறுமையாக கத்துடையவர்கள், சில பேர் வந்து இந்த நாட்கள் என்ன சொல்லுவாங்க, வேதத்துல இல்லாத சொல்லுவாங்க, வேதத்துல இருக்கிறத மாத்தி சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க என்ன காரணம் சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், ஆவிக்குரிய நடத்தல் இல்லாத நிமித்தம் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. என்னன்னா இன்றைக்கு உலகத்துல பாருங்கள் அநேக ஊழியர்கள், இன்றைய பாருங்க உலகத்துல பாருங்க இன்றைய பாப்பிகள் இருந்தேன்னு சொன்னார், சபைக்குள்ள விசுவாசி உறவு பாஸ்டர்மார் மூப்பர்மார் கூட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய விசுவாசின்னா ஒன்றுன்றுதான் இருக்கு. ஒரு விசுவாசிக்கு இருக்கிற டேலண்ட், ஒரு விசுவாசிக்கு இருக்கிற காரியம் இந்த நாட்களில் ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய காரியம் சபையை நடத்துகிற சில போதகர்களுக்கு இந்த நாட்களே இல்லை. அருமையான ரொம்ப கவனமா இருந்து இதெல்லாம் சில காரியங்கள் நடக்குது. ஏன்னா இன்றைக்கு என்னத்தை விரும்புறாங்கன்னு சொன்னால் ரெவரன் ரெவரன் பாஸ்டர் பாஸ்டர் ரெவரன் ரெவரன் சொல்லி இப்படி ஒவ்வொரு காரியம் பட்டங்களைத்தான் இன்றைக்கு விரும்பி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் கத்துடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த காரியங்கள் ஒன்றும் அங்கே நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு செல்லாது. அங்கே நாங்கள் கத்தருக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியம் இந்த நாட்களை பாருங்கள், அதுதான் நாங்கள் இதுவோட சமூகத்திலே போவோம். இன்றைக்கு உலகத்துல பாருங்க இந்த நாட்களை பாருங்க, ஆப்பிரிக்கா தேசத்தை இந்த நாட்களை கலக்கிய ரெய்னார்ட் பொங்கி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன், ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர் தான், சிறு வயதில் இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர். ஆனா பாருங்க இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய வெளிப்பாட்டு நிமித்தம் இந்த தேசத்திலே காரியங்கள் செய்யாதபடி இந்த நாட்களே கத்தர் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்கும்படியாக அழைத்து சென்ற அந்த ஆப்பிரிக்கா தேசம், இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே லோகம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே போய் இந்த நாட்கள் என்ன செய்தார், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அநேகர் வந்து சேர்ந்தார்கள், அநேக காரியங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனால் இன்றைய கர்த்தருக்களை அவர் நித்திர அடைந்து விட்டார். ஆனாலும் அவர் விட்டு போன காரியத்தை இந்த நாட்களே தொடர்ந்து அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமை அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவனுடைய அழைப்பாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு அங்கே பாருங்கள் எந்த விதமான பட்டம்

0: காரியங்களோ இல்லை. சாதாரணமாக ரைனால் பொங்கு என்றுதான் அந்த நாட்கள் சொல்லுவார்கள் அருமை நக்கத்திற்கு. இன்றைக்கு அநேகர் இன்றைய பாருங்க, இந்த நாட்களிலே முக்கியமான காரியம் இந்த நாட்களிலே தங்களுடைய மமசுக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே தேவடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்க அருமை நக்கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுவோம் இந்த நாட்களை, என்னோட கூட இந்த நாட்களை பாருங்கள். நாங்கள் வேதத்திலிருந்து வாசிப்போம், ஒன்று கொண்டு 2:22 வாசிக்கிற வழியில் நான் வாசிப்போம், அந்த வாசிப்போம் இந்த நாட்கள். 2:12 நான் வாச்ச காரியத்திலே பார்க்கிற வழி, மீண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன் பாருங்கள். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இரண்டாவதாக, ஒருவன் உண்மையாக பரிசுத்தாவியில் பெற்ற ஞானஸ்தானம் அதாவது நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கும் பணியை இந்த நாட்களே குறித்து சாட்சி கொடுப்பதற்கும் வேண்டிய அதாவது ஆசையையும் இந்த நாட்களே வல்லமையும் தரும் என்பதைத்தான் இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது உண்மை, அதாவது உண்மையான பரிசுத்தாவியினுடைய ஞானஸ்தானத்தை பெற்றவனுக்கு ஒரு வாஞ்சையை கொடுக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய காரியத்தை அறியும்படிக்கும், தேவனுடைய செயல்பாடுகளை செய்து முடிக்கும்படிக்கும் தேவன் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு குருடர்களை குருடரையும் விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையையும், பிரசித்திப்படுத்தவருக்கு நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அங்கே அவர்கள் கண்டு என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்ப்போம். பாருங்கள், இங்கே வேதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. இதைத்தான் இங்கே சொன்னேன் பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னென்று பார்க்கிற வேளையிலே அங்கே பரிசுத்தாவியானவரால் உண்மையாக ஒரு ஞானஸ்தானத்தை பெற்ற மனுஷன் நாட்களை என்ன செய்வான் சொல்லி சொன்னால், அவன் நாட்களே அவன் தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுடைய பணியை குறித்து தான் இந்த நாட்களை என்ன செய்வான் சொல்லி சொன்னால், அங்கே அவன் அங்கே ஆசைப்படுவான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், திருப்பி கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் 14 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 14 8 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அதாவது லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால் வழங்காமல் உட்கார்ந்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் பேசுகிறதை கேட்டு, ரொம்ப கவனமாக கேளுங்கள், பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மறுரூபமா மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது லிக்கவோனியா பாசையிலேயே சத்தமிட்டார்கள். அருமையான கத்துவா, அவருடைய பாசை என்ன, லிக்கவோனியா. அந்த பாசையில இந்த நாட்களை அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், பர்ணபாவை யூபிட்டர் என்றும், பவுல் பர்ணபாவை யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவரை மெர்க்குரி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த தேசத்திலே இருந்த ஜனங்கள் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த லிஸ்ரா தேசத்திலே இருந்த ஜனங்கள் அவருடைய கடவுள் இந்த நாட்களை யாருன்னு சொன்னால், அதாவது யூபிட்டரும் மெர்க்குரியும் தான் அந்த அவர்கள் அந்த அதைத்தான் வணங்கி கொண்டு வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. அப்ப அவர்கள் அப்படியாக அந்த நாட்களை அந்த அதாவது அப்படியான கடவுளை வணங்குறது நிமித்தம் தங்களுடைய கடவுளுடைய பெயரே இந்த நாட்களை இவர்களுக்கு வாய்த்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதைத்தான் இந்த வேத பகுதி நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களை பாருங்கள், பர்ணபாவை யூபிட்டர் என்றும் பவுலை மேக்ரி என்று அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த அதாவது யூபிட்டருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, ஏன்னா அவங்க யூபிட்டருக்கு பலியிடுறவங்களையா, அதாவது விக்கிரகங்களுக்கு பலியிடுறவர்கள், யூபிட்டர் மேக்ரி என்று சொல்லப்படுகிற அந்த அதாவது அந்த விக்கிரகங்களுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, பலியிடுற ஜனங்களா இருக்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, பலியிடுறப்படினால் மாடுகளை கொண்டு வந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, எருதுகளை கொண்டு வந்து பூமாலையை கொண்டு வந்து இங்கே பலியிடும்படியாக தயார்படுத்துறாங்க. அப்பொழுது பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், அப்போ பர்ணபாவும் பவுன் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்கள் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு என்று திரும்ப வேண்டும் என்றுதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம். சென்ற காலங்களிலே அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே அதாவது நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்துவிட்டு வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு இந்த நாட்களை தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்கப்பண்ணா தெரிந்ததில்லை என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பார்க்க மாதிரி கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் அந்த ஜனங்களுக்கு அங்கே பாருங்கள் பவுலும் பர்ணபாவும் போய் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொன்னார்கள் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். கத்துடைய பிள்ளைகள் அப்ப சொன்ன வேளையில மட்டுமல்ல அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பவுலினுடைய கரத்தினால் மூலமா இந்த நாட்களில் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தை இந்த நாட்கள் ஏன்னு சொன்னா அந்த ஜனங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் விக்கிரகாரதனைக்காரர்களா இருக்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்களில் ஜீவனுள்ள தேவனை நம்ப வேண்டும் என்பதற்காக கத்தர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அதற்கு பின்பாக அந்த காரியத்தை பார்க்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அங்கே இந்த நாட்களில் அங்கே அந்த பவுலும் பர்ணபாவும் சொன்ன காரியத்தை இந்த நாட்களில் விசுவாசித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை அப்பத்துல இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிற வழியில் வேதம் சொல்லுகிறது. அங்கு எப்படி சொன்னால் இந்த பெந்தேகோஸ் நாள் என்று சொல்லப்படுகிற நாள் வந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே இவர்கள் மேலே இந்த ஆவியானோட அபிஷேகம் இந்த நாட்களில் ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது நிமித்தம்தான் வேதத்திலே பாருங்கள் பவுலடி அதாவது பேதுரு என்ன செய்கிறான்னு சொன்னால் வல்லமையா எழுந்து நாட்களே கத்தருடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனா இதற்கு முன்பாக இவர்கள் எல்லாம் ஒழிச்சிருந்தாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி, ஏன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே இந்த நாட்களே அரைந்து விட்டார். அதுக்கு பின்பாக அந்த நாட்களே தங்களையும் கொன்று போடுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் பயந்து பயந்துபடி இருந்தார்கள். ஆனாலும் கடைசியாக என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் வேதத்திலே பாருங்கள் எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த நாட்களே என்ன செய்தார்கள், அவர்களை இந்த நாட்களே அங்கே அவர்கள் அங்கே அதாவது கொலை செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒருவர் தான் கடைசியாக தப்பியிருந்தார், அவர் தான் இந்த நாட்களை பாருங்கள் ஜோவான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் யோவானை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த நாட்களை யோவானை இந்த நாட்களை வைத்திருந்தார் வரப்போகிற காரியத்தை குறித்து கடைசி காலத்துக்குரிய காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும்படியாகத்தான். பத்மோஸ் தீவிலே 99 வயசு நிரம்பின யோவான் தனித்து விடப்பட்ட நிலையிலே கொண்டு போய் விடப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்கள் கிரீஸ் தேசத்தை சேர்ந்திருக்கிற பத்மோஸ் சொல்லி பாருங்கள் யூரோப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கிரீஸ் தேசம் இருக்கு கிரீஸ்லேண்ட் சொல்லுவோம். அந்த கிரீஸ்லேண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான தீவுகள் அந்த இடத்துல இருக்குது. அதுல ஒரு வகையான தீவு தான் இந்த பத்மோஸ் தீவுன்னு சொல்லி அந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், அடிமைகளை கொண்டு போய் இந்த நாட்கள் அந்த இடத்துல விடுவார்களாம். அடிமைகள் மட்டுமல்ல குற்றம் செய்தவர்களை இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களை விடுவார்கள். அந்த அந்த விட்டால் அந்த இடத்துல அவர்கள் அங்கே தரைமார்க்கம் இல்லை, அவர்கள் அப்படியே இருக்க வேண்டியதான் அந்த இடத்துல வந்து ஆகாரம் ஒன்றுமே இருக்காது. பாருங்க அந்த நாட்களில் அப்படியே இருந்து அப்படியே மறிச்சு அப்படியே சாக வேண்டிய காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகள். பாருங்கள் அப்படியான சூழ்நிலை தள்ளப்பட்டு நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 93 ஆண்டு இத்தாலி தேசத்திலே சிசிலி எனப்பட்ட இடத்திலே பாருங்கள் சிசிலி பழைமு என்று சொல்லப்படுகிறோம் கட்டானிய பழைமு என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்திலே கத்துடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அந்த இடத்திலே சபை மூலமா அனுப்பப்பட்டிருந்த வேளையிலே பாருங்கள் அந்த நாட்களிலே பாருங்கள் அந்த இடத்திலே கூட அந்த நாட்களை பார்க்கிற வழியில கொஞ்சம் தள்ளி ஒரு தனிய ஒரு கடலுக்குள்ளே பார்க்கிற வழியில் ஒரு சிறைச்சாலை கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பயங்கரமான குற்றங்களை செய்கிறவர்களை கொண்டு போய் அந்த சிறைச்சாலையை வைப்பார்கள். சுத்தவர கடல் எப்படி தப்பி வரையலாம், நீந்தி தான் வரணும், தரமார்க்கமே இல்லை, நீந்தி தான் இந்த நாட்களை வரணும், தாளம் ஆழமான தண்ணீர். அப்ப பாருங்கள் எப்படியான சூழ்நிலைன்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏன்னு சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த நாட்களிலே அந்த காரியங்கள் எல்லாம் ரோம அரசாங்கத்தினால் ரோமர்களால் இந்த நாட்களை கட்டப்பட்ட காரியங்களாக இருக்கிற அந்த கோட்டைகள் எல்லாம் அப்படியான சூழ்நிலை பாருங்கள். அவர்கள் அந்த ஜனங்களை அநேகமாய் கொடுமைப்படுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம் அந்த வழியில தான் அவர்கள். அது மட்டுமல்ல அவர் உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை பிடித்து பிடித்து எல்லாம் தங்களுடைய ஆட்சிக்குள்ள இந்த நாட்களை வைத்திருந்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளை பாருங்கள். ஒரு காலத்திலே அதுக்கு பின்பாக பாருங்கள் ஒரு காலத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்து எல்லா நாடுகளையும் போய் பிடித்து பிடித்து இந்த நாட்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருந்தது போல இவர்களும் அப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை வைத்திருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளை. அப்ப அந்த இடங்களிலே பாருங்கள் இன்றைக்கு அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு சாட்சியாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே சாட்சி கொடுத்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 37:42 வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 37:42 நான் வாசிக்கின்றேன். 37 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் நாட்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இந்த 33 பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்கிறது, பர்னபாவை குறித்த நாட்களே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ரோமர்கள் நிறுவ 9 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட இந்த நாட்களை ரோமர்கள் நிறுவ 9 வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1:3 வாசிக்கிற வேளையிலே, எனக்கு மிகுந்த துக்கம் இடவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தானாகிய என் சகோதரனுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை இந்த நாட்களே பாருங்கள் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பார்க்கிற மாதிரி கத்துரைப்படுகிறது. இப்ப இந்த ரோமர்கள் நிறுவத்திலே எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இந்த 10 முதலாவது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. என்னென்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கடின இதயம் உள்ளவர்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்படுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுமாய் இந்த நாட்களில் இருக்கிற பிடிவாதம் பிடிச்சவர். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதனாலதான் பாருங்கள் இந்த மோசே அவர்களை அழைத்து வருகிற வேளையில் எங்கே வனாந்தரத்தில், அதாவது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து வனாந்தரத்தில் இந்த நாட்களை அழைத்து வருகிற வேளையிலேயே அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் மோசைக்கு எதிராக அந்த நாட்களை முறுமுறுக்கிறார். முறுமுறுக்கிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களை அங்கே வனாந்தரத்திலே சங்கரிக்கப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள் எத்தனை பேர் இந்த நாட்களை அந்த இடத்துல வெளிக்கொண்டு வந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கடைசியாக பாருங்கள் எத்தனை பேர் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடிந்தது. அப்படியானால் அப்படியான முழு பேரும் அந்த இடத்துல அழிக்கப்பட்டவர்களா இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில காரியங்கள் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், என்னவென்றால் முறுமுறுக்கிற தனம் தேவனுக்கு பிரியமில்லாமல் என்ன முறுமுறுக்கிறேன்னு சொன்ன என்னப்பா அதை தரேன்னு சொல்லி போய் தராவிட்டானே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறது, அது மட்டும் இல்லை என்ன ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண அந்த காரியம் கிடைக்கலன்னு முறுமுறுக்கிற காரியம். அருமையான கத்துடைய ஆண்டவர் தெரியும் ஐயா, இப்ப நீங்க வந்து ஆண்டவரத்தை ஜோம் பண்றீங்க, ஜோம் பண்ணா நீங்கள் அப்பத்தை கேட்கல ஆண்டவர் வந்து உங்களுக்கு அதாவது கல்லை தர மாட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், மீனை கேட்டா பாம்பு தர மாட்டார், மீனை கேட்டா மீன் தான் தருவார். ஆனாலும் வேதம் சொல்லுறது ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலாம் தருவார். கானான் ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க, அங்கே மரியாதை சொல்றாங்க என்ன தண்ணீர் ரசம் குறைந்து விட்டது, திராட்சை ரசம், மகனே என்ன செய்யற வழின்னு சொன்னா அவர் சொல்ற ஸ்திரீ எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி இந்த நாட்களை பதில சொல்லி விடுறார். அப்ப அவருடைய வேலை வருகிற வேலையில தான் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னவென்றால் நான் இந்த வேலைகள் செய்து முடிந்து இந்த நாட்களே நான் அதாவது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இந்த நாட்களை போகிற வழியிலே பயங்கரமா இந்த நாட்களை யோசித்தேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, என்னென்றால் ரிட்டையர்மெண்ட் வந்தால் நான் இந்த நாட்களில் எப்படி இந்த காரியங்களை நான் சோல்வ் பண்ண போறேன், எப்படியாக இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறதே இந்த காரியங்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை எப்படியாக நான் காரியத்தை செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை நான் கலங்கி கொண்டிருந்த வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே ஏதோ ஒரு சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணி கொண்டே இந்த நாட்களே இருந்து, ஆனால் எனக்கு அந்த ஜோம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே மனதிலே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருந்தது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஜோம் பண்றேன் சரியா ஜோம் பண்றேன் இந்த காரியத்தை குறிச்சுதான் இந்த நாட்களே மாசங்கள் நாட்கள் நெருங்கி நெருங்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கு. இப்படி ரெண்டு பார்க்கிற வழியில் அந்த காரியங்கள் எல்லாம் முடித்து பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டு நாட்களே நான் வைத்து விட்டேன். ஆனால் பாருங்கள் அதுக்கு பின்பாக நான் வேலை செய்த அந்த ஸ்தாபனத்திலேருந்து ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் செய்து எனக்கே தெரியாதபடி அந்த இன்சூரன்ஸை செய்து இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த கம்பெனியிலிருந்து நாட்களே ஃபோம் வருகிற அந்த ஃபோமை நிரப்பி அனுப்புங்கன்னு சொல்லி, அப்போ அந்த ஃபோமை நிரப்பி இந்த நாட்களே கொடுத்து இந்த நாட்களே பாருங்கள் அனுப்பிவிட்டோம். அனுப்பிவிட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் இந்த நாட்களே பேங்க்ல வந்திருக்கிறது. நான் பேங்க்ல பார்த்தேன் என்னடா இது இவ்வளவு காசு வந்திருக்கு, இங்கிருந்து வந்து யானை தவறா வந்துட்டு தான் சொல்லி இந்த நாட்களே ஒரு சின்ன யோசனையாக நாங்கள் இருந்தது. ஆனால் அங்கே பாருங்கள் என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், எல்லா விதமான அந்த கிரெடிட் எல்லாவற்றையும் அதை அங்கே நான் அழிப்பதற்காக, அதாவது எல்லா காரியங்களையும் முடிப்பதற்கு தேவன் போதிய அளவுக்கு இந்த நாட்களை கிருபையை செய்து விட்டது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த அதாவது இந்த நாட்களே இந்த ஊதியத்திலே நான் மறுபடியுமா இந்த நாட்களை பாருங்கள் எடுத்து காரியங்களை செய்யும்படியாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் கர்த்தருடைய காரியம் ஐயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் வழிநடத்துவார்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற நீங்கள் சில சூழ்நிலையிலே நிலைச்சி நாட்களே கலங்க வேண்டாம். உள்ள அழைத்த தேவன் உங்களை நடத்துவாரையா? நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தால் இந்த நாட்களை அதுவே காணும். வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாட்களே, ஒருவன் இந்த நாட்களை பாருங்கள், மோசே என்னுடைய வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இந்த நாட்களை இருக்கிறான். அதான் நான் சொல்றேன், அவரோடு நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்க. உடன்படிக்கை செய்த இந்த நாட்களை, அவரோடு இந்த நாட்களை நீங்கள் வந்து ஒரு உண்மையாய் இந்த நாட்களை நீங்கள் காரியத்தை பேசி இந்த நாட்களை செய்து கொண்டிருப்பீர்களா என்றால், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்தித்து கொண்டு வருவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தர்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பொருளாதாரம் எல்லாம் கூடிவிட்டது, எல்லா காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுப்பால், ஆனாலும் என் தேவன் இந்த நாட்களே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். முறுமுறுப்பு வேண்டாம். இந்த நாட்களே தேவோடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் இந்த நாட்களை கூட இருந்து நடத்துவார்னு சொல்லி அங்கே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விவாதங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே அப்போஸ்தலர் 4:20 சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது பேதரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாதிருக்க கூடாதே என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பேதுரு இப்படியா ஒரு வைராக்கியமான ஒரு பிரசங்கத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் மத்தியிலும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ஜீவனுள்ள தேவனுடைய காரியத்தை பாருங்கள், அற்புதங்கள் நடக்க அதிசயங்கள் நடக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இங்கே பவுலடிகள் ரோமர் 10:1 சொல்லப்பட்டது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு அதாவது ஒரு அதாவது எப்படித்தான் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத காரியம். தோமாவை எடுத்து பாருங்க, தோமா என்ன செய்த, ஆண்டவுடைய சர்வத்திலே நான் கையை போட்டு பார்த்தா, அவர் காயங்களிலே கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன் சொன்னார். அதற்காக ஆண்டவர் தோமாக்காகத்தான் இந்த நாட்களை பாருங்கள் அந்த சீசர்கள் மத்தியிலே ஆண்டவர் தரிசனமானார் சொல்லி இந்த நாட்களை பார்த்தா, அவர் வந்த ஆண்டவர் இந்த நாட்களை நேரே பேதுரு இடத்துல போகல, அல்லது யோவானத்துல போகல, யாக்கோ இடத்துல போகல, நேரே கூப்பிடுறாரு, தோமா இங்க வாப்பா என்னுடைய காயங்களுக்கு நீ கையை போட்டுப்ப, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்ப தோமா அதுக்கப்புறம் நழுவு. ஆனா அதே தோமா தான் இந்தியா தேசத்திலே போய் இந்த நாட்களை பாருங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமா இந்த நாட்களை கொல்லப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இப்ப இப்படியான சூழ்நிலைக்குள்ளே இந்த சீசர்கள் தள்ளப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் இங்கே பேசுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றால், நடந்த சங்கதியை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை இந்த நாட்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அற்புதமாய் இந்த நாட்களில் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 மேற்பட்டவனாய் இந்த நாட்களில் இருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே அங்கே மிரக்களை செய்து அற்புதங்களை செய்து என்னன்னு சொன்னால், புறஜாதிகள் மேலே இந்த நாட்களில் இந்த ஆவியானவர் பொழிந்தது நிமித்தம்தான் அவர்கள் அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே அற்புதங்களை செய்யவில்லை, புறஜாதிகள் மத்தியில் இந்த நாட்களில் அங்கே அற்புதங்களை செய்ய பாருங்கள். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்போதுல 10:44-46 பார்க்கிற வேளையிலே பேதுரு பேசின வார்த்தையிலே பாருங்கள், அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அது மட்டுமல்ல, பாசைகள் பற்பல பாசைகளை பேசுகிறது மட்டுமல்ல, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது பாருங்கள், அவங்க கேட்கிறாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வரம் எங்க பொழியப்படுகிறது? புறஜாதிகளுக்குள்ளே தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இல்லை. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்றது புறஜாதிகளுக்குள்ளே. இன்றைக்கு புறஜாதிகளாக இருக்கிற நமக்குள்ளே தான் இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகம் வருகிறது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். அல்லேலூயா, குளோரி டு காட். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போவும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். புறஜாதியா இருக்கிற மனுஷன் நம்புறான் ஐயா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அதான் ஒரு காரியம் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் இன்றைக்கு பாருங்கள் என்ன என்ன பேர், அன்டனி செபஸ்டியான் அப்படி இப்படின்னு பேரை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லி கொண்டு சொல்லுவாங்க, ஆயோ நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஐயா, நம்ம ஒருதரும் அசைக்க முடியாது, மெட்டில்டா அப்படி இப்படின்னு பேரை வச்சுட்டு இருப்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க? அங்கு பார்லேயும் அங்கேயும் இங்கே தான் இந்த நாட்களை இருக்கிறாங்க. ஆனா இண்டே பாருங்கள், இப்போ பொன்னையா சின்னையான்னு சொல்லி சொல்லி இருக்கிறவர் புறஜாதியா இருக்கிற மனுஷன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சனக்கிச்சது அற்புதத்தை அங்கே அவன் நம்புகிறான். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவன் தான் அங்கே முன்னுக்கு இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும், பரம்பரை கிறிஸ்தவனாய் நீ இருந்தாலும், இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறது நிச்சயம், நியாயம் தீர்க்கிறது நிச்சயம் என்பதை நீ முதலாவது நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் இந்த நாட்களே நான் பரம்பரை கிறிஸ்தவன் ஆண்டவரே, நான் அதனாலே நான் பரம்பரையா நான் தொழுது வந்தது கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் நான் இருப்பேன், நான் அந்த சில வணக்கத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு நீ சொல்லிக் கொண்டிருப்பாயா இருந்தால், இந்த நாட்களே உன்னை போல பரதவிக்கிறதுக்கு இந்த நாட்களே ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவது. வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவர். இதுதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமா இந்த நாட்களை இருக்கிறத இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பவுலை பாருங்கள், இந்த நாட்களே பர்ணபாவை பாருங்கள், இந்த நாட்களே பேதுருவை பாருங்கள், அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி இந்த நாட்களை சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஐயா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே ஆண்டவருடைய சத்தியம் இந்த நாட்களே நாங்கள் அறிவிக்கிறவர்களாயும் அறிகிறவர்களாயும் இந்த நாட்களை இருக்க வேண்டும் அருமையான கர்த்தர். அதனாலதான் பவுலடிகள் பாரப்பட்டு சொல்லுகிறார் ரோமர் 10:1 வசனத்திலே, இஷ்டவேலே ரட்சிக்கப்படுவதே அருமையான எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கு அருமையான கர்த்தர். புறஜாதியர் ரசிக்கப்படுகிற இஷ்டவில்லை. ஏன்னு சொன்னால் புறஜாதிகளை ஓட்டோமேட்டிக்கா வாராங்களே ஐயா, புறஜாதிகளை பவுல் மீட்டிங் வைக்கிறார், பவுலுடைய மீட்டிங்ல புறஜாதி வந்து நிற்கிறான், பார்த்திருப்பவன் வந்தவன் ஆவில நுழைஞ்சு தண்டவாளில் ஊறான் ஐயா, கத்திற்கு சோத்திரம். ஏனென்றால் அங்க வேதம் சொல்லுகிற ஐயா பரிசுத்த ஆவியின் வரம், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அருமையான கத்துடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினுடைய வரம் புறஜாதி மேல் பொழிந்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவன் பொழியப்பட்டதாக குறித்து அங்கே என்ன செய்தார்களாம், பிரமித்தார்களாம். ஹவு இஸ் பாசிபிள், அருமையான கத்துடைய, ஆனால் வேதம் சொல்றது நத்திங் இஸ் பாசிபிள். அருமையான கத்துடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரேமியா 32:27 சொல்லும், மாம்சமான யாவருக்கும் கத்தர் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே, எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அவர் லோர்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அரும பிள்ளைகளே இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அரும பிள்ளைகளே, சங்கம் இணையத்தளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அரும பிள்ளைகளே, கத்தர் ஒருவர் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள். உடைய பாரம்பரியங்கள் நாங்களே விட்டு வா, ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய பாரம்பரியங்களை விட்டு வா, உன்னுடைய தேப்பன் வீட்டை விட்டு வா, இந்த நாட்களை எல்லாவற்றையும் விட்டு வான்னு சொல்லி சொல்ல வழியிலே ஆபிரகாம் விட்டு வந்தார். ஆனால் ஆபிரகாம் கடைசியாக என்ன செய்தார்னு சொன்னால், தேவனிடத்திலே இருந்து இந்த நாட்களில் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார், ஆசீர்வாதத்தை கொண்டு. 12 ஆசீர்வாதங்கள் ஐயா அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே சொன்ன வாக்கு தத்தத்தை அந்த ஆசீர்வாதம் இன்று வரைக்கும் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கு, இன்னும் முடியலையா அந்த ஆசீர்வாதம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆதியாகமம் 12 தொடங்கின அந்த கொடுக்கப்பட்ட காரியம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடாக இந்த நாட்களை தொடர்ந்து போய்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, நீ யாரா இருந்தாலும் இயேசுதான் ஒருவர் தெய்வம் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். எந்த கல்லோ எந்த மண்ணோ எந்த மரமோ எந்த காரியமோ இந்த நாட்களை உன்னை விடுவிக்க முடியாது. வேதம் சொல்லுகிற வார்த்தை யோவான் 8:32-34 வாசித்து பாருங்கள், இருந்தார்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இதுதான் சத்தியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள்ள அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை அறியும்படியாக உங்களுடைய செவிகளை இந்த நாட்களில் திறந்திருங்கள். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறபடினால் இந்த நாட்கள் மறுபடியுமாய் இந்த நாட்களே வராது, இன்றைய நாள் நாளைக்கு மறுபடியுமாய் வராது, இன்றைய நாள் இன்றையோடு இந்த நாட்களை முடிந்துவோம். ஆனா இன்றைய நாட்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோதனை சோதனை, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளு. ஏனென்னு சொன்னால் நாளைய நாள் விடுகிறதே இந்த நாட்களே உனக்கு தெரியாது. ரொம்ப கவனமாக இரு, கடைசி காலமாய் இருக்கிறபடி நான் ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கிறபடி நான் இந்த வார்த்தையை மறுவலப்பில் கேட்கிற அன்பு சோதனை சோதரியே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சரணடை. அவர்தான் கடைசி அவனுக்கு தஞ்ச வந்த நாட்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கு, இன்றைக்கோ நாளைக்கோ வந்து 3வது உலக யுத்தம் இந்த நாட்களை ஆரம்பிக்க தயாராக இருக்கிறது. அருமையான கத்துடைய, அதற்குள்ளே ஆண்டவுடைய வருகையும் இந்த நாட்களை சுவயமாய் இருக்கிறபடினால் அவருடைய வருகையிலே நீ போக வேண்டுமா இருந்தால் இன்றவே நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒப்பு கொடுத்த நாட்களே ஆண்டோட சமூகத்திலே இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே வரும்படியாக கத்தர் உன்னை அழைக்கிற. ஆமேன். கத்தர் தாமே ஆசீர்வதிப்பா. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த நாள் ஆண்டவர் இந்த சங்கமுடைய தளத்தின் ஊடாக இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிற எந்த ஜனங்களும் இந்த நாட்களே அவரை சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஐயாக்கத்தால். அவளுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைச்சோரை நீர் உடைத்து இந்த நாட்களே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இந்த நாட்களே அவர்களுடைய சமூகத்திலே இந்த நாட்களே அந்த ஆத்மாக்களை விடுதலை செய்தள்ளும்படியாக செபிக்கிறேன் ஐயாக்கத்தாவே. வேத வார்த்தையின்படி ஆண்டவரே மத்தே முதலாம் அதிகாரம் 21 வசனத்தின்படி இந்த நாட்களே அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாட்களே அவர் இந்த நாட்களை ரட்சிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் ஒருவரே ரட்சியர் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களுடைய கண்களை நீங்கள் திறந்தருளுங்கப்பா, செவிகளை திறந்தருளுங்கப்பா, இருதயங்களை திறந்தருளுங்கப்பா கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா தடைச்சுவரும் உடைக்கப்படட்டும், உடைக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியின் சங்கம் நேதலத்தை ஆசீர்வதியும் ஐயா உடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: ஐயா அது போன முறை கொடுத்த தலைப்பில் 5வது பகுதி ஐயா, அதாவது பரிசுத்தாவியானவர் புறஜாதிகள் மேல் பொழியப்பட்டது.
1: ஓகே, நன்றி ஐயா. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலை பிள்ளை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் தாமே புறஜாதிகள் மக்களிலே பொழிந்த அந்த அபிஷேகம் ஒருவர் மேலும் பொழிவதாக கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கமும் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல ஊழியர்களை அழைக்க இருக்கிறோம். முதல் ஜெப ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து சகோதரி குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து ஜெப ஊழியர் சுசேகர் அன்னைக்கு தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையில் இருந்த ஊழியரை வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா, ப்ரைஸ் தி லார்ட் அம்மா. அப்படியே நில்லுங்கள் அம்மா, இந்த சிஸ்டத்தில் எங்கேயோ பிள்ளை இருக்கு போல இருக்கு. அப்படியே நில்லுங்கள். அப்படியே நில்லுங்கள் அம்மா. நீங்கள் பேசுகிறது வேறு இல்லை, நாம் பேசுகிறது கேட்கறது சரியில்லை. இந்த சிஸ்டத்தில் ஏதோ மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேக்குதா?

Amen. Praise the Lord. Sir, yeah, okay.

0: Praise the Lord, Ma.
1: ஆமேன்.
0: எங்களுக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. ஜபத்துக்கூடாக ஜபங்களுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமேன். காட் பிளஸ்.
1: உங்களுக்கு தந்த கிருபை கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம் கிருவைகளும் மன்னிப்பும் கொடுத்துண்டு சுவாமி. பதில்களும் உங்களுக்கு தானும் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் இந்த வேலையிலும் கத்தாவே. இந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரை அழிந்து போற ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சூழ்நிலைகளை காங்கிறது சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஜனங்களுடைய காரியங்களும் வந்து காங்கிறது. பூமையும் கடையாந்தரும் எல்லாம் கடக்கிற காரியங்களெல்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு முன்பாக இருக்கு சுவாமி. இறக்கம் செய்யுங்க, மனதுருங்கப்பா, மன்னிங்கப்பா, திருப்புங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுடைய ஆத்மாக்கள் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே சமங்கும் மங்கும் கேட்கிற செய்திகள் எல்லாம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் அப்பா கொடுமையான காரியங்கள் எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லை சுவாமி. யுத்தங்களும் நோய்களும் ஆண்டவரே பஞ்சங்களும் அபோராட்டங்களும் இந்த காலத்திற்கு ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அப்பா இந்த காலத்தை எல்லாம் காங்கிற தேவனே இந்த காலங்களுக்கு அவங்கள சமூகத்துல வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே கிருபையும் இறக்கம் உங்களுக்கு தானப்பா வந்து மன்னிங்க பாரு விஷயம் மன்னிங்களை வருகைக்கு முன்பாக ஒரு மன்னிங்கப்பா. ஜனங்களுடைய ஆத்மா திருப்பப்படட்டும், ஜனங்கள் கீழ்படியட்டும். இந்த நாட்களில் உள்ள வார்த்தைகளுக்கு கீழ்படித்து சத்தியத்தை கேட்கிறவளாய் கீழ்படுகிறவளாய் கற்பனைகளை கை கொள்கிறவளாய் ஒவ்வொரு மனிதனும் மாறட்டும் சுவாமி. ஒரு ஆத்மாவும் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. வேண்டிக் கொள்ளுறோம் யுத்தங்களில் கொல்லப்படுற ஜனங்கள் அப்பா, கண்ணீர் அப்பா, பாவங்கள் அப்பா, அக்கிரமங்கள் அப்பா, தகப்பனே ஜனங்களுக்கு இறங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்கு இறங்கும்படியாக கண்ணீர் அப்பா. எங்கெல்லாம் தவித்து அழைகிறார்களோ பாதுகாதரம் என்று ஆண்டவரே உயிரிழப்போலாண்டவர் ரத்தம் சிந்துலாண்டவர் ஆஸ்பத்திரிகளிலே பாங்க வீணர்களாய் ஆண்டவரே இந்த காலத்தில் இந்த யுத்தத்தில் அழப்படும் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் வேறக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த மக்களுக்கு இறக்கம் செய்யுங்க. இறக்கம் மன்னிக்கப்பட இறக்கம் செய்யப்படட்டும் சுவாமி. மறந்துடும் பட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களும் ஆண்டவரே சத்தியத்தை கீழ்படிந்து வார்த்தையை கீழ்படிந்து ஐயா ரசிக்கப்படுற மக்களாய் மாறட்டும். உங்களுக்கு கருவியப்பா இவர்களை ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்வதும் சுவாமி. பணிகளுக்காக வேண்டிக் கொள் வியாதி அப்பா. வியாதியும் கொடுமை அப்பா. வியாதி அல்லப்படுகிற இனங்கள் ஆண்டவரை வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. கேரளுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. அப்பனே தங்களுடைய வழிகளை எல்லாம் சீராக்கி உங்களிடமாய் திரும்பி வாழ்வின் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வியாதியஸ்தர்களான ஆதரவாக இருப்பதற்கான உதவியத்தால் சிலை கட்டிலிருந்து சுவாமி, தாய்களையாக இருப்பார்களான தேவர்களை சந்திங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த வியாதியஸ்தலை தொடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதியஸ்தலை தொட்டு குணமாக்குன தேவன் சுவாமி. ஆறாதவரப்பா இருக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய காலங்கள் முடிவடைவதில்லை சுவாமி. ஐயா இன்றும் ஆண்டவரே எங்களுடைய கரங்களானவரே வியாதியஸ்தலை தொடர்றபடி நான் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த வியாதியர்களுக்கு இறங்கு யாரெல்லாம் அவங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, சகோபனே அவருக்கு சோத்தை கொடுங்கப்பா, சோத்தை கொடுங்கப்பா. அக்கிரமங்கள் அநியாயங்கப்பா அவங்களெல்லாம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு சாபங்களெல்லாம் அணிக்கப்பட்டு அவர் விடுவாரா விரட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். மரணத்தராக இருப்பார்களான ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களது மறப்பு கொடுத்து மன்னிப்பு பெற்று தங்களுடைய ஆத்மாவை பெற்று ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. முதியோர்களாண்டவர் எத்தனையோ இடங்களில் அனாதரவாய் சுயநற்றவர் சுயநின வைத்தவர்களாய் இறக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. பணி இறக்கம் செய்யுங்க. முதியோர்களின் கூப்பிடுதலையும் கண்ணீரையும் சத்தத்தையும் கேளுங்க சுவாமி. இவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. உதவியத்தால் சரி கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாலும் நீங்க காண்கிறவராய் இருக்கிறீங்க சுவாமி. எந்த முதியவர்களாக இருந்தாலும் சுவாமி, பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சுவாமி, மன்னிப்பு பெற்று ஆண்டவர்கள் சுகம் பெற வேணும் மனுஷி விற்கிறோம் சுவாமி. ஆசீர்வாதம் பெற வேணும் மனுஷி விற்கிறோம் சுவாமி. தாங்கிற உதவிகளை கட்டளையிட முடியாத வேண்டிக்கிறது சுவாமி. எங்களை போல தேவன் இல்லையப்பா. யார் வயது கைவிட்டாலும் கைவிடாத தேவன் சுவாமி. ஐயா உங்களை நோக்கி கூப்பிடுகிற முதியோர்களுக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறீங்க. பெண்முது வயதிலும் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே அப்படியான முதியோர்களுக்கு நீங்க தாங்குறபடினால் நன்றி சொல்கிறோம் எங்க வாக்கு மாறாதவரப்பா. அப்படியான தேவனானவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. வேண்டிக்க தேசங்களில் எல்லாம் ஆண்டவர் இன்றைய நாட்கள் பஞ்சங்களப்பா. தகப்பனே பொருளாதாரம் எல்லாம் விழுந்து ஜனங்களுடைய கூக்குற வேலை இல்லை ஆண்டவரட்சி அப்பா. தானத்தினோ ஜனங்க பசி பட்டினி என்று அல்லப்படுகிறார்களப்பா. என் தகப்பனே உங்களை மாற்றி தேடி தங்களை தாழ்த்தி அந்த முகத்தை சிரமத்தை பெற வேண்டும் என்று வீக்கிறோம். கீழ்ப்படிவார்களா இவர்களை கூக்குறது உங்களை நோக்கி கூப்பிடட்டு சுவாமி. உலகத்துக்காக அல்ல, தங்களுடைய போராட்டங்களுக்காக அல்ல சுவாமி, தங்களுடைய சுயத்துக்காக அல்ல சுவாமி. நீங்களே போஷிக்கிற தேவன், நீங்களே செழிப்பு உண்டாக்குற தேவன், நீங்களான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி தங்களை தாழ்த்துவார்களாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்றா. யாரு நேரம் இல்லாம அப்பா பசியும் கொடுமை சாக்குறச்சினோ மக்கள் அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பசியும் கொடுமை ஆண்டவரே மனுஷராய் நீங்க இந்த பூமியில வாழ்ந்த காலத்து எல்லா உணர்வாயும் மறைந்த தேவன் உணர்வுகள் கூடாயும் போன தேவன் சுவாமி. அப்பனே அவர்களுக்கு இறங்குங்க. ஆசீர்வதிக்கப்படட்டும் சாய்ப்பை பெற்றுக் கொள்ளட்டும். எனக்கு ஐயா உணவு கொடுங்க சுவாமி. அப்பா காக்கைக்கு உணவு கொடுக்கிற தேவன் திமிங்கள முதலாளங்களை நோக்கி பார்க்கும் போது சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கள முதலாளங்களை அவைகளை கூட நீங்க உணவு கொடுக்கறது இருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு உணவு கொடுங்கப்பா, பசியை போக்குங்கப்பா. ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, இவர்களுடைய குறைவாக மன்னித்து ஆண்டவரே பசியை போக்குற பண்ணுங்க சுவாமி, வேறதுக்காக வேண்டி சொல்லுறோம், வேண்டி சொல்லுறோம், வேண்டி சொல்லுறோம். இருக்கட்டும் கனியடையான பாந்தவரே, அதிக மக்கள் ஆண்டவரே, சரிக்கிற கிருபா தேசம் எல்லாம் உண்டு சுவாமி, தேசங்கள் எல்லாம்

ഉണ്ടാകട്ടും. തകപ്പനെയോ മക്കളെയോ നേരി ഇവരുടെ വരട്ടും സ്വാമി. കലങ്ങളാണ് ഇരിക്കട്ടെ സ്വാമി. എല്ലാത്തെയും അടിക്കപ്പെടി തകപ്പന ജനങ്ങളായിരിക്കട്ടെ സ്വാമി. ഇവിടെ പിള്ളേരുടെ കുടുംബങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളതും ആശീർവദിക്കാലത്തിൽ നിക്കരവയും കാലത്തിൽ അതവരെല്ലാം രക്ഷിക്കപ്പെടട്ടെ. കുടുംബങ്ങളെല്ലാം രക്ഷിക്കപ്പെടും. മാറിട്ടും ആണ്ടവർ വേണ്ടിക്കൊള്ളും. പ്രിയമാരത്തിലുള്ള ഓരോരുക്കാൻ വേണ്ടിക്കൊള്ളും. വേണ്ടിക്കൊള്ളും വേണ്ടിക്കൊള്ളും സ്വാമി. തകപ്പനെ ജേസുദി കാട്ടുകൾക്കാൻ വേണ്ടിക്കാം. എല്ലാ നിക്രാമന്ദിരങ്ങളിലാണത്തി കാത്തുകൊള്ളുക. ഓരോർക്കും വേണ്ടിക്കൊള്ളും സ്വാമി. രാണവീരരെ ഓരോർക്കാൻ വേണ്ടിക്കൊള്ളും സ്വാമി. എപ്പോഴായിട്ടുമുള്ളവരുകളായും ദേശത്തെ ആണ്ടവരെ കാത്തുകൊള്ളുക. തകപലത്തി കൊടുത്ത് നേരത്തെ നല്ല ക്രാണത്തോടെ ചെയ്യക്കൂടിയതാണ് ഇവരുടെ നിലനിലത്തിന് സ്വാമി. ക്രാണക്കാലത്തിന് സ്വാമി. കുടുംബങ്ങളെല്ലാം വെട്ടിപ്പോയിരിക്കും. എങ്ങെല്ലാം നിൽക്കുന്നവർ സ്വാമി അതടങ്ങുകയാണ് ദേവകരം. എന്തൊക്കെ പിള്ളേകളെ കാത്തിക്കാൻ നടത്തി മതിയാ വേണ്ടിക്കളും. പിള്ളേരെ ആശീർവദിക്കപ്പെടട്ടുണ്ട്. ഇപ്പൊ കാലകാലത്തിൽ പിള്ളേരെ കാത്തുകൊള്ളപ്പെടട്ടും സ്വാമി. എങ്കെല്ലാം കാലങ്ങളിൽ അയ്യാ ഊഴിയത്തിൽ ചെയ്തു വന്നിരിക്കുന്ന ഊഴിയകളെ അയ്യാവുന്ന കടസി നാൾക്കുങ്ങളൊക്കെ കൊല്ലാം കാലകാലത്തിൽ പിശാചിൻ പോരാട്ടം ജനങ്ങളുടെ പോരാട്ടം വഞ്ചനയാന ഉപദേശം എല്ലാറ്റത്തിലും നിന്ന് അന്തവരാളുകളെ കാത്ത് ബലപ്പെടുത്തി അന്തവരെ ഊഴിയത്തിൽ ചെയ്യക്കൂടിയ ആശീർവാദത്തെ കട്ടുകളും നാശമോ പട്ടയമോ പശിയോ പഞ്ഞമോ എന്തുവായിരുന്നാലും നിക്കത്തക്കതാണ് മനധൈര്യത്തെ കൊടുങ്ങ സ്വാമി. ആശീർവാദത്തെ കൊടുങ്ങ സ്വാമി. കടേശിനാക്കളി നിക്കൂളിയാണ്ട് ജനങ്ങളെ വാഴ്ത്തപ്പെടുത്തവും ജനങ്ങളെ തിരപ്പവും ആണ്ടവരെ താങ്കളുടെ പ്രയാസത്തെ കുടുംബങ്ങളെല്ലാം തകർത്തനെ അങ്ങോട്ട് കാലത്തിനാ താതാത്ത് മൂടി നടത്തുങ്ങൾ സ്വാമി. പോകാനാണ്ടി സ്വലൂറും കാണാണ്ടി സ്വലൂറും തകപ്പനെ സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം ആണ്ടവര് തകപ്പനെ ഗുണനാമത്തെ ആണ്ടവരമിരിക്കുന്നവളായി ആണ്ടവരെ ഗുണനാമത്തെ ഉദ്ദേശിക്കുന്നവളായി ജനാക്കളിൽ പോയി കണക്കുകളിൽ കലർക്കാൻ വേണ്ടി കൊള്ളുന്ന സ്വാമി. തകപ്പനെ നിലവിലെന്താലും തകപ്പനെ തൂക്കിയിടരുതേവൻ നീങ്കാണ്ടവരെ ഇവരുടെ നിറത്തുങ്കപ്പോ ഇവരുടെ തിരമ്പറ്റും ആണ്ടവരെ ഇങ്ങനെ പോകങ്ങളും കൊണ്ട് ഇങ്ങോട്ട് പാവടിയിൽ വന്ന് സ്വാമി ഇങ്ങോട്ട് അവർക്ക് സാനടൈന്ത് ആണ്ടവരെ ശത്രുവാങ്ങവരെ അങ്ങനെ കയ്യിൽ നിന്ന് വിട്ടിരിക്കുന്നത് കുടുംബങ്ങളെല്ലാം വിട്ടിരിക്കുക സ്വാമി. വേണ്ടിക്കൊള്ളും സഹാപനെ വേണ്ടിക്കൊള്ളും സ്ഥാപനയെ വേണ്ടിയിട്ടുള്ളൂ. അതുകൊണ്ട് സഭകളെല്ലാം കൂടെ വരവേക്ക് ആയിട്ടുള്ള സഭയാണ് സഭകളാണ് പരിശുദ്ധമുള്ള സഭയാണ് മനോഹരി സഭയാണ് ഒവ്വൊരു സഭയും ഇന്ന് സഭകളെ നിങ്ങൾ എടുത്തുകൊള്ളത്താനപ്പ വരുവീങ്ക. അപ്പൊ നിങ്ങൾ സഭയ്ക്ക് കൊടുത്ത വിധാധികമാണ്ടവര് സ്ഥാപനെ ഒവ്വോ സഭകളും ഭൂമിയങ്കരാന്തങ്ങൾക്ക് ഉങ്ങളുടെ രക്തത്തിനാൽ നിൽക്കപ്പെട്ട സഭകൾ ഒവ്വൊണ്ടെയും കാൻഗ്രദേവനെ അപ്പാ മുടിയുകറി എന്തമാണ്ടവരുടെ സഭകൾ ഉന്മനീതിയുമായിരിക്കുന്നു. അവയോടും ഉമ്മയോടും കൂടെ ആരാധിക്കുകളായിരിക്കട്ടെ സ്വാമി. സഭയോടെ കുടുംബം കുടുംബമായി ആരാധിക്കട്ടെ സ്വാമി.
சபையில் ஒருவர்களை நேசித்து சபையை காட்டுகிறவர்களாய் சபையை தாங்குகிறவர்களாய் அப்பாந்த நாட்களில் பலப்படுகிறவர் சிங்க சுவாமி. ஐயா காலங்களை பார்த்து சூழ்நிலையை பார்த்து அப்பா இவர்களெல்லாம் மறந்துரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சபைகள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளும், சபையை நடத்துகிற போது மாதவர்களுக்காரர்களுக்காக வேண்டி பலப்படுத்துங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்கப்பா, நந்த இயக்கத்துக்கு அந்த பலத்தை கொடுங்கப்பா, சோத்தை கொடுங்கப்பா. சாண்டவரே அவர்கள் மத்தியில் உள்ள ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுங்கப்பா, சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுங்கப்பா. குடும்பங்கள் எல்லாம் மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி, பிள்ளைகள் எல்லாம் சாட்சியுள்ளவர்களாக வளரட்டும் சுவாமி. யாருக்காண்டியின் சுவிசேஷம் சமயங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களை சித்தம் ஐயா. எவ்வளவு நல்லதுவன் ஐயா நீங்க, அதற்குரிய காலங்களையும் நேரங்களையும் இந்த நாட்களை தந்திருக்கு. இந்த காலம் ஆண்டவராக இன்னும் கிருவியின் காலத்தை கூட்டி கூட்டி வாரீங்க சுவாமி. ஒருவதாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவங்களுடைய விருப்பமாண்டவரே அப்பா, அவங்களுடைய சித்தமாண்டவரே. அப்படியான நல்ல தேவனான உருக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன் சுவாமி, விசுவாசிக்கிறேன் அவன் கட்டு போவான் என்னை அடையும் இந்த நாட்களிலான எங்களுடைய சுவிசேஷம் எல்லாரும் அறிக்கப்படுகிறான். அதுக்குரிய டெக்னாலஜி காலத்தில் இந்த காலத்தில் நீங்க தந்திருக்கு எல்லாம் உங்களாலானது சுவாமி. அவரமாய் வார்த்தைகள் சொல்ல முடியுமா, அவமாய் சொல்லக்கூடிய வழிகள் எல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க. நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே பிரயாசத்தோடும் உண்மையோடும் நடத்துகிற இருக்கட்டும், கூட நாம ஒன்றே மகிமைப்பட வேணும், மகிமைப்பட வேணும், மகிமைப்பட இவர்களுக்கு சந்திக்கப்பட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். தகப்பனே இந்த உடையங்களுக்காக நன்றி சொல்லுறோம். எங்கெல்லாம் சொல்லுங்களெல்லாம் தேவக்காரங்கள் கூட கூட இருக்கட்டும் சுவாமி. இன்னும் ஆயிரக்கப்பட்ட பட்டணங்கள் ஆண்டவரே கிராமங்கள் ஒன்று சுவாமி. போமரியாதங்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களை அனுப்புங்கப்பா, அனுப்புங்க ஊழியர்கள் அங்கே நிற்கிறாங்க சுவாமி, மிஷனரிகள் நிற்கிறாங்க சுவாமி, ஊழியர்கள் நிற்கிறாங்க சுவாமி. தாங்குங்கப்பா எல்லா போராட்டங்களையும், உங்களுடைய காரம் தேவகாரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. நாங்கள் சொன்ன சொல்லுவோம் அப்பா, இன்னும் ஆண்டவரே போதாதப்பா, இன்னும் மொழியர்கள் உண்டு வேணுங்கத்தான், தேசங்களுக்கு வேணும் சுவாமி, இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த தேசங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே எங்களை வாத்திய சொல்லக்கூடிய புதியமிசனர்களும் பெற்ற சுவாமி, பெரும்பற்ற சுவாமி. ஆகும் அப்பா ஆகும், ஆகாத காலம் ஒன்றும் இல்லையாண்ட அதை நரேங்காரத்தின் நேர்த்தியாக நீங்க செய்து முடிக்கிறது. உங்களை வார்த்தையில் ஆண்டவரை ஜீவன் உண்டு, உங்களுக்கு வார்த்தை ஆண்டவரை சொன்னதை செய்கிறது வார்த்தை ஆண்டவரை. ஆண்டவரே எங்களை வார்த்தையின்படி எல்லாம் ஆகிற சுவாமி, யாருக்காண்டிகளை தாங்குங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க, வார்த்தை உள்ள மக்களை எழுப்பி கொடுக்க, சொல்ல முடியாத மக்கள் தங்களுடைய கரங்களை நீட்டும் மதியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்களுடைய போடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அழியாத நித்திய ராஜ்யத்துக்காக இவர்களுக்காக தங்களுடைய காரியங்களை ஒன்றையும் செய்யட்டும் சுவாமி. யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், அங்குள்ள ஆண்டவரங்களிடங்களில் இருக்கிறோம் ஜனங்களும் மனங்களும் ரட்சிக்கப்பட்டு அவங்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆதாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஐயா அந்த காலங்களில் இந்த கடுமையான காலத்திற்கும் கடுமையான காலத்தில் ஆண்டவரே அந்த காலத்தில் ஜனங்களுக்கு செய்கிற காரியங்களை ஒன்றையும் காண்கிறீங்க சகோபனே. நிரப்புங்கப்பா கண்ணினால் நிரப்புங்கப்பா, அன்புதான பாதையை மாற்ற முடியும், சாரத்தையும் தாங்க முடியும், சாரத்தையும் செய்ய முடியும், அதிகாரியங்கள் எல்லாம் நடப்பிக்க முடியும் சுவாமி. தகப்பனே கைப்பிடிய முடியும், அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்களான, பிறந்த உறவுகளான, வாழ்வு பிள்ளைகளானவர்
ஐயா பொல்லாமான காலத்தை இந்த கடைசி நாட்களை செய்ய முடியாத அக்கிரமங்கள் அநியாயங்களும் பாவங்களும் தெரியாமல் ஆண்டவரே ஆண்டவரும் காலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் அன்பினாயிருங்கப்பா நிறைய பொருட்டும் சுவாமி அப்பா பின்னாடியாங்கப்பா கிழந்திருக்கிற குடும்பங்கள் அநேகமாண்டவர் கிழந்து கொண்டே போகிறவர் சுவாமி அப்பா பெற்றோர்களை தூசிக்கிற குடும்பம் பெற்றோர்களை அடிக்கிறவரும் பெற்றோர்களை தூசிக்கிறவரும் இப்படி ஆராய புலிகள் தங்களை மனம் போன போக்கு பாவத்தில் விழுந்து அக்கிரமங்கள் அநியாயங்களும் தெரியாமல் பெற்றோருக்கு துரோகமாயும் எத்தனையோ பாவங்களை செய்தவங்களுக்கு பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க திருப்பி கொண்டு வாங்கப்பா திருப்பி கொண்டு வந்த பிள்ளைகளை போல நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம் சுவாமி கேட்கிறோம் சுவாமி கிருபைதான் பிறந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து சேரட்டும் இந்த பிறந்த குடும்பங்களுக்குள்ள கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும் பெற்றோர்களும் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும் வேண்டிக்கொள்ளோ வேண்டிக்கொள்ளோ கிருபையப்பா நன்றி சொல்லுறோம் நன்மை செய்வாய்ங்களை நோக்கி ஆண்டவரே மனம் திரும்பவாய் மாறட்டும் மாறட்டம்மா நீங்க தான் ஆசீர்வதிக்கிறதே நீங்க தான் இங்க கொண்டு வந்ததே ஏன் எங்க வந்தது ஆண்டவரே அந்த தேவனை ஆண்டவர் ஆராதிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி எங்களை ஆத்தமாவை நிலை உணர்ந்து விடட்டும் சுவாமி எங்களை உறவுகள் எல்லாம் ரசிக்கப்பட்டு தேசத்தில் எத்தனையோ நாட்டு மக்கள் இருக்கிறார் எல்லா மக்களும் ஒரு மக்களா எல்லா மக்களும் ரசிக்கப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்த சுவாமி தேசம் ஆண்டவரே இருக்கிற எல்லா சூசியலும் பாவங்களும் விசேஷமாக நிற்கிறவாராக நீங்கள் தேசத்தை விட்டு நீக்கம் பிடிச்சிங்க அப்பனே நீங்க அருவருக்கிற தேசம் இருக்கிறவாறு தேசத்தை விட்டு நீக்கம் பிடிச்சாங்க அந்த நாட்கள் தேசத்துக்காக கண்ணீர் விட்ட தேசம் அந்த ஒரு விஷயம் ஆண்டவரே அந்த கண்ணீருக்கு பகுதியாங்கப்பா அது உங்களை திருத்தியில இருக்கிற நீங்க மறக்கிறதே நல்ல தேசத்தை மாற்ற முடியும் மாற்ற முடியும் தலைவர்களுக்காக தேசத்தியாளர் தலைவர்களுக்காக உங்களை வழிகளில் கொண்டு வர முடியும் ஆண்டவரே உங்களுக்கு வந்த ஆட்சியை செய்ய அந்த தேசத்தை நல்ல காரியங்களை செய்யும் தேசங்களை அவர்கள் இந்த நாட்களில் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி ஆசீர்வதிக்கப்படுவார்களுக்காக ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் படியுள்ள இதயத்தை கொடுங்க ஜீவனுள்ள தேவனை தேடுற இதயத்தை கொடுங்க நன்மைகளை செய்யற இதயத்தை கொடுங்க அப்பா அக்கிரமங்களும் பாவங்களும் அநியாயங்களை விட்டு மனம் திரும்புற இதயத்தை கொடுங்க அப்பா விக்கிரக ஆராதனை விட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஜீவனுள்ள தேவனே உங்களை ஆராதிக்கிறவராய் மாறட்டும் சுவாமி எங்களுடைய தேசம் நன்மையினால் நிரப்பட்டும் ஜனாதிபதியும் அவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்களும் நியாயம் எங்கள் தேசத்துக்காக மன்றாடுறோம் சுவாமி மன்றாடுறோம் எங்களுடைய ஆண்டவரே எங்களை முதலாவது பெற்றோரோடு கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும் அநீதிகள் எல்லாம் நீக்கப்பட்டது அவர்களுக்குரிய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாமடியும் வேண்டிக் கொள்ளுவோம் கோடி மக்கள் ஆறு தேசம் இந்திய தேசம் இந்த தேசங்களில் உள்ள எல்லா வித அக்கிரமங்களும் பாவங்களும் பிசாசின் கிரியும் தேசத்தை விட்டு நீங்கி இரவு நீங்கி அந்த ஒரு அந்தகாரம் நீங்கி தேசத்துக்கு ஒரு வெளிச்சம் கட்டளையிலும் யாரும் எல்லா மக்களுடைய கூட்டாட்டங்களும் நீங்கள் படித்தவர்களா இருந்தாலும் படிக்காதவர்களா இருந்தாலும் சுவாமி அவர்களுடைய குருட்டாட்டமான ஆராதனைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே
தேவனே, எங்களை ஆராதிக்கிறவளாய் மாறன், எங்களை ஆராதிக்கிறவன், அங்குள்ளதுடைய கருளை நடத்துங்க சுவாமி. அவருடைய ஜபங்களை இங்கே ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, எப்படியாவது இரண்ட தேசங்கள் அநேகம் வந்து சுவாமி, தேசமெல்லாம் உங்களை வாழ்க்கையில் ஆண்டு வாழ்க்கையில் தேசத்திலே நன்மை உண்டாகட்டும் சுவாமி, நன்மை உண்டாகட்டும் சுவாமி, நன்மை உண்டா, நன்மை நீங்க தான். தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை அறிவிக்கும் உண்டாக சகப்பனேப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஐயா உங்களை வாழ்வியில் சேர்த்துக் கொள்ள புகாயமாக மாறட்டும் சுவாமி. சகப்பனே, இவர்களுக்காண்டி கொள்ளும் நாங்கள் ஜபிக்கிறது மாத்திரம்தான் அப்பா. அப்போ நீங்க அப்போ சகலாதிகாரம் விழுத்த நீங்க நீதியுள்ள

0: சொல்லியானதேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அதனது காலத்தில் தியாகத்தை நடத்திக்கிறதேவன் நீங்க மாறாதவர் ஆண்டவர். எந்தெந்த காலத்தில் இது நடக்க வேணுமோ சுவாமி, அதை நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், கா நன்றி சொல்லுவோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், எப்படியாவது தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே சுவதேசத்தில் நடக்கிற யுத்தங்களில் எந்த தகப்பனையும் நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி சொன்னி துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். தேசத்தை காத்து கொள்ளுங்க சுவாமி, நன்றி சொல்லுறோம். தேசத்துக்கு வாக்கு கொடுத்த நீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளாரோ சுவாமி. எல்லாம் உங்களுடைய காலங்கள் எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா சங்கடங்களையோ ஆசீர்வங்க தேவைகளை சொன்னீங்க, நடத்துறவர்களுக்கு சோத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. சிணங்கிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுவோம். இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே அந்த ஊழியத்தை நடத்த கூடிய வாங்கி கொடுத்து ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளு. எங்களை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள் தகப்பனே. எங்கெல்லாம் எங்களை பிள்ளைகள் இருக்கிறோம், அவங்களும் எங்கெல்லாம் அவருடைய காரியங்கள் இருக்கிறார்கள், எங்களுக்காக எங்களை பாதுகாப்பு அவளோடு இருக்கிறபடி நான் நன்றி சுவாமி. விசேஷமாக நீங்க அவர்களை இந்த நாட்களை தாங்குறபடினால் நன்றி சுவாமி. என்னமான உங்களுக்குள்ளார தங்களை பலப்படுத்தி ஆண்டவரை உங்களுக்கு படிந்து என்ன என்ன உங்களால் கிட்டி சேர்ந்தாரே பிள்ளைகளை அதை நடத்துங்க சுவாமி. உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேவரிங்க எல்லா கடவுள் துதியுமே நீங்க தான் நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே.
1: குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளைய வழியில் இதே வழியில் சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, குட் பிளஸ். ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சந்தகம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. பிரைஸ் லோட்டமா,
2: பிரைஸ் லோட்.
1: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமி ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். சிறந்த பரிசுத்த தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தூயாது தூயரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்டசராசரங்கள் எல்லாம் ஆளுகிற அருட்பெரும் சோதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உங்கள சிங்காசனம், பூமி உங்களோட பாதுபடி எல்லாவற்றைக்கும் ஆளுகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழி இலையில் இணைந்து உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி சொல்ல, உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக நன்றி. உங்களோட நீதியும் விளக்கறதுனால் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு வெலப்பக்க நிழலாயிருந்து வெலப்பக்கமோ இழப்பக்கமோ நாங்கள் சாய்ந்து போகாதபடி உங்களை நோக்கி வெற்றி போடத்தக்கதாக நீங்கள் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி. அன்பின் தேவனே, மனுக்குலம் முழவே நீங்கள் ஊரசமன்றி ஒரே சாயலாக நீங்கள் சிரிச்சிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உங்களை ஏற்றுக்கொடுற பிள்ளைகளு

0: கூட பிள்ளைகளை இந்த உரிமையை தந்ததுக்கு ஊடாக எங்களோடு கிடைச்ச மட்டும் எங்களுக்குள் இருந்தும் எங்களை பாவங்களுக்கு போய்விடாதோடி வழிநடத்தி கொண்டு வர பெருசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். பிதா குமாரன் பெருசுத்த ஆவியான தேவனே திரியக தேவனே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக நான் சங்கம மொழியிலேயே நடத்தும் பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனசியை பேச்சு அதை இதில் ஆண்டவரே ஐக்கியப்பட்டு மாமப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியாத்ம சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா, இடகட்டி கொள்ளுங்கோ பரிசுத்தாவியானவரே. உங்கள் உற்றுவரத்தான ஐயா இந்த நிமிஷம் பாவத்துக்கு போய்விடாதபடி உணர்த்தி எச்சரித்து மனத்தை நடத்த முடியும். அறிந்தோ அறியாமலோ சிந்தனையில் தன்னும் செய்யும் பொழுது உடன உணர்த்துற பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் உணர்த்தி பரிசுத்த பாதையில் இந்த உலகத்தில் ஐயா பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே உங்களோட பிள்ளைகளாகிய எங்களில் பரிசுத்தத்தை காணவிடும் என்று விரும்புகிறேங்கிற பரிசுத்த தேவனே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரலோ ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று முதல் எங்களை உங்களோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம், ஜீவ பலிகளாக அர்ப்பணிக்கிறோம். அப்பாவலி பார்க்க ரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவனே அப்பா உங்களுடைய ரக்கம் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுப்பட வேணுமாய் கேட்கிறோம். உங்களோட ரக்கத்தின் மித்தம் இந்த பொல்லாத உலகத்தில் எந்த பொல்லாங்களும் வந்து அணுகாதடி பாதங்கள் இடறாதபடி உங்கள் ஒருவராட்டார் ஐயா தூக்கி சுமந்து நடத்த முடியும். பாவங்களை செய்யாதபடியும் பாதங்கள் இடறாதபடியும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் நினைந்து இந்த சங்கம மொழியில் இதுவரை நேரம் நினைந்து உங்களை மகமப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்க உணர எங்களது விதத்தில் பதிக்கத்தக்கதாக அதுக்கு கீழ்ப்பு எல்லாவற்றுக்கு மேலாக கீழ்ப்படியத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பை மூனையும் ஊடுருவி சென்று என்னும் என்னும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்தமாங்கள் பரிசுத்தமாங்கள் என்று சொன்ன தேவனே ஒருவருமே பரிசுத்தரும் இல்லை ஒருவருமே நல்லவர்கள் இல்லையா, நாங்கள் இன்னும் இந்த வார்த்தைகளுக்கூடாக எப்படி பரிசுத்தமாக உங்களுக்கு பிரியமாக வாழ வேணுமோ வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகளுக்கூடாக எங்களை நீங்க உணர்த்தி உணர்த்தி எங்களோடு உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசி வாழ் நடத்துகிற கிருபைக்காக நன்றி. வார்த்தையை வாசிக்க முடியாமல் பெலவீனமாயிருப்போருக்கும் வார்த்தை இல்லாதவருக்கும் இந்த வார்த்தைகள் உதவியாயிருந்தவர்களை வழிநடத்தி கொண்டு வரதுக்காக ஆண்டு சரியான பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே தொடக்கம் வரை நேரமும் கூட பிள்ளைகளுக்கூடாக ஆர் ஆர் உங்களை மகமப்படுத்த வேண்டும் என்று வாங்கிட்டார்களோ அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனியலுக்களால் பரலோக ஞானத்துக்குனால் உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நன்றி உள்ளவர்களாக உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்கள் செய்தீங்களே செய்து கொண்டு வாரீங்களே செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயாக்கப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் உங்களோட பரமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து அவர்களை எதையும் சுயத்தில் செய்து விடாதபடி உங்களோட பாதத்தில் தரித்திருந்து ஆண்டவர் நீங்கள் அவர்களுக்கு வெளிப்பாடை கொடுத்தவர்கள் அவங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் தானையா கிருபை செய்து வழிநடத்த முடியும். கிருபை செய்து வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அன்பின்றி விசேஷமாக அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசிரியர் அவர்களோட குடும்பம் அவர்களை ஆசீர்வதிங்கோ. எங்க ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த விஷம் போட்டு பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பொருளுக்கோ பதவிக்கோ ஆண்டவரே முதலிடம் கொடுக்கிறவர்களாக அல்லாமல் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்த கிடைத்தது என்று அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நெகட்டிவால் நடத்துங்கோ. அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனிகளுக்காக நன்றி ராஜா. முடிசூட்டி அலங்கரித்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி. என்னும் இந்த வரங்கள் கனிகளுக்களால் அவர்கள் உங்களை எங்கெங்கெல்லாம் எங்கைக்கப்பட்டாலும் சபையிலோ சமுதாயத்திலேயோ இந்த சங்கம மொழியிலேயோ எங்கே ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாக அவர்களை மயமப்படுத்தத்தக்கதாக அவர்களை அவருடைய சந்ததியை ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களும் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களை துதி ஜீவனுள்ள உயிருள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னம் ஆண்டு விடத்தின வருஷ காலமாக இந்த சங்கமம் என்ற பேரே ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு உள்ள சோதனைக்கும் சோதனைக்கு வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் இதனை அவர்கள் நடத்தி கொண்டு வர்றதுக்காக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த சுவல் தைரியம் நேரம் எல்லாவற்றுக்கும் மேலாகவும் கூட அன்பு கூட ரட்சிப்பதை போட்டெடுத்து விடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய திவ்ய வாஞ்சைகளை இந்த சங்கமம் ஒலியலைகளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்காக இறுதிய வாஞ்சை கொடுத்த தேவன் நீங்கள் ஐயா. நீங்க தான் அந்த ரட்சிப்பை கொடுத்தீங்கள். உயிருள்ள தேவனை கண்டடையத்தக்கதாக நீங்க தான் அதை செய்தீங்கள். அந்த உயிருள்ள உண்மையுள்ள உத்தமமான தேவனை இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய அன்பானவர்கள் அயலர் அறிந்தவர்கள் ஆண்டவர் எங்கெங்கிருந்தாலும் அறிய உங்களை அறிய வேணும் என்னும் சிருஷ்டிப்புகளை வணங்காமல் சிருஷ்டிப்புகளை வணங்க வேணும் இந்த வாஞ்சியை உண்டு பண்ணி இதை நடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு இயேசு கொண்டு வர கிருபைக்காக அவளுக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் மேலாகவும் உங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் சகோதரியும் கைகோத்த வண்ணம் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு ராஜா உண்மையோடும் தாழ்மையோடும் இதை நடத்தத்தக்கதாக செய்த கிருபைக்காக ஆறார் இந்த சங்கம மொழியல் இணைவோர் தொடர்பு கொண்டு கதைக்கும் பொழுதும் உங்களுடைய அன்பவர்களுக்குள் ஆறாக பாய்ந்து அவர்களையும் முழு மனதோடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வார கிரியைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த சந்ததிக்காக நன்றி, மகளுக்காக நன்றி, அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. அவையும் நீங்கள் கூட ராஜ்யம் வளர்வதற்கு அவையும் நீங்கள் ஆயுதமாக பாவிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த சந்ததியை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நாங்கள் இடவிடாதபடி அவர்களின் பேர்வீராக உங்களிடத்தில் ஒப்படைப்பது உங்களுக்கு தெரியும் ஐயா. அப்பா உங்களுடைய அன்பின் கருத்தினால் அவர்களை தாங்கி வழிநடத்தி அந்த வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்கோ. காலூன்றி கல்வாரியா இயேசுவே உங்களை நிற்கத்தக்கதாக காற்று வந்தாலும் புசல் வந்தாலும் அசைக்கப்படாதபடி நிற்கத்தக்கதாக நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக உங்களில் நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ஐயா. வருங்கால சந்ததி ஐயா பழுதப்பி போய்விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வழிநடத்தி கொண்டு வரதுவினை இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஐக்கியப்படும் சபையிலோ சமுதாயத்திலோ இந்த பிள்ளைகளுடைய பாடசாலையிலையோ ஆண்டு வீர வேலை ஸ்தலங்களிலோ இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டு வீரையும் கூட அன்பை கண்டறியத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வாரீங்க. கிருபை செய்ய வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எங்க ஐக்கியப்பட்டாலும் சபையிலோ சமுதாயத்திலேயோ பாடசாலையிலோ வேலை ஸ்தலத்திலேயோ சாட்சியாக இருக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத எதற்கும் ஆண்டவரே காலெடுத்து வைக்கிறவர்களா இல்லாதபடி நீங்கள் அவர்களை காத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆசீர்வதிங்க ராஜா. பொல்லாங்கன் கிட்ட வராதபடி இரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் வேலை ஸ்தலங்கள் அந்த பிள்ளைகள் விசேஷமாக படிக்கும் பாடசாலை ஒவ்வொன்றையும் சகோதரனும் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த சங்கமம் ஒரு எளிய நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வாருங்க. காக்க வெள்ளவர் காத்து கொள்ள வெள்ளவரே உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு, அந்த பரிசுத்த ரத்தத்தால் மூடி உங்களோட பிள்ளைகளை மட்டும் பாதுகாத்தது போல் இனியும் பாதுகாத்து கொண்டு வருவீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, இந்த சங்கமம் ஒளியலியை நடத்ததுக்கு எந்த தடை தாமதம் ஒன்று வராது, தடை தாமதம் இல்லாமல் நடத்தத்தக்கதாக நீங்க கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒத்துழைப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறாங்க. இன்னும் என்ன விதமாக இதை உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இன்னும் என்னென்ன விதமாக புது விதமாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்கத ஆலோசனைகளையும் ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டு விரைவை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு போருக்கும் மனைவோருக்கும் இதில் ஐக்கியப்படுபோருக்கும் ஆசீர்வாதமாயிருந்து என்ன உங்களுடைய அன்புக்குள் ஊன்றி வளரத்தக்கதாக அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு பெறப்பிறவர்களாக இருக்கத்தக்கதாக இதுக்களால் நீங்கள் கிருபை செய்து நடத்தி கொண்டு வர முடியும். நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்ன ஆண்டு விரைவில் இணைந்து இனியும் இணைய போற ஒரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். உங்களோட செய்தியை கொடுக்குற ஆத்மா தாசர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களும் ஆண்டவரே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, நேரத்துக்கு வந்து உங்களோட பார்த்து தரித்திருந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த செய்திகளை கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து நீங்க வழிநடத்தி கொண்டு போயிருவ கிருபைக்காக அவர்களை ஆண்டவரே நீங்க இப்படி தன்னத்தை கொடுக்கறதுக்கு நன்றி உள்ளவர்களாக கிருபை செய்து கொண்டு வரவிரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் இந்த சபையில் இந்த அவரோட சொந்த சபையால இருந்தாலும் அந்த சபையையும் கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வாதத்தினோட பெரும்பகரத்தினால் ஆசீர்வாத்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை உங்களால் மனநடத்தி காத்து கொள்ள முடியும். எங்கெங்கு வாழ்ந்தாலும் பொறுப்படுங்க ராஜா, எல்லாம் அறிந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் ஒரு ஒளிபொருளாக இல்லையப்பா, வெளியரங்கமா எல்லாவற்றையும் பார்க்கறது. எங்கு அவர்கள் வாழ்ந்தாலும் சாட்சியா இருக்கத்தக்க விசேஷமாக இப்படி சங்கமம் ஒளியலில் இணைந்து உங்களை மாமப்படுத்த கிடைத்து என்று நன்றி உள்ளவர்களாக இந்த நச்செய்தியை பரப்புறவர்களா இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கோ. பாடலுக்கூடாகோ துதிக்கூடாகோ செய்தி கூடாகோ சாட்சி கூடாகோ ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. ஆசீர்வதித்து ராஜா இந்த இருள் சூழ்ந்த மலர் உலகத்தில் உங்களை அறியாமல் இருக்கும் மக்கள் மத்தியிலும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாகவும் உடம்பை பயந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள் பங்குள்ளவர்களாக நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கூட பார்வையில் நாங்கள் சுதந்திரமாக இருந்த இடங்களிலும் இருக்கிற இருப்பிடங்களிலும் இருந்தும் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக எங்கைக்கப்பட்டும் உங்களை சுதந்திரமாக நாங்கள் ஆராதிக்கத்தக்க இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த சுதந்திரத்தை நாங்கள் போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கிருந்து உங்களை ஆராதித்தாலும் அந்த அதுக்கு நன்றியுள்ளவர்களாக நச்சியாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆராதிக்க பிள்ளைகள் உங்களோட அபிஷேகத்தப்பட்ட பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஆண்டவர் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நீங்கள் வைத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. சாட்சியாக வைத்து வழிநடத்துங்கோ அப்பா. இப்படி நீங்கள் இயேசுவே நடந்து நடந்து தாழ்மையோடும் உண்மையோடும் அன்பை உங்களோட அப்பா அன்பை வெளிப்படுத்தினீங்களோ ஆண்டு அதுக்கூடாக நீங்கள் தேர்ந்தெடுத்த சிஷ்யர்களை எப்படி அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துக்கள் அனுப்பினீங்களோ அதையெல்லாம் எண்ணி பார்த்து அதன்படி ஆண்டு சாட்சியாக உங்களோட பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க கொடுத்த அபிஷேகத்தை போட்டு அடுத்து விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளரணும், உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்று அந்த உண்மையோடும் அந்த உரிமையோடும் செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனை விசேஷமாக ஆண்டவரே, பிலிப்பினோவில் நடந்த அந்த குயக்குக்காக உங்களண்டில் வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ கோடி மக்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா, எத்தனையோ ஆத்மாக்களை இந்த குயக்குகளால் நீங்கள் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்து விட்டீர்கள். இதனால் ஆண்டவரே இதனால் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரே மக்களுக்காக உங்களண்டில் வருகிறோம். அப்பா, இந்த இயக்க அளவினால் அவர்கள் தாக்கப்பட்டு மனம் சோர்ந்து கூட அன்பில் இருந்து விலகாதபடி இருக்கிற பிள்ளைகள் என்னும் உங்களை நோக்கி பார்த்து நன்றி சொல்றவர்களா இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வருகையின் முன்பு வரும் என்றதை உணர்ந்து எச்சரிப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக கூட உழைச்சல் செய்யும் பிள்ளைகளும் உங்களை பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உங்களை அறியாமல் ஒன்றும் நடவாதென்ற அந்த ஒரு நடக்கத்தக்கதாக விசுவாசத்தோடு நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ராஜா. அந்த தேசத்துக்கு என்ன நல்லது, என்னென்னமாக தூக்கி எடுக்க ஆத்மாக்களை தூக்கி எடுக்க முடியுமோ தூக்கி எடுத்து ஆண்டவரே தாக்கப்பட்ட மக்களையும் தூக்கி எடுத்து உங்களால் நடத்த முடியும். ஆண்டவரே இந்த நிலையிலும் உங்களை அழைத்த ஆத்மாக்களுக்காக உங்களுடைய வருகிறோம். அவருடைய குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. என்னமோ புரிப்பட்ட தாக்காதபடியும் உங்களோட பிள்ளைகளை எங்கெங்கு வந்தாலும் நீங்க தான் ஐயா காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இங்க உயிருள்ள தேவன் உயிரோடு இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. இன்னும் உங்களோட பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் தவிக்கும் எத்தனையோ நெருக்கத்தோடு ஒழுங்கி பதுங்கி ஒழித்து மறைந்திருந்து உங்களை ஆராய்க்கும் பிள்ளைகள் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த தேசங்களுக்காக வருகிறோம். இப்படிப்பட்ட அநியாயத்தேவர்கள் செய்யாதபடி அன்பின் தேவனே நெருக்காதபடி உங்களை அறியாத மக்கள் உங்களோட பிள்ளைகளை நெருக்காதபடி ஒடுக்காதபடி ஐயா அவர்களுடைய கண்ணை துறந்து ஒளியுள்ளதவன் ஐய மையான ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும், உணர்த்த முடியும். உணர்த்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ராஜ்யத்துக்கும் எதிராக ஒரு ராஜ்யம் எழும்பி அழிக்க வேணும் என்று எழும்பி நிற்கும் பொல்லாத சத்துருக்களை அடக்க உங்களால் முடியும் ஐயா. அடக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே நீங்க பிறந்து வளர்ந்த தேசம் ஆகிய தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அந்த தேசத்தை ஆண்டவரே ஆளும் பெஞ்சமின் அத்தாக்குக்காக உங்களை வருகிறோம். அவருக்கு கொடுத்த சோபல தைரியத்துக்காக ஞானத்துக்காக எல்லாவற்றுக்கு மேலாக உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா, நன்றி. அவரை வேண் சுயமாக தீர்மானிக்காதபடி உங்களோட பாவத்தில் தரித்திருந்த எந்த தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. எந்த ஆண்டவரே இந்த தேசத்துக்கும் எதிராக எழும்பி ஆண்டு இந்த தேசத்தையும் அழிக்க வேணும் என்ற எண்ணங்கள் வராதபடி ஆண்டவரே அந்த தேசங்களை காப்பாற்ற வேணும் என்ற உணர்வையும் நீங்க தான் ஐயா கொடுத்து வல்லெடுத்த முடியும். அந்த தேசத்துக்கு எதிராக எய்யப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் பயக்காதபடி பரமகரத்தினால் உங்களால் பாதுகாத்து கொண்டு வந்த இன்னும் பாதுகாக்க உங்களால் முடியும். பாதுகாக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யூத ராஜசிங்கமே யூத மக்களை நேசிக்கிற தேவனே, அந்த யூத மக்களும் ஐயா என்ன ஆண்டவரே தலைமுட்டி கொண்டிருந்தபடி அவர்களை நீங்க தொட்டு குணமாக்கி உங்க பிள்ளைகளை ஆக்கி உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்து கொண்டு வார அற்புதத்துக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அது செய்கிற தேவனே அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்களால் ஐஸ்வரியத்துக்குளால் என்னும் உலகம் எல்லாம் தெரிந்து உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே இந்த நேரத்தில் நாங்க பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக உங்களில் வருகிறோம் ராஜா. அந்த தீவு எந்த விதத்திலும் பஞ்சப்பட்டு போகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கோ. எல்லாவற்றுக்கும் எல்லாம் அங்க வாழ்ந்து நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரும் வருவரையும் ஆண்டவரே உங்களை பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து நல்ல அபிஷேகத்தை ஊட்டி இன்னும் தொடர்ந்து உங்களோட ஊழியத்தோடு செய்யத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி பெருசுத்தாவியான விரையிடகட்டை நீங்கள் வளர்த்ததுக்காக நன்றி. அந்த தேசத்தை வறுமையின் கோட்டில் போய்விடாதபடி மக்கள் வறுமையாக பசியால் தாகத்தினால் மாண்டு போகாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா, காத்துக்கொள்ள முடியும். விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து விட்டதென்று இறங்கிக் கொண்டு இருக்கும் மக்களுக்கு நீங்கள் கரம் கொடுத்து உதவி அவர்கள் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளும் அந்த அதிகாரியோடு பேசி அண்ணவரே என்னென்ன விதத்தில் மக்களை ஆறுதலாக சோபலமாக வாழத்தக்கதாக செய்ய முடியுமோ என்று செய்யத்தக்கதாக நல்லதை செய்கிற விதமாக தீர்மானம் எடுக்கிறவராக இருக்கத்தக்கதாக அனுராவையும் பொருட்படுத்த ஆண்டவரே அற்புதத்தை செய்து இடகட்டி உங்களை அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க உங்களால் முடியும் ஐயா, முடியும். அதுக்காக உங்களிடம் வருகிறோம் அன்பின் விசேஷமாக அங்கிருந்து ஊழியம் செய்யும் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டை விட்டு ஓடி விடாதபடி ஆண்டு வரை இருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகளை ஆத்து மக்களை ஆசி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் அந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு சிரசில் ஊட்டி உங்களை அறியாத வைக்கிறங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கமா ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆத்து மக்களையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க பாவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக விசேஷமாக அந்த மட்டக்களப்பு ஊழியக்காரனுக்காக துதிக்கிறேன் சொல்லுகிறோம். ஆண்டு சகோதர ராஜேந்திரா அம்மாக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இப்படி இவர்கள் செய்யும் ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. சிங்களவர் தமிழர் சோனர் என்று வித்தியாசம் இல்லாதபடி வந்து உங்களே சுதந்திரமாக அவருடைய சபையில் ஆராதிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக அனுதினமும் ஆத்மாக்களும் உங்களை அறிந்து கொண்டு வர்றதுக்கு கிருபையை ஊற்றுறதுக்காக அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. என்னும் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இங்க வாழ வசதி இருந்தும் அப்பா அந்த குடும்பம் ஆண்டவர் சந்தனம் மனைவியும் விவேக்கா அந்த பிள்ளையும் அந்த தேசத்திற்கு போயிருந்து உங்களுடைய அன்பை ஆண்டவரை பாராட்டி கொண்டு வர கிருபைக்காக அவர்களை நீங்க பாவிக்கிறதுக்காக அவர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் ஆண்டவரே ஜபன நடத்தும் ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே யோசாயாண்ட மகன் நடத்தும் சபைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. என்னும் அவரை எடுத்து பாவித்து அந்த தேசத்தில் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக விசேஷமாக அந்த வட மாகாணத்தில் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். சாந்திரராஜ சூரியன் விட்டுட்டு போன ஊழியத்தை ஐயா தொடர்ந்தும் அவருடைய பாடசாலைகளை அந்த சபைகளை நடத்தத்தக்கதாக வல்லமையை கொடுத்து நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அந்த மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்கிறோம். மனதுருக்கம் என்ற பேரையே நீங்க கொடுத்துத்தின வருஷ காலமாக நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக 28 வருஷ காலமாக நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அதை ஆண்டவரே இனியும் தொடர்ந்து அது ஒரு காரணம் பொருட்படுத்து அதுக்கு பொறுப்பாக இருந்து அந்த அதை நடத்தத்தக்கதாக நீங்கள் ஒரு ஆத்மாவை தெரிந்தெடுத்து கொடுத்திருப்பீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அந்த தேசத்தில் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற வாஞ்சியோடு உங்களிடத்தில் ஒப்படைத்து நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தில் நீங்கள் செய்து கொண்டு வர அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேசத்திலிருந்து காலங்களுக்கு முதல் சுதாரிக்கப்பட்ட ஆத்மாக்களை எவ்வளவு அற்புதமாக தொட்டு உங்களோட பிள்ளைகளாக்கி நீங்களே ராஜா அபிஷேகத்தை ஊற்றி நீங்களே சாட்சிகளாக எங்களோட கண்களுக்கு காணத்தக்கதாக வைத்திருக்கிற அன்பின் தேவனே, அவர்களையும் நீங்கள் ஆயுதங்களாக பாவித்து பாவித்து கை கொடுத்து தவத்தக்கதாக அவர்களையும் ஆண்டவரே நீங்கள் அசைத்து அவர்கள் சந்ததியே நீங்கள் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கண்ட தேசத்தில் வாசம் பண்ண நாங்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க இந்த சுதந்திரத்தை சொந்த பாசையில் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக கொடுத்த சுதந்திரத்துக்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக எங்கெங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகள் இருந்து உங்களை ஆராதிக்கிறார்களோ சாட்சி உள்ளவர்களாக நச்செய்தியை பெறப்பவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு சபைத்தலைவர்களையும் நீங்க பாவித்து கொண்டு வார கிருபைக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அற்புதங்களை ஒரு ஆத்மா மனம் மாறுவது போல் சந்தோஷம் ஒன்றுமே இல்லையா ஐயா. பரலோகமே உங்களை துதிக்கும், சேனைகளே உங்களை துதிப்பார். அதே போல் ஆண்டவரால் நாளாந்தம் எங்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் எங்கள் சபைகள் ஆத்மாக்கள் உங்களை அறியத்தக்கதாக, அறியாத ஆத்மாக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோதிக்கிறோம். வருங்கால சந்ததிக்காக உங்களை வருகிறோம் ஐயா. படுத்து பட்டம் பெற்று படுத்து ஆண்டவரே இந்த காலங்களில் கிராஜுவேட் பண்ணி பண்ண போற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு அந்த கிராஜுவேட் செரிமனியை நடத்துவதற்கு எங்கொள்ளத்தக்கதாக கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் படித்து பட்டம் பெறத்தக்கதாக செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. உங்களை அவர்கள் நன்றி உள்ளத்தோடு உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த விதத்திலும் உலகத்துக்கு உத்த விஷம் போட்டு உலக இச்ச பாவங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் வாழ் வருங்கால சந்ததி அடிமையாய் போய் விடாதபடி காத்து கொடுக்கும். வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்கராஜா ஆசீர்வதித்து அவர்களுக்கு வாழத்தக்க வசதிய வழிகளை நீங்க திறந்து கொடுத்து என்னென்ன தகுதிகளை கொடுக்க வேணும் என்று நீங்க சித்தம் கொள்றீங்களோ அதில் கொடுத்து அவர்களுடைய நேரங்களை கொள்ள கொண்டு அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக இருப்பதை செய்யுங்க ராஜா. இந்த வருங்கால சந்ததியை பொறுப்பிடுங்க. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவளுடைய இறுதிய பலகையில் உங்களை ஆண்டவரே உங்களோட அன்பை பதித்து நீங்கள் அவர்களை பாதுகாத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களோட பரமகரத்தினால் பரலோக ஞானத்தினாலும் நிரப்பியவர்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். எந்தெந்த சபையில் எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டு விரிவாலு பிள்ளைகளோ சின்ன குழந்தைகளோ எங்கிருந்தாலும் இந்த பிள்ளைகள் ஆண்டு விரி உங்களை நோக்கி பார்த்து உங்களை உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக சபை கூடுதலையும் விட்டுவிடாதபடி சபை கூடுதல் வைக்கப்படுறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும். எப்படி எப்படி எல்லாம் இளஞ்சந்ததியை தொட்டு நீங்க பாவிக்கிறீங்களோ ராஜா, அதே போல் இந்த இளஞ்சந்ததிகளை நீங்க தொட்டு பாவித்து அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. கைவிடாது காத்துக்கொள்ளுங்கோ ஆண்டு. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத வழியில் அவர்கள் போய்விடாதபடி அன்பின் தேவனே இந்த வருங்கால சந்ததியை பேர் பேராக பேர் பேராக ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கும் வருங்கால சந்ததி, அன்பானங்களுடைய நிசன மத்தியில் இருக்கும் வருங்கால சந்ததி, அன்பானவர்கள் மத்தியில் வருங்கால சந்ததி எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. விசேஷமாக இந்த வருங்கால சந்ததியை ஆண்டவர் இந்த உலக டெக்னாலஜிக்கல் அடிமையாய் போய் ஆண்டவரே பாவங்களை செய்து விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டியவர்களை ஆசீர்வதிங்கோ. இவர்களை ஆண்டவரும் கூட ராஜ்யம் வளர்வதற்கு ஆயுதங்களாக வெனந்து வெனந்து ஒருவரையும் பாவிக்க முடியும், பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களுக்கு நீங்க கொடுத்த ஞானம் அறிவுக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இந்த வருங்கால சந்ததியை நீங்க பொறுப்படுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ காத்துக்கொள்ளுங்கோ ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க வெறுக்கிற பாவங்களை அவர்கள் செய்து விடாதபடி அவர்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே உலக ஆசைச்ச பாவத்துக்கள் அடிமையாய் போய்விடாதபடி வள்ளி தப்பி போய்விடாதபடி உங்களோட கோலாலையும் தடியாலையும் நீங்கள் அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களில் அவர்களை வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். நீங்க தான் அவர்களுடைய மேய்ப்பர், நீங்க தான் ஞான கண்மலை. பரலோக ஞானத்தினால் அவர்களை நிரப்பி எங்கிருந்தாலும் ஆண்டவர்கள் மேல் கூட கண்ணை வைத்து வழிநடத்தி ஆண்டவரே காத்துக்கொள்ள வேணும் காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகழிடமே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ஞான கண்மலையே உங்களை துதிக்கிறோம், எங்கள் வழியும் சத்தியம் ஜீவனுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற துதியை கனத்த மகமையை உலகமா உலக பொருளுக்கோ பண்டத்துக்கோ பணத்துக்கோ ஆண்டுக்கோ பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ எதுக்கும் கொடுத்து விடாதபடி, இந்த டெக்னாலஜிகளுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், விசேஷமாக இந்த வருங்கால சந்ததியை உங்களால் தானே ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான இந்த சங்கம மொழியலையை பொறுப்படுத்த ராஜா, அந்தந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ, அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்கள் பரிசுத்தாவியானவரே அவர்களை இடகட்டி வழிநடத்தி வெற்றியோடு சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உங்களை மகிமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்து வெற்றியோடு நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இயேசு என்னும் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே.
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தரது ஆமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தடி பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜபித்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தினார். கத்தரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் அஞ்சனி செல்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்க தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கத்தடி கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
2: பிரைஸ்லோ.
1: ஆமென். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூட எடுத்து வரப்போற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளிலே தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய சித்தம் செய்யும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஈவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது தன்னுடைய சுய சித்தத்தை, இஷ்டத்தை, தீர்மானங்களை, திட்டங்களை நிறைவேற்றவராம். உம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போல இந்த நாட்களிலும் நாங்கள் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளைக்காக, இந்த ஊடகத்துக்காக நன்றி. இன்றைய நாளிலும் தேவ வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு நிமிஷம் எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப கவனியுங்கள், தேவன் எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் என்னத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதே கிறிஸ்தவர்களுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதான நோக்கம். அதைத்தான் இன்னொரு விதத்தில் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடுங்கள், தேவனையும் அவருடைய சித்தத்தையும் தேடுங்கள். அவருடைய நீதி என்ன? அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிப்பது அவருடைய நீதி. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் உங்களை வந்து மேற்கொள்ளும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே தேவ சித்தம் செய்யும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே தேவ திட்டம் என்னது என்பதை நாங்கள் அறியாமல் தேவனுக்காக திட்டம் தீட்டி செயல்படுகிறோம். அங்கேதான் நாங்கள் தவறு விடுகிறோம். அநேகர் நாங்கள் நினைக்கிறோம், தேவனுக்காக நாங்கள் பெரிய தீர்மானங்களை, பெரிய திட்டங்களை நாங்கள் வைத்து செயல்படுகிறபடினால் தேவன் இவற்றில் பிரியப்படுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. பிரியமானவர்களை கவனியுங்கள், ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படி. அதிகமாய் அவரோடு நேரங்களை செலவழித்து அவரோடு உறவு கொண்டு அதன் மூலமா அவருடைய தீர்மானங்களை திட்டங்களை அறிந்து அவர் கொடுத்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ தேவ சித்தத்தை அறிந்து செயல்படாமல் அவர்கள் சுயமாக தங்களுடைய சித்தத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் பிசாசினுடைய பெரிதான தந்திரம். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுவீர்களானால் தேவர்களை போலாவீர்கள். அப்ப கவனியுங்கள், பிசாசினுடைய தந்திரம் என்ன, தேவனுடைய சித்தத்தில் நாங்கள் செயல்படாமல் தேவ சித்தத்தை விட்டு அல்லது தேவனுக்காக ஒரு தீர்மானம் திட்டங்களை வைத்து செயல்படுவது. இங்கேதான் நாங்கள் என்ன செய்கிறோம், விளைவிடுகிறோம். அப்படி செயல்பட்டபடினா தேவனுக்காக திட்டம் தீட்டி ஆதாமோவால் செயல்பட்டபடியினால் அவர்கள் முதலாவது தேவனுடைய உறவை இழந்தார்கள், சமாதானத்தை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், பயம் அவர்களை ஆளுகை செய்தது, தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனார்கள். அப்ப கவனியுங்கள், எங்கே மரணம் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் தேவனுக்காக திட்டம் திட்டி செயல்படுவது என்ன செய்கிறது, பிசாசுக்கு கதவை துறந்து வைக்கிறதாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், பிசாசு தெளிவாக சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளையாய் செயல்படாமல் தேவனாக நீ செயல்படலாம் என்று அங்கே சொல்லுகிறார். ஆனால் தேவனோ நம்மை உருவாக்கினதின் நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படும் என்று சொன்னால், அவரையே விசுவாசித்து அவரையே நம்பி, முழுமையாக நம்பி அவருடைய தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல், நாங்கள் எங்களுடைய இச்சை ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவனை பயன்படுத்தும்படி நாங்கள் உருவாக்கப்படும். கவனியுங்கள், இங்கே கூட நாங்கள் பார்க்கிறோம், ஆதாமேவால் தேவன் உருவாக்கின அந்த பழத்தை சாப்பிட்டு அதன் மூலமாய் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் அவர்கள் என்னவா இருக்க பிளான் பண்ணுகிறார்கள், என்னவாக வர விரும்புகிறார்கள், தேவனை போலாக என்று அவர்கள் விரும்புகிறார். ஆனால் தேவனோ அவர் உருவாக்கினதை சாப்பிட்டு அவர்கள் தேவனை போல அல்லது இன்னொரு தேவனாக செயல்படுவது தேவ சித்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் என்றாலே அவர் உருவாக்குறவரை அல்லாமல் உருவாக்கினதினால் உருவாக்கப்பட்டதினால் அவர் தேவனாக செயல்படுவதில்லை. தேவன் உருவாக்கினவைகள் தேவனாக செயல்பட முடியாது, தேவனோடு செயல்பட முடியும், தேவனாக செயல்பட முடியும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் பிசாசு எப்படியா வஞ்சிக்கிறான், நீங்கள் தேவனை போல ஆக முடியும் என்று அவன் அவர்களை வஞ்சிக்கிறான். ஆகவே அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தங்களுடைய சுய சித்தத்தை செய்தபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வந்தார்கள். மாறாக அவருடைய ஜெனரேஷன் முழுவதுக்கும் மரணத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், சுவையினம், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் அவர்களை மேற்கொள்ளத்தக்கதாக செயல்பட்டார். ஆகவே இவைகள் மிக முக்கியமான காரியம் என்னென்று சொன்னால், தேவனுக்காக திட்டம் தீட்டி நம்ம அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யாமல் தேவ திட்டம் என்ன என்பதை சரியாக அறிந்து செயல்பட வேண்டும். ஆனால் கவனியுங்கள், ரெண்டு பேரை நாங்கள் பார்க்கிறோம், முந்திய ஆதாம் அண்ட் பிந்திய ஆதாம் இயேசு கிறிஸ்து. முந்திய ஆதாம் தேவனுக்காக அல்லது தேவனை போல ஆக வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டபடியினால் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்படுகிறான். ஆனால் பிந்தின ஆதாமோ தன்னுடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றாமல் பிதாவின் திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றினபடியினால் அவர் மரித்து போன யாவற்றையும் உயிர்த்தெழ பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக நான் திட்டம் தீட்டி செயல்படுவேனானால் நான் அநேக காரியங்களை மறிக்க பண்ணுகிறவனாய் நான் இருப்பேன். ஆனால் தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் என்னுடைய சகல தீர்மானங்களையும் திட்டங்களையும் விட்டுவிட்டு நான் தேவனை பின்பற்றுவேனானால் அவருடைய தீர்மானங்கள் அவருடைய திட்டங்களே என்னுடைய தீர்மானங்கள் என்னுடைய திட்டங்களையும் அல்லாமல் என்னுடைய தீர்மானங்கள் என்னுடைய திட்டங்கள் அவருடைய திட்டங்களாய் மாற முடியாது. ஆகவே அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றும்படி நான் செயல்படுவேனானால் மரித்து போனவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே மரித்து போனவைகளையெல்லாம் நம்மால் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் எங்களுடைய சொந்த தீர்மானங்கள் சொந்த திட்டங்களிலே நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், மாத்திரமல்ல மரணத்தை அவிழ்த்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே மரணத்தை அவிழ்த்து விடுகிறோம். ஆனால் இயேசுவோ நமக்கு முன்பாக பரிபூரணமாய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தம் செய்யும்படியே அவர் செயல்பட்டார். அல்லாமல் அவருடைய சொந்த தீர்மானத்தையோ எண்ணத்தையோ உணர்வுகளையோ நினைவுகளையோ அல்லது தேவனுக்காக நான் ஒரு தீர்மானத்தோடு வருகிறேன், நான் ஒரு பெரிய திட்டத்தோடு வருகிறேன், இந்த உலகமே திரும்பி பார்க்கத்தக்கதா, தேவன் யார் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் சுய திட்டம் பண்ணி வராமல் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி அவர் என்ன செய்கிறார், பூமிக்கு வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவகுமாரனாயிருந்தும் சகல மகிமை வல்லமை பொறிந்தனவராயிருந்தும் தேவனுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி வராமல் இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதிலே ஒரு சேலஞ்ச் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நிரூபித்து காண்பியும், நீர் அடையாளங்களை காண்பியும், அற்புதங்களை காண்பியும். அதாவது அவர்கள் எதிர்பார்க்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் இதுவரைக்கும் இந்த பூமியிலே நடந்திராத அதிசயங்களை அற்புதங்களை காண்பிப்பீரானால் நாங்கள் என்ன செய்வோம், உம்மை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இயேசு அந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக, இப்பொழுது பார், நான் காண்பிக்கிறேன், நான் தேவன், நான் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி சுயமாய் அவர் செயல்படவில்லை. தன்னை காண்பிக்கும்படி தான் மெசியாவானால் அவர் மெசியா என்பதை மற்றவர்களுக்கு புரூவ் பண்ணி காண்பிக்க வேண்டும் என்று மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யலை, ஜோனாவுடைய அடையாளமே அல்லாமல் வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்னாரே அல்லாமல், இந்தா பார், நான் தேவன் யார் என்பதையும் அவருடைய குமாரன் யார் என்பதை நான் காண்பிக்கிறேன் என்று சுயத்திலே அவர் செயல்படவில்லை. நீங்கள் அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசாமல் இதா சொல்லுகிறதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சுயமாய் செயல்படாமல் பிதா செய்கிறதை பார்த்து அதையே நான் செய்கிறேன். அல்லேலூயா. கவனியுங்கள், தேவனுடைய குமாரனாய் அவர் இருந்து சகல வல்லமை மகிமை பொறிந்தனவராயிருந்தும் தேவனுடைய வார்த்தையாக அவர் இருந்தும் அவர் சுயமா தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி நடவாமல் பிதாவின் சித்தம் என்னவோ அதையே ஒவ்வொரு நிமிஷமும் நிறைவேற்றலாம். அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதே அவருடைய ஆகாரமாயிருந்தது, அதை நிறைவேற்றுவதே அவருடைய மூச்சாயிருந்தது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை என்ன செய்ய வேண்டும், தேவ சித்தம் செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்படி அல்லாமல் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு பாட்டு பாடி எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் நாலு பாட்டை பாடி எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் நாலு வசனத்தை பேசி எங்களுடைய இஷ்டப்படி வாழுவதல்ல. மாறாக இப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னத்துக்காக? தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறும். நாமாய் தீர்மானங்கள் திட்டங்கள் போடக்கூடாது. மாறாக உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் தேவனிடத்திலே கேட்டு அறிந்து பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். நான் உங்களுக்கு தெளிவாக காண்பித்தேன், தேவனுக்காக தீர்மானம் பண்ணி கிரியை செய்வது என்ன செய்கிறது, பிசாசின் கிரியைகளை நிறைவேற்றுகிறதாக மாறுகிறது. மாறாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவனுக்காக நாங்கள் தீர்மானங்கள் திட்டங்கள் போடுவது மரணத்தை கொண்டு வருகிறது, ஆதாம் ஏவாள் செய்தது போல். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது மரித்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆகவே அப்படியாய் செயல்படும்படிக்குத்தான் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்று சொல்லி தெளிவாய் அறிந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது இதுவா தேவ சித்தம், இதுவா தேவ திட்டம் என்பதை அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கடந்த நாட்களிலே நான் வந்து உபவாசங்கள் இருந்து தேவனை தேடும் பொழுது தேவன் எனக்கு சொன்ன காரியம், தேவனே உம்முடைய மகிமை தேசங்களை மேற்கொள்ளட்டு, உம்முடைய எழுப்புதல் தேசங்களை உயிர்ப்படைய செய்யட்டும் என்று சொல்லி நான் கடந்த பல மாதங்களாக இதற்காக ஜெபித்து வருகிறேன். அப்படி நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் எனக்கு சொன்ன ஒரு காரியம், எல்லாருடைய மாமிசமும் மரிக்குமானால் மாமிசம், மாமிச சிந்தை, மாமிச தீர்மானங்கள் திட்டங்கள் மரிக்குமானால் சிலுவையில் அறையப்படுமானால் என்னுடைய மகிமையை காண்பீர்கள். மாமிசத்தின்படி தீர்மானங்கள் போடாமல், திட்டங்கள் போடாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவ தீர்மானம் மட்டும், தேவ திட்டங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நாங்கள் ஒப்பு கொடுப்போமானால், அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான என்றால் தேவனுடைய சித்தம் செய்கிற பலியாக, பலி வந்து தன்னுடைய சொந்த திட்டத்தை தீர்மானத்தை செய்ய முடியாது, பலியாக நம்முடைய சொந்த தீர்மானங்கள் திட்டங்களுக்கு மரித்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஈவன் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படியாக தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை கூட நாங்கள் அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம். தேவனுக்காக பெரிய தீர்மானங்கள், பெரிய திட்டங்கள், பெரிய ஆலயங்கள் நாங்கள் கட்ட வேண்டும் என்று செயல்படுகிறோம். ஆனால் கவனியுங்கள், 1 Corinthians 3:16 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? அப்ப தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து அனுதினமும் செயல்பட. அப்ப தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்தபடியினால் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டார். அதிகமாய் தேவ சமூகத்திலே இருக்க தேவன் கிரியை செய்கிறார், கிருபை செய்கிறார், வழி நடத்துகிறார். இயேசு ஊழியத்துக்கு வர முன்பதால் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முதலாவது தேவ சமூகத்தில் இருக்கும்படியாய் வழி நடத்துகிறார். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து தேவனோடு என்ன செய்கிறார், அதிகமான நேரங்களை செலவிடுகிறார் என்று பார்க்கும். ஈவன் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அதிகமாக அவர் தேவனையும் காலங்களையும் செயல்பட்டார், செலவழித்தார். அப்ப நாங்களும் கூட அதிகமாக நேரங்களையும் காலங்களையும் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணும்படியாய், அவருடைய உறவிலே நிலைத்திருக்கும்படியாய், அவருடைய உறவை தேடும்படியாய், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய், ஆமென், அதிகமாய் அவரை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்முடைய கரங்களிலே கட்டப்படுகிற ஆலயங்களில் வாசமாயிருக்கிறதில்லை, மாறாக அவர் கட்டின ஆலயங்களாகிய அவர் உருவாக்கின ஆலயங்களாகிய நமக்குள்ளே வாசமாயிருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்று நம்மை சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தை செய்வோமானால் நாங்கள் உண்மையிலேயே அவருடைய ஆலயமாக செயல்படவில்லை. தேவனுடைய ஆலயத்திலே இரவு பகலும் அவருடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் தனக்கொரு தீர்மானத்தை வச்சு, தனக்கொரு திட்டத்தை வைத்து, தேவனுக்காக நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன் என்று செயல்பட முடியாது. மாறாக தேவ சித்தம் மாத்திரம்தான் ஆலயத்திலே செய்யப்பட வேண்டும். ஆமென். கொலோசியர் 18:18 இப்படியாக சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்ப சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் அவர் முதல்வராய் இருக்கும்படி, கவனியுங்கள், எல்லாவற்றிலும் நாங்கள் அல்ல, அவர் முதல்வராய் இருக்கும்படி, என்னுடைய தீர்மானங்கள் அல்ல, அவருடைய தீர்மானங்கள் திட்டங்கள் முதன்மையாக இருக்கும்படி, அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதல் பெருமானம். அல்லேலூயா. அப்ப அவர் என்னுடைய சரீரத்துக்கு தலையாய் இருப்பாரானால் அவருடைய தீர்மானங்கள் திட்டங்களை இந்த சரீரமாகிய சபை நிறைவேற்ற வேண்டுமே அல்லாமல் தலைக்கு ஆலோசனை கொடுத்து நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இப்படி உம்மை பிரியப்படுத்த போகிறேன், அப்படி உம்மை பிரியப்படுத்த போகிறேன் என்று சரீரம் தலைக்கு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. மாறாக தலை என்ன சொல்லுகிறது, சபைக்கவர் தலையாக இருக்கிறார். அப்ப தலை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சரீரம் செயல்படுத்த வேண்டும். சரீரம் தன்னுடைய சுய இஷ்டத்தை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், மாமிசம் பலவீனம் உள்ளது, அதை கேட்டு தூங்காதிருங்கள், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆகவே ஆவியோடு இணைக்கப்பட்டு செயல்படுங்கள், ஆவிக்கு செவி கொடுங்கள், மாமிசத்துக்கு செவி கொடாதிருங்கள். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் மாமிசத்துக்கு தான் என்ன செய்கிறோம், செவி கொடுக்கிறோம். எபேசியர் 22:23 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. கவனிங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எங்களுடைய சுய எண்ணங்கள், சுய திட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதை நிறைவேற்றும்படி செயல்படாமல் அவற்றை அற்பம் என்றும் குப்பை என்னும் என்று எண்ணி தேவனுடைய தீர்மானம், நான் அவருக்காக வைத்திருக்கிற தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும் தேவன் என்னை கொண்டு செய்யும்படிக்கு வச்சிருக்கிற தீர்மானங்களும் திட்டங்களும் மகா பெரியது, நினைக்க கூட முடியாது. அப்படியான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து தேவன் செயல்

0: திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மனிதவை. ஆகவே என்ன செய்வோம், பிசினஸ்களை உருவாக்குவோம் என்று செயல்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அதற்கு பிறகு நான் பார்த்தது என்னென்றால், அதன் மூலமாய் என்னுடைய நேரங்கள் என்ன செய்யப்பட்டது, திருடப்பட்டு போனது. அதற்கு பிறகு வந்த காரியங்களை நான் செயல்படும்படி, நான் அதை அந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படி அதற்கு பின்னாக ஓட வேண்டி வந்தது. ஆகவே அதை நான் அறிந்து கொண்டு எல்லா பிசினஸையும் செயல் பண்ண வேண்டியதாயிருந்தது. செயல் பண்ணின படியாத்தான் இப்பொழுதும் அதிகமாய் நான் தேவனிடத்திலே டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. டோமி கிக்ஸ், டோமி கிக்ஸ் என்றவருடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறார், 40 நாள் உபாசம் இருக்கிறார், மறுபடியும் 40 நாள் இருக்கிறார், மறுபடியும் 40 நாள், 3 வேளை 40 நாள் உபாசம் இருந்து ஜபிக்கிறார். ஆண்டவர், என்னை குறித்த தீர்மானம் என்ன, என்னை குறித்த திட்டம் என்ன, தேசத்தை குறித்த திட்டம் என்ன என்று சொல்லி அவர் தேவனிடத்திலே ஜபிக்கும் பொழுது தேவன் வெளிப்பட்டு அவருக்கு ஆலோசனை கொடுத்து அர்ஜென்டினாக்கு போ என்று சொல்லி பேரும் கொடுத்து, இந்த நபரை சந்தி, அவர் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார் என்று அனுப்பி வைத்தார் என்று சொன்னார். ஆகவே அதை நம்பி அவர் புறப்பட்டு, அவரிடத்தில் எந்த மணியும் இருக்கவில்லை. ஆகவே அவர் அதை நம்பி அவர் என்ன செய்கிறார், அவரிடத்தில் இருந்த கொஞ்சம் மணியை வைத்து அங்கே புறப்பட்டு போகிறார். அவருக்கு யார் என்று கூட தெரியாது, ஆனால் அதுதான் அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட். அவருடைய நாமத்தை கொடுத்து நீ போய் அவரை சந்தி என்று சொல்லி இருக்கிறார். இவருக்கு அந்த நாம அந்த நபர் யார் என்று கூட தெரியாமல் அங்கே போய் விசாரித்த பொழுதுதான் தெரியும் அது பிரசிடென்ட். ஆனால் தேவன், சுருக்கமாக சொல்லுகிறேன், தேவன் கதவை திறந்தார், அவர் அந்த பிரசிடனுடைய சுகயனத்தை குணமாக்கினார். அதற்கு பிறகு அந்த பிரசிடன் என்ன செய்தார், பெரிதான கதவை ஓப்பன் பண்ணி டெலிவிஷன் ரேடியோ எல்லாத்திலையும் அட்வர்டைஸ் பண்ணி அங்கே அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி பண்ணும் பொழுது 60 நாளில் 6 மில்லியன் பீப்புள் தேவனை ஏற்றுக்கொண்டு, 60 நாளில் 6 மில்லியன் பீப்புள் தேவன், 6 மில்லியன் பீப்புளை தேவன் ரட்சித்தார். கவனி, எங்கள்கிட்ட இருக்கிற மில்லியன் கணக்கான மணி கூட செய்ய முடியாத காரியம். ஆகவே தேவனை நம்புவோமானால், அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நம்மேல் அவர் வைத்திருக்கிற மகிமையான மிகப்பெரிய அழைப்பு நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம். அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை சாதாரண பிள்ளைகளாய் நீர் அழைக்கவில்லை. நீர் உம்மை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படி, உம்முடைய சித்தத்தை இந்த பூமி முழுவதும், உம்முடைய சித்தம் இந்த பூமி முழுவதும் மேற்கொள்ளும்படி, உம்மை வெளிப்படுத்தும்படி உம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறீர். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் விட்டுவிட்டு உம்முடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவர்களை ஒப்பு கொடுக்கட்டும். அவர்கள் மூலமாய் நீ செய்கிற காரியங்கள் மிக பெரிதால் மிக பயங்கரமாயிருக்கும். ஆகவே அவைகள் மேற்கொள்ளட்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தை தட்டி எழுப்பட்டும். எலும்பு எலும்பு நொழி வந்தது என்று சொல்லி தட்டி எழுப்பட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அழைக்கப்பட்ட நாங்கள் கத்தரின் சித்தத்துக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறுவொழி கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen.
1: ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அருமையார்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் UKயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை விதித்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு ஒழிப்பை கேட்கின்ற பொழுதும் வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கொண்டு வந்த தேவ செய்திக்காக ஊழியரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் வாழ்த்திக்கொண்டு நாங்கள்

0: வகுப்புகளிலும் விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும் பாச. காட் பிளஸ் யூ. ஆமென். அருமையானவர்களை, நாங்கள் சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு கடந்து செல்வோம்.
1: நடக்கும் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா?
2: அகிலாமா பிரேசுலோட்
3: ஊழியக்காரங்களுக்காக
2: ஊழியக்காரங்க குடும்பங்களுக்காக அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சத்ருவானவன் தேவ பிள்ளைங்களை தான் அதிகமா வஞ்சிப்பான் இல்லையா? சாதாரணவங்களை வஞ்சிக்கிறது அவனுக்கு ஒன்னும் பெரிய காரியம் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்களை தான் அதிக அதிகமா அவன் பின்தொடர்ந்து நம்ம பிள்ளைங்களை வஞ்சிக்கிறான். கர்த்தர் நிச்சயமாக காத்து கொள்வாரமா நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
4: நன்றி ஐயா. God bless you. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தராய் இயேசுவை வாரம் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்களுக்காக, உற்ற உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துகளோட வாழ்க்கையில நீதி, நியாயம், உண்மை, தேவ பயம், தேவ பரிசுத்தம் விளங்க தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும்படி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உண்மைத்தான்.

உயிருள்ளனாலெல்லாம் உம்மைத்தான் பாடுவோம். உயிருள்ள தெய்வமே உம

தேரி உமக்குத்தான் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றியோடு செலுத்துறோம். உலகின் நாடுகள் உமக்கு உரியன, தேசம் அனைத்து உமது நாமம் சொல்லும் என்று பக்தன் பாடி வைத்திருக்கிறாரப்பா. நாங்களும் அதை ஒருமித்து ஏகமாய் பாடி துதித்து மகிமைப்படுத்தி சர்வ ஜனம் உண்மை சேவிக்கும்படி கூட சமூகத்தில் தாழ்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த மகிமையில பிரவேசிக்க எங்களையும் பாத்திரப்படுத்தும், விண்ணப்பிக்க மன்றாட துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்கதேவன் கிருபை பலன் சத்துவம் வல்லமை தாரும் என்று விட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீவிலேந்து காக்கிறது உடைய கரத்திலிருந்து, தீமைக்குட்படாதபடி சோதனைக்குட்படாதபடி அநீதிக்கு அக்கிரமத்துக்கு அநீதியாய்த்து அநீதத்தின் கூலிக்குள்ளே காற்படி தேவடைய நீதிக்கு தேவடைய சத்தியத்துக்கு தேவனுக்கு பயப்புற பயத்துக்கு தேவ ராஜ்யத்துக்கு தேவ மகிமைக்காக உழைக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வோமே. நன்றியோடு கூட துதிக்கும் கோடா கொடி நன்றிகளும் சோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் கேத்தாவை, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கேத்தாவை. கலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று உம்முடைய வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.

அஞ்சாதவன் யார் உம் பெயரை புகழ்ந்தே பாடாதவன் யார் கத்தாவே உமக்கு அஞ்சாதவன் யார் உம் பெயரை புகழ்ந்தே

0: தகுப்பணி உமக்குத்தான், கத்தரி உமக்குத்தான். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். சர்வ ஜனத்துக்காய், சகல தேசத்துக்காய், சகல நாடுகளுக்காய், சகல கண்டங்களுக்காய், சர்வ பூமிக்காய், சகல ஜாதிக்காய், அனுதினம் உம்முடைய பாதத்தில் காத்திருக்க சகல ஜனத்தின் மீது நல்ல ஆவியானவர் பொழிந்தருளப்பட நன்றி செலுத்துறோம். உம்மை அறிந்து உம்மை சேவிக்கிறோம். தாசர்களும் ராஜ்யத்தின் புத்தகம் ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் யாவரையும் இந்த நினைத்தல் இந்த நாட்களில் அவர்களுக்கு ரொம்ப உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடி வேலையடையும் கத்தாவே உம்முடைய சித்தம். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பது, அந்த ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடினால் எல்லா மிஷன் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் சித்தமுள்ளவராய் இருக்கிற உம்முடைய சித்தத்தின்படி சத்தியத்தின் அறிகிற அறிவும் நித்திய ஜீவனம் உண்டாகும்படி எல்லா மனுஷருக்கும் வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் திருரத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்த ஜீவியமும் பரலோகத்தேவனோடு கனி கொடுக்கிற பரிசுத்த வாழ்க்கையும் உண்டாக நீ சித்த எல்லாம் நல்லதென்று கண்டீர். நல்லதாய் இருக்கிற எல்லாவற்றிலும் மய்மை விளங்க கர்த்தாவே, எல்லோருக்கும் பயந்து உம்மை சேவிக்க உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க இரு மனுஷரை உருவாக்கி நம்முடைய சித்தம் ஒவ்வொரு மனுஷர் மேலும் செய்யப்பட வாலிபராய் சிறியோராய் பெரியோராய் இருக்கிற யாவரே இந்தவன் கனி கொடுக்கும்படி இவட கடாட்சத்துக்குள்ளே வைத்து நடத்தும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லவர் நீர் ஆளுகை செய்கிறீர்கள். எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும், எங்கள் புருஷர்களை ஆளுகை செய்யும், எங்கள் பேர பிள்ளைகள் மர்மக்களை ஆளுகை செய்யும், பெரியோர் சிறியோரை ஆளுகை செய்யும் கத்தாவே, யாவரே இந்தவன் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மிஷரும் மகிமையை காண்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தையோடு கூட நேற்றைய தினத்தில் நீர் பேசினீர். அந்த வார்த்தையை வைத்து இந்த நாளிலும் செபிக்கிறோம். எல்லா மனுஷரும் கர்த்தருடைய மகிமையை காணும்படிக்கு மகிமை பொழிந்தரலப்பட ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக மகிமை பூமியை நிரப்ப, பரலோகத்தின் சத்துவம் பூமியை நிரப்ப, பரலோகத்தின் பண்டகசாலை பூமியை நிரப்ப, பரலோகத்தில் செய்யப்படுவது போல புர்லோகத்திலும் செய்யப்பட பரலோக தேவனை வரவேற்று துதி செலுத்துறோம் கர்த்தாவே. ஹலிலூயா, க்ளோரி டு காட். இல்லாமல் இந்த சகலத்தையும் உருவாக்கின தெய்வம் எங்கள் யெகோவா ஓசேனு. உம்முடைய சமூகத்தில் இருந்து சகலத்தை நீ செய்து முடித்தீர். நீ செய்து முடித்தது எல்லாம் நல்லதென்று கண்ட உம்முடைய மகிமையின்படி நன்மையும் கிருபையும் சகல ஜனத்தை பின்தொடர அழிவு நாசங்கள் எல்லைகள் கேட்கப்படாதபடி வாசகளை துதி என்றும் ரட்சிப்பென்றும் சொல்ல எல்லா வாசகளும் கத்தோடைய துதிக்கிற துதியை, கத்தோடைய நீதியை, கத்தோடைய உண்மையை, கத்தோடைய பரிசுத்தத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாபம் இல்லாத தேசம், அக்கிரமில்லாத தேசம், அநீதி இல்லாத தேசம், அநியாயம் இல்லாத தேசமாய் ஆண்டவரே, வியாதிகள் பலவீனங்கள் குறைவுகள் இல்லாத தேசமாய் தேவடைய சம்பூர்ணத்தால் நிரப்பப்பட்ட பூமியாய் கனி கொடுக்கும்படி தேவடைய சம்பூர்ணத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். தேவடைய நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். தேவடைய பரிபூர்ணத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். சகலம் நிறைவாயிருக்கும் போது மகிழ்ச்சியோடு களிப்போடு கத்தரை சேவிக்க வேண்டும் என்று தேவோட வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாய் கேட்டாவே மகிழ்ச்சியோடும் களிப்போடும் சகல ஜனங்களும் கத்தரை சேவிக்கும்படி ஆனந்த மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பும். ஒரு பேரானந்தத்தையும் ஒரு பேரின்பத்தையும் ஒரு சமூகத்தினாலும் ஆண்டவரே நீர் நிரப்பும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் கேத்தாவே. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாயும் இருக்கிறோம் என்று ஏசாயா 8:18 சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கேத்தாவே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டு தேவராஜ்யத்தின் புத்திரராய் கனி கொடுக்க தேவனே நீர் பாத்திரப்படுத்தி இதுவரை சுமந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இனிமேல நீரே சுமந்து காக்க வேணும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவ பலிகளாய் சுகந்த வாசனைகளாய் தூப வர்க்கங்களாய் அந்திய பலிகளாய் அதிகாலை பலிகளாய் மாலை பலிகளாய் ஜாம பலிகளாய் கத்தருக்கென்று படைத்து தொழுது கொள்ளுகிறோம். பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஏசாயா 54:13 பெரிதான சமாதானத்தினால் நிரப்பும். இதோ என் பிள்ளைகள் கத்தரால் வந்த சுதந்திர கற்பத்தின் கேணி அவரால் எமக்கு கிடைத்த பலன் என்று சொல்லி சங்கீதம் 127:4 கத்தாவே பிள்ளைகள் தேவன் தந்த சுதந்திரங்களாய் இருக்கிறபடினால் அதுகளுக்கு வேண்டிய கனமும் பரிசுத்தமும் பக்தியும் ஆண்டவரே மனுஷதயவும் தேவ கிருபையும் அருளப்பட பரிசுத்த பிதாவே, உம்முடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். உம் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். சங்கீதம் 128:3 ஒளிவு மரக்கன்றுகளாய் பந்தியை சுற்றிலும் இருக்கும் படிக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தாவே, நன்றியை செலுத்தி தொழுது கொள்கிறோம். பிள்ளைகளாய் கத்தரால் போதிக்கப்படுறவர்களாய் சமாதானம் மிகுந்தவர்களாய் ஒளிவு மரக்கன்றுகளாய் கத்தருக்கு கனி கொடுக்கலாய் மெலிந்து வறண்டு காணப்படுறவர்கள் வறட்சிகள் நீங்கி செழிப்போடு சிறப்போடு விருத்தியோடு பெருக்கத்தோடு கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு உண்மையோடு நீதியோடு உத்தமத்தோடு நேர்மையோடு கனி கொடுக்க சந்ததி மேலே நாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற விட வார்த்தையின்படி அபிஷேகம் பழிந்தள்ளப்பட ஆசிர்வாதம் பழிந்தள்ளப்பட சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் கத்தாவேமை பின்பற்ற மனவால் உதவி செய்யும்படி உடைய உத்தாசைக்குள்ள உதவிக்குள்ள ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கணின்மணியை போல காத்தரலும் என்றும் உடைய பூரண பாதுகாப்புக்குள்ள உடைய சட்டை நிழலுக்குள்ளே தந்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தாவே, மேல் இருக்கும் தேவ ஆவியும் வாயில் அருளி அவருடைய வைத்துள்ள வார்த்தைகளும் வாயிலும் சந்ததியின் வாயில் என்றும் வழிவரும் தலைமுறையினர் வாய் நின்று நீங்குவதில்லை என்று ஏசாயா 59:21 கத்தாவே, உடைய பரிசுத்த வார்த்தைகளும் ஆவியும் ஜீவனும் சமாதானமும் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் அனுதினமும் உடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யமும் உடைய பரிசுத்தமும் பக்தியின் நிறப்பு ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடன் பாதுகாப்புடன் வாழ்வார்கள். அவர்கள் சந்ததி கத்தருக்கும் முன்பாக நிலைத்திருக்கும் என்று சங்கீதம் 102:28 உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய பூரண பாதுகாப்புக்காய் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு வேண்டிய பூரண பாதுகாப்புக்காய் உங்கள் மருமக்களுக்கு வேண்டிய பூரண பாதுகாப்புக்காய் அவர்கள் சந்ததி கத்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படிக்கு ஆவியானவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். கத்துடைய கிருபி அவருக்கு பயந்துகள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சங்கீதம் 103:17 படிக்கத்தாவே, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையும் உம்முடைய நீதியும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, கர்த்தரம் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எம்முடத்தில் எம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்ற சங்கீதம் 147:13 படி கத்தாவே, உங்கள் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்பட உங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளோடு ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் இறங்கும் படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் இறங்கினால் காரிய சித்தி உண்டாகும். மனவாளன் இறங்கி வீராக. கர்த்தருக்கு பயப்படுற எமக்கு திட நம்பிக்கை உண்டு. எம் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று கேத்தாவே, நீர் அடைக்கல பட்டணத்திலே நீர் அடைக்கலமாய் இருந்து உமது நாமத்தை மயமப்படுத்தும். எம் பிள்ளைகளும் பிள்ளைகளை எமக்கு கிரீடங்களாய் விளங்குவார்கள் என்று நீதிமொழிகள் 17:6 உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எங்களுக்கு கிரீடங்களாய் விளங்க தேவ சமூகத்தில் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஆசிர்வதித்து செபிக்கிறோம். உடைய அப்பன் தண்ணீர் ஆசிர்வதிக்கப்பட தேவைகள் சந்திக்கப்பட குறைவுகள் நிறைவாக்கப்பட கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எமக்கு பிறகும் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:7 கத்தருக்குரிய சமூகத்தில் பிள்ளைகள் இப்போ நாம் இருக்கும் போதும் பாக்கியமாய் இருக்க நாம் இல்லாத காலத்திலும் பாக்கியமாய் இருக்க கத்தோட சமூகத்திலே கத்திற்கு பயப்படுற பயம் கத்தோடைய சமூகம் கத்தோடைய பிரசன்னம் கத்தோடைய மகிமை கத்தோடைய கட்டளை கத்தோடைய கற்பனை கத்தோடைய நியமம் கத்தோட ராஜ்யம் கத்தோடைய மகிமை விளங்க ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததியானது புற இனத்தினரிடத்திலும் அவர்களுடைய வழி தோன்றங்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர்கள் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 61:9 படி கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தரையே பயப்படுற பயத்தினால் ஆண்டவரை வழித்தோன்றர்கள் மக்களை நிரப்பும். கேத்தாவே, ஏசப்பா இனத்தாரை நிரப்பும். கேத்தாவே, புற ஜாதிகளை நிரப்பும். கேத்தாவே, உத அபிஷேக மாம்சமான யாவருக்கும் உரியது. கட்டளைக்கு கற்பனைக்கு நியமத்துக்கு துதிக்கிறோம். இயேசுவை போல பிள்ளைகள் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைவார்கள் என்று லூக்கா 2:52 தேவனுக்கு பயப்படுற பயத்திலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடையும்படி ஆண்டவரை நாட்களும் ஒப்பு கொடுக்கிறோம். சாமுவேலை போல பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியம் மனிதருக்கு பிரியமாய் நடந்து கொள்வார்கள் என்று ஒன்று சாமுவேல் 2:26 படி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொள்ள தேவாவியானவரே நீங்கள் ஞானத்தை புத்தியையும் அறிவையும் தேவதயவையும் மனுஷ தயவையும் நெருக்கி ஏவும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யோவான் ஸ்தானனை போலும் பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொண்டு வளருவார்கள், பாவமணிப்பாகிய பாவமணிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவார்கள் என்று லூக்கா 1:77-80 படி. தேவனே நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தப்புவிப்பையும் ரட்சிப்பையும் விடுவிப்பையும் மீட்பையும் தர வேணும். பிள்ளைகள் தானியேலை போல உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள், இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பார்கள், தேவன் பேரில் விசுவாசம் வைப்பார்கள், அவர்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். பிரியாணின் புத்திரன் டேனியலின் நினைத்தலும் பிள்ளையின் காரியம் எல்லாம் ஆண்டவரே போட்டபடி கிடக்குது. கத்தாவே பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்து பிள்ளையின் காரியமும் ஜெயமாய் விளங்கும்படி தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமாய் ஜபிக்க. குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லுவார்கள், தரிசனங்களை காண்பார்கள் என்று எங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லவும் தரிசனங்களை காணவும் ஆண்டவரும் அபிஷேகம் பொழிந்தள்ளப்பட வல்லமை பொழிந்தள்ளப்பட நுகங்கள் சாத்தான் கண்ணிகள் சீக்கள் சுருக்கள் வலைகள் தகர்க்கப்பட ஆண்டவரே பிசாசன் மனுஷருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கள் ஆகும் வழிகள் உண்டு, கர்த்தராலே கண்ணிகளுக்கு சிக்குகளுக்கு சுருக்களுக்கு வலைகளுக்கு தப்பிவிக்கிறதுவன் பூமி எங்கும் எவ்வளையிலும் எவ்விடத்திலும் இந்த நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி கொண்டிருக்கிற பரலோகத்தோட அக்னி கண்களுக்கு முன்பாக இதோ நாங்கள் தாழ்மைப்படுகிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்த அபியமத்தை பத்தா திறக்கப்படுவதாக வழிவாசல்களை திறந்து தான் கண்ணிகள் சிக்கல் சுருக்கல் வலைகள் ஒன்றும் தாக்காதபடி வேலையடைத்து காத்துக்கொள்ளும், ஒன்றும் சேதப்படுத்தாதபடி வேலையடைத்து காத்துக்கொள்ளும். நமக்கு ரொம்ப உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் பாய்க்காதபடி மதுதாயித்து பாதுகாத்து பராமரித்து நடத்த தேவனே சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், பிதாவே மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். வல்லமை வல்லமை தாருமே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவனே, மகிமையாய் மகிமையாய் வாருமே. தேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். தேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அற்புதம் அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்யும் எங்கள் தேவனே, விடுதலை விடுதலை தருபவரே, விடுவியும் எங்கள் இயேசு தேவனே. அற்புதம் அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்யும் எங்கள் தேவனே, விடுதலை விடுதலை தருபவரே, விடுவியமங்கள் இயேசு தேவனே. சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டுவோம், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நன்றி செலுத்துறோம் இந்த மத்தியானவளை நமக்கு முன்பாக சாதிப்படுகிறோம். இணைத்தரலும் நன்மை கிருபை பின்தொடரும் சகல ஜனத்தையும் ஆற்றுமதியும் சர்வ பூமியை கதாட்சியும் சதா காலங்களும் உயிருள்ள தேவனுடைய ஜீவனும் சமாதானமும் தீக்காயசம் சகல ஜனங்களுக்கும் உண்டாக. அநீதிகள் அக்கிரமங்கள் அவபக்திகள் அநியாயங்கள் ஆவியானவரை ஒன்றும் இல்லாதபடிக்கு
1: உண்டான மெய்தவனை சேவிக்கிற மனுஷராக, துதிக்கிற, ஆராதிக்கிற, தோத்தரிக்கிற, கனி கொடுக்கிற மனுஷராக, சதா காலங்களும் உயிருள்ள தேவனை பணிந்து கொள்கிற, மைமைப்படுத்துகிற, போற்றுகிற, வாழ்கிற, வணங்குகிற, ஆராதிக்கிற மனுஷராக, சகல ஜனங்களை உயிர்ப்பித்து ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்த பாத்தராய் இருக்கிறபடியால் கிறிஸ்துவின் ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிற அந்த ஜீவன் மேல் தேவனுடைய மகிமையை கூறி ஆசீர்வதிக்கிறோம். ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும். அந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணத்தை கூறி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை வெட்கப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்திலே. கொள்ளவும் அழிக்கவும் சுட வஞ்சிக்கும் வருகிற பிசாசின் கிரிகளை தேவன் முறியடிப்பீராக இயேசுவின் நாமத்தினால். இந்த நேம் அது பறந்து காக்குற பட்சியை போய் தேவன் ஆதரவாய் இருப்பீராக நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எம் தேவனே, நீரே எம் ஆண்டவர், நீரே எம் இரட்சகர், உம்மை ஆராதிக்கிறோம். நீரே எம் தேவனே, நீரே எம் ஆண்டவர், நீரே எம் இரட்சகர், உம்மை ஆராதிக்கிறோம். தேவனி தேவனி தேவனி தூதிக்கிறோம், தூதிக்கிறோம், தூதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே. தேவனி தேவனி தேவனி தூதிக்கிறோம், தூதிக்கிறோம், தூதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே. மகிமை தேவனே, மாட்சிமை தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். மகிமை தேவனே, மாட்சிமை தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே. நீரே எம் தேவனே, நீரே எம் ஆண்டவர்,

0: நன்றி செலுத்துறோம் கர்த்தா. எங்கள் தேவன் ஆகிய கர்த்தரை பணிந்து கொள்ளவும் தொழுது கொள்ளவும் ஆராதிக்கும் ஸ்தோத்தரிக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்திலே தேவனை துதிக்கிற துதியும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமையும் பொழிந்தள்ளப்படும்படிக்கு சத்ருங்கிரியர்கள் அழிக்கப்பட எதிராளிய சூழ்ச்சிகள் அதம் பண்ணப்பட பொல்லாத மனுஷனுடைய சசற்பான கிரியர்கள் அழிக்கப்பட அதம் பண்ணப்பட தேவடைய தீர்மானமும் தேவடைய சித்தமும் தேவடைய நோக்கம் எல்லா மிஷர் மேலும் செய்யப்பட தேவனையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், அதிசயங்களின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆச்சரியங்களின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், சதா காலங்களிலும் உயிருள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ்ட் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
1: பயே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே. நீரே எம் ஜீவன், நீரே எம் சத்தியம், நீரே எம் பலி ஐயா, நீரே எம் ஜீவன், நீரே எம் சத்தியம், நீரே எம் பலி ஐயா, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா.

காணிக்கையும் அபத்து நாட்களெல்லாம் எமக்கு ஆதரவாயிருந்தீர். சற்று கையமக்கு முன்பாய் முன்பாய் விண்டிட காணிக்கையும் நீரே எம் தேவன், நீரே எம் சத்தியம், நீரே எம் வழியையா, நீரே எம் ஜீவன், நீரே எம் சத்தியம், நீரே எம் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஐயா, உம்மையே நம்பியுள்ளோமே. எம் காலை மான்காளாய் மாற்றி மாற்றி மாதிலை தாண்ட செய்யும் எம்மை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி நீ. எம் காலை மான்காளாய் மாற்றி மாற்றி மாதிலை தாண்ட செய்யும் எம்மை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கிடும். நீரே எம் தேவன், நீரே எம் சத்தியம், நீரே எம் வழியையா, நீரே எம் ஜீவன், நீரே எம் சத்தியம், நீரே எம் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஐயா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஐயா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தோ ஐயா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவோ.

ये सैया उन मेरे नामा गंडेरे वो नन मैयम करवाय में यम मई तोड़र मुंदायवार नीरे यम ते पन नीरे यम सत्यम नीरे यम बलियया नीरे यम देवन नीरे यम सत्यम நீரியம் பலியையா உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா முழுக்கோடு முழு ஆத்தமோடு முழு பலத்தோடு முழு சிந்தியோடு முழு மனதோடு ஆண்டவரே உமது திட்டம் செய்ய உடைய திட்டம் நிறைவேற்ற சர்வ ஜனத்துக்கு உதவி செய்ய உண்மை நம்புற நம்பிக்கையாய் கத்தாவே உமது சமூகம் பிரசன்ன மகிமை விளங்க தேவனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அல்லேலூயா செல்லும் தேவா உம் இயேசு ராஜா சேனையின் அதிபதியே உன் செல்லும் தேவா உம் இயேசு ராஜா சேனையின் அதிபதியே தடைகளை தகர்த்திடுமே வேதத்தினை நறுக்கிடுமே தூய்மையின் மேல் தூய்மை வெற்றியின் மேல் வெற்றி இயேசுவின் நாமத்தினால் தூய்மையின் மேல் தூய்மை வெற்றியின் மேல் வெற்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் நமக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் உனக்கென்றும் அமீன் அமீன் ஜெயம் எனக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் நமக்கென்றும் அமீன் அமீன் முன் செல்லும் தேவா உம் இயேசு ராஜா சேனையின் அதிபதியே வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி சென்றிடுமே வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி சென்றிடுமே பலக்கால் பிடித்திடுமே பழுவாது காத்திடுமே வாழ்நாள் முழுவதும் உம் பணி செய்ய அபிஷேகமீண்டிடுமே வாழ்நாள் முழுவதும் உம் பணி செய்ய அபிஷேகமீட்டிடுமே ஜெயம் நமக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் உனக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் நமக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் நமக்கென்றும் அமேன் அமேன் உன் சொல்லும் தேவா உம் இயேசு ராஜா சேனையின் அதிபதி வாக்கை பிடித்து முன்னேறி செல்லுவோம் ஜெயமாய் நடத்துகிறேன் வாக்கை பிடித்து முன்னேறி செல்லுவோம் ஜெயமாய் நடத்துகிறேன் வருகையில் வந்திடுவீர் பீடங்கள் தந்திடுவீர் வருகையில் வந்திடுவீர் பீடங்கள் தந்திடுவீர் உம்மார்கள் சாய்ந்து தேசத்தை ருசித்து வாழுவோம் நீத்தியமாய் உம்மார்கள் சாய்ந்து தேசத்தை ருசித்து வாழுவோம் நீத்தியமாய் ஜெயம் நமக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் நமக்கென்றும்
அமேன் அமேன் ஜெயம் நமக்கென்றும் அல்லேலூயா ஜெயம் நமக்கென்றும் அமேன் அமேன் முன் செல்லும் தேவா தும் இயேசு ராஜா

உலகத்தில் முடிவறியது சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைப்பிடுவதில்லை என்று சொன்ன ஒரே தேவன் நீங்க தான் கேட்டாவே. நாமம் தரிக்கப்பட்ட புது ராஜ்யத்தின் புத்தராய் குளியம் செய்த ஊழியக்காரர்களை குடும்பங்களோட பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட மர்மக்களோட உற்ற உறவுகள் நண்பர்கள் சொந்த பந்துகள் சந்தான தலைமுறை படியா தேவர் ராஜ்யத்துக்காக நிற்கிற ஒவ்வொருவரையும் விசாரித்தல்லும் நினைத்தல்ல நன்மையும் கிருபையும் பின்தொடர சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்கள் சலிக்க, தேசங்கள் சலிக்க, ஊழியங்கள் சலிக்க, தேவராஜ்யத்தின் பணி பூமியில பூர்ணமாய் நிறைவேற்றப்பட, பரலோக மகிமை பூமியை நிரப்ப, பிரசுத்த வான்கள் யாவரும் கம்பீரிக்கு ஆத்மரிக்கு அக்களிக்கு அகமகிழ பரலோகத்தின் தேவனு சத்துவத்தின் பலமையினால் நிரப்பி ஜபிக்கிறோம் கேத்தாவே. நீங்காத தயவும் உமது மாங்க மாறாத மகிமையும் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுத்து கோத்தரிக்கிறோம் கேத்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நந்தியோடு கூட துதிக்கிறோம். கத்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐசனிப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கேட்டாவே. லோக தேவடைய சத்துவத்தின் வல்லமை மகிமாவே தீர்ந்தாக்க நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே, உண்மை புதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை தொழுகிறோம், உண்மையில் மகிழ்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை தொழுகிறோம், உண்மையில் மகிழ்கிறோம். இவ்வளவாயன் ஆத்மநேசரே, என்ன ஈடு செய்திடுவோ முந்த நன்பு சேர் அதிபரேக்காயும் செய்து முடிக்கும் கத்தரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே, தடைப்புடைத்து வழி திறக்கும் நல்ல நிறுவனே, சர்வ வல்ல தேவனே, நாங்கள் ஜெயமடுப்போம் உந்த நாமத்தில், சர்வ வல்ல தேவனே, நாங்கள் ஜெயமடுப்போம் உந்த நாமத்தில். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரி, உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை தொழுகிறோம், உண்மையில் மகிழ்கிறோம். அரவணைத்து ஆட்சி தேற்று மந்த கரங்களில் அர்ப்பணித்தோம் உண்மை முற்றும் ஏற்றுக் கொள்வீரே, கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே, கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. இருக்கிறவரும் இருந்தவர் வருபருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை பணிகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை பணிகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆராதித்து தோத்தரித்து மகிமைப்படுத்தி சமூகத்தில் நினைத்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் உதவி செய்யும். நாமும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் தரிப்பிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஒரு விசை ரத்தத்தினால் ஒவ்வொருவரும் மூடப்பட கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஒரு விசை ஆவியினால் குழப்பப்பட விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ள நடத்தப்பட சத்திய ஆவியான தேற்ற வாளுடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட ஒப்புப்படுத்தி செபிக்கிறோம். தேவனே, மீ நன்றியோடு கூட சுதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அத்வினேசரோடு நதங்கள் சென்று
மறந்து நாம் அவர் மார்பில் சாய்ந்த போது நிரப்பம் உயிரே நிரப்பம் பலனே நிரப்பம் இனிதே நிரப்பம் அன்பே நிரப்பம் உயிரே நிரப்பம் பலனே நிரப்பம் இனிதே நிரப்பம் ஆத்மநிதரோடு ஆக மகிழ்ந்திடுவோம் இக்காலத்து பாடுகள் ஒய்ந்து ஒளிந்து போகும் மகிமையில் மகத்துவம் பொம்மை மூடிக்கொள்ளும் மறு ரூபமாகும் நேசாயலாய் அன்பே நிரப்பம் உயிரே நிரப்பம் பலனே நிரப்பம் இனிதே நிரப்பம் ஜனத்தோடு நித்திய நித்தியமாக ஆராதிப்போமேயும் நேசிவை புறர் பாடும் தேசம் எங்கள் சொந்த தேசம் கண்ணீர் இல்லையே இனி கவலை இல்லையே அன்பே நிரப்பம் உயிரே நிரப்பம் இனிதே நிரப்பம் நிரப்பம் அபியானவரே நன்றி நன்றி நன்றி அக்னியினாலும் மெலிரை செல்லிறே இன்னும் வேண்டுமென்று பெஞ்சிறே மாவி நிரப்பும் நிரப்பும் என்று உள்ளம் எங்குதே நிரப்பம் உயிரே நிரப்பம் இனிதே நிரப்பம் பலனே நிரப்பம் ஆத்மநேசரோடு உன்னதங்கள் சென்று மெய்மறந்து நாம் அவர் மார்பில் சாய்ந்த போது மகிமையின் ஒளியை தம்மில் மீத செய் மகிழ்ச்சியினாலும் உள்ளம் பொங்குதே அன்பே நிரப்பம் உயிரே நிரப்பம் பலனே நிரப்பம் இனிதே நிரப்பம் நன்றி செலுத்துறோம் கேட்டா இப்படியான அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்தவாங்க கடந்து சென்றிருக்கார்கள் அப்படியா நாமும் மர்பமா மகிமைக்காய் நித்திய மகிமைக்காய் பிந்தின மகிமைக்காய் சத்துத்தாவின் நிறைவுக்காய் நன்றி செலுத்தியமை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி அக்னினால் எம்மை நிறைத்துட்டீரே என்று பக்தர் பாடுகிறார் பசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பம் கேத்தாவே இயக்கழிவுகள் செயற்கழிவு என்ற தேசங்களை காத்துக்கொள்ளும் பட்சிக்கும் அக்னியாயிருக்கிற எங்கள் பிதாவாகிய தேவோட அபிஷேகம் சகல ஜனங்களின் பாவ சுபாவங்களை பாவ அக்கிரமங்களை பாவ நோய்களையும் சுட்டெரிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கெஞ்சுதே மாவி நிரப்பு நிரப்பம் என்று உள்ளம் ஏங்குதே என்று தேவாவின் அபிஷேகத்துக்காக உள்ளம் ஏங்க தேவாவின் நிறைவுக்காக உள்ளம் ஏங்க தேவாவின் பரிபூர்ண நிறைவுக்காக உள்ளம் ஏங்க தேவனியம்மன் சமூகத்தில் எங்கள் இறுக்கங்கள் விருப்பங்கள் வாஞ்சியங்கள் பிரியங்கள் எல்லாம் ஜீவபலிகளாக அர்ப்பணித்து சொல்லுகொள்கிறோம் கத்தாவே மனுக்குளம் கத்தரை ஏங்குற இறுக்கத்தினால் நிரப்பப்படுவதாக உன்னதத்தின் மகிமைக்காய் நிரப்பப்படுவதாக உன்னதத்தின் ஆவிக்காய் இழக்கப்படுவதாக தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தை நிரப்பும் படுத்தி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அல்லேலூயா க்ளோரி டு காட் நன்றியோடு கூட துதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஒரு பரிசுத்த நாம மகிமைப்படுத்த எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சர்வலோகத்துக்கும் சகல ஜனத்துக்கும் தேவனாய் இருக்கிற உண்மை வியர்த்தி புது சமூகத்திலே முழங்கால் பணியிட்டு
சீஷத்துவத்தின் கூற நிறைவு சர்வஜனத்தினம் விளங்கும்படி ஆவிக்குள்ளாக்கி பரிசுத்தத்துக்குள்ளாக்கி பரலோகத்தினுடைய மகிமைக்குள்ளாக்கி பருவ மகிமைக்கும் பிந்தின மகிமைக்கும் நித்திய மகிமைக்கும் பாத்திரவான்களாக்கிகளை கிறிஸ்துவ நித்திய வழிக்கு உட்படுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கேத்தாவே. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விதிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிளிகளுக்காக அவரை துதியுங்கள். மாற்றுமை பொருத்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோட அவரை துதியுங்கள். வினையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்கலோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக. இன்றைய நாளில் சுவாசத்தில் இருக்கிற யாவரும் கத்தரை துதிக்கும்படிக்கு கத்தோட சமூகத்திலே துதியின் ஆவியானவர் பொழித்தல்லப்பட நீதியின் துதியும் மனுக்குலத்திலே விளைய உண்மையின் தம்மையும் கனி கொடுக்கிற ஜீவத்துவத்தின் பூரண நிறைவு கத்தராகிய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தினால் பூரணப்பட தேவனையுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். இணைந்திருக்கிற யாவரையும் நினைத்தல் மூன்று நன்மையும் கிருபையும் பின்தொடர உடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கூறி எல்லா தேசங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா கண்டங்களிலும்

அறிவுக்குள்ளாக பரிபூர்ண மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் இந்த சகலத்தையும் உருவாக்குற தெய்வம் யெகோவா ஓசேன். எங்கெல்லாம் பரிசுத்தாவின் குறைவுகள் காணப்படுகிறதோ எல்லாம் தேவாவியான நிறைவை கூறி கட்டவிழ்த்து பேசி ஆசிர்வதித்து செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டே. அந்த மெய்யான ஆவியானுடைய விடுதலைக்குள்ளாக மனுக்குலத்தை தருகிறோம். கர்த்தரே, ஆவியும் ஜீவனும் சமாதானமாய் கர்த்தருடைய ஆவியிலே ஜீவனும் சமாதானம் தீக்காய் சுமந்தே. அந்த ஜேப பாவி மன்றாட்டின் ஆவி கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவினார் சர்வ ஜனமும் ஜெபசேனியாய் நிரப்பப்பட்டு தேவனை நோக்கி அமர்ந்து யோனாவின் நாட்களிலே தேசம் கவக்கப்படாதபடிக்கு பார்க்கப்பட்டது போல 21 நூற்றாண்டிலும் 2026 ஆண்டிலும் இந்த ஜூன் மாதம் 8 தேதியிலும் கேத்தாவி மீண்டிருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உடைய சமூகத்திலே இரக்கத்துக்காய் பெஞ்சுகிறோம், தாழ்வுக்காய் கெஞ்சுகிறோம், கிருபைக்காய் கெஞ்சுகிறோம், மீட்புக்காய் கெஞ்சுகிறோம், ரட்சிப்புக்காய் கெஞ்சுகிறோம், எழுப்புதலுக்காய் கெஞ்சுகிறோம், அறுவடைக்காய் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய வருகை பரியந்தம் சாட்சியாய் வாழுகிற நிலைத்திருந்து கனி கொடுக்கிற தீக்காய் சிக்காய் நிலையான பரிசுத்த ஜீவியத்துக்காய் கெஞ்சுகிறோம். பரலோக தேவன் உண்மையும் சத்தியம் உள்ள மெய்யான தேவன் இந்த சமூகத்திலிருந்து உண்மையும் சத்தியமும் விளங்கும்படிக்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோல் தெரிக்கிறோம், மயிலப்படுத்துகிறோம். மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடுபடி சொல்லியிருக்கிறேன். தேவாதி தேவனும் கத்தாதி கத்தர் முத்தியாந்தம் சக்கராதிபதியும் தேவத்தினமாக எங்கள் பர்வத்தின் தேவன் நம்முடைய மகிழையை படித்தபடி இவட கரத்தில் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வெற்றி பாத்திரங்களை வாங்கி நிரப்பி ஆண்டவரை எட்டை வழிந்து போக ஆண்டவரை நீங்கள் கடன் அடைக்கப்படும் செய்தி எங்க அப்பா இப்படியா கடன் பாரங்களோடு இல்லாமைகளோடு தடை பண்ணப்பட்டதிலே இருக்கிறவர்களின் நேற்றில் தடைகளை உடைத்து போடுகிறவன் கண்டிகளை சிக்கலை புக்களை வலைகளை தளர்த்து சர்வ ஜனத்திற்கும் கடாட்சியம் செய்ய ஜீவனம் தீக்காட்சியை வைத்து சதா காலங்களில் உயிருள்ளதோடு உயிர் தெளிந்த வல்லமையை கூறி ஆசை வைத்து ஜெபிக்கிறோம். இந்த மைத்தி நெய்மா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கொடா கொடி நன்றிகளை செலுத்துறோம். ஆவியான சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஏங்கொள்றவனும் அவனுக்கு தேவோட பரதீசன் மத்தியில் இருக்கிற ஜீவவருக்குதான் கனியை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இந்த கிழமையில் ஜெயிக்கம் ஜெயங்கொள்ளும் இந்த திங்கக்கிழமை நாளை முற்றுமாய் கத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவோட சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட தேவோட ஆலயத்தில் தூணாக காக்கப்பட ஜெயங்கொள்ள தேவனே பரதீசன் மத்தியில் இருக்கிற சிவவருட்சத்தின் கனியை புதிக்க ஒவ்வொருவரை பாத்திரப்படுத்த 21 நூற்றாண்டு சபைகளை பாத்திரப்படுத்த 26 ஆண்டு சபைகளை பாத்திரப்படுத்த பாத்திர நீர் அல்லவோ உம்முடைய சமூகத்தில் சிவபலிகளாய் தந்து கொள்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்றவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. முதலாம் மரணம் இரண்டாம் மரணம் அக்கினி கடல் ஆவிக்குரிய மரணங்கள் சரீர மரணங்கள் அகால மரணங்கள் அவை சாவுகளுக்கு ஜனங்களை விலக்கி காத்து கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய ஜீவனை கொடுக்கிற உம்முடைய வாக்கு தத்தங்களை சொந்தரிக்க சதா காலங்களும் உயிருள்ள தேவனுடைய உயிர் தெரிந்த வல்லமையை கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. The mighty name of Jesus Christ. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உமது நாமத்துக்கு பற்றி கொண்டிருக்கதை சாத்தானுக்கு குடியிருக்க உள்ள உண்மையும் காட்டுள்ளவனுமாய் வாழ்ந்து கெனி கொடுக்கும்படி கேட்டாவே. சமூகத்தினுடைய விசுவாசத்தில் உறுதியாய் தரிச்சிருக்க எல்லா நாட்களும் முன்பா உண்மை உத்தவமாய் இருக்க ஒவ்வொருவருக்கு உதவி செய்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவியான சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் சமாதானமும் பூரணமாய் ஆளுகை செய்ய எல்லைகளே ஆள தேசங்களே ஆள நாடுகளே ஆள கண்டங்களே ஆள பட்டணங்களே ஆள கிராமங்களே ஆள ஜனங்களே ஆள கத்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். அலேலூயா.
glory to God in the highest. Nandiyodu kuda thudikkrom.

0: நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களோட குடலை நான் தர்பலமும் கட்டி கொண்டிருந்தனாமே, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் கிரிகளை கை கொள்றவர்கள் பிதாவிடத்தில் அதிகாரிப்பது போல காதுகள் மேல் அதிகாரம் கொடுத்து திரும்ப போல அவர்களை ஆளுவான். ஒரு மண்பாண்டங்களைப் போல உறுத்தப்படுவார்கள். குடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இப்படியான ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க இன்னும் ஒரு விசை நாளை திடப்படுத்தும். அந்த அனலுக்குள்ளே கொண்டு வாரும், இந்த வல்லமைக்குள்ளே கொண்டு வாரும், இந்த மகிமைக்குள்ளே கொண்டு வாரும், ஆதி அன்புக்குள்ளே கொண்டு வாரும், ஆதியில் இருந்த அன்புக்குள்ளே கொண்டு வாரும். தேவனுடைய தலைப்புக்குள்ளே, திருக்கொள்ளலுக்குள்ளே, முன்குறிப்புக்குள்ளே, சதா காலங்களும் உயிருள்ள தேவன் வரும்பறையும் உள்ளதை கஞ்சி கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துணிக்கிறோம். வாழ்ந்து கொடுக்க சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், மாமிசமான யாவேருக்கும் தேவனாயிருக்கத்துடைய கந்தத்துவத்தின் மொழி நசைக்காக நன்றி. சர்வ ஜனத்தில் தேவனாயிருக்கிற உமக்காக நன்றி. சகல ஜனங்களோட மகிமையை காண்கிறார்கள் என்று மர்ம மகிமைக்கு பாத்திரப்படுத்துகிற மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. உனக்கு பின்பத்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புத்திரத்திலிருந்து அவனுடைய நாமத்தை பிரிக்க போடாமல் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கைவே என்று சொன்னீங்களே. அப்படியாய்க்காவே அவியான சபைகளுக்கு சொல்வதை காத்துள்ளவன் கேட்கக்கடன் என்று வருகை சமமாயிருக்கிறது. அனுதினமும் ஜெயிக்க ஜெயங்கொள்ளவும், அனுதினமும் கத்தருடைய சமூகத்திலே தரிப்பிக்கப்படவும், கரித்திருக்கவும், நிலைத்திருக்கவும், அவருடைய வருகையில் மர்வமாகி அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படவும், சர்வ ஜனத்தை தகுதிப்படுத்தும்படி ஜெயிக்கிற கிறிஸ்து, ஜெயித்த கிறிஸ்து, ஜெயங்கொடுக்கிற கிறிஸ்து நமக்கு உயிருள்ளவராய் இருக்கபடியால் அவருடைய அக்னி கங்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி பரிசுத்த மான்களே, நீங்கள் யாவரும் இன்னும் தேவனுக்குள் களி கொண்டு கொண்டாடி ஆர்ப்பரித்து அக்களித்த அகமகிழ்ந்து இன்னும் பரிசுத்தத்துக்காக கொஞ்சங்கள் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் கத்தோடு கூட உறவாட இன்னும் சித்தி வாருங்கள் என்று வரவேற்று தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. ரோரி டு காட் இன் த ஹையஸ்ட். ஏன் கொள்றவனுக்கனோ அவனும் என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பருவத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எச்சலியமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் என்று சொன்னீங்களே. இப்படியாவது ஜனங்களை ஒரு ஆலயத்திலே தூணாக்குங்கப்பா, ஒரு பரலோக ராஜ்யத்திலே அங்குள்ளவர்களாய் காணப்பட தகுதிப்படுத்தும் ஆண்டவரை நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். ஏன் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் அவரோடே கூட உட்கார்ந்தது போல அவருடைய சிங்காசனத்தில் உட்கார தேவன் அழைப்பு விடுக்கிறார். அல்லேலூயா. சபைகளில் வாழுகிற பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். பிணைப்புகளிலே தங்கியிருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். இதாவே எங்கும் தொழுது கொள்ளும் காலம் பெறும் என்று உண்மைக்காகவும் மறுமைக்காகவும் உண்மை பின்பற்ற பரிசுத்த பிதாவை இந்த சமூகத்தில் அபயமித்து உம்மோடு கூட ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் உம்மோடு கூட சிங்காசனத்தில் போறவும் சதா காலங்களும் உம்மோடு கூட அரசாளவும் மனவாளனை இந்த சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம், தோதரிக்கிறோம், மயமைப்படுத்துகிறோம். எங்களுக்கெல்ல கத்தாவே, எங்களுக்கெல்ல உடைய நாம ஒன்றையும் மயமைப்பட தர்மத்திற்கிற மத்தையும் படி செவி நன்றி செலுத்துறோம் கத்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட். நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, கிறிஸ்து ஜெயித்தார், நாம ஜெயிப்போம். ஆமே. கிறிஸ்து ஜெயித்தபடி அலமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உயிருள்ளவரா இந்த சுத்தவங்களுடைய ஊழியங்கள் குடும்பங்கள் நேத்திரங்கள் ஆசிர்வதிக்கப்படவுடைய குடும்பங்களா ஆசிர்வதிக்கப்படவுடைய உற்றார் உறவுகள் அன்பர்கள் சொந்த பந்துகள் ரட்சிக்கப்பட பின்மாற்றத்தில போனவர்கள் ஆதி அன்பு இழந்தவர்கள் சோரம் போனவர்கள் எல்லாம் கத்தோட சமூகத்தில ஆதி அன்புக்குள்ளே திரும்பப்பட பிந்தின மகிமை பொழிந்தரலப்பட தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தால் நிலைவரப்பட தேவனையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கூடா கூடி நன்றிகளும் சூத்தங்களும் துதிகளும் செலுத்தி அற்புதங்களின் தேவனை மயமைப்படுத்துகிறோம். அதிசயங்களின் தேவனை மயமைப்படுத்துகிறோம். சர்வலோக நியாயாதிபதியை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை நன்றியோடு துதிக்கிறோம். நேற்று மின்றும் என்று மாறாதவரை நன்றியோடு துதிக்கிறோம். உயிர்த்தலும் ஜீவனுமான கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருகையின் பிரசன்னத்தினால் நிரப்பி ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ளாலே சுமந்து ஆவியானவரை காத்து நடத்தும்படி உள்ள சகல சத்தியத்துக்குள்ளாக சகல ஜனங்களை தந்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமைப்படுத்துகிறோம். மாமிசமான யாவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் நிறைவு பரிபூர்ணமாய் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிகதியமாய் மிகுதியாய் திரள் திரளாய் எக்கச்சக்கமாய் ஆவியானவரை கொழிந்தர்ல படும்படிக்கும் சமூகத்தில் அபயமிடுகிறோம். சர்வபூமியின் தேவனே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜனத்தின் ஜீவனையும் உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிற ஜீவாதிபதியே ஜீவனம் தீக்காயசுமானவரே உம்முடைய நாமம் மயமைப்பட ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் வந்த உம்முடைய ஜீவ பரிபூர்ணத்தின் நிரப மகிமை நிறைவினால் சகல ஜனங்களை நிரப்பம் கேட்டாவே நீர் மகிமைப்பட்டது போல உமது மகிமையிலே பங்கு பெற ஆத்திரப்படுத்தும் என்று நிறைவரை அழைத்தவர்களை மயமைப்படுத்தி இருக்கிறது. இவர்களை நீதிமான்கள் ஆக்கியவர்களை மயமைப்படுத்தியும் இருக்கிறது. அழைத்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் மூடிபிட மகிமையில் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் திகழ பரிசுத்தாவியாவோட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தின் நிறைவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் இந்த மாதத்துக்குரிய நன்மைகளுக்காக திறக்கப்படுவதாக, சகல ஜனத்துக்கு வேண்டிய அப்பம் தண்ணீர் ஆசிர்வதிக்கப்படுவதாக, சர்வபூமிக்கு வேண்டிய அப்பம் தண்ணீர் ஆசிர்வதிக்கப்படுவதாக, சர்வ ஜனத்துக்கு வேண்டிய சம்பூர்ண நிறைவாய் உண்டாவதாக நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மனுக்குலத்துக்கு பரலோகத்தை திறந்து தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படும்படி பரலோக மகிமையின் சத்துவத்தின் வலிமையை கட்டவிழ்த்து சர்வ ஜனத்தை மாசு வைத்து செபிக்கிறோம். அடியாலை மாசு வதிக்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மர்மக்கள் யாவரையும் மாசுவதிக்கும் புருஷர்கள் ஸ்திரீகள் வாழ்வர்கள் கன்னியர்கள் யாவரையும் மாசுவதிக்கும் சங்கம முழியங்கள் கோஸ்பலேஃபே முழியங்கள் பிரேரேஃபே முழியங்கள் மியூசிக் ஏஃபே முழியங்கள் ஆமேனேஃபே முழியங்கள் வலிம நலைகள் முழியங்கள் ஏஞ்சல் டிவி முழியங்கள் ஜிபானுக்கே முழியங்கள் ஆமே கத்ராயிலேயே பாருங்கள் புதுவாழ்வு ஊழியங்கள் கெச்சமணி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மனவாட்டி ஊழியங்கள் இன்னும் கத்தவை சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஊழியங்கள் கத்தோடைய சபை ஊழியங்கள் சுவிசேஷ சபை ஊழியங்கள் ஜெபத்தோனி ஊழியங்கள் ஜீசஸ் கால் ஜீசஸ் ரீம் ஜீசஸ் மீட்ஸ் எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைகளோட ஆவிக்குள்ளே வைத்து இன்னும் கர்த்தருக்காக வெளியே இருந்து பிரகாசிக்கிற விழாக்காய் சூரியனை போல ஆண்டவரை ஏழு மடங்கு பிரகாசிக்க தேவ மகிமை பொழிந்தரலப்பட தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் பொழிந்தரலப்பட சர்வஜனத்தின் பாவத்துக்காக மறைத்துவித்தந்து நீ சம்பாதித்து தந்த மீட்பின் ஐஸ்வர்யத்தை சாட்சி வைத்து பாவக்கரைகள் அக்கிரமக்கரைகள் மீறுகள் குற்றங்கள் ஒன்றுமில்லாதபடிக்கு சர்வஜனத்தை நீதிமானாக்கிற கிறிஸ்தேசுவின் நீதி நியாயம் உண்மை செம்மை காக்கும்படிக்கு விட கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கத்தாவே உண்மை உள்ளவர் இன்னும் உண்மையாக நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்ய பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக பரலோகதேவனை இன்னும் உண்மை கிட்டி சேர நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உண்மை அறியாதவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உண்மை தெரியாதவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை தர வேணுமாய் மனுஷ்குலத்துக்கு அறிவை கொடுக்கிறது வன் தேவனை அறிகிற அறிவை தர வேண்டும். பரலோகத்தை அறிகிற அறிவை தர வேண்டும். நித்திய ஜீவனை அறிகிற அறிவை தர வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்பு டெக்னாலஜி எக்கச்சக்கமாய் வளர்ந்திருக்கிறது கத்தாவே. ஆனாலும் நித்திய ஜீவனை அறிகிற அறிவும் பரலோகத்தில் அறிகிற அறிவும் மிகுதியாய் வளரும்படிக்கு தாராளமாய் வளரும்படிக்கு ஏராளமாய் வளரும்படிக்கு எக்கச்சக்கமாய் வளரும்படிக்கு அதிக அதிகமாய் வரலும்படிக்கு பரிசுத்தாவியானவரே நீ ஞானத்தை தருகிறேன். கர்த்தோட வாழ்ந்த அறிவும் புத்தியும் பெற மாட்டீரே அப்படியாய் தேவனோட வாழ்ந்த அறிவும் புத்தியும் சகல ஜனத்துக்கும் உண்டாக
1: தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட். இந்த ஹையஸ்ட் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அற்புதங்களின் தேவனுக்கு கோடி சோதரம், அதிசயங்களின் தேவனுக்கு கோடி சோதரம், ஆச்சரியங்களின் தேவனுக்கு கோடி சோதரம். கோடா கோடி சோதரங்களும் துதிகளும் மைமேலும் கடங்களும் புகழ்ச்சிகளும் கீட்டுகளும் செலுத்தி எங்கள் சிருஷ்டிப்பின் எஜமானனை பணிந்து கொள்கிறோம். வரும் பர்வதம் நிராயம் கண்களை ஏறெடுப்போம்.

அடைத்த வல்ல தேவனிடமிருந்தே கண்ணு கடங்கானிகள் வருமே எம் கண்கள் ஏறெடுப்போம் எமக்கு தாசை வரும் பர்வதன் நிராயம் கண்களை ஏறெடுப்போம் மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவியாகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எமக்கவரே எமக்கு தானசை வரும் பர்வதம் நிராயம் கண்களை ஏறெடுப்போம் காலை தள்ளாட போட்டா உம்மை காக்கும் தேவன் உறங்கா உம்மை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே எமக்கு தாசை வரும் பர்வதம் நிராயம் கண்களை ஏறெடுக்கும் வலப்பக்கத்தின் நிழலவரே வலுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரனிரவே சேதப்படுத்தாதே எமக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயம் கண்களை ஏறெடுப்போம் தீங்கு மம்மை அணுகாமே ஆத்துமாவை காக்கும் தேவன் ஒக்கையும் பாரத்தையும் பாத்திரமாக காப்பாறையது முதலாய் எமக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயம் கண்களை ஏறெடுப்போம் கர்த்தாவின் இந்த மாதத்துக்குரிய ஒத்தாசை கர்த்தாவின் இந்த வருஷத்துக்குரிய ஒத்தாசை கர்த்தாவின் இந்த கிழமைக்குரிய ஒத்தாசை சர்வஜனத்துக்குரிய ஒத்தாசைக்காய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தெடுத்த ஒத்தாசை வருமென்ற வார்த்தையின்படி ஒத்தாசைகளும் உதவிகளும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்படி தலமான இந்த பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாடத்திலிருந்து இறங்கி வருகின்ற வார்த்தையின்படி ஆவிகளின் பிதாவே நீதிமான்களின் பிதாவே பரலோக பிதாவே ஜோதிகளின் பிதாவே இரக்கங்களின் பிதாவே நீதி உள்ள பிதாவே உத்தம் உள்ள பிதாவே சத்திய பிதாவே ஜீவனுள்ளோருக்கு பிதாவே உம்முடைய சமூகத்திலிருந்து சகல ஜனத்துக்கும் வேண்டிய சகல ஜன்னமைகளும் வந்துட்ட உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் நன்மைகளின் ஊற்றாகிய உம்முடைய ஜீவன் ஆண்டவரே சகல ஜனத்துக்கும் சுரக்கட்டு கேத்தாவி ஜீவ தண்ணீராய் ஊற்று தண்ணீராய் ரட்சிப்பின் நதியாய் பாய்ந்து செல்லட்டும் கேத்தாவி ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்திலே போனவர்களாம் அது என்புக்குள்ளே திரும்பட்டும் தூரம் போனவர்களெல்லாம் அது என்புக்குள்ளே திரும்பட்டும் சர்வ ஜனத்துக்கும் இந்த கிருபை நாட்கள் இரட்சணியம் விளங்கும்படி நன்றி செலுத்துகிறோம் யோனாவிலும் பெரியவர் தேவாலயத்தில் பெரியவர் காலமோனிலும் பெரியவர் ஆண்டவர் எல்லோர்களும் பெரியவர் இயேசு கிறிஸ்து பெரியவர் கேத்தாவே உம்முடைய சமூகத்திலே இந்த பெரிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய சர்வ பலமுள்ள தேவன் சமூகத்தில் இருந்த சர்வ வல்லமையாய் சகல ஜனங்களுக்கு கனி கொடுக்க நந்தியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கிருபை மாட்சிமை திடப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே நந்தியோடு துதிக்க ஒவ்வொருவரும் அது நாமம் தரிக்கப்பட்ட உமை வலது பரிசத்தில் வைத்திருக்கிற உடைய புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பிள்ளைகளாய் வாலிபராய் கன்னியராய் பெரியோராய் சிறியோராய் கிறிஸ்துவின் ஜீவனில் பூர்ணப்பட்ட பரலோக பிரஜைகளாய் திகழ கிறிஸ்துவின் ஜீவனை கூறி ஆசை வைத்து செபிக்கிறோம் தத்துவத்தின் வலிமையை கூறி ஆசை வைத்து செபிக்கிறோம் திருவார்த்தையின் நிறைவை கூறி ஆசை வைத்து செபிக்கிறோம் சத்திய மார்க்கத்தை கூறி ஆசை வைத்து செபிக்கிறோம் சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சத்தியத்தை அறிகிற அறிவில பூரணப்பட பிதாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்து உடைய அற்புதம் உடைய அதிசயம் உமது நாமம் ஆச்சரியமானவர் ஆலோசனை கத்த நித்திய பிதா சமாதான பிதவர் சர்வ பலம் உள்ள தேவன் அப்படியாக உமது நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஆக கொடுக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்க விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்திலே வாழ்ந்து கனி கொடுக்க விசுவாசத்தை தொடக்கிற முடிக்கிறோமாக எங்கள் தேவனின் நம்பிக்கையும் விசுவாசமும் பெறுக
தேவனே, நம்முடைய பலத்த சத்துவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நந்தியோடு துதிக்கிறோம். அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, அற்புதமாய் நடத்துவார் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு, அற்புதங்கள் அதிசயங்கள் அற்புதமாய் நடத்துவார் நம் இயேசு. He is a miracle-working God. He is a miracle-working God. He is a miracle-wonderful. He is a miracle-working God. Atpudangal seipavar nam Yesu. Atpudangal seipavar nam Yesu. Atpudangal அதிசயங்கள் அற்புதமாய் நடத்துவார் நம் இயேசு. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அற்புதமாய் அதிசயமாய் அடையாளமாய் சகல ஜனங்கள் கர்த்தருக்காக மாறி போக தத்துவத்தின் தோளின் அசை வசையட்டும். அண்ட சராசரங்களில் சர்வலோகங்களிலும் சர்வசேனைகளிலும் சர்வ சிருஷ்டிகளிலும் தேவமைமை விளங்க பூரணப்பட இதாவேமை நோக்கி நாங்கள் அபியமிட்டும் அற்புதமும் அதிசயமும் அடையாளமும் சர்வ ஜனத்தை மூடி நிரப்ப ஒப்பு கொடுத்து நந்தியோடு துதிக்கிறோம். நீர் அற்புத, நீர் அதிசயமானவர், நீர் அடையாளமான தேவன். உடைய அடையாளமும் அற்புதமும் அதிசயமும் சகல ஜனங்களுக்கும் கிடைக்க எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவை பரிசுத்தம் பண்ணி அனுதினமும் அவர்கள் நிலைத்திருக்க பாக்கியத்தை வேண்டி, பரிசுத்தத்தை வேண்டி, நிலையான ஜீவியத்தை வேண்டி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. Keep us true, Lord Jesus, keep us true. Keep us true, Jesus, keep us true. There are races we must run, there are victory to be won. Give us power every hour to be true. There are races we must run, there are victory to be won. Give us power every hour to be true. காத்திடும் இயேசு எம்மையும், காத்திடும் இயேசு எம்மையும், ஓ காத்திடும் இயேசு எம்மையும், காத்திடும் இயேசு எம்மையும். உண்மையாக எந்தமம் ஓட்டம் முடிக்க வல்லமை தந்தமை காத்திடு. உண்மையாக எந்தமம்

0: Keep us true, Lord Jesus, keep us true. Keep us true, Lord Jesus, keep us true. Keep us true, Lord Jesus, keep us true. There are races we must run, there are victory to be won. Give us power every hour to be true. Amen. Hallelujah. There are races we must run, there are victory to be won. Give us power every hour to be true. Kathedem Yesu Yemayem, Unmayaga Yendumam, Otam Mudika, Vallamai Thandamai, Kathedem. நன்றி செலுத்துறோம் அப்பா, உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் உம்மை சேவித்து ஓட்டத்தை ஓடமாய் ஜெயமாய் முடிக்க தேவாவியானவரே, ஒவ்வொருவர் மேலும் கிருபை பொழிந்தல்லும், தாழ்வு பொருந்தல்லும், ஒத்தாத்தை பொழிந்தல்லும், உமது உண்மையும் உமது நீதியும் உமது நேர்மையும் உமது இரக்கமும் உமது தாய்வும் உமது சத்தியமும் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி காக்க போதுமானதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி தொழில் கொள்கிறோம் கர்த்தாவே. தேவரையை காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. தேவ நகரத்தை காத்தல்லும், தேசத்தை காத்தல்லும், பூமியை காத்தல்லும், கண்டத்தை காத்தல்லும், சர்வ ஜனத்தையும் காத்தலும், சர்வ பூமியையும் காத்தலும், சதா காலங்களும் உயிருள்ள தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற உண்மையும் உத்தமும் நீதியும் நேர்மையும் பரிசுத்தமும் பக்தி வலுப்புதலும் அறுவடையும் நிறைவாய் நிறைவாய் சர்வ ஜனத்திலும் உண்டாக நன்றி செலுத்தி காப்பார். உண்மை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனியும் எப்போது காப்பார் என்று கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்து காக்கும் மலை போன்ற சமாதானம், பெரிதான சமாதானம், நதி போன்ற சமாதானம், ஆண்டவரே குடும்பங்கள், தேசங்கள், வாலிபர்கள், கன்னியர்கள், பெரியோர், சிறியோர், குழந்தைகள், பச்சின குழந்தைகள், பாலுண்ணும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் யாவர் மேலும் நதி போன்ற நிலையான சமாதானத்துக்குட்படுத்தி, கிறிஸ்தேசுவின் சமாதானத்தின் உடன்படிக்கைக்குட்படுத்தி, கிறிஸ்தேசுவின் உண்மையான தேவ சமாதானத்துக்குட்படுத்தி, உடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போறேன், அதை ஒருவரும் எடுத்து போட மாட்டான் என்று சொன்ன கிறிஸ்தேசுவின் பரிசுத்த சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு நிலை பெறாமல் இருக்கும்படி ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் தோறும், தேசங்கள் தோறும், நாடுகள் தோறும், கண்டங்கள் தோறும், உலகங்கள் தோறும் தேவ சமாதானமாள கடவுதென்று கிறிஸ்தேசன் சமாதானத்தை கூறி சமாதானத்தின் சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவித்து சாட்சியின் வசனமும் மாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயிக்க ஜெயம் கொள்ள உதவி சேரபடியால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி செய்த காரியங்களை பார்க்கிற பெரிய காரியங்களை செய்யும்படி பரிசுத்த பிதாவை உடைய சமூகத்தில் அபயமிட்டு நன்றி செலுத்தோம். தேவனை சர்வ ஜனமும் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். அலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தைக்குள்ளாக தாழ்த்தி மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியால் வசமாய் விடப்பட்டிருக்கிற இந்த மனுக்குளம் பரிசுத்தாவின் நிறைவிலே வளர்ந்து கை கொடுத்துள்ளார். கர்த்தருடைய நாள் தாமதித்துக் கொண்டு இருக்கிறது, ஆனாலும் மனுதினமும் கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும்படி வேதம் நம்மை எச்சரிக்கிறபடியினால் இந்த நாளும் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உலகளாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் திகழும்படி கர்த்தருடைய கருதிரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி, பரிசுத்தப்படுத்தும்படி, பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி தூயாவின் நிறைவுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் உலகம் இயேசுவுக்கே. கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவிக்கே, இந்த அகிலம் இயேசுவிக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவிக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவிக்கே, ஆப்பிரிக்கா ஐரோப்பா இயேசுவிக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவிக்கே, இலங்கை இந்தியா இயேசுவிக்கே, அமெரிக்கா இயேசுவிக்கே, கனடா இயேசுவிக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, மனுக்குலம் இயேசுவுக்கே, கிபே கொண்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டோவா அல்பேட்டா இயேசுவுக்கே, கலிபெக் திருத்தோரி இயேசுவுக்கே, நோர்த்வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே, வான்கூவர் நியூ பிரவுன்ஸ்விக் இயேசுவுக்கே, வினிபெக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, North Central Province for Jesus. Sri Lanka for Jesus. Hallelujah. Glory to God. All mavattangal, maaganangal, pattanangal, gramangal, kandangal, naadugal, ulagangalai Yesuvukkendru oppukoduthu bhoomiyin vadakku kilakku thekku merkku ellam kattarukkendru kattude thooda seniyudaiya paadhugaappukkulle kattude thooda seniyudaiya paramarippukkulle kattude thooda seniyudaiya arvadaikkulle oppukoduthu jabikkirom aandavare. மீதியான ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கிறிஸ்து வந்த நோக்கம் இந்த 26th century இந்த ஜூன் மாதம் 8th தேதியில் நிறைவேற்றப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம். இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, தமிழ்நாடு இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராமச்சர் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்காத் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசீம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாவக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திபுர் திரிபுரா இயேசுவுக்கே, மேகாலயா வெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் தீவுகள் இயேசுவுக்கே, ராஜத்தீவுகள் இயேசுவுக்கே, அந்தமான் நிக்கோபார் இயேசுவுக்கே, ரஜத்தீவுகள் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா ஃபார் கிறிஸ்டியா வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்வஜனமும் இயேசுவுக்கே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் படிக்கு சகல கர்த்தத்துவங்களும் உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டிருக்க அதற்காக உமக்கு ஸ்தோதரம். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமை ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்காக ஸ்தோதரம். இந்த ராஜரிகத்தின் மேல், அந்த மகிமையின் மேல், இந்த ராஜ்யபாரத்தின் மேல் அணையிட்டு அபயமிட்டு எல்லா மனுஷரும் கர்த்தருடைய மகிமையை காணும்படி, எல்லா மனுஷரும் கர்த்தருடைய மர்ம மகிமைக்கு பாத்திராகும்படி பரிசுத்த பிதாவின் மது மகத்துவத்தின் முக்கியத்துவத்தினை ஐஸ்வரியத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன்னிருதியம் அசியப்பட்டு குதிக்கும், கடற்கரையின் தெல்லான கூட்டவன் வசமாக திரும்பும், ஜாதி கூட பலத்த சேனை கத்திடத்திற்கு வரும். ஏசாய 65 ஜாதி கூட பலத்த சேனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது கத்திடத்தில் திரும்பும்படிக்கு தேவ மகிமை விளங்குறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, மாமித்தமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்தி மாமித்தமான யாவும் மேகமாய் கனி கொடுக்க பரிசுத்த பிதாவின் மீது ஜீவனையும் தீக்காயத்தையும் உண்மையும் வைத்து பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமையை வைத்து ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் வந்து உம்முடைய நோக்கத்தையும் தீக்காயத்தையும் வைத்து உண்மை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். சகல ராஜாக்களும் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உண்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 சகல ராஜாக்களுக்கு கர்த்தரை பணிகிற பணிவும் சகல ஜாதியர் கர்த்தரை சேவிக்கிற சேவிப்பும் உண்டாகும்படி நன்றியோடு துதிக்கிறோம். பூமி மத நிறைவு உலக மத குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 பூமி நிறைவுக்காய் ஸ்தோத்திரம், உலகத்தின் குடிகளுக்காய் ஸ்தோத்திரம், அது கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, இந்த மகிமையின் வார்த்தையின்படி கர்த்தத்துவத்தின் தோளின் அசைவு அசைந்து பூமி நிறைவை பூரணப்படுத்த, உலகத்தின் குடிகளை பூரணப்படுத்த,
1: பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிபூர்ணத்தின் மகிமையினை ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. இவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை கனம் பண்ணி, போற்றி, வாழ்த்தி, வணங்கி, ஆராதித்து சதா காலங்களும் இருள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வேறே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமானவர். 1 யோவான் 5:20 மெய்யான தேவனின் நித்திய ஜீவனமான கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி தொழுது கொண்டு, பரலோக தேவனே, நீரே மெய்யான தேவன் என்று அறிகிற அறிவிலே மனுக்குலம் வளர, நித்திய ஜீவனை கொடுக்கிற சதா காலங்களில் உயிருள்ள தேவன் என்பதை மனுக்குலம் அறல, ஒன்றான மெய்தேவனை நீர் அனுப்பிறாய், இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற உம்முடைய வார்த்தையின்படி அந்த அறிவுக்குள்ளாக மனுக்குலம் கடந்து வர, மனுஷ ஜாதி கடந்து வர, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமை பூரணப்பட, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற, நிறைவாகி சர்வமான சபைக்கு ஒரு எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தல்ல. பேசர் 1:23 எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் இந்த 26 வாக்குத்தத்தம் கர்த்தாவின், சமஸ்தமும் உம்மை சேவிக்க பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். சர்வலோக நியாயாதிபதியே, சமஸ்தத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சமஸ்தமும் உம்மை சேவிக்க நன்றி செலுத்துகிறோம். இதுவரை சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42 சகலத்தையும் செய்ய வலிமுள்ள தேவருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா, இப்படியாய் தேவரி இந்த நாட்களிலே சகலத்தையும் செய்து நடத்தும். சகலவும் அவராலும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு பயம் உண்டாவதாக. உண்டானதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவன், உமாளி அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. கத்தாவி உண்டாக்கின் எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் ஜீவனும் தீக்காயசும் பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் ஜெயமும் ஆரோக்கியமும் விளங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவ பக்தி, தேவ பரிசுத்தம், கிறிஸ்துவின் 2 எழுப்புதல் ஆயத்த மறுபடி உண்டாகும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, எஸ்ரா 5:11 பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் அனுதினமும் செய்யப்பட, பரலோகம் மகிமைக்குள்ளாக பூமியின் குடிக்கள் யாவரையும் ஒப்புக் கொடுத்து, அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பேர பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், இணைந்திருக்கிற புருஷர்கள் பரிசு பெண்கள் ஆண்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் இருக்கிற எங்கள் மத்தியிலும் செய்யப்பட, பரலோக மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்த தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா, க்ளோரி டு காட். தமது நீதி இந்த நாளிலும் இந்த 8 விளங்கும்படிக்கு ஜாதிகள் சகல ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக கத்துடைய நீதி விளங்க, கத்துடைய நியாயம் விளங்க, கத்துடைய உண்மை விளங்க, கத்துடைய பரிசுத்தம் விளங்க, கத்தருக்கு பயப்படுற பயம் விளங்க, கத்தோட ரட்சிப்பு விளங்க, ஜெயங்கொண்ட ஜீவியம் விளங்க, சதா காலங்களில் உயிரோடுகளை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். ஒரு இஸ்ரவேல் குடும்பத்துக்காகவும் பூமியின் சகல குடும்பத்துக்காகவும் தமது கிருபையும் உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன ரட்சிப்பை கண்டது, பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன ரட்சிப்பை காணும்படி, சகல குடும்பங்களுக்கும் தேவடைய நீதியும் உண்மையும் கிருபையும் விளங்க பண்ணும்படி, தேவனே, உடைய தயவினாலே, உடைய ஒத்தாசையினாலே, உடைய உதவியினாலே பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் மகிமையை செலுத்தி, வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலிலும் விடங்கும் அதி உன்னதமான நாமமாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையை செலுத்தி, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால் யாவும் முடங்கும், கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்ளும். இப்படியாய் சம்பவிக்க நீ இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று, முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடவும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கவும் பூமியின் குடிகளாம் நாம் யாவரும் ஒருமித்தோகமாய் தேவனை சேவிக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால் தீமைக்கு விலக, அநியாயத்துக்கு விலக, அக்கிரமத்துக்கு விலக, அநீதிக்கு விலக, நீதியெல்லாம் பாவம் என்று சொல்லி இருக்கிறது, அநீதியை விட்டு மனுக்குலம் விலக, நீதியை நியாயம் செய்ய காலமாயிருக்கிறது, நீதியை தேட, சத்தியத்தை சேவிக்க, சத்தியத்தை கை கொள்ள, சத்தியத்தை கடைபிடிக்க, சத்தியத்தின்படி வாழ, சத்துவத்தை விசுவாசிக்க, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட கர்த்தருடைய நீதிக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அழைக்கும் நாள் வரைக்கும் நிலைத்திருந்து கனி கொடுக்க ஜீவனும் தீக்காயசும் சுகமும் ஆரோக்கியமும் ஞானமும் புத்தியும் அறிவும் விவேகமும் உணர்வும் தெளிவும் வல்லமையும் ஆவியின் நிறைவு மாவியானுடைய அணுக்கிற மாவியான வரங்களும் கனிகளும் 9 வரங்களும் 9 கனிகளும் நீதி உண்மையும் கூட சகல ஜனங்களுக்கு வரலப்பட ஒப்பு கொடுத்து நந்தியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியை பகுத்தர்ற வனம், ஆவியை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், அந்நிய பாசைகளை பேசுகிற வரம், தீக்கசன வரம், ஞான வரம், கிருபை வரம், குணமாக்குற வரம், இன்னுமாய் ஆண்டவரே இயேசப்ப அற்புத அடையாளங்களை செய்கிற வரம், ஆவியானுடைய 9 வரங்களினால் சகல ஜனங்களில் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம், சாந்தம், நீதி, உண்மை ஆகிய கனிகளால் சகல ஜனங்களில் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே மகிமைப்பட தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதைய சித்தத்தின்படி எல்லா மனுஷருக்காக உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அடியேனையும் என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளின் மருமக்களையும் விசேஷமாய் நினைத்தரலும் எங்களுக்கு உண்டான யாவற்றிலும் அது மகிமை விளங்க செய்யும். அதே போல இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் இதுவரை என்னை சகித்த என்னோடு ஒருமித்து ஜபித்த ஒவ்வொருவரை நினைத்தலும் உங்களோட பக்திக்குள்ளாகும் உட பரிசுத்தத்துக்குள்ளாக இந்த வல்லமைக்குள்ளாக மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து மத நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சங்கீதம் 86:9 கர்த்தருக்கு முன்பாக பணிவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழவும் ஆண்டவரே சங்கீதம் 86:9 சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். மேலும் பர்வத்திற்கு உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷருடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவருடைய தேவனாயிருந்து அவருடைய அவர்களுடைய ஜனங்களாய் அவர்கள் அவர் தேவனாயிருப்பார் என்ற வார்த்தையின்படி கேட்டார்கள். வெளிப்படத்தில் 21:1-3 தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். தேவனால் பிறப்பதில் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசமே உலகத்தை ஜெயிப்போம் ஜெயமென்று மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே, தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள்ளே, தேவனில் நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை உடையவன், குமாரனை உடையவன், ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை உடையவராய் ஜீவனை உடையவர்களாய் காக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7 தூதனுக்கான முதினான் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, இவர் சதா காலங்களில் ராஜ்ய பார்வான் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின மகிமின் வார்த்தையின் படி கேட்டாவே, சதா காலங்களில் ராஜ்ய பாரம் பண்ணுகிற எங்கள் கர்த்தரை இந்த நாட்களிலும் இந்த 26 இந்த 8 ஜூன் மாதத்திலும் ராஜ்யபாரம் பண்ண வரவேற்று செலுத்து. தேவன் வந்தால் ஜீவன் வந்தது, அல்லேலூயா, ஆரோக்கியம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, நன்மை வந்தது, கிருபை வந்தது, தயவு வந்தது, ஒத்தாசை வந்தது, உணவு வந்தது, உறையுள் வந்தது, மனுக்குளம் என்னென்ன விண்ணப்பங்களோடு, என்னென்ன மன்றாட்டுகளோடு, என்னென்ன தேவைகளோடு கர்த்தாவே உமக்கு முன்பாக இந்த மத்தியான வேளையில் காத்திருக்கிறார்களோ, உமது கண்களில் தயவு கிடைத்தது, உமது கண்களில் கிருபை கிடைத்தது, உமது கண்களில் இரக்கம் கிடைத்தது என்று அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் சகல ஜனங்களை கடாட்சிக்கும்படிக்கு உடைய கடாட்சத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கொடி நன்றிகளும் கோடா கொடி சோத்திரங்களும் கோடா கொடி துதிகளும் செலுத்தி பர்வத்தின் தேவனை பணிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, செல்லத்திரு குமார் சுவாமி எங்கள் மாமாவுக்கா ஜெபிக்கிறோம். 96 கவி அஞ்சலோ பிள்ளைகள், கவிஜி கணவன் பிள்ளைகள் இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்காக, ஆதி அன்புக்காக, சகோதர சிநேகத்துக்காக, குடும்ப ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். செல்லத்திர சரோஜினி தேவி மாதவன் சின்ன தம்பியின் தாய்க்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 82 ரட்சிப்பு நிறைவேற, நம்முடைய மகிமையை நிறைவேற, ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த நிறைவேற, தேவ பயமும் தேவ பக்தியும் நிறைவேற, உண்மையும் செம்மையுமாய் கனி கொடுக்க, சொன்னாக்குடைய கயிர்களை அறுத்து துறவுடைய விரோதங்களை அழித்து தேவ திட்டத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கும் பிரஜி சத்யா, பானு கணவன் பிள்ளை, ஐசன் மனைவி, கர்ப்பத்தங்கனிக்கா ஜெபிக்கிறோம் மகன் ஆண்டவரே, ஆயுதனுக்கா ஜெபிக்கும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்தால் நிரப்புங்க. புதிய மனைவி பிள்ளைகளுக்கா ஜெபிக்கொள்ள ரட்சித்துக் கொள்ளுங்க. பிரிவியிலிருந்து விழுந்தாக்கி சமாதானத்தை படுத்தி ஆதி அன்றுக்குள்ளே திருப்புங்க. பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. சில என் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் ரட்சிப்பை தந்த பிள்ளைகளுடைய திருமண உடன்படிக்கைகளை ஆசிர்வதித்து தாங்கள். அவன் மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, ரட்சிப்பினால் அலங்கரிங்க. மெய்யான தேவனாகி உங்களை கண்டடைய இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. ரோஜி பிள்ளைகள் தந்தனுக்காய் ஜெபிக்கும். இந்த குடும்பத்தை பிரிவினை நீங்கி சமாதானத்தை உடன்படிக்கையினாலே காதல் சமாதானம் அடைய, பிரிவினை நீங்க, டிவோர்ஸ் நீங்க, சமாதானம் விளங்க தேவனை ரட்சிப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் குமாரசாமி. ஏந்தி குமுதா கணவன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குமுதன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புகா இளங்கனான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்தவள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. பிறகு சமூகத்தில் எங்கள் சித்தப்பாவுடைய மனைவி சித்தி பிள்ளைகள் ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களை ஆதரிங்க, ஆசிர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கெத்தாவே ரட்சியுங்க ஆண்டவரே. அணிநடத்துங்க கெத்தாவே. நீங்க கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ரட்சணியும் கேடவும் விளங்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சந்திராக்கா கஜன கணவன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் பெரிய காரியங்களை செய்யலாம். அந்த தேசத்தில் இருக்கிற எண்ணெய் தள்ளுங்க ஆண்டவரின் சந்தான நம்ம பிள்ளைகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். அவர்களை பேர் பேராய் தனித்தனியா ஆசிர்வதித்து ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த மகிமையில சேரும் நாள் வரைக்கும் கண்மணிப்போர் பார்த்து பெரிய தயவுகளை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. காஞ்சி காஞ்சி மியூக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் காஞ்சிக்கு திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். மியூக்கு கற்பசங்கனிக்காய் ஜெபிக்கும். அந்த பிள்ளைகளை ஆசி வச்சு தாங்க கத்தாவி. குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தி தாங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நோனா குடும்பத்துக்காய் ஜெபிக்கொள்ள ரச்சித்து தாங்க. பவன குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அவசியக்கா ரச்சி தாங்க. ராணிய காக்காய் சோதனை அறிப்பிடி போய் குணமாக்குங்க. சோவிய காக்காய் சோதனமாண்டு சுவப்படுத்துங்க. பூர்ண பலத்தால் நிரப்புங்க. லாணி கணவன் பிள்ளைகள் கிருபா கணவன் பிள்ளைகளே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை ரச்சித்து அபிஷேகம் தாசிரமதிங்க. சோவியக்கா பூர்ண சுகத்துட காத்துக் கொள்ளுங்க. மாளியக்கா தீர்த்த பிள்ளைகளை அசிலியாவிற்காக ரட்சிப்பதினால் பத்துனால் பக்தினால் எழுப்பதினால் தெய்வீக சுகத்தினால் நிரப்பி நடத்துங்க. பவானி அக்கா பிள்ளைகளை தெய்வீக சுகத்தினால் நிரப்பி நடத்துங்க. குணமாமி பிள்ளைகள் விஜயா ஆண்டவர் ரதி ஹவுசி கணவன் பிள்ளைகள் சின்ன பாபா பெரிய பாபா கணவன் பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பங்கள் மாமாவுடைய மகன் பாதன் மச்சான் சௌரிய கணவன் தாய் தாய் சௌரங்கள் ஆண்டவர்களை ஆவியானவரே மெய்யான தேவனை அறிந்து கொண்ட ஞானஸ்தானத்துக்கு அபிஷேகத்துக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரூபாக்கா கணவன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். லீலாக்கா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை திருமணங்களுக்காக அதிகாக ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துறோம். பெரிய தம்பி மனைவி பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட காக்கப்பட சின்ன தம்பி ஆண்டவரே ஏசப்பா ஜெகன் மனைவி பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட இந்த ஜெகனுடைய பார்த்தவாதம் நீங்க தெய்வீக சுகத்துக்குள் உண்டாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரயிலா ஜோனத்தானுக்காய் ஜெபிக்கிறோம். அகிம்சன் ஈசாக்கு சாரா ஆதனா ஆனா உத்தமி மூர்த்தி ஆகிய ஜேஷுவா எலியாசுக்காய் ஜெபிக்கும். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு பராமரிப்பு ரட்சிப்பு பரிசுத்தன் தேவ பயம் தேவ கிருபை தேவ மகிமை தேவ காருணிய மனுஷ தயவு தாசை உதவிகள் உண்டாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜோன் வித்யாக்காய் ஜெபிக்கிறோம். திருமணமான பிள்ளைகள் ஆண்டவரையும் நன்மையும் கிருபையும் பின்தொடர தேவைகள் சந்திக்கப்பட முன்னேறி செல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய மனுஷ தயவுகள் அமைய தேவ கிருபைகள் அமைய தோடோத்தாசுகளும் உதவியும் அமைய என் குமாரனை நினைத்து நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனோ மேகன் மேசு லீவாய் ஏஞ்சலினா குளோரியா இன்னுமாய் கற்பத்துக்கதையும் ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அபிஷேகத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கும் மனுஷ தேவன் தேவ கிருபையும் ரச்சனையும் வல்லமையும் மகிமையும் விளங்கும்படி தேவனுடைய கரம் கூட இருந்து தேவோட பலமும் தேவோட சத்துவம் தேவோட வலிமையும் காப்பு ஒப்பு கொடுக்கிறோம். டேனியல் கோட்டிக்காய் ஜெபிக்கவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்க மனுஷ தேவம் கிடைக்க ஆவியானவரை தடைபட்டு எல்லாம் கைகூடி வர தானுடைய காரியம் ஜெயமாயிருக்க ஆண்டவரை கோட்டியுடைய காரியம் ஜெயமாயிருக்க நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயக்கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். ஜோஷுவா ரீதியாவோட காரியங்கள் ஒப்பு கொடுக்கும். இந்த பிள்ளையோட காரியங்களிலும் தேவ மைமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ பரிசுத்தம் விளங்க, தேவ பக்தி விளங்க, தேவ காருணியம் விளங்க. தேவனையும் ஆலோசனைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐலன் செல்வி திலுக்ஷன் ரெபேக்கா திலுக்ஷன் ஜோஷுவாக்கா ஜெபிக்கவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய பிள்ளைகளுக்கு திருமண உடன்பிறக்கைகள் உண்டாக ஆண்டவரே, சமாதானம் உண்டாக குடும்பங்கள் ஐக்கியப்பட ஒற்றுமையாக நன்மையை கிருபையும் பின்தொடர பரிசுத்தப்படுத்தும் அனுஷியா ரூப் சேருமான் மார்டின் சேருமான் காலம் போட்டோக்கு இவர்களுக்காக விட சபை ஓப் செஞ்சுவரிக்காய் செபிக்கிறோம். கர்த்தர்களின் நேத்தல்லும் உட நாமும் பயமப்பட சகோதர ஐக்கியமும் சகோதர ஒற்றுமையும் உண்டாக 10ஆம் தேதி சகோட பேர்தே சாரி 12ஆம் தேதி ஜூன் மாதம் சவுளுடைய பேர்த்டே. அதனாலே கர்த்தருடைய சமூகம் சவுளுடைய இருந்து பார்க்க ஆண்டவரே சோபில் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் பெரிய காரியங்களை செய்ய திடப்படுத்துங்க அப்பா. அதுலதான் சாரால் காந்தன் ஆபிரஹாமுக்காய் கனானி ஜோஷுவா சாம் சாது பழமிக்காய் ஜபித்தோலை அரிச்சித்துக் கொள்ளுங்க. அபிஷேகம் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் கர்த்தருக்கு சாட்சியாக பெரிய காரியங்களை செய்ய இன்னும் திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சகோதர ஐக்கியம் சகோதர ஒற்றுமை அபிஷேகித்து ஆண்டவரே இந்த குடும்பங்களை தேவன் நினைத்தலும் வீடுகளை நினைத்தலும் மடியவர்களின் திக்கற்ற பிள்ளைகளை வீடுகளின் தனிமையானவர்களை சிறுமையான நினைக்கிறது நன்மை உண்டாக நினைத்தலும் பிரியாணா மயிரன் பிள்ளைகளை ரச்சித்துக் கொள்ளும் அபிஷேகம் குடும்பங்களை கத்தவர்களை ஆதாயம் பண்ணுற தேவ ஞானம் தேவ பக்தி தேவ பரிசுத்தம் அருளப்பட ராஜா மனை பிள்ளைகள் உற்சாகர்கள் நண்பர்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ள கிறிஸ்துக்குள்ளாக நடத்தத்தக்க தேவ கிருபை விளங்க கற்பத்துக்கு நீ ஆசிர்வதிக்கப்படும் புகடுக்கிற பிரியா பெண்ணுக்காய் ஜெபிக்கிறோம், மகனுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு நீ உண்டாக ஊழியத்திலே பங்கு கொள்ள ஊழியத்திலே ஸ்தாபிக்கப்படும் புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை சத்துரு சாந்தி பிள்ளைகளை சமாதானப்படுத்தும் லட்சியம் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் ஆசிர்வதி மேலைகளில் நேற்றும் கமல் ஜெயா பிள்ளைகளை திருமணமாக்கி தாரம் ஜாவை கண்ணை சமாதானமாக்கி தாரம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும் ரவி மனைவி பிள்ளைகளை சமாதானமாக்கி சந்தோஷப்படுத்தும் லட்சியம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கவுமா சத்யநாதன் கிஷோக் துளசிக்கு திருமணங்கள் உண்டாகவுமா சத்யநாத் சமாதானம் உண்டாக வெற்றிக்குண்டாக எழுத்துள் உண்டாக மல்லிகா செந்தில் பூஜை நந்து பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களையும் ரச்சித்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் பெற்று கத்தோடைய நாமத்தினாலே மீட்கப்பட ஒப்புக் கொடுக்க கஜன் தெய்வீக சுகமடைய திருமணமாக ரோஜ் பிரிவினை நீங்கி சமாதானம் அடைந்து மனைவியோடு சேர்ந்து ஆண்டவரை சமாதானமாய் குடும்பம் நடத்த கமல் கபில் மனைவி ஆசிர்வதிக்கப்பட கற்பத்துக்கணி ஆசிர்வதிக்கப்பட தேவ திட்டம் நிறைவேற்றப்பட உற்சாக உறவுகள் நண்பர்கள் யாவரையும் விட கரத்தில் ஒப்புக் கொடுக்க பிரமிளா பாபா ஜெபோரா ரவி இந்திரன் ரவீன்சன் சாமுவேல் பிருந்த ரவியக்காரர்கள் எல்லாம் ஆதி என்று திரும்ப ஆண்டு இந்த பிள்ளைகள் திருமண உடன்படிக்கைகள் ஆசிர்வதிக்கப்பட தேவ மைமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சந்திரன் ஜெயா பிள்ளைகளை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நமக்கு பூர்வமாய் செயல்படாதபடி நம் பிள்ளைகளுக்கு பூர்வமாய் செயல்படாதபடிக்கு இந்த குடும்பத்தை நீ ரட்சிக்க வேண்டும் என்று கூட கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆபரேஷனுக்காக எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற ஜெனாவுடைய கணவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசாபா அந்த ஊழியக்கான நினைத்தலும் ஆண்டவரே கரம் அசையட்டு அது நாமத்திலே தெய்வீக சுகம் உண்டாகட்டு. ஆபரேஷனுக்கு முதலே தெய்வீக சுகம் கிடைத்தது என்று சாட்சி சொல்லும்படி தேவ சமூகத்தையும் கர்த்தர் தூதருடைய பணிவிடைகளையும் அனுப்பி ஜெபிக்கிறோம். தாக்கம் உண்டாகட்டும், உதவி உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்கிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரே உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தீர் என்று மனு குலத்தை நடத்துவீராக. உங்களை நடத்துறவர் நீரல்லவோ, உங்களுடைய நடப்புக்குள்ளாக நடப்புகளாலே அல்ல நடப்பிப்புகளாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவோட வாக்கியின்படி எல்லா அமைச்சரும் கர்த்தருடைய வலது கரத்தை பிடித்து நடத்த உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களின் தேவன் கூட இருந்து கண்ணின் மணியை போல் சகல ஜனங்களை காத்துக்கொள்ள அடியாளும் கடன் அடைக்கப்பட ஆண்டவரடியால் வீட்டுக்கடன் கிரெடிட் கார்டு கடன் எல்லாம் அடைக்கப்பட அடியாளுக்கு மனுஷதே உண்டாக அடியாளுக்கு மிருகமாய் இருக்கிற எல்லா சத்துரு சேனைகள் முறியடிக்கப்பட தேவனே உடைய நாமம் மைமைப்பட உலகத்தின் அதிபதி மிருகராட்சியத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியின் கிரியர்கள் அந்தி கிறிஸ்தியினார்கள் கள்ளத்தீக்கசினார்கள் மிருகத்தின் ஆவிகள் லூத்வரன் ஆவிகள் பாகால் அணக்கங்கள் பாகால் மனுஷ வணக்கங்கள் பாகால் சிலைகள் பாகால் மந்தியங்கள் பாகால் பிள்ளிசுனியங்கள் சேவினைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு மாய இல்லாதபடிக்கு அநியாயம் இல்லாதபடி அக்கிரமம் இல்லாதபடி பரிசுத்தமும் அன்பும் அந்யோன்யமும் ஐக்கியமும் உண்டாக தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழுபலத்தோடு முழு சிந்தியோடு முழு மனதோடு அன்பு கூந்து உன்னை போல் பிறரை நேசி என்று பிறரை உண்மையாய் நேசித்து கனி கொடுக்கிற உத்தம ஜீவனமும் அன்பு கட்டளையும் சர்வஜனத்தில் நிறைவேற்றப்பட பரிசுத்த பிதாவை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற சகோதரிக்காய் ஸ்தோதரம் தேவனுடைய கர்மாவளையை நடத்தட்டும். தேவ மைமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை கூறி வாழ்த்தி ஆசீர்வித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சுமிதா, கண்டினியூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பங்கள், வேண்டுகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் ஜீவபலிகளாய் தந்து தொழுது கொள்கிறோம். Praise Lord sister, continue. God bless you.
2: Okay, God bless you. Hallelujah, प्रभु हम धन्यवाद करते इस सुंदर समय के लिए, सुंदर दिन के लिए. प्रभु तेरे नाम को ऊंचा उठाते. तू महान है, तू सुंदर है प्रभु, तू अद्भुत है, तू पराक्रमी, तू विलंब से क्रोध करने वाला, तू दया का सागर है, तू सारे सृष्टि का करते. आज तक तूने हमको संभाला, हमारा जीवन में तूने कार्य किया, इसे धन्यवाद करते प्रभु. तेरा नाम ऊंचा उठाते. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. ओरा बरा शिखरा बरा शंदरा रिकंदा बरा कुंद बोलो शिकेरे बेरे दे शबरा बाबा बाईरा बरा रिकारा बरा सिकेरे बेरे दे शंतना होरा बा केंद्री नामा शुक्रो नामा शाबा बाबा. धन्यवाद प्रभु, इस एक मन होकर प्रभु हम तेरे चरणों पे आते, तेरी महिमा करते, तेरी स्तुति करते, तेरे नाम को ऊंचा उठाते प्रभु. धन्यवाद, धन्यवाद. तू महान है, धन्यवाद प्रभु. तू अद्भुत है प्रभु. एक मन होकर इस रात के समय एसपी इंटरनेशनल वर्ल्ड ऑफ मिनिस्ट्री में सभी लोगों का हम स्वागत करते, जो हमारे साथ जुड़े हैं उनका भी स्वागत करते, जो नहीं जुड़े उनको भी प्रभु हम आपके हाथ में देते प्रभु. हर एक की ऊपर तेरा अनुग्रह आने दे, तेरी शांति आने दे, तेरा प्रेम आने दे प्रभु. तू अद्भुत है, तू हमेशा हमारे साथ रहता है प्रभु. हर बंधन को तूने छुड़ाया, हर बीमारी को तूने निकाल दिया है प्रभु. हर हर हर श्रापों से, हर बंधन से आजाद किया. इस समय हम धन्यवाद करते हैं. हमें तैयार कर पवित्र आत्मा, तेरा स्वागत करते हैं हमारे जीवनों में, हमारे परिस्थिति में. इस समय सभा का ताबा तेरे हाथ में देते, वचन, प्रार्थना, सब कुछ हम तेरे हाथ में दे दे. तू इस समय में लड़कर प्रभु तैयार कर, तेरी महिमा करने के लिए तैयार कर, तेरे नाम ऊंचा उठाने के लिए तैयार कर प्रभु. धन्यवाद करते, तेरी तेरे नाम की महिमा करते, तेरी स्तुति करते प्रभु. तू राजाओं का राजा है, धन्यवाद. तू प्रभु का प्रभु है, धन्यवाद. तू अल्फा है, तू ओमेगा है, तू गानू का एक सा कभी न बदलने वाला परमेश्वर, धन्यवाद करते. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. हालेलुया लॉर्ड, थैंक यू जीसस.

मिले जाओ यीशु के चरणों में, पवित्र आत्मा सिर्फ तेरे लिए।

0: रईस रोड से सर।
1: क्लास फिनिश।
0: रईस रोड कैसे हैं?
1: ठीक हूँ, आप कैसे हैं?
0: प्रभु को दया से मैं ठीक हूँ।
1: और बोलिए, कैसे कैसा चल रहा है सब कुछ?
0: बस सब बढ़िया है।
1: आपका आवाज सुनकर बहुत अच्छा लगा।
0: पिछले हफ्ते वो दर्शी सिस्टर बोल के गए थे, बोल रहे थे कि मैं बस सुमति सिस्टर आएंगे, तो सुमिता सिस्टर आएंगे तो देख लेना। बाद में अपना मंजुला सिस्टर भी बोल रहे थे कि क्योंकि ये टाइम जो है ना, हमको थोड़ा बहुत रात हो जाता है ना मैडम, है ना सिस्टर? वो अभी कितना है मालूम है? इधर का टाइम 12:12 है।
1: हमारे इधर भी अभी 11 बज गए।
0: 11 बजे ना, 11:15 हो गए ना,
1: हम्म,
0: 1 घंटे का फर्क है जी। और कैसे हैं भाई, कैसा है?
1: वो भी अच्छे है प्रभु की दया से।
0: थैंक गॉड अच्छे हैं। हाँ जी, थोड़ा आज धूप में ना, धूप ना भयंकर टेम्परेचर 44-46 में है, तो
1: ओ,
0: धूप
1: इतना
0: में
1: गर्मी हो
0: थोड़ा,
1: गई।
0: हाँ थोड़ा धूप में एक वाटर टैंक का खराबी था, वो चेंज करके ना बाद में हम आया 7 बजे, थोड़ा टायर्ड आके ना के अभी ऐसे रात का ऐसे ही सो गया, टायर्ड था। अभी आवाज ऐसा सुनने में आया, तमिलनाडु आईडी में कोई है, सोचा ओ हो बहन बुला रहे हैं। और सब ठीक है ना बहन?
1: कोई नहीं है, तो मैंने बोला चल पूछती हूँ कौन है। अच्छा लगा आपसे बात करके। बाकी आपकी बेटी कैसी है?
0: ओ ठीक है, बहुत अच्छी है, बस उसको जॉब नहीं मिला लेकिन प्रभु का खुशखबरी तो मिला। अभी 2.5 महीना हो गया। हाँ जी, 2.5 महीना हो गया, ये 16 तारीख को उसका स्कैनिंग है, फर्स्ट पहला स्कैन स्कैनिंग है। नहीं वो अभी पेट से है।
1: ओह, दैट इज अ गुड न्यूज।
0: ओ 2.5 महीना। हाँ जी, वो पेट से है।
1: प्रभु, हमारी प्रार्थना प्रभु सुन रहा है।
0: हाँ जी बिल्कुल बिल्कुल बिल्कुल, उसको कितना शादी के लिए कितना मुसीबत
1: बेटी
0: जी।
1: बड़ी वाली बेटी की दूसरी वाली बेटी?
0: नहीं दूसरी, ये जो शादी करके लेके आया ना, अभी नया शादी किया ना, वही बेटी।
1: वो हमने जब आपकी बेटी की शादी की थी ना, तभी से हम प्रार्थना कर रहे थे कि उसको बच्चे।
0: हाँ बिल्कुल बिल्कुल, क्योंकि उसका उम्र 32 हो गया था ना, तो इसीलिए मेरा
1: सच्ची में बहुत अच्छी खबर सुनाया आपने। ऐसे ही सब बेटी ऐसे ही आशीष प्राप्त करे, और आज वचन वही था।
0: प्रेज लॉर्ड, प्रेज लॉर्ड, आमीन। तो हम लोग अभी 5 महीना हो गया उसको बेटी को ना, 5 महीने, 24 तारीख को 5 महीने, 6 महीना हो जाएगा।
1: चलो, गया से शादी हुआ और देखो
0: जी,
1: बच्चा भी हो रहा है। प्रेज द लॉर्ड, कितनी बड़ी खुशखबरी है, कितनी अच्छी बात है।
0: जी हाँ जी हाँ, बहुत बहुत बढ़िया है, हमेशा हमारा प्रार्थना सुनते हैं ना प्रभु।
1: ये सुनते हैं प्रभु।
0: आप सब ठीक है ना? आपका काम
1: बेटी के लिए प्रार्थना
0: जी,
1: आप
0: प्रार्थना करें बस उसको। अभी 4 महीने का अंदर अंदर है ना, अगर उसको नौकरी मिल जाएगा, अच्छा नौकरी मिलेगा तो डिलीवरी इधर होगा, नहीं तो फिर मैं इंडिया भेजना पड़ेगा उसको।
1: ओ ऐसा है, चलो
0: हाँ
1: हम प्रार्थना करते हैं उसको नौकरी भी मिलेगा
0: जी,
1: और
0: जी
1: कैसे कुछ होगा, प्रभु अपन भला है।
0: अपना प्रार्थना में रखिए उसके लिए, प्रार्थना करें खास कि उसको कोई ना कोई काम मिल जाए, तो फिर
1: हमारे
0: हम
1: लिए भी प्रार्थना में रखिए
0: जी।
1: मेरे पति के लिए, खास करके वो उसका तबीयत थोड़ा ठीक नहीं रहता है ना, तो उसके लिए भी प्रार्थना में रखिए। लेकिन अभी ठीक है प्रभु की दया से।
0: ठीक है ठीक है, वो कामकाज कैसे चल रहा है अभी आपका?
1: अभी
0: बिजनेस।
1: तो, अभी तो वाइनियर का, अभी तो, अभी अभी तो ग्रेप्स का सब का काम चालू है। अभी हम लोग कर रहे हैं। गया साल तो इतना बहुत तकलीफ हुआ था, लेकिन इस साल
0: लेकिन आप
1: दूसरे,
0: हाँ
1: अभी बीमार था करके हमने किसी और को बुला के करवाया है, लेकिन वो भी
0: हाँ
1: काम प्रभु करे, सब कुछ अच्छा हो, अच्छे कॉपी हो, अच्छा सब
0: हमें
1: कुछ हो,
0: हमेशा
1: स्टार्टिंग
0: आपके लिए प्रार्थना कर रहे हैं।
1: करिए
0: मैं
1: मिले। मैं
0: लाइन में
1: बहुत
0: नहीं आ रहा हूं, लेकिन मैं मेरे जिन में कब मैं हमेशा दर्शी सिस्टर को पूछते रहता हूं
1: उस
0: कि
1: दिन हम
0: मैं
1: लोग भी आपको याद कर रहे थे, और मैं हम लोग आवाज भी दे रहे थे आपको, लेकिन आप नहीं,
0: जी
1: सो गए
0: वो
1: होगे,
0: टायर्ड
1: तो हमने
0: था। हाँ
1: बोला।
0: टायर्ड था, टायर्ड था।
1: चलो अच्छी बात है। चलो मैं आपकी बेटी के लिए प्रार्थना करती हूँ, उसकी अच्छी
0: जी
1: डिग्री
0: जी जी
1: हो,
0: हाँ
1: उसको
0: जी
1: अच्छा
0: हाँ
1: जॉब मिले। हालेलुया
0: वैसे
1: प्रभु, आज इन धन्यवाद करते, अच्छे खुश खुश मौके पर प्रभु, हम सच्ची में प्रभु तेरा धन्यवाद करते। हमारी प्यारी बेटी अभी बहुत ही जल्दी माँ बनने जा रही है प्रभु, तो मदद करना प्रभु, ऐसे ही प्रभु उस बेटी के ऊपर तेरा अनुग्रह बनाए रखना। वो काम के लिए इंतजार कर रही है प्रभु, उसको अच्छे से अच्छे काम उधर मिलने के लिए मदद करना, और उसका डिलीवरी भी उधर ही होने पाए प्रभु, ऐसे हम प्रार्थना करते हैं, क्योंकि पिता नजदीक है उसका। मैं मांगती प्रभु इसकी, उसकी हर उस बेटी की हर एक जरूरत तो पूरी करना प्रभु, तेरे नजर में जो प्रभु सही थे। आज हमने वचन पढ़ा, भजन संहिता 128 का 1 और 2 वचन, जो जो प्रभु का भय मानता है, जो प्रभु के पीछे चलता है, उसकी उस घर की स्त्री को तो फलवंत करता है,
0: आमीन
1: उसको किसी
0: आमीन
1: चीज की कमी घाटी होने नहीं देता है प्रभु।
0: यस
1: आज
0: लॉर्ड
1: यही बात लेकर हम हजारों बहनों के लिए भी प्रार्थना करते प्रभु,
0: आमीन आमीन
1: जो बच्चे के लिए इंतजार कर रही है प्रभु,
0: जी
1: कई
0: जी
1: सालों साल प्रभु बेटियों के गर्भ बंद है, लेकिन आज हम प्रार्थना करते राजा, हर बेटी का गर्भ खुल जाए, हर बेटी माँ बनने पाए प्रभु। ये तेरा गिफ्ट है प्रभु, किसी
0: आमीन
1: को भी एक गिफ्ट कोई भी छीन नहीं सकेगा। जब प्रभु जैसे यूसुफ के साथ तेरा हाथ बना रहा था प्रभु, वैसे ही उसके साथ सामर्थ था, उसका स्वामी उसके साथ रहना चाहता था, उसको छोड़ना छोड़ना नहीं चाहता था, क्योंकि उसने जाना कि जब यूसुफ के हाथ बढ़ा है तो मेरे सारे काम जो इसके साथ प्रभु है तो मेरे को भी आशीर्वाद करेगा, मेरा भी भला होगा इसके साथ साथ,
0: आमीन आमीन
1: ऐसे रखकर प्रभु। आज हम लोग सभी के लिए प्रार्थना करते प्रभु,
0: प्रेज़ लॉर्ड प्रेज़
1: यही
0: लॉर्ड
1: वचन हमारे जीवन में पूरा होने दे प्रभु,
0: बहुत
1: हमारे
0: प्रेज़
1: लोगों के जीवन में पूरा होने दे, हमारे
0: आमीन
1: बहनों के जीवन में पूरा होने दे, हमारे
0: आमीन
1: भाइयों के जीवन में पूरा होने दे, ऐसा हम
0: आमीन
1: विनती और प्रार्थना करते राजा, मदद कर। तू भला है, तेरी भलाई कभी कम नहीं होती प्रभु, मदद कर, भर दे इन दिनों में प्रभु हमें मजबूत, हमारे हर हर बात तो तेरे चरणों पे रखते प्रभु, और तू हमारे पुली पंचाप्त जांच छे कहता है। सारी विनती प्रार्थना मेरे पास लेकर आओ, मैं उसका सुरक्षित रखूंगा, मैं उसका ध्यान करूंगा, मैं उसका उत्तर दूंगा, ऐसे हम प्रार्थना करते। मनवेल भाई को भी तेरे हाथ में देते, उनकी
0: प्रयास
1: थकान को दूर कर दे, उनको अच्छी हेल्थ देना प्रभु, मजबूत रखना प्रभु, तेरे राज्य में और बढ़ने के लिए मदद करना, सहायता करना, ऐसे हम प्रार्थना करते हैं यीशु मसीह नासरी के नाम से मांगते हैं। आमीन आमीन।
0: आमीन आमीन आमीन। मैं भी आपके लिए मैं प्रार्थना करूंगा, हमेशा प्रार्थना करूंगा। बहन आप फिक्र नहीं करें, अभी अपने प्रभु जो है जिसको कभी देना है वो पहले ही लिख चुके हैं। बस किसी
1: यस
0: को जल्दी मिलता है, किसी को देर से मिलता है। तो
1: यस
0: ऐसे ही आपके लिए भी मैं प्रार्थना करता हूँ। मैं हमेशा भाई के लिए भी आपके लिए भी खुश रखेंगे। प्रभु आपको हमेशा हमेशा हमेशा अपने बच्चों को अपने हाथ में रखेंगे। और इसके लिए मैं प्रार्थना करूंगा बहन, आप चिंता ना करें। हमेशा हम दूसरों के लिए प्रार्थना करने से प्रभु बहुत खुश होते हैं, सही है
1: यस
0: ना? तो
1: यस
0: इसीलिए हम हम प्रभु को हमेशा हमेशा हमेशा के लिए वो दूसरे के बारे में ही वो सोचते रहे, तो उसी तरह हम दूसरे को प्रार्थना करने से वो खुश होते हैं। तो आपके लिए भी मैं हमेशा प्रार्थना करूंगा, भाई के लिए भी अच्छा सेहत दे, सेहत अच्छा, बीमारी सब दूर करके बिजनेस में हाथ बटाएं और आपके जिंदगी में नया एक खुशी जो है जल्दी जल्दी प्रभु देंगे। आमेन। ओके,
1: गॉड ब्लेस यू।
0: गॉड ब्लेस यू सिस्टर, प्रेज लॉर्ड, प्रेज
1: बाय। गॉड ब्लेस यू।
0: थैंक यू।
1: बाय।
0: आमेन। आमेन।
1: आमीन।
0: मंजुलामा, प्रेज लॉर्ड, मंजुलामा, प्रेज लॉर्ड,
2: या प्रेस लोट या
0: प्रेज लॉर्ड, प्रेज लॉर्ड।
2: तो मैं रख लेंगे ला प्रेम
0: நல்லா இருக்கமா?
2: ஓகே
0: ஓகேமா,
2: ஐயா கொஞ்சம் பாக்குறீங்களா? என்ன மகள் விட்டு அடிக்கிற கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கீங்க.
0: ஓகே, நானும் போ போ இது ஏதாவது போட்டு விடவா? வசந்த்
2: ஐயா வரணும் கொஞ்ச நேரத்தில்.
0: எவ்வளவு நேரத்தில் வருவாங்க?
2: அவங்க டைம் 6:30க்கு வருவாங்க. இப்போ 5:15:17 ஆகுது அவங்களுக்கு.
0: ஓகேம்மா, ஓகே ஓகே.
2: வந்தவருக்கு ஏதாவது போட்டீங்கன்னா அவங்க வந்து அப்படியே நடத்துவாங்க.
0: சரிம்மா, சரிம்மா, ஓகே
2: ஓகே. யார் நன்றி கத்துறான் செய்வருங்க. சுமிதா கோர்ப்பரேஷ்
0: போயிட்டாங்க அவங்க.
2: ஓகே ஓகே, நன்றி.
0: நீங்க
2: போடுங்க, நான் பார்த்துட்டு அவங்க வந்தா கொடுக்குறேன், இல்லாட்டி அப்படியே பாருங்க, நான் தூங்குறேன், நீங்களும் தூங்கும்.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவரே, பாப்பிதாவே, சுவாமி தாவப்பனே, உமது நாமத்தை மயப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்தி வந்தீர். என்று புதிய நாளிலும் ஆண்டவரே, ஆவியானவரே, தகப்பனே, உமது பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க கர்த்தராமே ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம்.
3: அதிகாரம் 1, மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதலால் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதையா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பை நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரேவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவ ஆலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவ ஆலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சையை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரரை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பெருமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர்கள் என்று சையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று

சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். லூக்கா அதிகாரம் 2. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே அது கற்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்.

என்னுடைய கிறிஸ்துவை நீ காணும்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்ன பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு மகிமையாகவும் தேவரே, சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றான். ஆசீருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்க தரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷம்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவ ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூகா அதிகாரம் 3. திபேரியூராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஈரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் பிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனைக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோண
கானலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவரை நோக்கி, போதுகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்த இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கோடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். கார்பங்கு தேசாதிபதியாகி ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும், தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாவின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகும் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொரோபாபேலின் குமாரன், சொரோபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாபின் குமாரன், எல்மோதாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரீம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்கீமின் குமாரன், எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா
மயினானின் குமாரன், மயினான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேதின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அம்மினதாபின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் இஸ்ரோமின் குமாரன், இஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேருக்கின் குமாரன், சேருக் ரெகுவின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அற்பகசாத்தின் குமாரன், அற்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஈனோக்கின் குமாரன், ஈனோக்கு யாரோதின் குமாரன், யாரேத் மகளாலேயேலின் குமாரன், மகளாலேயேல் கீனானின் குமாரன், கீனான் ஈனோசின் குமாரன், ஈனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். லூக்கா அதிகாரம் 4. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் அங்கு பரம்பிற்று. அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது.
அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமோரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்க தரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரேவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரைப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இனத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்க தரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர் நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு மனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தப்படியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். லூக்கா அதிகாரம் 5. பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள்
அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சையை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலை கூடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்த என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தோஷனம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த
லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகந்தரம் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜன பானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கிட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டு பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். லூக்கா அதிகாரம் 6. பஸ்கா பண்டிகையின் இரண்டாம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான், உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலுத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும்
அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதயா தேசத்து திசைகள் யாவற்றில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக் கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெறிஞ்சி செடியில் திராட்ச பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும்.
என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். லூக்கா அதிகாரம் 7. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திர என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்க தரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள்,
செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷகம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், இதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் இதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள் அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழி ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்க தரிசி ஒருவரும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்கு நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்து இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்க தரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவரிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
அவர் சிறிய நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். லூக்கா அதிகாரம் 8. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலினால் எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து விதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினாலே நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள்.
அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கலரைகளிலே தங்கினோடுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லீகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்த கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி திறந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கிற மனுஷன் அவருடனே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திர

சங்கம வானொலியின் நித்திய வருஷ நேரம். இந்த நித்திய வருஷ நேரம் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 BC விக்டோரியா நேரம் 3:45 ஆரம்பமாகிறது.

ஆரம்ப ஜபம் ரஜினி அலங்காரம் அணி துதி ஆராதனை தேவ வார்த்தை சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். இன்றைய நாளே முதல் தடவையாக சிஸ்டர் மேரி கலந்து கொண்டிருக்கிறார். இலங்கை மண்ணுக்காக கதைகளை எழுதியவர், தேவனால் ரசிக்கப்பட்ட பின் விண்ணருக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக கவிதை எழுதி இன்று வாசிக்க வருகிறார். அதைத் தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இன்று முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார். 8 மணிக்கு சிஸ்டர் மேகிலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு, 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டனி ஸ்காப்ரோ ஒன்டாரியோ.

வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செய்

துடைப்பவரே ஆளுகை செய்யும் ஆவி பலியாய் தந்தேன்.

நல்ல பங்கை நான் தெரிந்திட உந்தன் பாதம் வந்தேனே இயேசுவே என்னை தாங்கும்.

சூழ்ந்து நிற்கும் ஜனக்கூட்டம் இயேசுவே கையை மட்டும் அசைத்திடும். சூழ்ந்து நிற்கும் ஜனக்கூட்டம் இயேசுவே

நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள்

நம்மை மறவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்தேன், உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற பெண்ணை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவர் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது

நன்மைக்காக செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில்

0: எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் அத்தனையும் நன்றி நன்றி நன்றி செலுத்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர் ஆயிரம் காலைகளை பார்க்கலும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி அவரை சோஸ்தரிக்க துதிக்க இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமை எல்லாம் என் தேவனுக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்தின்படி ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்துல சில வசனங்களை சொல்லி நான் எனக்குள்ள தேவன் பேசின இந்த இதை சொல்லி நான் முடிக்கிறேன். கிளிய அந்த 17 அதிகாரம் அதுல வந்து 1 ராஜாக்கள், கிளியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, நீ என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் ஜோதானுக்கு நேராயிருக்கிற கேரி தண்டையில் ஒழித்து கொண்டிரு. அந்த ஆட்டின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜோதானுக்கு நேராயிருக்கிற கேரி தண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையின்படி எப்படி பாதுகாப்பு, எந்த யாரை கொண்டுச்சும் போஷிக்க கூடிய இந்த காகம் வந்து ஒரு காலம் காகம் வந்து சாப்பாட்டை கொண்டு வந்து தர்றதுக்கு அது எப்பவும் வந்து கொண்டு வராது, காகம் பறிக்கிறதே தவிர. ஆனா தேவன் கட்டளையிட்டார் இந்த காகத்தை கொண்டுச்சு போஷிக்கிறேன்னு சொல்லி. அப்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அந்த காகத்தை கொண்டு எப்படி பட்டினியா இருக்க கூடாதுன்றதே ஆண்டவர் அந்த நாளில பஞ்சம் வரப்போது கேரி தாட்டு ஆறு வற்றி போக போது எல்லாமே தெரிஞ்சபடினால முன்கூட்டியே அந்த தேவனுடைய வழிநடத்தல் எங்கேயோ அங்கே அவருடைய பராமரிப்பும் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுறது. எப்ப தேவனுடைய வழிநடத்துதல் எங்கே இருக்கிறதோ அங்கே அவருடைய பராமரிப்பும் இருக்கும். ஏனென்றா செம்மாரி ஆடுகள் தன்னை தான் பராமரிக்க மாட்டாதாம். ஏனென்றா அது கூடி இருக்கும் போது நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் முன்னாகவோ ஆடுகள் போகும்போதோ என்னது விசக்கிருமிகளோ அல்லது பாம்போ அந்த அப்படியான நேரத்தில எல்லாம் மேய்ப்பன் எப்படி பாதுகாப்பு, அதே மாதிரி பராமரிக்கிறதும் எப்படி என்றதை கர்த்தர் எங்களை வழி நடத்தும் இடத்தில் எங்களை பாதுகாக்கிறார். அந்த 3 வசனத்தின்படி பராமரிப்பும் பாதுகாப்பும் எங்களுக்கு எப்பவும் இருக்கிறது. ஏனென்றா தேவன், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஒரு வேத வசனம் சொல்லப்படுகிறது. அதிலே அவர் நித்தமும் வழி நடத்தி கொண்டு போறார். உங்களுக்கு முன்பாக எப்பவும் அவருடைய சமூகம், தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லும் போது அந்தந்த நாளுக்கு தேவையானதை சந்திப்பார். அப்ப குறைபாடுகள் உலகத்தில் எல்லாம் வரலாம், தண்ணீர் வற்றி போகலாம், என்ன பற்றாக்குறை வற்றி போகலாம், தேவனுடைய வழிநடத்தல் மாறாது. அந்த ஆறு என்றால் அவன் நேச்சுரல் அந்த சோர்ஸ் இல்லாமல் போகலாம், நேச்சுரலான இந்த உலகத்துக்குள்ள எல்லாம் இல்லாமல் அப்படியான இதுல போகலாம். ஆனா தேவன் எப்படி மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எப்படி தப்பாமல் கனி கொடுப்பான்னு சொல்லி எரேமியால ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஏனெண்டா எப்பவும் வந்து தேவ பிள்ளைகளுக்கு அந்த சூப்பர் நேச்சுரலா எப்பவும் வந்து நேச்சுரலானதுகள் இல்லாமல் எங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் வந்து இல்லாம போனாலும் தேவன் எப்படி அந்த பாதுகாப்பதான் அந்த எண்ணாகமத்துல சொல்லப்படுகிறது ஒரு வசனம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கிட ஆசீர்வதிக்கிறார் காக்கிறார். அப்ப எப்பொழுது நடத்தும் போதும் நித்தமும் இந்த அலங்காரமணி ஜபிக்கும் போது ஒவ்வொருடைய பாதுகாப்பு, வாகனங்கள் ஓட்டும் போதோ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லி அந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் புறப்பட்டு போனால் வளர்கிற கொளுத்த கன்று காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனத்துல சொல்லப்படுகிற மாதிரி வழி நடத்தலும் பாதுகாப்பும் எப்பொழுதும் இருக்கிறது. அந்த சாரிபாத் விதவைக்கு போகக்குள்ள உங்களிடம் என்ன உன்னிடம் என்ன இருக்குதுன்னு தான் கேட்டேன். ஏனென்றால் நாங்கள் விதைக்கும் போதுதான் அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உன்னட்டு என்ன இருக்கிறதா அதை நான் 100 மடங்க நான் ஆசீர்வதி தருவேன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த நாட்கள்ல அந்த தெய்வீக பாதுகாவல் தெய்வீக பராமரிப்புக்குள்ள எங்களை அவற்ற வழிநடத்தலுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் அவர் எங்க எப்படி வழி நடத்தும் எந்த நேரம் எங்களுக்கு தேவையானது சந்திக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் காகத்தை கொண்டும் பூஜிப்பாருன்றதை இந்த வசவார்த்தை கூட்டாக உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை தந்திருக்காய். நன்றி சக்தி. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமீன். நன்றி சிஸ்டர் கிரேஸ் இந்த அருமையான துதி பாடலை பாடி ஆராதித்து அது மட்டும் இல்ல அருமையான வேத வசனம் மிகவும் தெளிவாக ஆறுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கத்தர் உங்களையும் உங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்கள் அழைக்க போறோம். இவர்கள் வந்து முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றால் இந்த சகோதரி இலங்கை மண்ணுக்காக கவிதை எழுதினவர். இவர் தேவனால் ரச்சிக்கப்பட்ட பின் விண்ணோருக்காக கவிதை எழுதியிருக்கிறார். இவர் ஆண்டவரை சொந்த ரச்சர் ஐயத்துக்குழு அதன் பிறகு தேவனுக்காக கவிதைகள் எழுவது துதி ஆறான எழுப்ப நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். முதல் தடவையா வந்திருக்கிறார். சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த சகோதரியை வருகை வந்து வரவேற்கின்றோம். பிரச்சலோட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்களே.
2: பிரேஸ்லோட் பிரதர். பிரேஸ்லோட்.
1: முதல் தடவையாக இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். கவிதையை வாசிக்க வந்திருக்கிறீர்கள். கவிதையை வாசித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமே.
2: ஓகே நன்றி பிரதர். தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். மண்ணுக்காக கவி எழுதிய என்னை விண்ணுக்காக எழுத வைத்த தேவாதி தேவனுக்கே சோஸ்திரங்கள். கர்த்தாவே, இந்நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்முடைய நாமம் மகிமைப்பட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி இக்கவியை சொல்கிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. படைத்தவரே உம் புகழை நான் ஒற்றை வரியில் சொல்லிடலாமோ. இருள் வானில் சுழல எட்டி பார்க்கும் சந்திரனும் மலகே சட்டென்று சேர்ந்திடும் வானில் சொட்டு சொட்டாய் விழும் துளிகளும் ஓரழகே. சிதறும் மலித்துளிகள் பாடும் இசையும் அழகே. நம் வாழ்வும் அழகு அழகுதான். அங்கு ஆவியானவர் நம் இதயத்தில் வந்து விட்டார். அதனால்தான் அசைக்கும் ஆவியானவர் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். கோடி உயிர்களில் ஊறி வழியும் அன்பு மா தேவனாய நித்திய ஆவியானவர் அற்பர்களாய நமக்கு அச்சாரமாய் நிற்கிறார் என்பது அற்பமான காரியமோ என் சொந்தங்களே. வானாதி வானங்கள் கொள்ளாத தன்மை உடையவர் நம்மில் சுயம் குறையும் போதல்ல செத்து விடும் போதுதான் மிகுந்த கனி வெளிப்படும். ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் நம் உள்ளத்தில் வந்து பெருகும் நதி போல் நம் உள்ளத்தில் நிறைந்து வழிகிறார். தாழ்த்தும் இதயங்களில் மென் பாதங்களால் கடந்து வரும் உணர்வுள்ள ஆவியே எம் வாழ்க்கை முழுவதும் நடத்தி செல்லும் உற்ற வழிகாட்டியே. இச்செந்தூர பந்தம் தொடரட்டும் என்றென்றும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் போது மனாந்திரங்கள் செழிப்படையும் எங்கும் நீதியும் நியாயமும் கரை புரண்டு ஓடும். மனித வாழ்க்கைகள் தேவன் இல்லையே வெறும் மனாந்திரங்கள் தான். ஆவியானவர் இல்லாத இதயங்கள் வறண்டு வெடித்தவையும் முட்கள் நிறைந்தவையுமாயிருக்கும். ஆவியானவர் அங்கு வாசம் செய்யும் போது ஆன்மீக செழிப்பு மிகுந்து ஆவியின் கனி செழிக்கும். துடிக்க மட்டுமே தெரிந்த என் இதயத்துக்கு மற்றவர்களை நேசிக்க வைத்ததும் மாபெரும் கொடைதானே ஆவியப்பா. துடிக்க மட்டுமே தெரிந்த என் இதயத்துக்கு மற்றவர்களையும் நேசிக்க வைத்தது உம் மாபெரும் கொடைதானே ஆவியப்பா. உம் முகத்தை மறைத்து புகழை வெறுக்கும் நித்தியரே, சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, சர்வ வல்லவரே, உம் செட்டைகளின் நிழலிலே எம்மை பாதுகாக்கும் பாதுகாவலரே, நன்றிகள் என்னாலும். ஆவியானவரின் அன்பு எவ்வளவு விசித்திரமானது! அது என்னையும் மழ வைத்து விட்டதே. ஆவியானவரை பற்றி கற்றிருப்பதும் அவரை பெற்றிருப்பதும் பெரிதல்ல, அவரை பற்றி இருப்பதே பெரிது என் அன்பு உறவுகளே. என் ஜீவனின் ஆவியே, உமை பற்றி கவி எழுதத்தான் வந்தேன், ஆனால் உம்மில் கரைந்து போவேன் என்று எண்ணவில்லையே என் உயிரான உயிரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தூயாதி தூயவரே, நாம் பாவம் செய்யும் போது நமக்காக துடிதுடிக்கும் தூயவரே, இன்று என்னை உமக்காக துடிக்க வைத்தீர். அதனால் தான் என் இலட்சியம் முழுவதையும் உம் அன்புக்கு அடகு வைத்தேன் என் ஆயுள் முழுவதும் ஐயா. அந்த தேவனை உள்ளத்தில் துயரப்பட வைத்துக் கொண்டு சிற்றின்ப களியாட்டத்தில் மகிழ்வது தகுதியானதோ? ஜீவத்தண்ணீரால் உள்ளத்தை நிரப்பும் பெருநதியே, தூரலும் இல்லை மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில் ஐயா. தூரலும் இல்லை மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில் ஐயா. கனி நிறைந்த வாழ்வு, ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு விசுவாசிக்கு முக்கியம். கனியற்ற கொடி எவ்வளவு வரமுடியதாக இருந்தாலும் வெட்டப்படும். என் இதயம் எனும் நீரோடையில் தனித்து நீந்தும் என் அருபியான தேவா, உம் உயிரே, உம் முகம் காட்டுமையா என் அகத்தில் ஒரு முறை ஏனும். ஒருவனை ஞானி ஆக்குவது அவனது அனுபவமோ குலமோ தத்துவங்களோ அல்ல, ஆவியானவரிடம் அவன் பெற்றுக்கொண்ட உறவின் தன்மையாகும். இந்த பாவி மேலும் அத்தனை அக்கறையா? என் பாவங்களை குத்தி உணர்த்தி என்னை புடமுட்ட சுட்டரிப்பின் ஆவியே, உம் அன்பிலே இந்த உலகத்தையே மறந்து விட்டேன் ஐயா. உம் அன்பிலே இந்த உலகத்தையே மறந்து விட்டேன் ஐயா. தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சாத்தானின் பிடிக்குள்ளம்மை சிக்க வைக்காது பறந்து காக்கும் பாதுகாவல் பற்றியே. சிறகை விரிப்பது நெருப்பை கக்கும் வெண்புறாவா என வியக்க வைக்கும் சாத்தானை கலங்கடிக்கும் எம் சொந்தமே. எம் விண்ணப்பங்களுக்கு பதில் வேண்டிக் கொண்டு பறந்தோடி வரும் எம் விண்ணக சொந்தமே. என் சொர்க்கமே, என் சொத்தே, நன்றியப்பா என்னாலும். அன்று சொர்க்கத்தின் விலாசத்தை போய் விசாரித்தேன், நீங்க தான் சொர்க்க தங்கம் என்பதை அறியாமலே. பாவ இருளில் கிடக்கும் மனிதருக்கு வழிகாட்ட ஆவியானவர் இல்லையேல் பரத்தை நோக்கி வழி நடத்த எதனால் கூடும்? மதங்களா, தத்துவங்களா, ஆச்சாரங்களா, சடங்குகளா? நமக்குள் வாசமாயிருப்பவர் நம்மை விட்டு போகாமல் நமக்குள் துக்கமாயிருப்பது எவ்வளவு வேதனையான காரியம்! அவரை தொடர்ந்து துக்கப்படுத்தலாமா? என் விண்ணப்பத்தின் ஆவியே, உம் வரம் பெறும் என் கரம் அது நிஜம் தரும் சுகம் அல்லவா என் சத்திய தேவனே? என் விண்ணப்பத்தின் ஆவியே, உம் வரம் பெறும் என் கரம் அது நிஜம் தரும் சுகமல்லவா என் சத்திய தேவனே? எமக்கு எதிராக ஏவப்பட்ட அக்கினி ஆசிரங்களை முறியடிக்கும் எம் மறுநோதியமே, வாஞ்சையுடன் தேடுவோரை நிரப்பும் வள்ளலே, எம் தேற்ற வாழனே, வசந்தமே, மேக ஸ்தம்பமே, நன்றியப்பா உங்களுக்கு. ஆவியப்பா, உங்க முகம் நான் பார்த்ததில்லை, உங்க முகவரியும் எனக்கு தெரிந்ததில்லை, இருந்தும் உங்கள் மென்மையான தொடுதலுக்கு நான் ரசிகையா. கருவறையில் இருந்து கல்லறை நோக்கி நடந்து செல்லும் வாழ்க்கை முழுவதும் நடத்தி செல்லும் உற்ற வழிகாட்டியே, உம் அன்பை நினைக்கையிலே, உம் அன்பை நினைக்கையிலே என் வெளியோரங்கள் பணிக்கின்றன ஐயா. சொர்க்கம் உம் நெஞ்சில் கொண்டு இம்மண்ணில் வாழும் விண்ணக சொந்தமே, சொர்க்கம் உம் நெஞ்சில் கொண்டு இம்மண்ணில் வாழும் விண்ணக சொந்தமே, என் மனதுக்குள் இருக்கும் மௌனம் என் மரணத்துக்கு அப்பாலும் உம்முடன் பேசும் ஐயா. உம் அன்பின் வரங்களால் என்னை கட்டி இழுப்பவரே, உம் அன்பில் தொலைந்தது நான் மட்டுமல்ல என் பாவங்களும் தான் ஐயா. உம் அன்பில் தொலைந்தது நான் மட்டுமல்ல என் பாவங்களும் தான் ஐயா. மணித்துளி ஒவ்வொன்றும் மரணிக்குதே, மலை துளியும் மரணிக்குதே, இது மரணத்தை நினைவில் ஊட்டிடுதே. தலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியானவரே, பல தடவைகள் நான் தடுமாறும் போது என்னை தூக்கி நிறுத்தும் பலனுள்ள ஆவியே, நன்றியப்பா பல கோடிகள். என் ஊனுக்குள் உறைந்து சொற்ப கனவிலும் சிற்பமாய் வருபவரே, என் ஊனுக்குள் உறைந்து சொற்ப கனவிலும் சிற்பமாய் வருபவரே, என் பாதங்கள் முகமறியா பாத சுவடுகளில் பயணிக்க தொடங்கி பலகாலமாகிவிட்டது. இது முடிவற்ற பயணமாகும் என் இறுதி மூச்சு நின்ற பின்பும். என் ஊனுக்குள் உறைந்து சொற்ப கனவிலும் சிற்பமாய் வருபவரே, என் பாதங்கள் முகமறியாவும் பாத சுவடுகளில் பயணிக்க தொடங்கி பலகாலமாகிவிட்டது. இது முடிவற்ற பயணமாகும் என் இறுதி மூச்சு நின்ற பின்பும் என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மேரி. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அழகாக தெளிவாக கவிதையை வாசித்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது.
0: நன்றி.
1: வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையில வைத்து ஒரு கவிதையை எழுதிக்கொண்டு வர 8 நிமிஷம் தருகின்றேன். நாளையத்தில் வார்த்தைகளை வச்சு இன்று பரிசுத்த ஆவியானவரை பற்றி கவிதை எழுதுகிறீர்கள், நாளைக்கு வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே வார்த்தையை பற்றி 8 நிமிடங்கள் கவிதை எழுதிக்கொண்டு வாருங்கள். கத்திரங்களை ஆசிரியப்பாராக, கத்திரங்களை ஆசிரியப்பாராக.
0: ரஜினி.
3: ஆமேன், ஆமேன். நன்றாக இருந்தது. எங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ சிஸ்டர்.
0: நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. உங்களோட மெசேஜும் அப்படி இருந்தது. கிரேஸ் முதல் படித்த பாட்டும் பரிசுத்த ஆவியானவர் படித்தவா, இந்த கவிதையும் அப்படியா அமைஞ்சிட்டுது. எல்லா தேவனுக்கு தான் அந்த நன்றிய. நன்றி சிஸ்டர்.
3: ஆமேன், காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ.
3: அடுத்ததா, ஆமேன், அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஒரு பாட்டை பாடி ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி.
4: Amen.
3: Praise the Lord. I'd like to invite Sister Dolly to come and pray for the workers and also sing a song. God bless you, Sister Dolly.
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. அருமையான கவிதைகளை கேட்டோம், அருமையான பாட்டுகளை கேட்டோம். கத்தரங்கள் எங்களை அழைத்த அழைப்பு அவர் பரிசுத்தமாக இருக்கவனும் இருப்பது போல எங்களின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய வார்த்தையில நாங்கள் ஜீவிக்கவனும். பாடி விட்டு போவதல்ல, நாங்கள் கேட்டு விட்டு ஓடி போவதில்லை. எங்களோட ஜீவியம் மாறுகிறதா? ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கரத்துல நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை இன்னும் அதிகமாக சிநேதரியோட பேசுற போல, சகோதரரோட பேசுற போல, எங்களோட பேசுற ஜீவனில் தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி எஸ்வே, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. அப்பா, வேற போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க. அப்பா, மோசையை அழைத்தது போல யாக்கோப்பின் தேவன், என் தேவன், எனக்கு இன்று வரை எமக்கு உதவி செய்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, யாவரையும் ஆண்டவர் உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. அப்பா, புது கிருபையினால, புது அபிஷேகத்தினால, புது பாட்டுகள் மூலமாக, வெளிப்படுத்தல் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்கார அதிகாரங்களுக்கு ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களோட தேவ அன்பையும் கொடுத்து கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் நேசிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் இருக்கப்படியா நன்றி. எங்களுடைய பாவத்தை மன்னித்தவர் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற பாவத்தை மன்னித்து கர்த்தர் எங்களை ஒரு சொந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறபடியா நான் அவருக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட எப்படி நாங்கள் எங்களுடைய இரகசியங்களை சில நேரம் பற்றுக்கொள்ள சில நேரம் அதை நாங்கள் ஷேரிங் வித் தட் அது அதே போல ஆண்டவரே நாங்கள் அதை ஷேர் பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு இரக்கம் வருது, அவர்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வந்து எங்களுக்கு ஜெபிக்கிறார்கள். அதே போல எங்களோட அப்பா எங்களோட பிதா எங்களை நேசிக்கிறார், இவ்வளவாக நேசிக்கிறார். அதே போல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க உங்களோட அன்பினால நேசித்து அவங்களோட கிருபினால முடிசூட்டி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபிகளுக்கான நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அப்பா எங்களுக்கு ஒரு தாழ்மையான ஆவி, தேவ பயம், கிருபை, அன்பு, அன்பு உங்களுடைய அன்பு அன்பினால நிரத்தி யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்தை கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தை ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் என்று காலை என்னட்ட கேட்ட கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? எவ்வளவு நேசிக்கிற? நாங்க நேசிக்கிறோம், பேசுறோம், ஜபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அவருக்குள்ள அவட அன்புக்குள்ள நாங்க இணைந்து அவருக்குள்ள நாங்க மறைந்து இருக்கும் பொழுது அவர் எங்களை இன்னும் அதிகமாக எங்களை சுத்திகரித்து அவருக்குள்ள நெருங்கி ஜீவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். கர்த்தர் மகிமைக்காண்டி இந்த பாட்டு பாட தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன், ஆமேன்.

தீயை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? பாவம் பார பரிசுத்தர் நான் பாவியுன் நெய்யாலே கின்றன் பார் பரிகா சின்ன.

காட்சியை கண்ட பின்னும் நேசியா மல்லிருப்பாயா. பாவத்தின் அரோகத்தை பாதக

0: என்னும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனே. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆமென் அப்பா. உங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக நேசிப்பதற்கு எங்களை ஆண்டவரே நீங்கள் சுத்திகரித்து, ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களோட மெல்லிய சத்தத்தை கேட்டு நாங்கள் உங்களுக்கு ஆண்டவரே உங்களோட பாதத்தடியில் அமர்ந்திருப்பதற்கு புதிதான கிருபியாக எல்லா ஊழியக்காரங்களை கொடுத்து உங்களுடைய இனிமையான சத்தத்தை மட்டுமே கேட்பதற்கு நாங்கள் உங்களுடைய சிலுவையை எடுத்து முன் சென்று உலகத்தை மறந்து ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நடந்து போவதற்கு யாவருக்கும் இன்னும் அதிகமான உங்களுடைய அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றாக பாடினீர்கள், நன்றாக இருந்தது சிஸ்டர் டாலி. கல்வாரியின் அன்பை நாங்கள் அறிந்த பின்பும் அவரை அதே போல நாங்கள் நேசிக்கிறோமா என்றுதான் கேள்வி. அந்த பாட்டின் மூலமாக நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.
0: காட் பிளெஸ் டூ. ஆமேன். காட் பிளெஸ்.
1: ஆமேன். இதை தொடர்ந்து நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் த லிஸ்னர்ஸ். எஸ் ஐ மென்ஷன்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ராட்காஸ்ட், வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் யூ தட் ஹவ் ஜாயின்ட் அண்ட் பீன் பிளஸ்ட் சோ ஃபார் வித் மெனி ஆஃப் த ஹேண்ட் மேடன்ஸ் ஆஃப் த லார்ட் தட் ஹவ் பீன் கம்மிங் அண்ட் மினிஸ்டரிங் டு யூ அலாங் வித் பிரதர் மகேந்திரன் ஆல்சோ ஹூ ஹட் பீன் வர்ஷிப்பிங் அண்ட் ப்ரேசிங் த லார்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் ஹஸ் பீன் வெயிட்டிங் அப்பான் the Lord for all of you, so you will be blessed, and also the Lord will be ministering to all of you with all that has been through the worship and the songs and everything that has been going on so far. So the Lord be magnified, glorified and lifted up, and I would like to pray for now you all, you listeners at this moment. So Lord, we thank you. We thank you once again, Lord, from the very bottom of our hearts, Lord. Lord, this is none of us, Lord. This is nothing to Lord Jesus even say, Lord, that anything in good of us, Lord Jesus, could ever, ever bring us, Lord, to a point of being able to be worthy of what you have done for us, Lord. Just like the songs have been sung, Lord, and worshiped to you, Lord, and putting you first in, Lord Jesus, in our own lives, Lord, that we are, you are, Lord Jesus, only the only one who is worthy to receive our praise and adoration and worship that is coming to you, Lord. So we, Lord, bring the listeners, Lord, as they have been touched, Lord Jesus, upon their own lives, Lord, oh God, even as you're ministering to them through the anointing power of the Holy Spirit, Lord. So we thank you, Lord, even at the ministry that is going on, oh Father, upon each and every individual, Lord, may it be a man, woman, boy, or girl, Lord. No one is, Lord Jesus, at a distant that you cannot touch them, you cannot save them. Lord, your hand is not short, Lord. It cannot save. That's what your word says, Lord. That's why, Lord, we bring forth, Lord, the preaching of the gospel for the purpose of salvation, oh God. That is the only way you would fulfill, Lord God, what you have brought us, Lord, even as the way in which you have chosen, Lord, the ones to come and now bring forth the word, Lord. We bring forth the Lord Jesus, the sister Mirla Vaz from Colombo, and Pastor Jnanaprahasam from Colombo, Sri Lanka as well, and also Pastor Anton Rasana from Scarborough, Ontario, along with my message as well, Father, all the way from Vancouver, British Columbia. Lord, we thank you, Father, for all of these messages that are waiting, Lord, to bless these people, oh God. Many that are, Lord Jesus, they are all been ordained by the Lord. The footsteps of the righteous are ordained by the Lord, same as the word that goes forth that has been ordained by the Lord to go in, Lord, into their hearts and lives, Lord. Give them liberation. Where the Spirit of the Lord is, there is freedom, there is liberty, and that is the word that goes forth into your very lives as you are listening to them. And this very word that is going to bring forth that liberty and freedom is the one that is going to make all the chains fall off, all the ones that have been bound by the enemy's work in their own personal lives. No matter what their situation is, you are able to, Lord, remove them, Lord, uproot them, Lord, right from the very roots of their lives, Lord. Bring them that freedom that you have promised, Lord. Thank you, Jesus, because you are the one who have said, not by might nor by power, but by my spirit, saith the Lord. So we thank you, Lord, even as you spoke, Lord, through Zerubbabel, Lord, oh God, through Zechariah. We thank you for that very word, Lord. We speak it into their hearts and their lives as well, Father, because you are a God who is always present with us, Lord, in times of trouble, according to even what you have said to us, Lord Jesus, from Psalm 46, verse 1. I pray that also into their lives, Lord. I decree and declare into their lives, Lord, a very present help in times of trouble, that you would, Lord, at this very moment, Lord, minister to them, Father, even as Lord Jesus, we, Lord, entrust them all into your hands, mind, body, soul, and spirit, Lord, emotionally, mentally, physically, Lord, every way possible, Lord, you are able to, Lord Jesus, completely, Lord, for the entire well-being of their the way that you have said to them, Father, that if we obey, peace, Lord Jesus, put you first in our lives, we will see the good of the land. We will see, Lord Jesus, what you have promised to us. All your promises are yea and amen in Christ Jesus. Therefore, we, Lord, pray that blessing into their lives, Lord, in Jesus' name. Amen and amen. At this time, even as Sister

0: நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் இருக்கிறது, நீங்கள் பகிர்ந்து அதற்கப்பாடு நான் வந்து என்னுடைய மெசேஜை கொடுக்கிறேன்.
1: Thank you, sister.
0: God bless you.
1: தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவன் பெரியவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சங்கமம் டிவி ரேடியோவுக்கும் மகேந்திரன் ஐயாவுக்கும் சிஸ்டருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். கத்தர் பெரியவர், ஹாலேலூயா. நான் ஸ்ரீலங்கா களம்லிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே. இந்த வேளையில என்னுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வசனத்தின் தலைப்பு என்னன்னா வெளிச்சம். வெளிச்சம் என்ற எங்களுக்கு எல்லாருக்குமே வெளிச்சம்னு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டான வசனம் வந்து வேர்ட் வந்து இருள். இருளும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. இந்த வேளையில நாங்கள் பார்ப்போம் வெளிச்சம் என்றா என்னன்னு சொல்லி. யார் அந்த வெளிச்சம்? இயேசு மாத்திரம்தான் அந்த வெளிச்சம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் சின்ன ஜெபத்தை செய்து அந்த வார்த்தை கூட கடந்து போவோம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற எங்கள் தேவனே, இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நீ நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். மனுஷிகமாக யோசித்து நாங்கள் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, வார்த்தைக்கு நடுங்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தை விழும்படியாக கிருபை செய்தபடினாலே உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பேசும் ஆவியானவரே, நீர் இடைப்பட்டபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்கள் பார்ப்போம் இரண்டு ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று இருளின் ராஜ்யம், அடுத்தது வெளிச்சத்தின் ராஜ்யம். இந்த நாங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் என்றால் ஒரு இருளின் ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் இருந்தோம். இருளின் பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜனாகிய எங்களுடைய வார்த்தையான இயேசு இந்த உலகத்துல பிறந்து எங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறார். ஆனால் அந்த சிலுவையில மறித்தது நிமித்தமாக அந்த பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த நிமித்தம் நாங்கள் இந்த இடத்துல இருளின் ராஜ்யத்தை விட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் இருளின் பிள்ளைகளாகத்தான் இருப்போம். நாங்கள் இந்த வசனத்தை அவருக்கு வாசிப்போம். யோவான் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆதியில ஒவ்வொரு காரியமாக வார்த்தை கூடாகத்தான் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு காரியமும் வார்த்தை கூடாகத்தான் நடந்தது. அந்த வார்த்தையான தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியாலதான் இப்ப அந்த ஒளி தான் எங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசு, நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் அந்த ஒளிக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். அந்த இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்குள்ளதான் நாங்கள் நிற்கிறோம். அந்த வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தையானவர் தான் எங்களோடு இருக்கிறார். அந்த ஒளி தான் எங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னா அந்த ஒளிதான் எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஒளி இயேசு. அந்த இயேசு இல்லாம வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் அந்த ஒளி இல்லை. அந்த ஒளியின் இடத்துக்கு நாங்கள் வந்து இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த நாங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த ஜீவ ஒளியாகிய இயேசுவின் நிமித்தம் இந்த வேளையில நாங்க பார்க்கிற வேளையில ஆதியில வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப அந்த அந்த வெளிச்சம் தான் எங்களுக்குள்ள இப்ப பிரகாசிக்குது. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற வேளையில அதுக்கு காரணமாயிருக்கிற அந்த இயேசு, அந்த வார்த்தை, அந்த ஒளி, அந்த ஒளியின நிமித்தம் எங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. எங்களுக்கு சுகம் இருக்கிறது, எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அன்பு இருக்கு. மற்றவர்களுமே அன்பு வைக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென அந்த எண்ணம், அந்த கருணை, அந்த எங்களுக்கு வருகிறது காரணமே அந்த வார்த்தை தான், அந்த இயேசு தான். அந்த வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இயேசு ஒவ்வொரு தேவனாகிய கர்த்தர்

0: ஒரு வார்த்தையை பேச பேச இந்த காரியங்கள் நடந்தது. இந்த பூமியில வார்த்தையானவர் தான் பிறந்து எங்களுக்காக உயிர்த்து பிறந்து மறித்து உயிர்த்து எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவர். இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் ஒரு விஷய பார்க்கிற நேரத்துல, இந்த வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அந்த வெளிச்சம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இப்ப ஒரு மனிதன் உண்மையாக ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ள இருக்குமெண்டா, அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அவனுடைய அவன் ஒரு பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான்னு நாங்க அறிஞ்சிருக்கிறோம். இந்த வாசிப்போம் ஜோவான் 3 அதிகாரம் ஜோவான் 3 அதிகாரம் 19 வசனத்தை 3 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற இவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். இயேசு ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா, அவன் ஒளியை பகைக்கிறான் அர்த்தம். என்னண்டா அவன் ஒளி இடத்துக்கு வராமல் இருக்கிறான், ஏன் அவனு அவனுக்குள்ள இருள் இருக்குது, பாவம் இருக்குது, அதன் நிமித்தமாகத்தான் இயேசு அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனால் பிறந்த நாங்கள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள், ஒளியினிடத்தில் எங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற ஒளிக்கு நாங்கள் உண்மையா இருக்கிற நாங்கள் தேவ வசனத்தின் நிமித்தமாய் நாங்கள் வேலைப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேணும், தியானிக்க வேணும். வசனத்தை வாசிக்கவில்லை தியானிக்கவில்லை என்று சொன்னா எங்களிடத்து ஒளி இல்லைன்னு தான் அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒரு வார்த்தையினால் சொல்லி போக முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு நிறைவேற காத்திருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்துக்குள்ளேயும் வார்த்தைகளையும் நிற்க வேணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க புதிதான ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ள வருகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதமே வெளிச்சம். நாங்கள் பார்க்கிறோம் 119 சங்கீதம் 105 வசனத்துல, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். பாதைக்கு வெளிச்சம்ண்டா, இப்போ எங்களோட கையில ஒரு டார்ச் இருக்குன்னு சொன்னா அந்த டார்ச் வெளிச்சத்துல நாங்கள் போகிற வேலையில நாங்கள் இடற மாட்டோம், தடக்க மாட்டோம், விழ மாட்டோம். ஆனா ஒரு வெளிச்சம் இல்லாதபடி நாங்கள் நடந்து போனா கட்டாயம் நாங்கள் இடறுவோம். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு ஒரு மனிதன் இருந்தார், ஒரு அறிவாளியான ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அந்த அந்த கிராமத்து ஜனங்கள் அவர் மேல ஒரு நல்ல மரியாதையும் அன்பும் வைத்திருந்தாங்க. ஆனா அந்த அந்த அந்த பெரியவர் ஒவ்வொரு நாளும் இரவையில நடந்து போகும்போது ஒரு வெளிச்சத்தை கையில ஏந்திட்டு போவாராம். அப்ப போகிற நேரம் அந்த கிராமத்து ஜனங்கள் சொன்னாங்களாம், இவர் சரியான பொய்யான ஆள், இவருக்கு கண்ணெல்லாம் தெரியுது, ஆனா இவர் பொய்ய சொல்லி கொண்டுதான் தெரிகிறார், இரவையில வெளிச்சத்தை கொண்டு போறாரு. அப்ப வீட்டு எல்லாருமா சேர்ந்து வந்து கேட்டாங்களா, ஐயா நீங்க பொய்தானி சொல்லி இவ்வளவு நாளும் ஏமாத்தினீங்க எங்களை, நீங்க இரவில் போற நேரம் வெளிச்சம் கொண்டு போறீங்களே, உங்களுக்கு கண் தெரியும் தானேன்னு. அப்ப சொன்னேன், இல்லை எனக்கு கண் தெரியா, ஆனா எனக்கு எல்லா பாதையும் தெரியும், நான் எனக்கு போக தெரியும், ஆனா நான் வெளிச்சம் கொண்டு போறது உங்களுக்காக. ஏன் உங்களுக்கு உங்களுக்கு இருட்டுக்குள்ள போகல, ஆனா எனக்கு போகல இருட்டுக்குள்ள என்று சொல்லி அவர் சொன்னாராம், வெளிச்சம் கொண்டு போறது உங்களுக்காகண்டி. இந்த உதாரணத்தை நாங்க பார்க்கிற நேரம் எங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். என்னடா வேதத்துல பாத்தீங்கன்னா, உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். அப்ப எங்களோட வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த ரட்சிப்பை நான் இந்த மனதுக்குள்ளேயே எனக்குள்ளேயே வைத்து அடக்கி கொண்டிருந்தா அது ஒருவருக்கும் பிரயோசனப்படாது. ஏன்னா அது நீருட்டாக ஊற வேணும். வார்த்தையை நான் வெளியில சொல்றேன், ஏன்னா தேவன் வார்த்தையால தான் எல்லாவற்றையும் உருவாக்குனர். அப்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுகிற வழியில, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற வழியில இன்னொரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். அந்த ரட்சிப்பை நான் இழந்து போகாமலும் இருக்க வேணும் என்றா எப்படியும் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேணும். உதாரணமாக சொல்ல போன 10 கன்னிகளுடைய உவமையே சொல்ல முடியும். அது வந்து மத்தேயு 25 அதிகாரத்துல இருக்குது, அது ஃபுல்லா நாங்க வாசிக்க முடியும். அந்த 10 கன்னிகளும் உண்மையா தேவனை மனவாழ்ன தேடி போறாங்க. அந்த அவங்களோட தீவட்டியில ஃபுல்லா எண்ணெய் நிரப்பி கொண்டு போறாங்க. ஆனா மனவாழன் வேற தாமதித்த காரணத்தினால அவங்க தூங்கி போயிடுறாங்க. மணவாளை வந்து விட்டார் என்று சொன்ன வெளியில அந்த தீவட்டிகள் அணைகிற நிலையில இருக்குது. எல்லாரும் ஃபுல்லா தான் நிரப்பி கொண்டு போனவங்க, ஆனா அது அது முடிந்து ஒரு கொஞ்சத்துல இருக்குது என்ன. அப்ப இப்ப எரியறது அணைய போகுது. ஆனா இந்த ஐந்து கனிகள் ஞானம் உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக அவங்க கையில எண்ணெய் கொண்டு போனபடியா அந்த எண்ணெய் அதுக்குள்ள விட்டுட்டு அவங்க ரெடியா நிக்கிறாங்க. ஆனா மற்ற ஐந்து பேரும் புத்தி இல்லாதவர்களா இருக்கிற நிமித்தம் அவர்கள் ஓடி போறாங்க கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த நேரத்துல மணவாளன் வந்துட்டார். இது என்னத்துக்கு உதாரணம் என்றா, நாங்க எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக மட்டும் இல்லை, எண்ணெயை நிரப்புனவர்களாக. அந்த எண்ணெய் எங்கிட்ட பாத்திரத்துல புள்ள இருக்க வேணும், இருந்தால்தான் இன்னொருவனுக்கு நான் கொடுக்க முடியும். பாத்திரம் குறைவாக இல்லாட்டி எம்டியா இருந்தாண்டா அதுக்குள்ள இன்னொருவருக்கு அந்த பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முடியாது. அதாவது வார்த்தை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி பேச முடியும், எப்படி கொடுக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையும் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப அந்த வெளிச்சம் இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருளாத்தான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் என்று வாய் மாத்திரம்தான் சொல்லுமே ஒழிய எனக்குள்ள ஒன்றுமே இருக்காது. என்னை பார்க்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை காண முடியாது. நான் வசனத்தாலும் வார்த்தையாலும் நிரம்புகிற வேலையில்தான் என்ற வெளிச்சத்தை மற்றவர்கள் காண்பார்கள். ஓ, இது தேவனுடைய பிள்ளை, பாருங்க அந்த முகத்திலேயே அந்த பிரகாசம் இருக்கன்னு என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப எந்த வாயும் கூட எந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை தான் அறிக்க பண்ணும். என்ற வார்த்தை இல்ல, வசனம் இல்லாட்டி என்ற வாழ்க்கையில வசனம் வராது, வார்த்தை வராது. நாங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறது மாத்திரமல்ல, அதுக்கு கீழ்படுகிறவர்களாக காணப்படுவேன். நாங்க ஏசியாவில பார்க்கிறோம், ஏசியாவில பார்க்கிறோம் 60 அதிகாரத்துல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்ப ஒரு ராஜா எங்களிடத்தில் வர்றன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தை பார்த்துதான். அவர் இவ்வளவு படித்தவரா பண்டிதரா இருக்கலாம், ஆனா பாருங்க தேவ ஊழியர்களை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, எத்தனை பேர் படித்து பட்டம் பெற்றவர்களில் அப்படி இல்லை. ஆரம்பத்திலேயே இயேசு வந்து பரிசேயர் சதுசேயர் அவங்களே அழைத்து கொண்டு வாங்க வேதவாத்தியை சொல்லுவோம் என்று அழைத்து கொண்டு போகல. அவர் அழைத்தது படிக்காத மீனவர்கள், அப்படிப்பட்டவர்களை. ஆனா அதுக்காக படிக்க கூடாது என்று அர்த்தம் இல்லை, கட்டாயம் படிக்க வேணும், ஞானம் உள்ளவர்களாகத்தான் நாங்க போதிக்க வேணும். ஆனா அதுல சொல்லப்படுற கருத்து என்னன்னா, அவங்க அவங்களோட உள்ளத்தை உள்ளான உள்ளத்தை தேவன் பார்த்தபடியா தான் அவங்களை அழைத்து அந்த வார்த்தையினால அவங்களை நிரப்பி செய்தார். அதே போல நாங்க வார்த்தைக்கு நடுங்க வேணுமெண்டா, ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக, தேவனுக்கு நடுங்குகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைக்கு செபி கொடுக்கிறதா இருக்க வேணும். நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் காண்றேன்னு சொன்னா, முதலாவது இவங்களோட வெளிச்சம் காணப்பட வேணும், உங்களுக்கு வசனம் இருக்க வேணும். வசனம் வார்த்தை ரெண்டுமே உண்டு, வெளிச்சம் எல்லாம் உண்டு. அந்த வசனம் இருக்க வேணும், வெளிச்சம் இருக்க வேணும். அதே நேரத்துல எங்களுடைய அந்த இது உதவி செய்கிற குணம், சாரி, உதவி செய்கிற குணம் எங்களுக்கு இருக்க வேணும். கட்டாயம் நாங்க மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களா இருக்க வேணும். வேதத்திலேயே நாங்க பாக்குறோம், வசனத்தை மாத்திரம் இல்லை சொல்லிட்டு நாங்க அவனை நீ போய் குளிர்காய் என்று சொல்லி அனுப்ப முடியாது. அவனுக்கு உடுப்பு கொடுக்கவனும், சாப்பாடு கொடுக்கவனும், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலாவது நாங்கள் அவனை போஷிக்க வேண்டியது, ஒரு மனிதன் தேவனை அறியாத ஒரு மனிதனை போஷிக்க வேண்டியது வார்த்தையினால். அப்ப வார்த்தை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறபடித்தான் இயேசு சொல்லிக்க நோக்கி பார்ப்பேன் அண்டு. அப்ப நாங்க வார்த்தைக்கு நடுங்க வேணுமெண்டா, ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில தியானம் காணப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வசனம் காணப்பட வேண்டும். வசனத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அப்ப வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்றதுன்னா வசனத்திலையும் வார்த்தையிலும் நிலைத்திருந்து தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான் நடுங்குறான்டா, அது வசனத்தின் நிமித்தமாக தான். சும்மா தேவன் வந்து அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையை நாம நினைக்கிற வழியில, அவர் படைத்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற வழியில, அந்த வார்த்தைக்கு அந்த அவர் படித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க பார்க்கிற வழியில அதுக்கு நிகரே இல்லை. ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் இந்த காரியங்களை எங்களுக்காகத்தான் செய்திருக்கிறார். ஒரு வார்த்தைக்கு நடுங்குகிற மனிதனுக்காகத்தான் அதை ஒப்புக்கொடுத்திருக்கிறார். எங்களை வந்து தேவன் தேவனுடைய சாயலா உருவாக்குனது அவருடைய துதிய சொல்லுகிற ஜனங்களாக. நாங்க துதிக்கிற வேளையில, நாங்க ஜபிக்கிற வேளையில, வேதத்தை வார்த்தையை சொல்லுகிற வேளையில அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப ஆரம்பத்துல சீஷர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்களே தங்களுக்குள் அடக்கி கொண்டு இருந்திருந்தால் இந்த வார்த்தையானது வெளியில வந்திருக்குமா? இல்ல. வார்த்தை அவங்க உலகம் முழுவதும் என்னடா சிதறி போய் என்ன அங்க நடந்த பிரச்சனைகள் நிமித்தம் சிதறி போன ஜூதர்கள் அந்த எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி போனார்கள். அது நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுல பாத்தீங்கன்னா, பவுலடியார் வந்து எல்லா இடங்களிலுமே சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் அந்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் போய் தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களையும் பரவி தேவனுடைய மகிமை அந்த எல்லாரும் காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் கூட அந்த இடத்துல இந்த வார்த்தையை அறியத்தக்கதாக அவரும் ஒரு கருவியாக எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். நாங்க ஒவ்வொரு நாளும் தியானத்தில் இருக்க வேணும், வேத வார்த்தையில் எல்லைத்திருக்க வேணும். வார்த்தையின் நிமித்தம் தான் எல்லா காரியங்களும் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். நாங்கள் வேறு வேறு சமய பின்னணியில வந்திருந்தாலும் அந்த சமய பின்னணிக்குள்ள நாங்கள் இப்ப திரும்பவுமா நுழையக்கூடாது. அந்த இருளான ராஜ்யத்துக்குள்ள நான் நுழைய முடியாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டேன், மற்றவர்கள் ரட்சிக்கப்படல. அவர்களுடைய சமய கலாச்சாரத்துக்குள்ள நாங்கள் போக முடியாது. ஏன்னா தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனையும் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நடுங்க வேணும், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேணும். காத்திருக்கும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, பிசாசனும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஏ சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த ஒளியின் இடத்துக்கு, அந்த வெளிச்சத்து இடத்தில் பிள்ளைகளா இருக்கிற நாங்க எந்த காரியம் கொண்டும் இருட்டுக்குள்ள நாங்க போக முடியாது. நாங்க முதலாவது வாசிப்போம். அந்த ஆரம்பத்திலேயே நாங்க வாசித்த வசனத்தை ஜோவான் முதலாம் அதிகாரம் 5 தொடக்க 5 வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயெல்லாம் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பெற்றுக் கொள்ளவில்லை. அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஒளியின் இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ஒளியின் பிள்ளைகளா இருக்கிற நாங்க எப்பொழுதுமே தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். இந்த எப்படி அந்த தேவனுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் பாதிக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறதோ அதே வண்ணமாக எங்களுடைய நாங்க பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேணும், மற்றவர்களை பலப்படுத்துகிறதா இருக்க வேணும். நான் நடந்து போகிற வழியிலும், நான் படுத்துக் கொள்ளுகிற வழியிலும் தேவன் என்னை எவ்வண்ணமாய் பாதுகாக்கிறார், தேவன் என்ன என்ன என்ன என்ன வடிவாக என்னை நடத்தி போகிறார், அதே வண்ணமாக நாங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக நான் காணப்படுகிற வழியில. ஏன் என்னிடத்தில் இயேசுன்ற ஒளி உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஒளி வெளிப்பட வேணுமாகியல் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் சொல்லுகிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, பேசுகிறவர்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பேச வேணும். பேச பேச தேவனுடைய வார்த்தை இந்த உலகம் எல்லாம் செல்லும். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினால் எங்களை அந்த வார்த்தையை நாங்கள் அடக்கி கொண்டிருக்க முடியாது. நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் எங்கள் மேல் விழுந்த கடமை தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்துவது. இப்ப ஒரு மனிதன், ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதன் விழுந்து போயிட்டான் என்று சொன்னா, நான் ஐயோ விழுந்துட்டான் என்று சொல்லி நாங்க அவனை புறம்பா தள்ளிட்டு போக இயலாது. அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் திரும்பவுமாய் அறிவிக்க வேண்டியது எங்களுக்கு கடமை, அவனை பலப்படுத்த வேண்டியது கடமை. அது விழுந்து போன மனிதனை தேவன் சொல்லியிருக்கிற, விழுந்து போனும் விழுந்து போகாதபடிக்கு அவன் எழுந்திருப்பான் என்று. அவனை எழுப்ப வேண்டுமெண்டா நாங்க ஒரு கை கொடுத்து அவனை எழுப்பி விட வேணும். அதே போல இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு அன்பு. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நேரத்துல அவர் அன்பாகத்தான் இருந்தார். யாரையுமே புறம்பே தள்ளல. அவர்கிட்ட வந்த ஒவ்வொருவனுக்கும் அவர் அன்பான வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, ஆகாரம் கொடுத்தார், சுகப்படுத்தினார். அப்ப நாங்க அது அறிஞ்சு கொள்ள வேணும். நாங்க வார்த்தையை மட்டும் போதித்து போகிறவர்களா இல்லாதபடிக்கு கட்டாயம் ஜபிக்க வேணும். சுகப்படுத்துறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்த வேணும். ஆகாரத்தினால் அவனை போஷிக்க வேண்டும். இப்படி செய்யறதுனால தேவனுடைய வார்த்தை அங்க அது வெளிச்சமாக காணப்படுது, வெளியில போகிறது, வார்த்தை அது நிரூபிக்கப்படுகிறது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இயேசு உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல கலிலியா பகுதியில் அவர் நடந்து போகிற வழியில இருளிருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். மற்ற இருளான இடத்துக்குள்ள நாங்க போகிற வேலையில அந்த இடமெல்லாம் எங்களோட வெளிச்சத்தினால் நிறையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாங்க காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மனிதனைத்தான் தேவன் நோக்கி பார்க்கிறவர். அதனால வார்த்தைக்கு நாங்க நடுங்குவோம், கர்த்தரை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். இயேசுதான் எங்கள் வெளிச்சம், இயேசுதானே வார்த்தை, அதை பிடித்துக் கொள்வோம். அதை நோக்கி முன்னேறிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு அவருக்கூடாக நாங்கள் கடந்து போவோம். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த கிரீடத்தை நோக்கி போகிறது கட்டாயமான கடமை. ஆனால் இந்த உலகத்தில் எங்களை படைத்தது நீங்க பரலோகத்துக்குடன் நீ வாங்க என்று சொல்லி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் ஆயிருங்க. இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் ஆயிருங்க. உலகத்துக்கு ஒரு உப்பா இருங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது. பட்டது வெளிச்சத்தை நீ கொளுத்தி அந்த மரைக்காலன் மூடி வைக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நாங்க மூடி வைத்தோம் என்றால் நாங்கள் பிரயோஜனம் பெற்றோம். தேவன் கொடுத்த அந்த தாளந்த வைத்து மண்ணுக்குள்ள புதைச்ச மாதிரி நாங்கள் புதைக்க கூடாது. தேவோட வார்த்தையை கொடுக்கிற வழியில ஒன்று அந்த அது வந்து ஐந்தாயிருக்கிறது பத்தாக மாறும், இரண்டாய் மூன்றாயிருக்கிறது அது டபுள் மடங்கு ஆறாம் இப்படி மாறும். அப்ப தேவன் அந்த அவர்களுடைய நடத்தைகளை அவர்கள் செயல்களையும் பார்க்கிற வழியில இன்னுமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த மகளே நீ வா என்று சொல்லி அநேக காரியங்களை தாளந்துகளை அவனுக்கு கொடுத்து இன்னுமாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் தாளந்துகள் புதைக்கப்படக்கூடாது. வார்த்தையை நாங்கள் வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த ஒவ்வொரு எங்கள் சகோதரர் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களுடைய சகோதரர் என்ற நிலையில வைத்து அவர்களை நாங்கள் நடத்த வேண்டும். அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்க வேணும். வார்த்தையினால் அவர்களை போஷிக்க வேணும். என்னுடைய வெளிச்சம் அவர்களை காணப்பட வேணும். அந்த வெளிச்சத்தில் அவர்கள் இருள்கள் நீங்க வேணும். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கட்டாயமா செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னா அது எங்களுடைய தலைமையில் விழுந்த கடமை. அது மாத்திரமில்லை, இந்த நாட்களை நாங்கள் யோசிக்கிற வழியில எத்தனையோ அழிவான காரியங்கள் வருகிறது. கடைசி நாள் என்று நாங்கள் காண்கிறோம். நாங்க இவ்வளவு சீக்கிரமா வார்த்தையை சொல்ல வேணுமோ அவ்வளவு சீக்கிரமா வார்த்தையினாலே ஜனங்களை போஷிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற தாளத்துகளை தேவனுக்கு என்று ஊத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். வெறுமனே நான் எனக்கு என்ற குடும்பத்துக்கு என்ற சகோதரங்களுக்கு என்று சொல்லி இருக்க முடியாது. தேவனே என்ன நோக்கத்துக்கு அந்த இடத்துல கொண்டு போனார் அதை நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வார்த்தையானவர் மாம்சமாகி எங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளதான் இருக்கிறது. உன் வெளிச்சத்திடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்பாய். இயேசு என்ற வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காண வேணும். விரும்பினி நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு நான் எனக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, என்னால முடியாது என்று சொல்லி இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி அந்த வெளிச்சத்தை நாங்கள் வெளியில கொண்டு வருகிறவர்களை வெளிச்சத்தை மற்றவர்கள் காணத்தக்கதாக அந்த வெளிச்சத்தின் மூலம் அந்த இருள் நீங்கத்தக்கதாக நாங்கள் செயற்படுவோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிற எங்களுக்கு தந்த தாளந்துகள் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்காகவே நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் காணத்தக்கதாக நான் அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் என்று சொல்றது இல்ல, இந்த வெளிச்சத்தை காணப்பட வேணும். அந்த வயதான அந்த கண் தெரியாத முதியவர் இவ்வண்ணமா இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் இந்த ஜனங்கள் போகிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை என்று சொல்லி அவர் கொண்டு போனாரோ அதே வண்ணமாக நாங்களும் மற்றவர்களுக்கு அநேக காரியங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்வோம். வார்த்தையினாலே நாங்கள் நடத்தப்படுவோம். ஏனென்றால் வார்த்தை வந்து எங்களுக்கு கால்களுக்கு தீபமாயும் பாதிக்கு வெளிச்சமாயும் இருக்கிறதே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த செயற்படுகிறார் அந்த உணர்வோடு அந்த நம்பிக்கையோடு அந்த அந்த அந்த அன்போடு நாங்க எது செய்தாலும் தேவனுக்கென்று அன்பின் நிமித்தமா தான் செய்ய வேண்டும். பேருக்கு புகழுக்கு அப்படி செய்ய முடியாது. செய்தா அந்த வார்த்தை வெறுமனே வெறுமனே போகும். அப்படி இல்லாத படிக்க தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் இந்த ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று இயேசு எவ்வண்ணமாய் விரும்பி அந்த காடுகள் மலைகள் என்று அலைந்து திரிந்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதே வண்ணமாக எங்களுக்கு அப்படி காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள அலைந்து போக முடியாது. ஆனா எங்களுக்கு ஜபிக்க முடியும், வசனத்தை தியானிக்க முடியும், எங்கள்கிட்ட வருகிறவர்களுக்கு அன்பை வார்த்தை சொல்ல முடியும், அவர்களை அன்பினால அரவணைக்க முடியும், எங்களால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நாங்க ஒரு ஒரு துச்செய்தியான ஒரு பிள்ளையான காரியம், இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நடக்கிறது, அந்த காரியங்களை கேட்கிற உலகங்களில் உள்ள முடியுது. நாங்க உடனே முழங்கால் படியிட்டு ஜபிக்கத்தான் முடியும். அந்த இடத்துல போய் நாங்க அந்த இடத்துல போய் நிக்க முடியாது, ஆனா ஜபிக்கிறது எங்களுக்கு முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தந்திருக்கிற அந்த ஜபம் அந்த இடத்துல போய் காரியத்தை செய்யும். ஏன்னா வார்த்தை போனது அது வெறுமனே திரும்புவதில்லை என்று வேதத்துல இருக்குது. அப்ப அந்த வார்த்தை கிரிய செய்யும். இப்ப நாங்க ஜபிக்கிற மாதிரி எத்தனையோ பேர் அந்த இடத்துல கூடி ஜபிக்கிறோம், அந்த வார்த்தை அந்த இடத்துல போய் அந்த இடத்துல பெரிதான ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்யும். அதனால் நாங்க வார்த்தைக்கு நடுங்குவோம், வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் காணுவோம். கத்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி அந்த இடத்துல நாங்கள் தேவனுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். இவ்வளவு நாளும் வார்த்தையேனோ தானும் வெறுமனே நாங்கள் வாசித்திருந்தாலும் இன்றைய நாள்ல இருந்து தேவனே அந்த வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன், அந்த வார்த்தை உண்மையும் உத்தமமாயிருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் உருவக்குத்துகிறது என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்போம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே தேவரீர் எங்களோடு இடைப்பட்டபடி நாளை ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அல்லவோ. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரிய செய்யட்டும். மற்றவர்களை ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வருகிற ஜனங்களாய் ஆண்டவர் எங்களுக்கு நீர் என்னென்ன தாளந்துகளை கொடுத்தீரோ, என்னென்ன காரியங்களை கொடுத்தீரோ, அந்த அதையெல்லாம் உமக்கென்று நாங்கள் பயன்படுத்த வெறுமனே நாங்கள் பூட்டி வைத்துக் கொண்டு இருக்காதபடி எங்களால் முடிந்த மட்டும் ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில் ஆண்டவரே பலப்படுத்தக்கதாக உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் பலத்த துருகமும் பலத்த கோட்டையும் அல்லவோ. ஆண்டவரே நீர் அற்புதராய் ஆண்டவரே கிரிய செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லறமை தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் பிரதர். ஆமேன்.
1: அருமையான செய்தி. வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால் என்ன என்பதை வேதாம ரீதியில மிக தெளிவாக கொடுத்துரு. மிக ஆச்சரியமான செய்தி. காரணம், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருள் பிள்ளைகள் அல்லவே. எனவே நாங்கள் வார்த்தையை தியானிக்க வேண்டும். வார்த்தையை தியானிக்க தியானிக்க அது மட்டுமல்ல அபியாசப்படுத்த வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். காரணம், வார்த்தை அங்கே முதல் முக்கியம். அருமையான வெளிப்பாட்டை, அதாவது யோவான் 3:19, சங்கீதம் 119:5, யோவான் 1:4-5 போன்ற வசனங்கள் மூலம் வெளிச்சம் என்றால் என்ன, ஏன் உலகத்துக்கு வெளிச்சம் பார்த்தா சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் என்று வைத்திருக்கிறது. வெளிச்சம் இருளான உலகத்துக்கு, இருளான மக்களுக்குள், இருளான இல்லத்துக்குள் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் 24 மணி நேரம் நாங்கள் இந்த வார்த்தையை கேட்க செய்கிறோம். மிகவும் கிளியரும் மிகவும் ஆச்சரியமாக சிஸ்டர், உண்மையிலே நல்ல ஒரு வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். அல்லது இப்படியான ஒரு வார்த்தை உங்களால் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும். அப்படியா கத்தர் என்று கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சொரிசித்த அருமத்தியால் முந்தி தந்துட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆமேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: ஆமீன். ஆமீன். தேங்க்யூ பிரதர்.
1: 8:00 மேகலா மெசேஜ், 8:30 பாச ஞானப்பிரசன். யூ மேட் எ லாட் ஆஃப் மிஸ்டேக்.